0: தேசிய ஆய்வு நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. கடல் பாதுகாப்பையும் நிர்வாகத்தையும் மேம்படுத்துவதற்கு அது உதவும். அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் சிங்கப்பூர் சிறந்த முடிவுகளை எடுக்க நிலையம் கைகொடுக்கும் என்று தேசிய வளர்ச்சி அமைச்சர் சீ ஹொங் தாட் கூறினார். ஈஸ்கோஸ்ட் லாங் ஐலண்ட் நிலமீட்பு திட்டம், மேற்கு தீவு ஆகிய இரண்டு பெருந்திட்டங்களும் சிங்கப்பூரின் கடற்கரையை மாற்றியமைக்கக்கூடும். அதேவேளை கடல்வாழ் உயிரினங்களுக்கு அவற்றால் தாக்கங்களும் ஏற்படலாம். இத்தகைய திட்டங்களை அறிவியல் அடிப்படையில் வழிநடத்த புதிய தேசிய கடல்சார் ஆய்வு நிலையம் உதவும். கடல் சூழல் பற்றிய புரிந்துணர்வை ஆழப்படுத்த நிலையம் உதவும் என்று தேசிய வளர்ச்சி அமைச்சர் கூறினார். தேசிய தின கூட்ட உரையில் சமகாவ், புக்கும், சுடோங் உள்ளிட்ட தீவுகளை ஒருங்கிணைப்பது குறித்து அறிவிக்கப்பட்டிருந்தது. உள்ளூரில் கடல்சார் அறிவியல் ஆற்றல்களை மேம்படுத்தவும் வெவ்வேறு துறை நிபுணர்களை ஒன்று திரட்டுவதும் புதிய நிலையத்தால் சாத்தியமாகும் என்று திருச்சி சொன்னார். சிங்கப்பூர் வழக்கறிஞர் சங்கத்தின் அண்மை தணிக்கை தொடர்பில் காவல்துறை விசாரணை நடத்துவதை சட்ட அமைச்சு உறுதி செய்திருக்கிறது. சங்கத்தின் மன்ற உறுப்பினர்கள் காவல்துறையுடன் முழுமையாக ஒத்துழைப்பர் என்பதில் சந்தேகம் இல்லை என்று அமைச்சின் பேச்சாளர் கூறினார். விசாரணையை பற்றி மேலும் கருத்துரைக்க அமைச்சு மறுத்தது. தணிக்கையில் முன்வைக்கப்பட்ட விவகாரங்கள் குறித்து புகார் அளிக்கப்பட்டதை காவல்துறை உறுதி செய்தது. சில தகவல்களை நீக்கிய பின் வேலையிட துன்புறுத்தல் தொடர்பான முழு விசாரணை அறிக்கையை வெளியிடவிருப்பதாக சங்கம் முன்னர் தெரிவித்திருந்தது. 2022 முதல் 2025 ஆண்டு வரை சங்கத்தில் உள்ள சில நபர்களுக்கு எதிராகவும் நடைமுறைகளுக்கு எதிராகவும் புகார் செய்யும் மின்னஞ்சல் சட்ட அமைச்சுக்கும் மனிதவள அமைச்சுக்கும் அனுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தணிக்கை நடத்தப்பட்டது. சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கமும் மக்கள் கழகமும் கூட்டாக செயல்படும் ஒப்பந்தத்தை நீட்டித்திருக்கின்றன. அது மேலும் 3 நடப்பிலிருக்கும். அதன் கீழ் இரு அமைப்பும் அனல் காற்று சமாளிப்பது, மனநல சமூக ஆதரவு ஆகியவற்றின் தொடர்பில் திட்டங்களை சேர்ந்து உருவாக்க உள்ளன. சமூக உறுதியையும் தயார் நிலையையும் வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஓர் அங்கமாக திட்டங்கள் அமையும். நெருக்கடி கால நிர்வாகம், சமூக இரத்ததான நிகழ்ச்சிகள் ஆகிய அம்சங்களிலும் இரு அமைப்பும் நெருக்கமாக பணியாற்றவிருக்கின்றன. ஒப்பந்தம் இந்த ஆண்டின் சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்க விருது நிகழ்ச்சியில் கையெழுத்தானது. ஜப்பானில் வீசிய டூஜுவான் சூறாவளியால் 7 மாண்டனர், 5 காணவில்லை. அவர்களை தேடும் பணிகள் தொடர்கின்றன. புயல் காற்றால் நிலச்சரிவுகளும் வெள்ளமும் ஏற்பட்டன. மணிக்கு 140 வேகத்தில் காற்று வீசியது. சில பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் மழை பெய்தது. சுமார் 58,000 வீடுகள் தற்காலிகமாக மின்சாரத்தை இழந்தன. கரை கடந்திருக்கும் டூஜுவான் சூறாவளியின் சீற்றம் குறைந்துள்ளது. என்றாலும் ஆபத்து முற்றிலும் நீங்கவில்லை என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். இதுவரை பெய்த மழையால் மேலும் நிலச்சரிவுகள் ஏற்படலாம் என்று அவர்கள் கூறினர். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்திற்கு இடையே அமெரிக்க ஈரானிய அதிகாரிகள் சந்தித்திருக்கின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதனை தெரிவித்தார். ஈரானுடனான பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமாயிருந்ததாக திரு ட்ரம்ப் சொன்னார். மற்றொரு சந்திப்பிற்கு திட்டமிடப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சந்திப்பு சுமார் 3 நீடித்தது. அமெரிக்க சிறப்பு தூதர்கள் ஸ்டீவ் விட்காஃப், ஜெரட் குஷ்னர், ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி ஆகியோர் அதில் கலந்து கொண்டனர். அரசு தந்திர முயற்சிகளை மீண்டும் தொடங்குவதற்கு சந்திப்பு பொன்னான வாய்ப்பாக இருந்ததாய் ஈரானிய அதிகாரி ஒருவர் கூறினார். இந்நிலையில் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய போது அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு மிரட்டல் விடுத்திருந்தார். ஈரானை துடித்தொழிக்க வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி யோசிப்பதாக அவர் சொன்னார். அமெரிக்க இடைத்தவணை தேர்தலுக்கு பின் போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று நம்புவதாக திரு ட்ரம்ப் பின்னர் கூறினார். தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ளது. 37 உரையில் திரு ட்ரம்ப் அமெரிக்க கொள்கைகளை பற்றி பேசினார். வெனசுவேலா, கியூபா, மெக்சிகோ ஆகிய நாடுகளை அவர் சாடினார். செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, உலகில் அமெரிக்கா கொண்டுள்ள பங்கு ஆகிய அம்சங்கள் பற்றியும் திரு ட்ரம்ப் தமது கருத்துக்களை முன்வைத்தார்.
1: சொல்லும் பொருளும்
2: எக்ஸ்பெண்டிச்சர் செலவு. விலைவாசி உயரும் சூழலில் சமூக மேம்பாட்டு பற்றுச்சீட்டுகள் குடும்ப செலவுகளை சமாளிக்க உதவுகின்றன. எக்ஸ்பெண்டிச்சர் செலவு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
4: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
5: ஒரு நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
6: கட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
7: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
8: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
9: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
10: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: வணக்கம் சிங்கே. சாய் அபியங்கர், கானா முத்து மற்றும் பலருக்கும் அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. கருப்பு படத்துல இருந்து அந்த பாடல நீங்க கேட்டீங்க.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க உங்களோட டிக்டாக் லைவ் வாயிலாக நேரடியா இணைய இருக்கோங்க. எங்களோடு ஒளி கூடத்துல இருக்காங்க எதிரொலி குழுவினர். இன்று இரவு 9:30 வசந்த மொழி வழியில் இடம்பெறும் எதிரொலி நிகழ்ச்சியில் என்ன நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க.
0: இப்போ ஒலி 9:00 வானிலை நிலவரம்.
1: இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க மதிய வேளைகளில் எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
0: சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 52-58 இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர்
0: 1.28.
1: ஓர் யூரோ
0: 1.46.
1: ஓர் ஸ்டெர்லிங் பவுண்ட்
0: 1.71.
1: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
0: 90.
1: 100 இந்திய ரூபாய்
0: 1.34.
1: 100 இலங்கை ரூபாய்
0: 39.
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கும் மலேசியரிங்கேர்
0: 3.20.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
6: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
7: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679666

0: பாஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டவுன் பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:15 ஆகி விட்டது. நாங்க இப்ப வானொலிகள்ல மட்டும் இல்லைங்க, டிக்டாக் வாயிலாகவும் உங்களோட நேரடியா இணைஞ்சிருக்கோம். எங்களோட ஒளிக்கூடத்துல இருக்காங்க எதிரொலி குழுவினர். நிகழ்ச்சியின் நிர்வாக தயாரிப்பாளர் லட்சுமி ஜெயகாந்த் இருக்காங்க, அதோட தயாரிப்பாளர் ஸ்ரீயோ இருக்காரு. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் லட்சுமி. வணக்கம் ஸ்ரீ. மீண்டும் இந்த வாரம் உங்க சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் எதிரொலி மக்களுக்கு தேவையான, சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த பல தலைப்புகளை கையில் எடுப்பாங்க. இந்த வாரம் அப்படிப்பட்ட ஒரு தலைப்பை நீங்க எடுத்திருக்கீங்க, அதை பத்தி லட்சுமி நீங்க சொல்லுங்களேன்.
5: அதாவது இந்த வாரம் இந்திய வர்த்தகங்கள், அதாவது தொழில்கள் என்னவாகவும் இருக்கலாம், அதாவது பிசிக்கல் ஸ்டோர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கடை வைத்திருக்கலாம், இல்லை வந்து இணையம் மூலம் தொழில் பண்ணலாம். ஆனால் இவங்க வந்து நீடித்து தாக்கு பிடிக்கிறது இந்த காலகட்டத்தில், ஏன்னா விலைவாசி எல்லாம் உயர்ந்துடுச்சு. நமக்கு வந்து விலைவாசின்னு சொல்லும் போது நிறைய பேர் நினைப்பாங்க, நாங்க வாங்குறவங்களுக்கு எங்களுக்கு விலைவாசி கட்டுப்படியாக இருக்காம இருக்கலாம், விற்கிறவங்களுக்கு என்ன கட்டுப்படியா இருக்குது, அவங்க தான் காசு பாக்குறாங்க இல்லையா அப்படி நினைக்கலாம். ஆனா அவங்களுக்கு பல செலவுகள் இருக்கு, அந்த செலவுகளை வந்து அவங்க வந்து சமாளிச்சு ஒரு தொழிலை நடத்தணும்னா இந்த காலகட்டத்துல என்னென்னலாம் தேவை, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களே தானா என்ன செய்யறாங்க, அதே நேரத்துல அவங்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் தேவைன்றது.

0: சொல்றீங்களா எங்களுடைய இது வந்து நாங்க ஒரு நிகழ்ச்சியை தயாரிக்கும் போது இந்த நிகழ்ச்சி வந்து எப்பயும் போல செய்யாம நாங்க அந்த பேனல் டிஸ்கஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு கலந்துரையாடலா நாங்க செஞ்சோம். அதனால அதுல ஒருத்தர் வந்து எங்களுடைய அரங்கத்துக்கு வந்தவர் வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்னு சொல்லுவாங்க இல்லையா, சமூக ஆர்வலர், சமூக வலைத்தள ஆர்வலர். அவர் வந்து சாப்பாட்டை பற்றி நிறைய அவங்க கண்ணுல ஒரு முகத்துல ஒரு புத்துணர்ச்சி, கண்கள்ல ஒரு
1: வெளிச்சம்
2: பிரிக்க முடியாதது. சஜினியும் சாப்பாடும் அந்த மாதிரி நினைச்சுக்கீங்களா?
0: நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன். ஸ்ரீ, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: ஓகே, அவர் வந்து சோசியல் மீடியால வந்து சிங்கை தமிழ் அப்படிங்கிற பேர்ல இருக்கு.
1: அவரை வந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நம்ம சந்திச்சிருக்கோம்.
3: அவரை வந்து காலையில நான் எப்பவுமே இன்ஸ்டாகிராம்குள்ள போகும்போது சந்திப்பேன். அவர் சாப்பிடுற சாப்பாடை பார்த்தாலே மனுஷனுக்கு வெறுப்பு வரும். ஏன்னா இதை காலையிலேயே பார்த்தா இவருக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்றது. ஸோ அவர் வந்து அவரும் இந்த நிகழ்ச்சியில வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நாட் ஜஸ்ட் அஸ் அ இன்ஃப்ளூயன்சர் பட் ஆல்சோ ஒரு ஜென்ரல் கன்சியூமர், ஒரு கஸ்டமராகவும் பேசியிருந்தாரு. ரொம்ப டீப்பா அதை பத்தி சொல்ல விரும்பல, ஏன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை பார்க்க மாட்டீங்களா?
0: ஆனா ஒன்னு சொல்லியிருந்தாரு, அந்த விஷயம் மட்டும் நான் வந்து பகிர்றேன். அதாவது ஒரு கடை, அவருக்கு வந்து அவர் வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்னால அந்த கடையை பத்தி பிரபலப்படுத்துறதுக்கு ஒரு அனிவர்சரி, அவங்களுக்கு வந்து அந்த 7 வருஷ நிறைவை கொண்டாடுறதுக்காக ஒரு சோசியல் மீடியால ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுருக்காங்க. அப்ப அவர் வந்து அவங்களுடைய உணவு, ஒரு உணவை சாப்பிட்டுட்டு இவ்வளவு நல்லா இருக்குதே, நீங்க 7 வருஷமா இருக்கீங்களா, எனக்கே தெரியாதே சொல்லியிருக்காரு. அப்படின்னா நம்ம வந்து அதாவது ஒரு நல்ல தரமான சேவை வழங்கலாம், ஆனா ஒரு பொருள் அவங்க விற்கலாம், ஆனா அத பத்தி மக்களுக்கு தெரியாத பட்சத்துல நீங்க எப்படி தாக்கு பிடிப்பீங்க?
1: ஒரு காலத்துல லட்சுமி நம்ம வந்து செய்தித்தாட்களை வந்து புரட்டுவோம், இந்த மாதிரி விளம்பரங்களை நம்ம பார்ப்போம், அல்லது கடை வீதிகள்ல நம்ம நடப்போம், இந்த கடை இருக்கு அந்த கடை இருக்கேன்னு நம்ம பார்ப்போம். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடைகள் எல்லாமே நம்மளுடைய உள்ளங்கையில அடங்கி இருக்கு. அப்ப தொலைபேசியில எல்லாமே இருக்கு, தொலைபேசியிலதான் எல்லாரும் வந்து தகவல்களை பெற்றுக்கொள்றாங்க. அப்போ ஒரு கடையை பற்றி இணையதளத்துல வந்து அவ்வளவாக பேச்சு அடிபடவில்லை என்றால் யாருக்குமே அந்த கடையை பத்தி தெரியாது.
2: அது மட்டும் இல்ல, இது சாப்பாடுக்கு மட்டும் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான இருக்கலாம், நம்ம போட்டுக்கிற ஆடைகளா இருக்கலாம், இது எதையுமே யாரும் பெரும்பாலும் இப்ப கடைக்கு போய் நடந்து பார்த்து வாங்குற பழக்கமே இல்ல. அப்பேற்பட்ட உலகத்துல நம்ம தொடர்ந்து ஒரு கடையை நடத்தணும்னு சொன்னா அதுக்கு வெவ்வேறு சவால்கள் இருக்கும். அதை பத்தி விரிவா நாங்க பேசுறோம். நேர்களே, நீங்க வானொலி பக்கமா இருக்கீங்க, உங்களுக்கும் கருத்துக்கள் இருக்கலாம், நீங்க அதை பதிவிடலாம். டிக்டாக் லைஃப்ல நாங்க இருக்கோம் நேரடியா, அங்கேயும் வந்து உங்களுடைய கருத்துக்களை தாராளமா நீங்க பதிவிடலாம். மீடியா காப் ஒலி 968 என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம். தொடர்ந்து பேசுவோம் இந்த இடைவேளைக்கு பிறகு.
4: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE பாயலேபா ரோடிற்கு பிறகு முதலாம் தடத்திலும், CTE ஐ நோக்கி செல்லும் SLE லென்டோ அவென்யூ நுழைவாயல் அங்கேயும், உட்லண்ட்ஸ் அவென்யூ 2 பிறகும் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
9: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்த கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலை பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட், 2 நாட்களுக்கு மட்டும், September 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம்.
1: காலை 8:22 ஆகிவிட்டது. டிக்டாக் வாயிலாகவும் வானொலிகள் வாயிலாகவும் உங்களோட நேரடியாக இணைஞ்சிருக்கோம். எதிரொலி குழுவினர் நம்மளுடைய ஒளிக்கூடத்தில் இருக்காங்க. இன்றிரவு நடைபெறவிருக்கும்

0: நிகழ்ச்சியை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சியை பத்தி நம்மோட பகிர்ந்துகிட்டே இருக்காங்க தொழில் முனைவர்கள். சொந்த தொழில் செய்பவர்களை பத்தி இன்றைய நிகழ்ச்சியில வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க.
1: குறிப்பா இன்றைய காலகட்டத்துல தொழில்கள் எப்படி தாக்கு பிடிக்கிறாங்க, அவங்களுடைய சவால்கள் என்ன, அவங்க இதெல்லாம் செய்து இன்னும் தாக்கு பிடிச்சிட்டு வர்றாங்க போன்ற முக்கியமான தகவல்களை கொண்டு வராங்க. உங்களை பல பேருக்கும் சொந்த தொழில் செய்யணும்ங்கிற ஆசை நிச்சயம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இன்று அவங்க வழங்க போற தகவல்கள் நிச்சயம் பயனுள்ளதா அமையலாம். மறக்காம நீங்க பாக்கலாம். அதே நேரத்துல மீ வாட்ச் வாயிலாக எல்லா பாகங்களையும் எங்கேயும் எப்போதும் நீங்க கண்டு மகிழலாம்.
0: சரி, நீங்க வந்து லட்சுமி முதல்ல சொல்லியிருந்தீங்கல்ல இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி செஞ்சிருந்தீங்க அப்படின்னு, சிங்கை தமிழன் அப்படின்னு ஒரு சமூக வலைத்தள ஆர்வலரை நீங்க சந்திச்சிருந்தீங்க, வேற யாரெல்லாம் இந்த கலந்துரையாடல் கலந்துகிட்டாங்க?
2: இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்தை பத்தி பேசினது வந்து சோசியல் மீடியா. அது அதை தவிர டெக்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி நம்மளுடைய தொழிலை எப்படி மேம்படுத்துறது. அது வந்து நிறைய கிராண்ட்ஸ், நிறைய வந்து மானியங்கள்லாம் கிடைக்குது. ஆனா அதை எப்படி பயன்படுத்துறது, எதற்காக பயன்படுத்துறது, எதையா எல்லாம் கிடைக்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்துலயும் இருக்கணுமா, இல்ல நம்ம தொழிலுக்கு எதெல்லாம் ஏதுவா இருக்கும், நமக்கு இது வந்து எந்த மாதிரி ப்ரோசஸஸ் சொல்லுவாங்க இல்லையா, செயல்முறைகளை வந்து நல்லா சீர்திருத்தம் பண்றதுக்கு எதை பயன்படுத்திக்கலான்றதுக்கு உதவி செய்யறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள வந்து முன்பு ஒரு நிகழ்ச்சியிலையும் நாங்க பயன்படுத்தி இருக்கோம். அவங்க பேரு அனிஷா ரேஹானா. அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, எல்லாமே இருக்கு, நான் எல்லாத்துலயும் இருக்கணும் அந்த மாதிரி யோசிக்காம நம்ம தொழிலுக்கு வந்து எது உகந்ததாக இருக்கு, நம்ம வாடிக்கையாளர்கள் எங்க இருக்காங்க, அவங்கள வந்து அவங்க நம்மள தேடி வர வர காலகட்டம் போயிடுச்சு, நம்ம அவங்கள தேடி போகணும், அவங்க இருக்கிற இடங்கள்ல நம்ம இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், சிம்பிள் ரொம்ப எளிமையான விஷயங்கள்லாம் அவங்க பகிர்ந்திருக்காங்க. சோ அது வந்து நிகழ்ச்சியை பார்த்தா தெரியும்.
0: சரி சரி, இவங்க பக்கமா வருவோம். இப்ப நீங்க வந்து பலரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த நிகழ்ச்சியில. தொழில் முனைவர்கள் பலரும் சந்திச்சிருப்பீங்க, தொழில்களை பல சந்திச்சிருப்பீங்க இல்லையா, அவங்க சந்தித்த சவால்கள்னா என்னன்னு சொல்லுவீங்க?
3: ஆக்சுவலி தொழில்கள் மட்டும் இல்லை, என் நிகழ்ச்சி வந்து இது ஒரு பேனல் டிஸ்கஷன் மாதிரி எடுத்திருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பொதுமக்களை சந்தித்தோம். பொதுமக்கள் கிட்ட அவங்களுடைய கருத்துக்களை கேட்டாதான் இவங்க பேசுறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்றதுனால. ஸோ இவங்க சொன்ன இப்ப பொதுமக்களா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து விலைவாசி உயர்ந்துருச்சு, இல்ல கன்வீனியன்டா இல்ல, கடைக்கு போய் வாங்கணும்ன்ற டைம் இல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதே அப்படியே இந்த பக்கம் நீங்க இவங்க கிட்டயும் கேட்டு பாத்தீங்கன்னா இவங்களும் சொல்றாங்க, இவங்களுக்கும் விலைவாசி ஏறிடுச்சு, இப்ப வந்து ரெண்டல்ஸ் அதிகமாயிருச்சு, காஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங் ஹஸ் கோன் அப். சோ பேசிக்கலி வந்து இது ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் தான். அவங்களுக்கு வேற வாசி ஏறதுனால மக்களுக்கும் ஏறுதுன்றத நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அதனாலே வந்து சில திங்ஸ் வாங்குறது இல்ல வந்து கடைகளுக்கு வரது நிறைய பேர் தவிர்க்கிறாங்கன்றதும் ஒரு பாயிண்டா இருக்குது.
1: உண்மைதான், நான் சொன்னது போல இப்ப நம்ம வீட்ல இருந்து இறங்கி வண்டி எடுத்து அதுக்கப்புறம் கடைக்கு போய் அங்க சுத்தி புத்தி பார்த்து பொருட்களை வாங்குறது கேட்கும் போதே களைப்பா இல்ல?
2: அதுலதான் வந்து அந்த தொழில்நுட்பம் வருகிறது. அதாவது நம்ம வாடிக்கையாளர்கள் எங்க இருக்காங்களோ, என்ன விரும்புறாங்களோ அங்கதான் இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா, அது எப்படி செய்யறது அப்படின்னா, சில நேரங்கள்ல வந்து சில தொழில்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமா வந்து அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தொடர்பு கொண்டு இதெல்லாம் நாங்கள், அதாவது இப்ப கூட சமீபத்துல நிறைய பூஜைகள்லாம் நான் வந்துச்சு இல்லையா, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, எனக்கே நிறைய குறுந்தகவல் எல்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் டீல் நீங்க வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க வந்து பகிரலாம் அவங்களுடைய சேவைகளை பத்தி. அவங்க நினைக்கலாம் இதையும் செய்யலாமே, இது இப்படி இந்த இதை பயன்படுத்திக்கலாமே, அது வாட்ஸ்அப். மற்றபடி வந்து சமூக ஊடகங்கள், அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு வலைத்தளம் இருக்கலாம், இல்ல வந்து இணையதளம் அப்படி இருக்கலாம், அந்த அதை வந்து நீங்க ப்ரோமோட் பண்ணணும், நீங்க வந்து பிரபலப்படுத்தணும். அதெல்லாம் செஞ்சாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கலாம். என்ன அந்த சேவைகள் வழங்குற கிராப், மற்றபடி என்ன ஃபுட் பேண்டா, இந்த மாதிரி அவங்க வந்து சாப்பாடு மட்டும் ஆர்டர் பண்ணி அவங்க டெலிவர் பண்றது கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த குரோசரிஸ் இருக்கு இல்லையா,
1: மளிகை சாமான்கள்,
0: வீட்டிற்கு தேவையான எல்லா பொருள்களையும் இப்ப வந்து இந்த தளங்கள்ல வந்து விற்பனை செய்யறாங்க. ஒரு தடவை வந்து எனக்கு உடல்நல சரியில்லாம இருந்துச்சு, அப்ப அந்த நேரத்துல வந்து தெர்மோமீட்டர் இருக்கு இல்லையா, அத வந்து வீட்டுல காணோம் எங்கன்னு தெரியல,
2: தேவையான விஷயங்கள் வந்து நம்ம தேடும்போதுதான் வேலை செய்யாது, இல்ல காணப்படும்
0: போயிடும். அப்ப அந்த நேரத்துல எனக்கு வந்து அந்த கையிலக தொலைபேசியில அதை ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்து கொடுத்தது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: அதுதான் அதேதான்
1: நம்ம எவ்வளவு சுத்தினாலும் இன்றைய உலகத்துல நம்ம மீண்டும் மீண்டும் கேக்குற இரு எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா அதுதான் AI, செயற்கை நுண்ணறிவு. இன்றைய உலகத்துல செயற்கை நுண்ணறிவை முழுமையா பயன்படுத்தி ஒட்டுமொத்தமா உங்க தொழிலை நீங்க தொடர்ந்து நடத்த முடியும் அப்படின்னு கூட சில தளங்கள் காட்டியிருக்காங்க. ஏன் சில AI தளங்களை பயன்படுத்தி நீங்க இணையதளத்தை உருவாக்கலாம், அதுல எந்த பொருளை விற்க போறீங்க அப்படிங்கறத ஒரு தட்டுல நீங்க சொல்லலாம். ஆக அதையும் வந்து இன்றைய தொழில்கள் நல்லா சிறப்பா பயன்படுத்திக்கிறாங்களா, அதை வந்து குழு ஆராய்ஞ்சுதா?
3: இல்ல இப்போ என்னன்னா AI வச்சு ஒரு தொழில நம்ம ஆரம்பிக்கலாம், அதாவது உங்களுடைய பேஸ் ரிசர்ச் அப்படின்னுவாங்கல்ல,
1: ஆமா,
3: அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு ஒரு AI பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து வித்இன் செகண்ட்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். பட் எண்ட் ஆஃப் த டே அதுக்கும் சஸ்டைனபிலிட்டிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. AI இஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு PA மாதிரி
2: தான்.
3: ஸோ ஆனால் இப்போ வந்து சஸ்டெயினபிலிட்டிக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது ப்ளஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களும் சொன்னது ஸ்டேயிங் ரெலவெண்ட். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ நமக்கே ஏதாவது ஒரு வேலை வேணும்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பார்க்குறாங்க, சோஷியல் மீடியா ஹேண்டில் பார்க்குறாங்க. ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸை வச்சு தான் வேலையே கிடைக்குது ஒரு இண்டிவிஜுவல்கே அப்படின்னும் போது. ஒரு தொழில் அப்படின்னு வரும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ அலானப்பட்ட ஆப்பிள் கம்பெனியே வந்து சோசியல் மீடியாவில் வந்து இது பண்ணாதான் ஐபோன் வாங்குறதுக்கே ஆட்கள் போறாங்க, அந்த நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வேற வி அஸ் ஜஸ்ட் இப்போ ஒரு சின்ன பிசினஸா எப்படி இருக்கிறது அப்படின்றது தான் மிகப்பெரிய பிரச்சனையே.
2: AI சொல்லும் போது ரேஹானா சொன்னது ஒண்ணுதான், அதாவது தொழில்நுட்பம் வந்து அது வந்து உங்களுக்கு உதவியா இருக்கணும். அதை வந்து நீங்க சேர்த்துக்கிட்ட பிறகு ஐயோ இதையும் நான் பார்க்கணுமா அந்த ஒரு விரக்தி வரக்கூடாது.
1: அதுதான்
2: அதை வந்து அந்த மாதிரி வேண்டா விருப்பா செய்யும் போது அது முழுமையா இருக்காது, அது போய் சேர வேண்டியவங்களை போய் சேராது. நம்ம வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவை, அவங்க எந்த விதை பாக்குறாங்க. சோசியல் மீடியால நீங்க இருக்கலாம், ஆனா நீங்க வந்து அந்த பதிவேற்றம் செய்யறோம் காணொலியோ இல்ல எந்த ஒரு விவரமோ பார்க்கக்கூடியதா இருக்குதா, உங்க வாடிக்கையாளர்கள் அதை விரும்புறாங்களா, அந்த அனலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதையும் நல்லா பார்த்து ஆராய்ந்து அதை வச்சு இன்னும் என்னத்தை மேம்படுத்தலாம், எதை வந்து இன்னும் சிறப்பா செய்யலாம், அவங்களுக்கு என்ன வேணும் அதை நிர்ணயிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். நாங்க
1: இப்போ நம்ம சொல்றது எல்லாமே புது தொழில்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கலாம், ஏன்னா இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க செயல்படுவாங்க. அந்த பாரம்பரிய தொழில்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து கலாச்சாரம் மரபு இதெல்லாம் ஒட்டி இருக்கு, அதையும் கைவிடாம புது தொழில்நுட்பத்தையும் வந்து ஏத்துக்கிட்டு செயல்படுறது கொஞ்சம் கடினமா இருக்கலாம் இல்லையா? அப்படிப்பட்ட நபர்களை பத்தி சொல்லலாமே.
3: மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ அது பழைய பாரம்பரிய தொழில்களா இருந்தாலும் ஜென்ரேஷன் படி ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கும் ஒரு மாற்றம் இருந்திருக்கும். என்ன இன்றைய காலகட்டத்தில் அந்த மாற்றம் ரொம்ப சீக்கிரம் ரொம்ப வேகமா இருக்குது. இப்போ ஒரு 20% சேஞ்ச் ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கும் இருந்துச்சுன்னா இப்போ 200% இருக்குது, ஸ்பீட் அதிகமாயிருச்சு. ஸோ வேற வழி இல்லை, ஓடிதானே ஆகணும்.
0: இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கும் பொழுது வந்து வேற ஏதாச்சும் இப்ப ஒரு தொழில வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட முறையில வந்து வழி நடத்திக்கிட்டே இருப்பாங்க, ஆனா மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை மாற்றி அமைக்க வேண்டிய அவங்களுடைய முழு தொழிலையும் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி யாராச்சும் சந்திச்சிருந்தீங்களா
2: கோவிட் நேரத்துல? இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம இன்னும் ரெண்டு பேரும் எங்களுடைய கலந்துரையாடல கலந்துகிட்டாங்க, அதாவது காந்தி உணவகத்துல வந்து கார்த்திக், அது வந்து பாரம்பரிய தொழில், அது வந்து ஹெரிட்டேஜ் பிசினஸ் சொல்லலாம், அவங்களுக்கு வந்து அந்த அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் மற்றபடி வந்து ஸ்ரீசன் எக்ஸ்பிரஸ்ல ஜெயந்தி வந்திருக்காங்க, அவங்க வந்து மிட்கரியர் ஸ்விட்சர், அவங்க வேற ஒரு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொழில் அனுபவம் இல்லாத ஒருத்தர் வந்திருந்தாங்க இந்த சாப்பாட்டு கடை வச்சுக்கிட்டு. அதனால அவங்களுக்கு கோவிட் டைம்ல ரொம்ப வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கத்துக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு, புதுசா செய்ய வேண்டியது இருந்தது, நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. அதே நேரத்துல சென்ட்ரல் கிச்சன் ஒண்ணு வந்துச்சு இல்லையா, அது வந்து அவங்களுக்கு ஒரு புது அனுபவம், அவங்களுக்கு அதை எப்படி செய்யறது எப்படி அணுகிறதுன்னு இப்ப தெரியாத ஒரு காலகட்டத்துல அவங்க அதை நடத்திக்கிட்டு இருந்தவங்க கிட்ட போய் கேட்டு இதை வந்து ஏற்கனவே அறிமுகப்படுத்தினவங்க அவங்களோட தொழில அவங்க கிட்ட போய் இதை எப்படி செய்யறது, எப்படி நான் எனக்கு ஏத்த விஷயங்களை எப்படி கொண்டுட்டு வர்றது, அதை பத்திலாம் அறிவுரை கேட்டு ஆலோசனை கேட்டு கத்துக்கிட்டாங்க. சோ அவங்க சொன்னாங்க எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அங்கேயே உட்காந்துருந்தா ஒன்னும் கிடைக்க போறது கிடையாது, நம்மளும் தேடி போகணும். அதே நேரத்துல அமைப்புகள் இருக்கு இல்லையா, வர்த்தக அமைப்புகள், அரசாங்கம், அதையும் பார்க்கணும். தொழில்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அப்பப்ப அறிமுகம் பண்ணணும், அதே நேரத்துல ஆலோசனை வழங்கணும், எங்க வந்து உதவி கிடைக்கும் அது தெளிவா தெரியணும். அதுதான் முக்கியம். அது வந்து பாரம்பரிய தொழிலா இருந்தாலும் சரி, புது தொழிலா இருந்தாலும் சரி. இப்ப காந்தி உணவகத்தை பத்தி நீங்க சொல்லுங்க, அவர் எனக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தார் இல்லையா, கொஞ்சம் சொல்லுங்க, நிறைய சொல்லிடாதீங்க, எல்லாரும் வந்து நிகழ்ச்சி பார்க்கணும்.
3: இந்த கொஞ்சம் சொல்றதுதான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. இப்போ காந்தி உணவகம் அப்படின்றது ரொம்ப நாளா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், பட் இதுல இருந்து புதுசா இப்ப கார்த்திக்ன்றவர் அதை எடுத்து நடத்துறாரு. சோ இப்போ அதே ரொம்ப நாளா இருந்ததையும் மெயின்டைன் பண்ணணும், அதை தாண்டி என்ன புதுசா என்ன புதுசா பண்ண முடியும்ன்றது தான் மிகப்பெரிய கேள்வியாவே இருந்துச்சு. ஏன்னா இட்ஸ் நாட் இப்ப உணவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரே ஸ்ட்ரெச் ஆஃப் ஒரே தெருவுல அத்தனை கடைகள் இருக்கு, அத்தனை. சோ வாட் மேக்ஸ் யூ ஸ்டாண்ட் அவுட் பெட்டர்,
1: அங்கே போட்டி அதிகமா இருக்கு.
3: ஆமா, பக்கத்து கடையே இப்ப வந்து நீங்களும் சாப்பாடு விக்கிறீங்க, பக்கத்து கடையில அதே சாப்பாடை வித்தா இட்ஸ் ஈவன் இன்னும் பெரிய பிரச்சனை. சோ இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத, இதை எப்படி ஹேண்டில் பண்றதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தாரு.
2: அதாவது தனித்துவத்தை, உங்களுடைய தனித்துவம் என்ன, அது கட்டாயம் முக்கியமானது எந்த தொழிலா இருந்தாலும். அதுல சாப்பாட்டு கடைன்னு சொன்னாக்கா அங்கேயும் பிரியாணி கிடைக்குது கிடைக்குது, இங்கேயும் கிடைக்குது, நான் எதுக்கு அந்த கடைக்கு மெனக்கட்டு போகணும்.
0: ஆமா,
2: அப்புறம் வந்து பாரம்பரிய தொழில்களும் வந்து இப்ப வந்து இந்த கிராப் இந்த மாதிரி சேவைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அது வந்து அவங்களுக்கு கை கொடுக்குதுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா துவாஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து இவங்க கிட்ட வந்து உணவு வாங்கலாம், அங்க இருந்து
1: மெனக்கட்டு
2: உங்களுக்கு வந்து தொழிலும் நடக்குது. அதே நேரத்துல ஃபுட்ஃபால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது குறைஞ்சாலுமே இந்த இது கொஞ்சம் பக்க பலமா இருக்கு இல்லையா.
1: நீங்க துவாஸ்ன்னு சொல்றீங்க, அண்மையில என்ன ஆச்சுன்னா சீனால இருந்து அங்க வேலை செய்யற உணவு விநியோக ஒரு நிபுணர் வந்து இங்க சிங்கப்பூருக்கு விமானத்துல வந்து கரிபாப் எடுத்துட்டு போனாரு. அது பயங்கரமான ஒரு சச்சையில
0: இந்த கடையில விற்பனை செய்யற அந்த கரிபாப் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த வாடிக்கையாளருக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சீனால இருக்கிற ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்கிற கரிபாப் வாங்குறதுக்காக சீன நிறுவனம் ஒன்று விநியோகிப்பு நிறுவனத்தை அணுகி போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவரு அங்கே விமானம் எடுத்து இங்க வந்து வாங்கிட்டு போற உலகம் எப்படி மாறிடுச்சு பாருங்க.
3: ஆனா அது இங்க சாப்பிடுற மாதிரி அவ்வளவு நேரம் தாங்காது,
1: அது கடவுளுக்கு தான்
3: கடைக்கு போய்
2: சாப்பிடறோம். அவர் வாங்கினாருன்னு சொல்றாங்களே, அதுல எவ்வளவு அவர் இங்க சாப்பிட்டாரு எவ்வளவு கொண்டு போய் சாப்பிட்டாருன்னு தெரியாது இல்லையா. அதாவது முக்கியமானது நல்ல கரிப்பா எனக்கு வேணும்.
1: பாருங்க பொதுவா சொந்த தொழில் தொடங்குறது அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு ஆவல் இருக்கும், நல்லா சிறப்பா செய்யணும் அப்படின்னு சந்தோஷமா போவாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்முறையான கருத்துக்களையோ நேர்முறையான சிந்தனைகளையோ கொண்டுதான் போவாங்க. தப்பு இல்ல,
0: நிறைய வெற்றி கதைகளை வந்து படிப்பாங்க இல்லையா.
1: ஆனா அதே நேரத்துல சவால்கள் என்ன, சுமைகள் என்ன, இதன் வாயிலா நீங்க சந்திக்க போற மன உளைச்சல் என்ன, சிக்கல்கள் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்றைய நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் இல்லையா.
2: ஆமா நிச்சயமா,
0: அதுலயும் நீங்க நல்லா ஆராய்ஞ்சிருப்பீங்க இல்லையா. சரியா,
2: அது ஆராயாம எதிரொலி நிகழ்ச்சி, அலசி அலசி அலசி ஆராய்வோம்.
0: சரி, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் வேற என்ன எதிர்பார்க்கலாம், அவங்க எதுக்கு இன்றிரவு நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சியை பார்க்கணும்.
2: இளையர்கள் வந்து இப்ப கடைக்கு போறதே குறைஞ்சிருச்சு, எல்லாருமே போறது குறைஞ்சிருச்சு. அதுலயும் இளையர்களை ஈர்க்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய சவால்னு சொல்றது. ஏன்னா இத்தனை கடைகள் இருக்க போது உங்க கடைக்கு நான் எதுக்கு வரணும். சோ அந்த ஒரு அனுபவம், அதாவது அவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஷியலா இருக்கணும். அதாவது நிறைய வந்து வெளியூர்லாம் போறாங்க, வேற மாதிரி கல்ச்சர்,
0: தனித்துவம் வாய்ந்த ஒரு அனுபவம் வந்து அந்த அந்த வாடிக்கையாளர்கள் பெறணும்னு.
2: எப்படி இருக்கு, இப்ப நான் ஒரு பராட்டா சாப்பிடுறேன்னா, நான் உட்கார்ந்து சாப்பிடுற இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும், அதாவது சுத்தி இருக்கிற அந்த ஆம்பியன்ஸ் சொல்லுவாங்களே அந்த சூழல், அப்புறம் வந்து அந்த
0: ரவி சொன்னாரு நல்லா இருக்கணும், பராட்டால ஒரு ஸ்மைலி ஃபேஸ் இருக்கணும்,
2: அதை வந்து கொடுக்கற அந்த சேவை கொடுக்கறவங்க
1: வந்து
2: கொஞ்சம் திண்டாட்டம் இருக்குதா, அதாவது ரொம்ப அதிகமா செஞ்சா என்ன ரொம்ப மிகைப்படுத்தி இருக்குதே, இது வந்து ரொம்ப செயற்கையா இருக்குதே, அந்த மாதிரி தோணும். அதே நேரத்துல அது பேலன்ஸ் சொல்லுவாங்க, சமநிலை, அதை எப்படி வந்து
1: அடையிறதுன்றது
2: ஒரு பெரும் சவால் தான்.
1: கண்டிப்பா. ஆக நீங்க சொந்த தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அல்லது இருக்கிறவங்க தொழில் நீடித்து சிறப்பா போகணும்னு ஆசைப்படுறீங்களா, எது எப்படியோ இன்றைய நிகழ்ச்சியை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா இன்றைய காலகட்டத்துல சொந்த தொழில் செய்து அதை நீடித்து கொண்டு போறது எப்படி அப்படிங்கிற தகவல்களை நிபுணர்கள் மற்றும் குழுவினர்கிட்ட இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா.
0: இன்றிரவு 9:30 வசந்த மொழி வழியில் உங்களுக்காக எதிரொலி நிகழ்ச்சி இடம்பெறுகிறது, கண்டிப்பா காண தவறாதீர்கள்.
1: அப்படி உங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னா கவலையப்படாதீங்க, எல்லா பாகங்களையும் முழுமையா மீ வாட்ச் வாயிலா எங்கேயும் எப்போதும் நீங்க கண்டு மகிழலாம். இந்த நேரத்துல ஒளியின் அறிவிப்பறைக்கு வந்து உங்களுடைய தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்ட நிர்வாக தயாரிப்பாளர் லட்சுமி ஜெயகாந்த் மற்றும் தயாரிப்பாளர் ஸ்ரீ இருவருக்குமே நன்றி.
3: நன்றி.
1: வணக்கம். சீக்கிய நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது 8:38 ஆகிவிட்டது.
4: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு

0: தடைகள் ஏற்பட்டுள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் ECP மரீன் பரேடுக்கு பிறகு முதலாம் தடத்திலும், PIE-ஐ நோக்கி செல்லும் BKE புக்கெட் பஞ்சாங் ரோடிற்கு பிறகும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பகடை சிங்கப்பூர்.
3: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. உட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூரியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏற்றியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

0: சிவகாசி படத்திலிருந்து பாடல கேட்டீங்க. கோவில் ஜி ஆகிய படங்களிருந்து பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற்றன. பிறகும் ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் சாங்கிக்கு பிறகும் SLEBKE செல்லும் வழியில் TPE அந்த பகுதிக்கு பிறகும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. காரணம் ஆங்காங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்

0: ஒலி ஒன்பது ஆரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி ஒன்பது ஆரியத்தின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது மீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி ஒன்பது ஆறு எட்டு,
1: கேட்டாலே பரவசம். Thank you.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: வீட்ல
1: விசேஷங்க திரைப்படத்துல இருந்தும்,
3: குறுக்கு பாதையில்
1: ஐ லவ் இந்தியா திரைப்படத்துல இருந்தும் உங்களுக்காக 90களில் வெளியான விறுவிற்பான பாடல்கள் காத்து கொண்டிருக்கின்றன.
4: இதுக்கு இடையில நாம சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க போறோம், தங்க விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்க போறோம், அதோட திரை தகவலையும் தெரிஞ்சுக்க போறோம். எங்களோட இணைந்திருங்க, உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி,
4: சஜினி,
1: இப்ப வாங்க இன்றைய வானிலைய நாம தெரிஞ்சுக்கலாங்க.
4: இன்று மதிய வேளையில சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தால்.
1: அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 52 58 இடப்பட்டிருக்கிறது.
4: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
1: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏகோன் .com.
3: எப்பப்பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தோம்.
4: ஆஹா, சம்ம வாசனை! அட்டட்டாங்க. அம்மா எங்க?
3: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. PIE சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வழியில் குறிப்பாக KPE தாம்சன் சாலைக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் செப்டம்பர் 23 1932 அரசு ஆணையின்படி ஹெஜஸ் மற்றும் நஜத் ஆகிய இரட்டை ராஜ்யங்களும் அவற்றின் சார்பு பகுதிகளும் ஒன்றிணைக்கப்பட்டு சவுதி அரேபியா என்ற பெயரில் ஒருங்கிணைக்கப்பட்டன.
0: சவுதி அரேபியா பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப தெரிஞ்சு போவாங்க.
6: உலகத்துல 100 விமான நிலையங்கள் உள்ளன. ஆனா ஆக பெரிய விமான நிலையம் சவுதி அரேபியாவில் உள்ளது. அதுதான் கிங் ஃபஹாத் அனைத்துலக விமான நிலையம். இதனுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட 980 ஏக்கர் என்று தகவல்கள் கூறுகின்றன.
0: சவுதி அரேபியாவில் நடைபெறும் பழம்பெரும் போட்டிகள்ல ஒன்றுதான் ஒட்டக பந்தய போட்டி. இது இன்று வரை பிரபலமா இருக்கு அப்படின்னும் நவீனமான முறையில நடத்தப்படுது அப்படின்னும் தகவல்கள் சொல்லுது. பாரம்பரிய முறையில மனிதர்களை கொண்டு இந்த ஒட்டக பந்தய போட்டியை நடத்தாம இயந்திரங்களை கொண்டு இந்த ஒட்டக பந்தய போட்டியை நடத்துறாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
7: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
8: வணக்கம் சிங்கே.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே. சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
3: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
2: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்பு, இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
4: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க, 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: ராசி இவரத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. மனோ ஸ்வர்ணலதா அந்த பாடலை பாடியிருந்தாங்க சிற்பியோட இசையில. அதுக்கு முன்னால வித்யா சாகர், கோபால் ராவ், சௌமியா, சிந்துன்னு பல பேர் பாடிய பாடல் நேதாஜி இவரத்திலிருந்து வந்துச்சு வித்யா சாகரோட இசையில.
1: தேவாவின் இசையில் சிஷ்யா திரைப்படத்தில இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்க போறோங்க.
2: அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 சிங்கப்பூர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
0: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 வழிகாடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. வுட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூரியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.

0: ICEI நோக்கி செல்லும் AYE-CTE க்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. SLEI நோக்கி செல்லும் TPE-SLEBKE எக்ஸிட் அங்கே வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: ஒலி 968
0: இசை ஞானி இளையராஜா.

0: 1976 வெளிவந்த அன்ன கிளி அப்படிங்கிற படத்துக்கு பிறகு தமிழ் திரைப்பட உலகத்துடைய இசையை மாத்தி அமைச்சாரு இளையராஜா அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இசை ஞானின்னு உலக மக்களால போற்றப்படும் இளையராஜாவோட இசையில இரண்டு படங்கள் ஒரே நாள்ல வெளிவரப்போகுது அப்படிங்கிற தகவலும் அண்மையில வந்திருக்கு.
1: ஆமா, அந்த நாள் ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நாள். செப்டம்பர் 25 இந்த திரைப்படங்கள் வெளியாக இருக்கின்றன. கார்த்திக் சுப்பராஜின் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் சனந்த் நடிப்பில் டார்த்தி திரைப்படம் வெளியாக இருக்கின்றது. அதோடு டி பாலச்சந்திரனின் இயக்கத்தில் தர்ஷன் கணேசன், ரோஜா, கங்கை அமரன் இவர்களின் நடிப்பில் லெனின் பாண்டியன் வெளியாக இருக்கின்றது.
0: டாரத்தி படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது கனடால ஒரு திரைப்பட விழாவில திரையிடப்பட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எழுந்து கை தட்டினாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுவே லெனின் பாண்டியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவின் மார்லன் பிராண்டோ, செவ்வாழர் அப்படிங்கிற விருது, இதுக்கும் மேல நடிகர் திலகம்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பேர் சிவாஜி கணேசன். அவருடைய பேரன் தர்ஷன் கணேசன் நடித்த திரைப்படம்.
1: செப்டம்பர் 25 இந்த திரைப்படங்கள் வெளியாகின்றன. இந்த திரைப்படங்களை பார்த்துட்டு எது நல்லா இருக்கு அப்படின்னு வர வாட்கள்ல நாங்க உங்களுக்கு சொல்றோங்க. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை, அணி மணி கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: சன் பிரதர் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். சன் பிரதர் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 பிற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: அருண் ஐஸ்கிரீம்.

0: நந்தினி திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு பிஸ்தா திரைப்படத்துல இருந்து நீங்க பாடலை கேட்டிருந்தீங்க.
1: போக்குவரத்து நிலவரம் 9:52 ஆகிவிட்டது. போக்குவரம் அதிகமாக இருக்கின்றது. டிபிஇ எஸ்எல்இ செல்லும் வழியில் செலேட்டா வெஸ்ட் லிங்க் ஜான் காயுக்கு உட்பட்ட பகுதியிலும், சிடிஇ ஏஒய்இ செல்லும் வழியில் ஆங்மோகே அவனியூ 1 மர்ச்சன்ட் சாலை எக்ஸிட் இவ்விடங்களிலும் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ரவி
5: சொல்லுங்க சார்.
0: நான் கேரளா போயிருந்தப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு, அத உங்களோட சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
5: சொல்லுங்க.
0: அதாவது அங்க இருக்கிற ஒரு விரைவு உணவகத்துல நாம எல்லாரும் வந்து சாப்பிடுவதற்காக போயிருந்தோம்.
5: சரி.
0: அப்ப எல்லாரும் வந்து அவங்களுடைய சாப்பாடு ஆர்டர் பண்ணுவதற்கு அவங்க வந்து வரிசையில நின்னாங்க. நான் போய் அந்த நாற்காலியில அமர்வதற்காக போனேன். அப்ப ஒருத்தர் வந்து அந்த மேசைய தொடச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவர் வந்து கேட்டாரு, அப்படின்னு சொல்லி, இங்க உட்கார போறியா அப்படின்னு சைகை மொழியில சொன்னாரு. அப்ப எனக்கு அதுல இருந்து புரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு அவரால் வந்து வாய் பேச முடியாது அப்படின்னு. அப்ப நானும் வந்து நான் உட்கார போறேன் அப்படின்னு தலையை ஆட்டிட்டு கொஞ்ச நேரம் காத்திருந்தேன் அவரை தொடச்சு முடிக்கிற வரைக்கும். அவர் தொடச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சைகை மொழியில நான் அவருக்கு நன்றி சொன்னேன். அவர் அத பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே பீதி அடிச்ச மாதிரி, பேய பார்த்த மாதிரி
5: திகச்சு போயிட்டாரு.
0: திகச்சு போயிட்டு ரெண்டு வினாடிக்கு பார்த்தாரு. மறுபடியும் அவருக்கு வந்து சைகை மொழியில நான் நன்றி சொன்னேன். அவரை அப்படியே கண் கலங்குற மாதிரி இருந்து, வா வா வந்து உட்காரு உட்காருன்னு வந்து என்ன கையா கை தாங்கலா பிடிச்சி உட்கார வச்சு, அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க.
5: பார்த்து பார்த்து உபசரிச்சாரு.
0: நான் வந்து தனியா ஒரு மேசையில அமர்ந்திருந்தேன். அவங்க நான்கு பேரும் வந்து இன்னொரு மேசையில அமர்ந்திருந்தாங்க. இருந்த நான் சாப்பிடலையா, ஏன் நான் சாப்பிடல அப்படின்னு வந்து விசாரிச்சு, இல்ல போய் சாப்பிடு எனக்கு முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்ல இல்ல நீ சாப்பிட்டாதான் மருந்து எடுக்க முடியும்னு அவரு எப்படி எல்லாம் எனக்கு வந்து புரிய வைக்க முடியுமோ அவருடைய சைகை மொழியில என்ன புரிய வச்சாரு. ஆனா அந்த நேரத்துல அவர் கண்ணுல பார்த்த அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, யாரும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அவருக்கு, அவருடைய மொழியில வந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னப்ப அவருக்கு அந்த சந்தோஷம் எனக்கு வந்து என்ன சொல்றது இல்ல, என் மனசை வந்து நெகிழ வச்சது அப்படின்னு தான் சொல்லணும்.
5: அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வாய் பேச முடியாதவங்க, பார்க்க முடியாதவங்க, காது கேட்க முடியாதவங்க, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ளயும் அன்பு அப்படிங்கிற அற்புதமான ஒரு பண்பு இருக்கு. அதை வெளியில கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. அதை நீங்க ரொம்ப அழகா செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய நாள் உலக சைகை மொழி தினம்.
0: ஆமா.
5: அதை முன்னிட்டு ஒரு சில வார்த்தைகளாவது இப்படி நம்ம கத்து வச்சு அவங்களோட உரையாடணும்னு சொன்னா அவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்க, அந்த புண்ணியமும் நமக்கு வந்து சேரும் நம்புறேன்.
0: இந்த சிந்தனையோடு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை நாளை காலை 6 மணிக்கு மற்றொரு வணக்கம் சிங்கி நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம்.
5: சஜினி
0: ரவி.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
0: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 10, மீடியா கோப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். மெட்டா நிறுவனம் சிங்கப்பூர் காவல்துறையுடன் சேர்ந்து மோசடி தொடர்பான மில்லியன் கணக்கான பக்கங்களுக்கும் கணக்குகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மொத்தம் 3.7 மில்லியன் பக்கங்களும் கணக்குகளும் அகற்றப்பட்டன அல்லது கட்டுப்படுத்தப்பட்டன. அவை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் தளங்களில் இடம்பெற்றிருந்தன. பெரும்பாலான நடவடிக்கை ஷெல் பேஜஸ் எனும் பக்கங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டது. பக்கங்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கலாம் என்று மெட்டா நிறுவனம் கூறியது. அதில் விளம்பரங்கள் அல்லது விதி மீறும் அம்சங்கள் ஏதும் இருக்காது. ஆனால் மோசடி நடவடிக்கைகளுக்கு உடனடியாக பயன்படுத்தப்படக்கூடிய விதத்தில் அவை தயாராக வைக்கப்பட்டதாக நிறுவனம் கூறியது. பக்கங்களையும் கணக்குகளையும் முறியடிக்க நிறுவனமும் சிங்கப்பூர் காவல்துறையும் ஈராண்டாய் செயல்படுகின்றன. மோசடி அம்சங்களை முன்கூட்டியே அடையாளம் கண்டு அகற்றுவதற்கான முயற்சிகளில் கவனம் செலுத்தப்பட்டது. அதற்காக இருதரப்புக்கும் இடையே தகவல் பரிமாற்ற பங்காளித்துவம் உருவாக்கப்பட்டது. போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரி சாவ் போக்குவரத்து அமைப்புகள் ஒன்றோடு ஒன்று இன்னும் நெருக்கமாக செயல்படுவதைப் போல ஒத்துழைப்பும் வளர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆசியான் ஏபெக் அனைத்துலக அமைப்புகள் ஆகியவை பயனுள்ள தளங்கள் தரநிலைகள் நிபுணத்துவம் ஆகியவற்றை நிறுவியிருப்பதாக திரு சியாவ் கூறினார். அந்த முயற்சிகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றார் அவர். நன்றாக செயல்படும் அம்சங்களை இன்னும் பல பொருளாதாரங்களில் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். போக்குவரத்து அமைப்புகள் பாதுகாப்பாகவும் திடமாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் கூறினார். ஏபெக் போக்குவரத்து அமைச்சர்கள் சந்திப்பில் அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்தார். போக்குவரத்து அமைப்புகளின் ஆற்றல் இப்போது உள்கட்டமைப்புகளை மட்டும் சார்ந்திருக்கவில்லை என்றார் அவர். மின்னிலக்க அமைப்புகள் நன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றனவா என்பது முக்கியம் என்று அவர் சொன்னார். மின்னிலக்க தொடர்புகளை வலுப்படுத்த ஆசியா நாடுகள் எடுக்கும் சில முயற்சிகளை திரு சியாவ் சந்திப்பில் பகிர்ந்து கொண்டார். சிங்கப்பூர் அரசாங்கத் துறையில் பணிகளை முழுமையாக மறுவடிவமைக்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது பற்றி ஆராய்கிறது. எனினும் முக்கியமான முடிவுகளுக்கு அரசாங்கத் துறை அதிகாரிகள் பொறுப்பேற்பர் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ கூறினார். செயற்கை நுண்ணறிவு அனைவருக்குமான மின்னிலக்க பயன்பாடு பற்றிய சிங்கப்பூரின் அணுகுமுறையை திருமதி தியோ பகிர்ந்து கொண்டார். அரசாங்கத்துக்குள் மின்னிலக்க தொடர்பு அடையாளம் கிளவுட் சேமிப்பகம் தரவு மின்னிலக்க ஆற்றல் போன்றவற்றில் சிங்கப்பூர் பல ஆண்டாக முதலீடு செய்திருப்பதை அவர் சுட்டினார். அடித்தளத்தை நன்கு பயன்படுத்தி வலுப்படுத்துவது சிங்கப்பூரின் உடனடி சவால் என்று திருமதி தியோ சொன்னார். அரசாங்க அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றுவதற்கும் மக்களுக்கு சிறப்பு சேவை வழங்குவதற்கும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வாய்ப்புகள் இருப்பதாய் அமைச்சர் கூறினார். அமெரிக்கா கிரீன்லாந்து டென்மார்க் ஆகியவை கிரீன்லாந்தின் பாதுகாப்பு தொடர்பில் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன. அதன்படி அமெரிக்கா கிரீன்லாந்தில் இன்னும் பெரிய அளவில் ராணுவ படைகளை நிறுத்த முடியும். புவியீர்ப்பு ஏவுகணை மிரட்டல்களிலிருந்து பாதுகாக்க வாஷிங்டன் ஒரு தற்காப்பு அமைப்பை நிறுவலாம் என்றும் உடன்பாட்டில் குறிப்பிடப்பட்டது. பிரதேசத்தின் பாதுகாப்பும் மற்ற அனைத்து தீவுகளும் அமெரிக்காவின் நிரந்தர கட்டுப்பாட்டின் கீழ் வர ஒப்பந்தம் வகை செய்யும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னர் கூறியிருந்தார். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்திற்கு இடையே அமெரிக்க ஈரானிய அதிகாரிகள் சந்தித்திருக்கின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதனை தெரிவித்தார். ஈரானுடனான பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமாயிருந்ததாக திரு ட்ரம்ப் சொன்னார். மற்றொரு சந்திப்பிற்கு திட்டமிடப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சந்திப்பு சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. அமெரிக்க சிறப்பு தூதர்கள் ஸ்டீவ் விட்காஃப், ஜெரட் குஷ்னர், ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி ஆகியோர் அதில் கலந்து கொண்டனர். அரசு தந்திர முயற்சிகளை மீண்டும் தொடங்குவதற்கு சந்திப்பு பொன்னான வாய்ப்பாக இருந்ததாய் ஈரானிய அதிகாரி ஒருவர் கூறினார். இந்நிலையில் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய போது அதிபர் டிரம்ப் ஈரானுக்கு மிரட்டல் விடுத்திருந்தார். ஈரானை துடைத்தொழிக்க வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி யோசிப்பதாக அவர் சொன்னார். அமெரிக்க இடைத்தவணை தேர்தலுக்கு பின் போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று நம்புவதாக திரு டிரம்ப் பின்னர் கூறினார். தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ளது. 37 நிமிட உரையில் திரு டிரம்ப் அமெரிக்க கொள்கைகளை பற்றி பேசினார். வெனசுவேலா, கியூபா, மெக்சிகோ ஆகிய நாடுகளை அவர் சாடினார். செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, உலகில் அமெரிக்கா கொண்டுள்ள பங்கு ஆகிய அம்சங்கள் பற்றியும் திரு டிரம்ப் தமது கருத்துக்களை முன்வைத்தார். ஜப்பானில் வீசிய டூஜான் சூறாவளியால் 7 பேர் மாண்டனர். 5 பேரை காணவில்லை. அவர்களை தேடும் பணிகள் தொடர்கின்றன. புயல் காற்றால் நிலச்சரிவுகளும் வெள்ளமும் ஏற்பட்டன. மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. சில பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் மழை பெய்தது. சுமார் 58,000 வீடுகள் தற்காலிகமாக மின்சாரத்தை இழந்தன. கரை கடந்திருக்கும் டூஜான் சூறாவளியின் சீற்றம் குறைந்துள்ளது. என்றாலும் ஆபத்து முற்றிலும் நீங்கவில்லை என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். இதுவரை பெய்த மழையால் மேலும் நிலச்சரிவுகள் ஏற்படலாம் என்று அவர்கள் கூறினர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

0: போகிறாய்.
1: சொல்றேன் சொல்றேன், பொறுமையை கடைபிடிச்சா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். இன்று ஆனந்த மாறம் நிகழ்ச்சியில பல விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. ஆனா முக்கியமா நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த புதிய நாள்ல நம்ம எல்லாரும் ஒன்னா சந்திக்கிறோம். இன்று ஒரு சிறப்பான நாள் அமைய, அதுவும் அடுத்த 4 மணி நேரம் நல்ல உற்சாகமா இருக்க நான் உங்களுக்காக பல நல்ல நல்ல பாடல்களை ஒளிபரப்ப போறேன். அது மட்டும் இல்லாம ஒரு தலைப்போட்டி பேசலாம்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம பெருமை சேர்க்கிற மாதிரி பல காரியங்களை ஈடுபடுறோம், பல செயல்கள் செய்யறோம். குறிப்பா சிங்கப்பூரை பிரதிநிதித்து பல பேர் வந்து பல விஷயங்கள் செய்யறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, இப்போ நீங்கள் வந்து ஒன்று சிங்கப்பூரை பிரதிநிதித்து இருக்கலாம், அல்லது பிரதிநிதித்து இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆசை இருந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் ஒரு விஷயத்துக்கு சிங்கப்பூரை பிரதிநிதித்து சிங்கப்பூருக்கு பெருமை சேர்த்து தரணும்னு நினச்சிங்கன்னா அது எந்த விஷயமா இருக்கும் அதை பற்றி தான் இன்று நம்ம பேச போகிறோம். அதனால் உங்களுக்கு கருத்துக்களை டக்கு டக்குன்னு அனுப்புங்க 9678889 68 அள்ளி அள்ளி கொடுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. குட் டே பியூட்டி பாலர் வணங்கும் 69 வெள்ளி மதிப்புள்ள மாய்ஸ்சரைசரை பரிசாக கொடுக்க போகிறேன். அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு முன்பு அள்ளி அர்ஜுனா திரைப்படத்தில் பாடலை கேட்டலாமா? இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: Adiós, amigo.
1: ட்யூ, இது என்ன நிகழ்ச்சி?
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: ரோக்ஸ்டார் அனிருத்தின் பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத்
4: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துடைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
4: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: இப்ப ஜப்பான் நாட்டுல ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிங்கப்பூருக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி அங்க போட்டியாளர்கள் தங்க பதக்கங்களா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை கேட்கும் போது, ஆமா, நம்மளும் சிங்கப்பூரை பிரதிநிதித்து என்ன செய்யலாம், என்ன செஞ்சா சிங்கப்பூருக்கு வந்து நம்ம பெருமை சேர்த்து தரலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதே கேள்வியை உங்ககிட்ட கேட்டேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து சிங்கப்பூரை பிரதிநிதித்து நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு காரியத்தில் ஈடுபடணும், அல்லது ஒரு போட்டியில விளையாடணும், என்ன வேணாலும் இருக்கலாம், எந்த விஷயமா இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ, இங்க சுமதி, உங்களுக்கு எந்த விஷயத்துல பெருமை சேர்த்து தரணும்?
7: என்ன செய்யணும்னு ஆசைப்படுறேன்னா, இந்திய பெண்கள் 60 வயசு மேல எல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும், காட்டணும், முடியும், இந்திய பெண்களாலும் முடியும், செய்யணும்னு காட்டணும் ஒரு விருப்பம். அதுக்காகவே நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஜிம்முக்கு போயிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ மசில்ஸ் பில்டப் பண்ணுமோ அதுக்கு தகுந்தாப்புல எக்ஸசைஸ் செஞ்சுட்டு வரேன்.
6: வாவ் சுமதி, 60 வயசுலயும் நீங்க ஜிம்முக்கு போயிட்டு உங்க பாடியை பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நிச்சயமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நாள் நீங்க மட்டும் இல்ல, இந்திய பெண்களை பிரதிநிதித்து நீங்க ஏதாவது ஒரு போட்டியில ஜெயிச்சு பதக்கங்கள் ஜெயிப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கேன். அடுத்து சாந்தா.
8: வணக்கம், வணக்கம். ஜுனவசாந்தா பேசுறேன். சிங்கப்பூரை பிரபலிக்க எனக்கு மிகவும் பிடித்தது என்னவென்றால் சமையல். அதாவது பல இனத்து மக்கள் இங்க இருக்கிறனால நம்ம பாரம்பரிய ட்ரெடிஷனல் இந்தியன், அதாவது தமிழ் ட்ரெடிஷனல் சமையலை எல்லோருக்கும் தெரிவிக்கணும்.
6: சமையல் கடையில உங்க திறனை காட்டி நீங்க பெருமை சேர்த்து தரணும்னு சொல்லிருக்கீங்க. வெரி குட். சரி, இவங்களை போல நீங்களும் தொடர்ந்து உங்க கருத்துக்களை அனுப்பி வைக்கலாம். 9687889688 தொடர்ந்து நம்ம வேகமான பாடல்கள் கேட்க போறோம். உற்சாகமா இருக்க போகுது ஆனந்த ஆரம்பம்.
9: Bonjour boys and girls.

0: பாய்ஸ் திரைப்படத்திலிருந்த ஏ ரஹ்மான் இசையில் கார்த்திக் ஜார்ஜ் அனுபமா குழுவினர் பாடியிருந்த அந்த தன்முனைப்பான பாடலை கேட்டிருந்தோம்.
1: வணக்கம் காதர், நான் பானு சார்ஜுக்காக வந்து அழைக்கிறேன். சிங்கப்பூரை பிரதிநிதிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக ஆகிறதுக்கு ஆசைப்படுறேன். ஏன்னு கேட்டா, நம்ம சிங்கப்பூர் தமிழ் பெண்களுக்கு வந்து சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து பேச்சு திறமை இல்லாமல் இருக்கலாம். அதை முன்னிட்டு நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகி அவங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து நல்ல பேச்சாற்றலை வளர்க்க நான் ஆசைப்படுறேன். இது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஏன்னா சில பேருக்கு பயப்படுவாங்க, ஏ எப்படி பேசணும், எதை பேசணும், ரொம்ப தயங்குவாங்க. தயங்குறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு செயலாக இருக்கும் நான் நம்புறேன்.
0: பானு சொன்னதை கேட்டிருப்பீங்க. இப்போதான் நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, இன்று நம்ம என்ன தலைப்போட்டி பேசிட்டு இருக்கோம்னா, நீங்க சிங்கப்பூரை பிரதிநிதித்து எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, சிங்கப்பூருக்கு மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் மக்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி என்ன ஒரு காரியமாக இருக்கும் கேட்டப்போ பானு சொன்னதை கேட்டிருந்தோம். அடுத்து இங்கே கிளிஃப்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு வந்து கார்பந்து விளையாட பிடிக்கும். அவர் அப்போ உல்லன்ஸ் வெலிங்டன் ஃபுட்பால் கிளப்பில் இருந்தார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, அதுவும் ஒரே ஒரு வாய்ப்பு கேட்டிருக்காரு, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தா சிங்கப்பூர் தேசிய அணியில் விளையாட எனக்கு ஆசை காதர் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஆசையை அப்படி தண்ணீர் ஊற்றி வளர்த்துக்கிட்டே இருங்க, ஒரு நாள் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி நேர்களே, தொடர்ந்து இவங்களை போல நீங்க கருத்துக்களை அனுப்பி வைக்கலாம். 9678896 சிங்கப்பூரை பிரதிநிதித்து எந்த ஒரு விஷயத்தை நீங்க பெருமை சேர்க்கிற மாதிரி செய்ய போறீங்க, அனுப்பி வைங்க. உங்க கருத்துக்களை தொடர்ந்து கேட்கலாம். இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலைய கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையலை மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாய் அலிகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
2: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
1: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருடம் அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
0: ஜிஇடி Aircon and Engineering. அழியுங்கள் 6371 1105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
1: நீங்க தங்க மாதிரி ஜொலிக்கணுமா? ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுள்ள நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ரோக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
3: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்பாட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். நீண்டவர்களுக்கு newwatch.sg/asiangames.
4: இன்றைய ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில சிங்கப்பூருக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி, அதாவது நீங்க சிங்கப்பூரை பிரதிநிதித்து ஒரு காரியத்தில் ஈடுபடணும், ஒரு விளையாட்டுப் போட்டியில் கலந்துக்கணும், அதாவது சிங்கப்பூருக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்த செய்வீங்கன்னு கேட்டப்போ பல நேர்கள் உங்களுடைய கருத்துக்கள்லாம் அனுப்பிச்சிங்க. லில்லி எனக்கு ஒரு குரல் பதிவு அனுப்பிருக்காங்க.
5: காலை வணக்கம் தம்பி காது, நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கமா, சொல்லுங்கம்மா.
5: இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு என் மனசுல ரொம்ப நாள் அந்த எண்ணங்கள் இருக்கு.
4: என்னது?
5: நம்ம முதியோர்கள் வந்து தனியா வீடு தானே இருக்காங்கப்பா.
4: ஆமா.
5: அவங்கள வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். ஏன்னா தனியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேருக்கு டிமேஷ் அது இதுன்னு வருது. அந்த உலகத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தணும்.
4: நிச்சயமா நடத்திடலாம். கண்டிப்பா அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வெளியே நடக்குது. மூத்தோருக்கு மட்டும் இல்லாம எல்லா மக்களும் கலந்துக்கிற மாதிரி இப்ப தீபாவளி வரப்போதுல அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறையவே இருக்கு. ஆனா நீங்க சொன்னது வந்து மூத்தோர்கள் தனியா நம்ம நிச்சயமா ஒரு நிகழ்ச்சி செய்யணும். நீங்க எடுத்து நடத்துறீங்களா லிலி? நீங்க எடுத்து நடத்துறீங்கன்னா நிச்சயமா எல்லாரும் வந்து ஆதரவு கொடுப்பாங்க. சரி, இன்று உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வைத்த அனைத்து நேர்களுக்கும் மனமான நன்றி. ஏன் இந்த தலைப்பை ஒட்டி நம்ம பேசுறோம்னா, இப்ப ஜப்பான் நாட்டில் ஆசியா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் நம்ம சிங்கப்பூர் போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா பல பிரிவுகளில் அவங்க தங்க பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க, வெள்ளி பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரிய விஷயம். நம்ம நாட்டை பிரதிநிதித்து அவங்க இந்த விஷயத்தை சாதிக்கிறாங்க. அவங்களுக்கு நிச்சயமா நம்முடைய பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும்.
6: Bob Clearmountain meets with attitude, funky drums from hell.
7: Sign up at the

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
4: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
3: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தராங்களாமே.
4: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
5: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
6: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. உட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூரியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.

என்ன பேச போறீங்க காதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக இப்ப பழைய பாடல் தொகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. பாலும் பழமும் திரைப்படத்தில் பாடல ஒளிபரப்பு செஞ்சிருந்தேன். அடுத்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக தெய்வத்தாய், ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படங்கள் வந்து இடம்பெற போகுது. அதே நேரத்தில் இன்று இந்த அங்கமும் இன்னும் கொஞ்சத்துல இடம்பெறும்.

0: சரி, குறிப்புகளை கொடுக்கிற நேரம் வந்தாச்சு. சமீபத்துல இந்த காணொளிய நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல பாத்திருந்தேன். இத பார்க்கும் பொழுதுதான் இந்த மாதிரி ஒரு இடம் சிங்கப்பூர்ல இருக்கா, அங்க போய் அவங்க உணவு வாங்குவாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்ப சமீபத்துல தான் செப்டம்பர் 18 இந்த இடத்த மூடிட்டாங்க. இது ஒரு பழமையான இடம், சரியா? உணவுன்னு முதல்ல ஒரு குறிப்பு கொடுத்துட்டேன். இது ஒரு பழமையான இடம். அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ராணுவ வீரர்களுக்காக இந்த இடம் திறக்கப்பட்டது. இது ஒரு மெஸ், சரிங்களாங்க? இங்கே வந்து உணவு வாங்குவாங்க. ஒரு பழமையான இடம். நீங்கள் சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பார்த்துருந்தீங்கன்னா இந்த காணொலி நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் என்ன இடம், இந்த இடத்தின் பெயர் என்ன, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தியாகவோ குரல் பதிவாக அனுப்பி சொல்லலாம். 9678889688 தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க. உங்களுக்காக நிகழ்ச்சியை படிச்சுட்டு இருக்கேன். உங்களுடைய காதல் இது ஆனந்தம் ஆரம்பம்.
1: இது என்ன நிகழ்ச்சி? காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம். ராக்ஸ்டார் அனிருத்தின் பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் எக்ஸ்வி டூர்.

0: இது நம்ம ஊரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டவுன் பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஊரு ஸ்நாக்ஸ்.

தங்கமலர் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஜலா பாடிய அமைதி அந்த பாடல கேட்டுங்க. இங்க பாடல தான் அமைதியான்னு பாடுறாங்க, ஆனா இங்க வாட்ஸ்அப்ல அப்படியே சத்தமா இருக்குது. சற்று முன்பே எங்கே இங்க இடத்துல நான் கொடுத்த குறிப்பிடனா, இது ஒரு பழமையான இடம், இங்க வந்து உணவு வாங்க வருவாங்க. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இராணுவர்களுக்காக இந்த இடம் கட்டப்பட்டதுன்னு கேட்டப்போ, இங்க பொங்கோல் ஈஸ்ட் கண்டெய்னர் பார்க்கா அப்படின்னு ஜெல்டா சாந்தி எனக்கு இந்த செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமா, சமீபத்தில் பொங்கோல் ஈஸ்ட் கண்டெய்னர் பார்க்கும் அவங்க மூடினாங்க, ஆனா அது கிடையாது, அது வந்து இப்ப சமீபத்தில் வந்த ஒரு இடம். நான் சொல்றது பழமையான ஒரு இடம், பிரிட்டிஷ் சொல்லியிருக்கல, அதை யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க. சில பேர் கிட்ட நெருங்கி வந்துட்டீங்க, சரியான பதில் அனுப்பிட்டு இருக்கீங்க, நான் முழுமையா அந்த பேரை சொல்லல, எனக்கு குறிப்பா அந்த பேரு வேணும், அவருன்னு சொல்லிட்டேன், அவருடைய பெயர் என்ன, அவரை வைத்துதான் அந்த நபருடைய பேர் வைத்துதான் அந்த இடமே இருக்கு. நீங்க உங்களுடைய பதில்களை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிக்கலாம், 9678 8968. இவ்வார நட்சத்திரம் பி பி ஸ்ரீனிவாஸ் அவருடைய மற்றொரு பாடல் இப்ப காத்திருந்த கண்கள் திரைப்படுத்தி இடம்பெறும்.

0: பிரபலமான நட்சத்திரம். ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: ஒரு நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
4: குட்டி பியூரிஃபையர் இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
7: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
8: சொல்லுங்கள் ராஜமாதா.
9: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
8: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
8: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
9: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
8: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
9: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களோட.

0: அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு, ஒரு யூரோ ஒரு வெள்ளி 46 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 71 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 20 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: யார் நீ திரையப்படுத்து பி சுசிலா பாடிய பாடல் வேதாவின் இசையில் இடம்பெற்றது. என்றோ கேட்ட ஞாபகம் அங்கத்துல அந்த பாடல் இடம்பெற்றது. அடுத்து மீண்டும் மீண்டும் அங்கத்துல பல நாட்கள் கேட்காத ஒரு பாடல் தெய்வம் பேசுமா திரையப்படுத்து இடம்பெற போகுது. இந்த மாதிரி ஒரு படம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, 1983 வெண்ணீராடை நிர்மலா, ஏவிஎம் ராஜன், சாவித்ரி நடித்த திரைப்படம் சின்னி சம்பத். இவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது. அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்பு இன்றைய எங்கே எங்கே அங்கத்தில் நான் கொடுத்த குறிப்புகள், அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ராணுவ வீரர்களுக்காக இந்த ஒரு இடம் கட்டப்பட்டது. அங்கே உணவு விற்பனை செய்வாங்க, பழமையான இடம் சொல்லியிருந்தேன். அந்த இடத்தை சொல்லாமல் இருக்கிறதுனால பல பேர் நியூட்டன், கண்டஹார் ஸ்ட்ரீட், ஆனால் அந்த தகவல் உண்மையிலேயே சுவாரஸ்யமாக இருந்தது ஃப்ரான்சிஸ். இதை நான் இப்போ சொல்ல போகிறது இல்லை, இதை நான் பயன்படுத்த போகிறேன் அடுத்த அங்கத்தில். சரி, அந்த மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களாக சொல்லியிருந்தீங்க, லவ் பாசர் கூட சொல்லியிருந்தீங்க. சரி, நான் இப்போ இடத்த சொல்லிடுறேன். இந்த இடம் வந்து ஸ்லேட்டால் இருக்குது, ஸ்லேட்டால் இருக்குது. இப்போ உங்களுக்கு சுலபமாக அந்த பதில் கிடைச்சிரும். டக்குன்னு அனுப்புங்க, பல பேர் சரியான பதில் அனுப்பிட்டீங்க. நான் யார் முதல்ல இந்த சரியான பதிலை சொல்லியிருக்கான்னு நான் பிறகு சொல்கிறேன். இப்போ வாங்க தெய்வம் பேசுமா திரைப்படுத்து இந்த அருமையான பாடலை கேட்டலாம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றை சமைத்து பாருங்கள்.
2: சற்று முன்பு மீண்டும் அங்கத்துல நாம தெய்வம் பேசுமா திரைப்படத்து பாடல கேட்டிருந்தோம். லைட் கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இங்க கூகுள் தட்டி பார்க்கும்போது IMDB இந்த திரைப்படம் 1983 வெளியாகிதுன்னு போட்டிருக்காங்க. ஆனா இங்க ஒரு மற்றொரு தகவல் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த படம் 1971 வெளிவந்தது. இந்த தகவலை பார்த்திபனும் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கூகுள் அப்பப்ப நம்ப முடியாதுப்பா.
3: ஏற்பாடு செய்வாங்க விதிமுறைகளை விளக்க எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
4: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
5: அழகு மட்டுமல்ல சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
4: சுவையா?
5: இந்த காஃபி.
4: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
5: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
6: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
7: 80களின் அதிசய உலகம்.
8: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
9: எண்பதுகளில் வந்த பாடல்கள்
10: மீண்டும் மீண்டும் கேட்க தூ

0: இசைஞானி இளையராஜன் இசையில 16 வயது நிலை முதல் மரியாதை திரைப்படங்கள் நம்ம பாடல்களை கேட்டாச்சு.
1: சில
0: சமீபத்துல நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்த ஒரு காணொளி, இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குதா அப்படின்னு என்ன அப்படியே ஆச்சரியப்படுத்திய ஒரு இடம். ஏன்னா அந்த இடத்த பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாது. இந்த காணொளி பார்த்த பிறகுதான் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்தை பற்றி நான் சில குறிப்புகளை கொடுத்துருந்தேன். அப்ப அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ராணுவ வீரர்களுக்காக இந்த மெஸ் கட்டப்பட்டதுன்னு, பழமையான இடம், உணவு விற்பனை செய்வாங்க, ஸ்லேட்டாங்கிற அந்த இடத்தின் ஒரு குறிப்பும் கொடுத்துருந்தேன்.
2: வணக்கம் காகர், நீங்கள் குறிப்பிடும் அந்த இடம் போகே அங்கிள் கேன்டீன், பிக்கடலி ஸ்லேட்டாரில் இருந்தது.
0: ஆமா, போகே அங்கிள். ஏன் போகே அங்கிள்னா அந்த அங்கிளுக்கு பல்லு இல்ல. இதே மாதிரி சரியான பதில பல நேரங்கள் கணிப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இந்த இடம் வந்து 1969 கட்டப்பட்டது. அப்ப அங்க குடியிருந்த பிரிட்டிஷ் ராணுவ வீரர்களுக்கு இது வந்து ஒரு ஒரு கேன்டீனாக இருந்தது, ஒரு மேசாக இருந்தது. அங்க வந்து அவங்க உணவு சாப்பிட்டு போவாங்க, தண்ணீர் அருந்துவாங்க. இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைஃபான், பிறகு முஸ்லீம் உணவு, அது மட்டும் இல்லாம அங்க கோப்பியெல்லாம் அவங்க விற்பனை செய்யறாங்க. 50 ஆண்டுகள் இந்த போகே அங்கிள் அவர் வந்து இந்த மெஸ், அதாவது இந்த கேன்டீனை நடத்திட்டு இருக்காரு. அவருடைய பேர் வந்து வில்லியம் டோ. அவரோட பேர் வில்லியம் டூ. அந்த அங்கிள் இப்போ அங்கே கிடையாது. ஏன்னா அந்த காணொலியிலேயே அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அந்த அங்கிள் இப்போ கிடையாதுன்னு. நீங்கள் நிச்சயமாக இந்த இடத்துக்கு போயிருக்கலாம், இந்த ஸ்லேட்டா கேம்பில் நீங்கள் வந்து அங்கே வேலை செஞ்சுருக்கலாம். அப்படியே இந்த போகி அங்கிள், வில்லியம் டூ அங்கிளோட நீங்கள் உரையாடி இருந்தீங்க, அங்கே போய் சாப்பிட்ருந்தீங்கன்னா அவங்களுடைய நினைவுகளை நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளாமல் 9678 9688 அனுப்பி வைங்க. உண்மையிலே ஒரு அழகான இடமாக இருந்தது. நீங்கள் போய் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், போகே அங்கிள் கேன்டீன் போடுங்க, அந்த அழகான இடம் நீங்கள் பார்க்கலாம்.

0: இத்தகவலை வழங்கியோர்
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட். சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
3: உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
1: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல கண்டுக்கும் அழகா இருக்கும்.
0: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
4: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்கள்.
5: சற்று முன்பு எங்கே இங்கே அங்கத்தில் 3 குறிப்புகளை, அதுக்கும் மேல குறிப்புகளை கொடுத்து போகே அங்கிள் கேன்டீனை பற்றி சில தகவல்கள் சொல்லியிருந்தேன். அதை கேட்ட பிறகு பல நேர்கள் அங்கே போயிருக்கீங்க, அந்த இடத்துல சாப்பிட்ருக்கீங்க, அந்த அங்கிள் எனக்கு தெரியும்னு எனக்கு செய்திகள் அனுப்பிச்சிருக்கீங்க, சில பேர் எனக்கு புகைப்படங்களும் அனுப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி தகவலை சொல்லி எனக்கு இந்த மாதிரி மலரும் நினைவுகளை பார்க்கறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நேர்களே, நண்பகல் 12 மணி செய்திகள் இடம்பெற போகுது, அங்கேயும் உங்களுக்காக ஒரு போட்டி அங்கே இடம்பெறும். மறந்துடாதீங்க, இன்று புதன்கிழமை குட் டே பியூட்டி பார்லர் வழங்கும் 69 வள்ளி மதிப்புள்ள மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு பரிசாக வேணும்னா நீங்க தொடர்ந்து வானொலி பக்கமாக இருக்கணும். ஒரு போட்டி அங்கம் இடம்பெற போகுது. எத்தனை மணிக்கு? பிற்பகல் 1 மணிக்கு. இப்ப செய்திகளை கேட்கறதுக்கு முன்பு கண்ணால் செய்தி சொல்ல வராங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, தளபதி திரைப்படத்தை இசை ஞானி இளையராஜாவின் இசையில். இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: டாமினோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏஜிஎம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏஜிஎம்மில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம், நண்பகல் மணி 12, மீடியா கப் ஒளி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். பிரதமர் லாரன்ஸ் வாங் பயங்கரவாதம் தொடர்ந்து பெரும் அக்கறையாய் விளங்குவதாக கூறியிருக்கிறார். சிங்கப்பூர் சந்திக்கும் மிரட்டல்கள் இப்போது இன்னும் பல தரப்பட்டவையாக இருப்பதாகவும் அவர் சொன்னார். SG செக்யூர் இயக்கத்தின் 10th நிறைவு நிகழ்ச்சியில் திரு வாங் அவ்வாறு கூறினார். இதுவரை அதிர்ஷ்டவசமாக எதுவும் நடந்துவிடவில்லை என்று அவர் சொன்னார். பாதுகாப்பு அமைப்புகள் அயராது உழைக்கின்றன என்றார் அவர். ஆபத்து விளைவிக்கக்கூடிய நபர்களை அடையாளம் கண்டு திட்டங்களை தடுத்து யாரும் காயம் அடைவதற்கு முன் தலையிட்டிருப்பதாக அவர் சொன்னார். சில வேளைகளில் தக்க சமயத்தில் நடவடிக்கை எடுக்க முடிந்ததாக அவர் குறிப்பிட்டார். அத்தகைய சம்பவங்கள் வேறு விதமாக முடிந்திருக்கலாம். ஆபத்து எங்கிருந்து எப்போது வரும் என்பதை துல்லியமாக கணிக்க முடியாது என்றார் பிரதமர். முன்னேற்றம் இருந்தாலும் இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது. SG செக்யூர் இயக்கத்தின் அடுத்த கட்டத்தில் முயற்சிகள் முடுக்கிவிடப்படும் என்றார் அவர். குடியிருப்பு பேட்டைகள், பள்ளிகள், வேலையிடங்கள் ஆகிய இடங்களில் மக்களை சென்றடையும் முயற்சிகள் விரிவாக்கம் காணும் என்றார் பிரதமர். உள்துறை அமைச்சு சிங்கப்பூரர்களிடையே மிரட்டல்கள் பற்றிய மெத்தன போக்கும் இளைஞர்கள் பயங்கரவாத சித்தாந்தத்திற்கு ஆளாவதும் முக்கிய அக்கறைகளாக நீடிப்பதாக கூறியிருக்கிறது. என்றாலும் மக்கள் பொதுவாக மிரட்டல்கள் பற்றி அதிக விழிப்புணர்வு கொண்டிருப்பதாக அது சொன்னது. அதன் தொடர்பில் அமைச்சு செய்தி அறிக்கை வெளியிட்டது. மாறிவரும் மிரட்டல்களுக்கு ஏற்ப தனது ஆலோசனைகளை மறு ஆய்வு செய்யப்போவதாக அமைச்சு கூறியது. குறிப்பாக இளையர்கள் பயங்கரவாத சித்தாந்தத்திற்கு ஆளாவதில் கவனம் செலுத்தப்படும். புதிய ஒருங்கிணைக்கப்பட்ட விளம்பர இயக்கம் அடுத்த ஆண்டு அறிமுகம் செய்யப்படும் என்றும் அமைச்சு சொன்னது. மெட்டா நிறுவனம் சிங்கப்பூர் காவல்துறையுடன் சேர்ந்து மோசடி தொடர்பான மில்லியன் கணக்கான பக்கங்களுக்கும் கணக்குகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மொத்தம் 3.7 மில்லியன் பக்கங்களும் கணக்குகளும் அகற்றப்பட்டன அல்லது கட்டுப்படுத்தப்பட்டன. அவை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தளங்களில் இடம்பெற்றிருந்தன. பெரும்பாலான நடவடிக்கை ஷெல் பேஜஸ் என்னும் பக்கங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டது. பக்கங்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கலாம் என்று மெட்டா நிறுவனம் கூறியது. அதில் விளம்பரங்கள் அல்லது விதிமீறும் அம்சங்கள் ஏதும் இருக்காது. ஆனால் மோசடி நடவடிக்கைகளுக்கு உடனடியாக பயன்படுத்தப்படக்கூடிய விதத்தில் அவை தயாராக வைக்கப்பட்டதாக நிறுவனம் கூறியது. பக்கங்களையும் கணக்குகளையும் முறியடிக்க மெட்டா நிறுவனம் சிங்கப்பூர் காவல்துறையுடன் ஈராண்டாய் செயல்படுகின்றன. மோசடி அம்சங்களை முன்கூட்டியே அடையாளம் கண்டு அகற்றுவதற்கான முயற்சிகளில் கவனம் செலுத்தப்பட்டது. அதற்காக இருதரப்புக்கும் இடையே தகவல் பரிமாற்ற பங்காளித்துவம் உருவாக்கப்பட்டது. அமெரிக்கா, கிரீன்லாந்து, டென்மார்க் ஆகியவை கிரீன்லாந்தின் பாதுகாப்பு தொடர்பில் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன. அதன்படி அமெரிக்கா கிரீன்லாந்தில் இன்னும் பெரிய அளவில் படைகளை நிறுத்த முடியும். புவி ஈர்ப்பு ஏவுகணை மிரட்டல்களிலிருந்து பாதுகாக்க வாஷிங்டன் ஒரு தற்காப்பு அமைப்பை நிறுவலாம் என்றும் உடன்பாட்டில் குறிப்பிடப்பட்டது. பிரதேசத்தின் பாதுகாப்பும் மற்ற அனைத்து தேவைகளும் அமெரிக்காவின் நிரந்தர கட்டுப்பாட்டின் கீழ் வர ஒப்பந்தம் வகை செய்யும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னர் கூறியிருந்தார். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்திற்கு இடையே அமெரிக்க ஈரானிய அதிகாரிகள் சந்தித்திருக்கின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதனை தெரிவித்தார். சந்திப்பு மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக கூறிய அவர் மற்றொரு சந்திப்பிற்கு திட்டமிடப்படுவதாக குறிப்பிட்டார். கத்தாரைச் சேர்ந்த சமரச பேச்சாளர் மூலம் சந்திப்பு நடைபெற்றதாக ஈரான் பின்னர் சொன்னது. அரசு தந்திர முயற்சிகளை மீண்டும் தொடங்குவதற்கு சந்திப்பு பொன்னான வாய்ப்பு என்று ஈரான் அதிகாரி ஒருவர் கூறினார். எண்ணெய் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. சவுதி அரேபியா முக்கிய குழாய் வழி கச்சா எண்ணெயை மீண்டும் அனுப்புவது அதற்கு காரணம். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் அமெரிக்க ஈரான் போருக்கு அரசு தந்திர தீர்வு காணப்படலாம் என்ற நம்பிக்கை பிறந்திருப்பது மற்றொரு காரணம். சிங்கப்பூர் நேரப்படி காலை 9:19 பிரென் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $99.18 இருந்தது. WTI எண்ணெய் பீப்பாய்க்கு $90.17 இருந்தது. ஜப்பானில் வீசிய டூஜான் சூறாவளியால் 7 பேர் மாண்டனர், 5 பேரை காணவில்லை. அவர்களை தேடும் பணிகள் தொடர்கின்றன. புயல் காற்றால் நிலச்சரிவுகளும் வெள்ளமும் ஏற்பட்டன. மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. சில பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் மழை பெய்தது. சுமார் 58,000 வீடுகள் தற்காலிகமாக மின்சாரத்தை இழந்தன. கரை கடந்திருக்கும் டூஜான் சூறாவளியின் சீற்றம் குறைந்துள்ளது. என்றாலும் ஆபத்து முற்றிலும் நீங்கவில்லை என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். இதுவரை பெய்த மழையால் மேலும் நிலச்சரிவுகள் ஏற்படலாம் என்று அவர்கள் கூறினர்.
4: சொல்லும் பொருளும் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு. விலைவாசி உயரும் சூழலில் சமூக மேம்பாட்டு பற்றுச்சீட்டுகள் குடும்ப செலவுகளை சமாளிக்க உதவுகின்றன. எக்ஸ்பெண்டிச்சர் செலவு.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistik.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது உன்னது அப்படிக்சன் சாலை 321 கிளெமென்டி மால் 6 வேர்டன் சாலை.
3: நேர்களே, சரி, இன்னும் கொஞ்சத்துல மூன்றுக்கும் என்ன ஒரு தொடர்பு அங்கம் இடம் பெற போகுது. அதுக்கு முன்பே சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? இன்று இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலான்னு முன்னேறித்திருக்கிறாங்க. இப்ப முன்னேறித்திருக்கிறாங்கன்னா உண்மையே நடக்கும். ஏன்னா நேற்று நல்ல மழை, இரவு நேரத்தில் நல்ல மழை, ஜிலு ஜிலு குளுகுளுன்னு இருந்துச்சுப்பா, சந்தோஷமா இருந்தது. வெப்பநிலை 25°C 34°C இடைப்பட்டிருக்கும். ஈரத்தன்மை 60%-95% விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டிருக்கும்.
4: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.

ஏஆர் ரஹ்மான் இசையில் அலை பாய்தே திரைப்படுத்தும், ஹரிஜ் ராஜ் இசையில் 12B திரைப்படுத்தும் பாடல்களை கேட்டோம். சரி, இன்று மூன்றுக்கும் என்ன ஒரு தொடர்பு? அங்கத்தை கொஞ்சம் வித்தியாசமா விளையாடுவோம். நான் ஒரு பொருளை பற்றி மூன்று குறிப்புகளை கொடுக்க போறேன். முதல்ல இரண்டு குறிப்புகள் தான் கொடுப்பேன், அதை வைத்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா பார்ப்போம். முதல் குறிப்பு, என்ஜினே இல்லாம ஆயிரம் கணக்கான கிலோமீட்டர்ல என்னால பயணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நான் பல மாதங்களுக்கு உப்பு தண்ணியில மிதந்து என்னால வாழ முடியும் அப்படின்னு இந்த இரண்டு குறிப்புல கேட்டு இது எந்த பொருளை குறிக்குது? நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாக குரல் பதிவா சொல்லலாம். 9

0: தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. இந்த பக்கமா நீங்க பயணம் செய்றீங்க, உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
5: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
5: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
5: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
7: பாடல்களோ இருக்கும்.

0: போடு பேசாதே.
1: வாயை மூடி பேசவும் திரைப்படுத்தணும், ஐ திரைப்படுத்தணும், நம்ம பாடல கேட்டோம். நீங்களே தொடர்ந்து நீங்க வானொலி பக்கமாக இருங்க, ஏன்னா இப்ப ஒரு போட்டி எங்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சற்று முன்பு நான் கேட்ட கேட்டனா, நான் என்ஜின் இல்லாம 1000 கணக்கான கிலோமீட்டருக்கு என்னால பயணம் செய்ய முடியும், அது மட்டும் இல்லாம பல மாதங்கள் உப்பு தண்ணியில என்னால வாழ முடியும்னு நான் இந்த 2 குறிப்பிட கொடுத்து இது எந்த பொருள்னு நான் உங்களை தேடி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். எனக்கு பதில்லாம் வந்து வந்துகிட்டு இருக்குது. சில பேர் சப்மரீன்லாம் சொல்லியிருக்கீங்க, அது தவறான பதில், சப்மரீன் கிடையாது. யோசிச்சு பாருங்க இது எந்த பொருள்னு. இதை வந்து ஒரு திரைப்படத்தில் அவர் ப்ராப்பாக பயன்படுத்திப்பார். அது அந்த திரைப்படம் என்ன என்பதை நான் பிறகு சொல்கிறேன். இப்போ நேரத்தை சரி பார்த்தலாம். நேரம் சரியாக இப்பொழுது 12:35. இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
2: இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221 2 வாரத்தில் 7 நாட்களும்.
3: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன் பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.

0: சங்கர் மகாதேவனுடைய குரல்ல நாடோடிகள் தெகடி திரைப்படங்களது பாடல்கள் இடம்பெற்றன. சற்று முன்பு நான் கொடுத்த குறிப்புகள், நான் என்ஜினே இல்லாம 1000 கணக்கான கிலோமீட்டர்ல பயணிக்க முடியும், இரண்டாவது உப்பு தண்ணியில அதாவது கடல் தண்ணியில பல மாதங்கள் என்னால இருக்க முடியும் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு வந்த பதில்கள். கார்த்திக்
1: வணக்கம். காதரண்ணா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து பாய்மர கப்பல்.
0: பாய்மர கப்பல் கிடையாது. பிரியா வந்து நீங்களும் கப்பல் சொல்லிருக்கீங்க, சேலிங் ஷிப், சேலிங் போர்ட் சொல்லிருக்கீங்க, அது கிடையாது. அதனை அடுத்து எனக்கு மற்றொரு பதில் அனுப்பியிருக்கிறாங்க. லட்சுமி, நீங்கள் வந்து நீர்மூழ்கி கப்பல் சொல்லிருக்கீங்க, அது கிடையாது. கப்பல் கிடையாது, கப்பலை தாண்டி என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க.

0: செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ESK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ESKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
3: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
4: இன்றைய போட்டி அங்கத்தில் நான் கொடுத்த குறிப்புகள், என்னால் என்ஜின் இல்லாமல் 1000 கிலோமீட்டர் பயணம் செய்ய முடியும். இரண்டாவது குறிப்பு, கடல் தண்ணியில் உப்பு தண்ணியில் பல மாதங்கள் என்னால் இருக்க முடியும்னு கேட்டப்போ எனக்கு சரியான பதில்களை அனுப்பிட்டாங்க. முகமது பஷீர்
5: காதர், அந்த பொருள் தேங்காய் கரெக்டா
4: என்பது சரியான பதில். மூர்த்தி, நீங்களும் சரியான பதில அனுப்பி வச்சிருக்கீங்க. தேங்காய் என்பது சரியான பதில். யோசிச்சு பாருங்க, தேங்காய் மட்டும்தான் என்ஜின் இல்லாம இப்ப நீங்க கடல தூக்கி போட்டீங்கன்னா 1000 கிலோமீட்டர் தாண்டி ஏதோ ஒரு கரையில போய் சேரும். அந்த கரையில போய் சேர்த்துக்கு முன்பு எத்தனை மாதங்கள் அது உப்பு தண்ணியில இருக்கு. இருந்தாலும் அதுக்கு என்னமே ஆகாது, அழுவி போகாது, அது அதே மாதிரிதான் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இந்த தேங்காயை போலதான் நம்ம வாழ்க்கை. நம்ம எங்க தான் பயணிக்கிறோம்னு தெரியாம பயணிச்சுட்டு இருக்கோம். 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கலாம், நேரத்தை செலவு பண்ணி இருக்கலாம், எப்படியாவது இந்த தேங்காய் மாதிரியே நம்ம கரையை போய் சேர்ந்துருவோம். அழுகி போகாம இருக்கணும்னா நம்ம மனசு எப்போதுமே சுத்தமா இருக்கணும். நம்ம மனசு எப்போதுமே எதிர்மறை எண்ணங்களை அகற்றிட்டு நேர்மறை எண்ணங்களோட இருந்தா அந்த தேங்காய் மாதிரி அழுகி போகாம அதே மாதிரி நம்ம வந்து துடிப்பா நம்ம கரையை போய் சேருவோம். என்னடா தேங்காய்க்கு ஒரு தத்துவத்தை சொல்றியப்பான்னு கேட்டீங்கன்னா அப்படியே தோணுச்சு, அதான் சொல்றேன். சரி, இன்றைய அங்கத்துல பதில் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் மனமான நன்றி. இந்த அங்கத்துல உங்களுக்கு நோ மணி, அதே மாதிரி நோ ஹனி, ஆனா வானம் திரையப்படுத்தது நோ மணி நோ ஹனி பாடல ஒளிபரப்பலாம். உங்களுக்கு பரிசு வேணும்னா பிற்பகல் 1 பிறகு குட் டே நிறுவனத்தின் ஆதரவு நிகழ்ச்சி இடம்பெறும்போது அந்த தொகுப்புல நீங்க பரிசு ஜெயிக்கலாம். தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க, இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலே வருவது வழமை போல் என்றும் மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தவிலிசை.

நீங்கள் கேட்டது நாதேஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தபிலதியில். வடக்கம் தபிலதி, வடக்கம் தபிலதியிலே இனி தொடர வருவது பக்திப்பா மாலைகள். பக்திப்பா மாலைகளில் முதலில் விநாயகர் துதியாக.

கேட்டது விநாயகர் துதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியில். வணக்கம் தமிழதியில் பக்தி பாமரைகள், பக்தி பாமரைகள் வரிசையிலே இனி கிறிஸ்தவ கீதமாக

ஒலித்து ஓய்ந்த கிறிஸ்தவ கீதத்தை தொடர்ந்து பக்கிப்பா மாலையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக எம் ஹனிபா பாடிய இந்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி சூலமங்கலம் சௌதரிகள் பாடிய இந்த பாடல்.

கேட்டது சூடமங்கலம் சௌதரிகள் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சனர் தோழிப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வடக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி கிறிஸ்தவ கீதமாக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியில். வடக்கம் தமிழதி, வடக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய

நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது டிஆர்டி தமிழலியில் இதுவரை நேரம் ஒம்பளித்த வழக்கம் தமிழலியில் பக்திப்பா மாலைகள்.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி நேரம். சரியாக 8:03 ஐக்கியராஜ்யத்தில் 7:03 பிளந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: சிந்தனை நேரம் நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்றமாக நலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: இனிமையான காலை வணக்கம் ராயா, பத்மராணி ராயா.
0: வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலம், நீங்களும் அவ்வாறு இருக்க இறைவனர்களை வேண்டிக் கொண்டு.
0: நன்றி.
1: ஒரு ஏழை விவசாயி தன் வயலில் பாடுபட்டு உழைத்து அதில் வரும் சொத்தமான வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை காணாமல் போய்விட்டது. பரவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் என்ன ஒரு சுராஷ்ட நிலை என்று பரிதாபமாக விசாரித்தனர். இருக்கலாம் என்று ஒரே வார்த்தையில் அவர்களின் ஆறுதலுக்கு விவசாயி பதிலளித்தார். அடுத்த நாள் தொலைந்து போன குதிரை தன்னுடன் மூன்று குதிரைகளை உடன் அழைத்து வந்தது. இதை ஆச்சரியமாக பார்த்த அக்கம் பக்கத்தினர், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இப்போ நாலு குதிரை உனக்கு கிடைச்சிருக்கு என்றனர். தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மறுபடியும் இருக்கலாம் என்று கூறி முடித்தார். ஒரு வாரத்துக்கு பிறகு விவசாயியின் மகன் குதிரையை வேகமாக ஓட்டிச் சென்று தவறுதலாக கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டான். என்னப்பா, உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்தது ஒரு கெட்டது நடக்குது. உன் பையன் எழுந்து நடக்க 6 மாதத்துக்கு மேல் ஆகும் போல, ரொம்ப கஷ்டமான நிலைமை என்று கூறி ஆதங்கப்பட்டனர். விவசாயி பெரிதாக வருந்தாமல் இருக்கலாம் என்று அதே பதிலை கூறினர். ஒரே வாரத்தில் நாட்டில் போர் வந்துவிட்டது. வீட்டில் இருக்கும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வீடு வீடாக இராணுவத்தினர் புகுந்து இளைஞர்களை அழைத்து சென்றனர். ஆனால் அந்த ஏழை விவசாயியின் மகனுக்கு கால் உடைந்திருந்ததால் அவனை மட்டும் அழைத்து செல்லவில்லை. இதை கண்டு ஊர் மக்கள் அந்த விவசாயியின் அதிர்ஷ்டத்தை கண்டு புகழ்ந்தனர். இப்போதும் அந்த விவசாயி இருக்கலாம் என்று கூறினர். அவர் ஏன் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரியான சமமான மனநிலையில் இருந்த காரணம் உண்டு. அந்த விவசாயி வாழ்வின் இயல்புகளை புரிந்து கொண்டவர். நாட்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறது. நல்லது கெட்டது இரண்டும் நாணயத்தின் இரு பக்கங்கள். கஷ்டமான சூழ்நிலைகளில் இது நிரந்தரம் அல்ல. நாளை என்று ஒன்று இருப்பதை மறக்க வேண்டாம். சந்தோஷமான சூழ்நிலையில் தலைகால் புரியாமல் ஆடக்கூடாது. யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எதையும் தலைக்கு எடுத்து செல்லாமல் எதை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நலம். சுகம் துக்கம் இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை என்பதை உணர்ந்தாலே போதுமானது என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்புறதாகவே இறைவனை வழிபடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:08 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:08 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தன நேரம். நற்சிந்தன நேர நிகழ்ச்சியில் வைபருடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: வணக்கம் ராணி சம்பந்தன், நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றியனா, நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி முதல் பொதுக்காலம் 25ஆம் வாரம் புதன்கிழமை, நீதிமொழிகள் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 30 இறைவசனங்கள் 5-9 வரை. கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. நம்மை தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடியமாக இருக்கின்றார். அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் நீ பொய்யன் ஆவாய். அவர் உன்னை கடிந்து கொள்வர். வரம் 2 உம்மிடம் கேட்கின்றேன், மறுக்காதீர். நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும். வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம். எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதளித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடுமே. நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு அறிவிக்க நேரிடும். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவாமக்கு நன்றி. சிந்தனைக்கு இயேசு நற்செய்தியை பரப்பதற்கு 12 திருத்தூதர்களை அனுப்புகின்றார். இந்த 12 திருத்தூதர்களில் அதிகமான பேர் கல்வி அறிவு இல்லாதவர்கள், எழுத படிக்கவும் தெரியாதவர்கள். நற்செய்தி பணியை செய்வதற்கு மொத்த படிப்போ அல்லது உயர்ந்த அந்தஸ்தோ தேவையல்ல. மாறாக அன்பான இதயமும் தியாக உள்ளமும் தான் தேவை. இத்தகைய பண்புகள் இயேசுவின் திருத்தூதர்களிடமும் இருந்தன. எனவேதான் அவர்கள் உலகின் பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை பரப்பினார்கள். தங்களது இன்னுயிரை அதற்காக தியாகம் செய்தார்கள். நாமும் அன்பான இதயத்தையும் தியாக உள்ளத்தையும் கொண்டிருந்தால் நற்செய்தி பணியை செய்வன செவ்வனே செய்யலாம். நன்றி. வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி. இணைந்து கொண்ட சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: அன்பு பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான் ஓராமிழைக்க குருட்டு ஆமிழை திங்குந்தாளுனை அன்புக்கு காராய் அடியே நயலே மயல் கொண்டு எழுதேனே. உரை. என்னை உடையவனே, அடியேனுக்கு உனது இரண்டு திருவடிகளிலும் செய்ய வேண்டிய அன்பினை தருவாயாக. மீளாத உலகமாகிய வீட்டினுள் மெய்யடியார் போய் தூர்ந்தனர். யான் வெளியே போய் ஒளிந்தேன். ஊரில் உள்ள நல்ல பசு நட்புலங்களிலே புல் மேந்திட அதனோடு சென்ற குருட்டு பசுவும் மேந்தது என்றாற் போல உன்னுடைய இணையடிகளில் அன்பு பொருக்கற்கு எத்தன்மையனாய் அடியேன் மெய்யடியார் பாங்கை கொண்டு முயல்கள் கூடும் கூறியருள்க.

0: உள்ளத்தை அன்புமயத்தோடு அழுது தொழமாட்டேன். தீரப்பட்ட மெழுகு போன்ற உள்ளத்தாராய அடியார் மின்னொளி பொருந்திய அழகிய நினைவு திருவடிகளைக் கண்டு வணங்கி உன்னை பின் தொடர்ந்தனர். அவரோடு தொடர்ந்து செல்லாது வீணைய புறவி எடுத்தேனாகிய யான் எத்துணை கொண்டு உன்னை வணங்குவேன். பணிவார் பணி தீர்த்து அருளிப்பறைய அடியார்க்கு உன் அணியார் பாகம் கொடுத்தி அதுவும் அரிதென்றால் தனியார் மூங்கில்லனையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாகம் வந்து பொய் நீர் நெய்யானே உடை பொய்ப்பத்தை ஒழிக்கின்ற மெப்பொருளானவனே வழிபடுவாரது நோயை அகற்றி அருளி பழமை மிக்க அடியார்கட்கு உனது அழகு நிறைந்த திருவடிகளை அளித்தருள்வாய். எனக்கு அது செய்தல் அறியதாயின் நன்மை மிக்க மூங்கலைப் போல உருக்கமற்ற என்னுடைய வினையை நாசமாக்கிய பின்னாவது எனது தன்னருள் பாதங்களை விரைவாக நீயே வலிய வந்து தர வேண்டும். நம்பி மிகு நாளை அண்டருக்கரியாய் போற்றி அடியவர்களியாய் போற்றி பண்டமிழ் பாண்டிராடுவாள மஞ்சுமந்தாய் போற்றி கண்டனுக்கிரியமே நீ காட்டியன் சென்னி மீது முண்டக திருத்தாள் வச்ச முத்தனி போற்றி போற்றி திரு சிதம்பரம். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜோகிஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். நேரம் சரியாக 8:13 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:13 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜா. அண்ணா கேமிலிருந்து புங்கையூர் ராஜா.
1: வணக்கம் புங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கின்றோம். நன்றி தாருங்கள்.
2: முருகப்பெருமான் அருளும் ஆசியோடும் அனைத்து உறவுகளும் இன்பற்று ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க வாழ்க வாழ்க. இறையாசுடன் வாழ்க்கை பயணம் தொடரட்டும். வாழ்வின் நிலைமை பற்றி ஒரு கணம் சிந்தித்தாலே போதும், நான் என்ற ஆணவம் அழிந்து போகும். அன்பால் எதையும் சாதிக்கலாம் இறையாசியுடன். அன்று தொட்டு இன்று வரைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இயற்கை அழிவுக்கும் மத்தியிலும் பல இன்னலுக்கும் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நம்மை படைத்த இறைவனால் தான். வாழும் காலம் வரை இறைவனை மறக்காமல் வாழும் போதும் இறைவன் பாதுகாத்து ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பார். தாய் தாரம் இவை இரண்டும் மறு பிறவிகள் தான். இதுவே உண்மையின் யதார்த்தமாகும். பெண்கள் பாதுகாக்க வேண்டும். பெண்களே சமூக கௌரவத்தில் அடையாளமாக இருக்கிறார்கள். அவர்களை போற்றி பாதுகாப்பது ஒவ்வொரு ஆண்மகனின் கடமையாகும். இல்லறம் நல்லறமாகவும் இல்லறம் ஒரு கோயிலாகவும் பெண்களிடம் தான் உள்ளது. அதற்கு உறுதுணையாக இருக்கும் ஆண்களிடமும் இருக்கின்றது. இறைவிடம் முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் அமைதி பொறுமை புரிந்து உணர்வு ஒற்றுமையோடு அன்போடு பண்போடு கலாச்சாரத்தோடு வாழும் போதுதான் வாழ்க்கையினும் வரமுறைக்கும் வாழும் போதுதான் இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவன் வாழ வைப்பான். வாழ்க்கையில் எல்லாமே அமைந்து விடுவதில்லை. அதை நினைத்து அதிகம் கவலைப்படக்கூடாது. நம் செயல்பாடுகள் இளமையில் இறைவன் அறிந்து தர வேண்டியதை இறைவன் தந்து கொண்டுதான் இருப்பார். நாங்கள் எதையும் இறைவர்களும் கேட்க தேவையில்லை. நாங்கள் மிற்பிறவியில் என்ன செய்வோம், இப்பிறவியில் என்ன செய்வோம் நாங்கள் அறியாவிட்டாலும் இறைவன் அனைத்தையும் அறிவான். அனைத்தையும் அறிந்து வாழ வைத்துக் கொண்டு இருப்பவரும் இறைவன் தான். இறைவனம் முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை முழுமையாக அறிந்து செயல்படும் போது இறைவன் கைவிட மாட்டார். பெரிய நோய்கள் வரும் போதும் மருத்துவரால் சுயப்படுத்த முடியாமல் போனாலும் நோய்களை இறைவன் சுகப்படுத்துவார். இறைவன் முழுமையாக சரணடைந்து வாழும் போது இறைவன் நோய்களை குணப்படுத்தி வாழ வைப்பனும் இறைவன் தான். நம்மை படைத்த இறைவனுக்குள் தான் எல்லாமே அடங்கி உள்ளது. மீண்டும் ஒரு நல்ல நட்பினோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
3: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: நீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்க?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்கள். உங்கள் நற்சிந்தனை
3: ரொம்ப நன்றி ராஜா. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுரணங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று இயேசு கிருஷ்ணாவது ஜெயபிடங்களை எடுத்துக்கொண்டு தண்டனிலிருந்து இருப்பிள்ளை பாலன் அது சுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளுங்க சுவிசேஷம் 22 இறை வார்த்தைகள் 61-71 முடிய கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு தோற்றம். அப்பொழுது கத்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார், தேவர் கூப்பிடுவதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பாய் என்று கத்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் இயேசுவை பரியாசம் பண்ணி அடித்து இயேசுனுடைய கண்களை கட்டி இயேசுனுடைய முகத்தில் அரைந்து உன்னை அடித்தவன் யார், அதை ஞான சிருஷ்டியினால் சொல் என்று இயேசுவை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் இயேசுவுக்கு விரோதமாக சொன்னார்கள். விடியற்காலமான போது மக்களின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் இயேசுவை கொண்டு வந்து நிறுத்தி நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாறுத்தரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையில் உள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார்கள். அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவதென்ன, நாமே இவருடைய வாயினாலே கேட்டோமே என்றார்கள். சர்வ வல்லமை உள்ள இயேசுராஜனுக்கு கோடி சோத்திரங்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
4: ஓம் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்களும் அப்படியே நலமாக இருக்க வேண்டும்.
1: நன்றி தாருங்கள். உங்கள் நட்சந்திரே
4: எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா வீடுகளும் இன்றுத்து வாழ்கிறத பிரார்த்தித்துக் கொண்டு, உலகம் முழுவதும் எங்கும் கடவுள் நிறைந்திருக்கிறார். பாலில் நெய் இருப்பது கண்ணுக்கு தெரிவதில்லை. கண்ணுக்கு தெரியாததால் பாலில் நெய் இல்லை என்று அர்த்தமில்லை. அறிவு வடிவான இறைவனை அறிவினாலேயே அறிய முடியும். அனைத்தையும் விட இறைவனே எல்லையற்ற பெருமையை உடையவன். எனவே தூய்மை

0: தலைகளாக நிற்க வேண்டாம். முதலில் தியானம் செய்து இறை சாநியத்தை உணர வேண்டும். பின்பு இறைவனின் உணர்வு தோய்ந்து வேலையை செய்யும் பொழுது நாம் ஒருபோதும் களைப்படைய மாட்டோம். நம் அன்புக்குரிய இறைவனுக்காக நாம் பணியாற்றும் போதும் நம் வாழ்க்கை அன்பினாலும் சக்தியினாலும் நிரப்பப்படும். கலங்கிய தண்ணீரில் பிம்பம் தெரியாது. அதுபோல் தெளிவில்லாத உள்ளத்தில் கடவுள் தெரிய மாட்டார். மனம் ஒரு நல்ல சேவகர், அதே சமயத்தில் கெட்ட முதலாளி. மனம் நமக்கு அடிமையானால் சேவகனாய் பணி செய்யும், அதுவே முதலாளியானால் நம்மை ஆட்டி படைக்கும். பொருளாசை உடையவனுக்கு தகரம் கூட ரூபாயாகத்தான் தெரியும். பயமுடையவனுக்கு கட்டை கூட பிசாசாகத்தான் தோன்றும். அதுபோல பக்தியில் சிறந்தவனுக்கு எதை பார்த்தாலும் கடவுளாக தோன்றும். வெளி தோற்றம் எல்லாம் நம் எண்ணத்தை பொறுத்ததே. அதனால் தான் மனத்தை பண்படுத்துவது இன்றையமையாதராகிறது என்று கூறி விடப்படுகிறேன் ராஜா. நன்றி வணக்கம்.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி குணநாகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:22 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:22. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஷன், நல்லமா இருக்கிறீங்களா? நன்றி. தாருங்கள்.
2: எல்லாமலை சபரிமலை ஐயப்பன் பாதங்களை கட்டி கொண்டு எல்லாமலை கட்டிட்டாய் பவானி. தெய்வீக லவணம் புதன்கிழமை தெய்வீகத்தை அனுபவிக்க முற்படுவதற்கு முன் ஒருவரின் முதலில் மனித இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பவான் என்று அன்புடன் நமக்கு தேவையூட்டுகிறார். உடல் அல்லது மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் துன்பங்களை அளிப்பதற்காக தெய்வம் மனித உருவில் பூமிக்கு வழங்குகிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இன்றைய மனிதன் மனிதனுக்கு அப்பாற்பட்ட தெய்வீக பரம்புகளை காண தோடுகிறார். இது முற்றிலும் முட்டாள்தனமாகும். ஏனெனில் ஒருவன் தான் ஒரு மனிதன் என்ற உணர்வை கொண்டிருக்கும் வரை அவனால் பரவலை மனித உறவில் மட்டுமே காண முடியும். அவருடைய தெய்வீக வடிவத்தை காண அவனுக்கு உரிமை இல்லை. ஒருவன் தனது மனிதத்தன்மை என்ற உணர்வை கடக்கும் போது தெய்வீக பரம்பொருளை காணும் பாக்கியத்தை பெறுகிறார். இதனால் ராமரும் கிருஷ்ணரும் மனித உருவில் அவதாரங்களாக வந்தனர். நீங்கள் கண்களை மூடி தியானம் செய்யும் போது ஒளிமயமான ஒளியை காண்பீர்கள் என்று கூறுவது ஒரு மாயை. உங்கள் வரும் கண்களுக்கு புலப்படாது. உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டு பண்ணற்ற விஷயங்கள் உள்ளன. அவற்றை நீங்கள் பார்க்கவோ அறியவோ எதிர்பார்க்கிறீர்கள். நீங்கள் மைய வடிவத்தை மட்டுமே அறிவீர்கள். எனவே தொடக்கத்தில் மனிதத்தன்மையை புரிந்து கொள்ள இயலுங்கள். மனிதனை இயக்கும் உயிர் தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈவ தத்துவத்திலிருந்து பரா தத்துவத்தின் இயல்பை ஆராய முற்பட வேண்டும். மனிதலைக்கு பாற்பட்ட தெய்வீகத்தை புரிந்து கொள்ள மனிதனும் மனிதலைக்கு அப்பாற்பட்ட அந்த உயிர் அந்த நிலைக்கு உயர வேண்டும். அந்த பகவான் சிறையில் கூறியிருக்கிறார். அந்த கூறிக்கொண்டு மற்றவர் சிந்தனையில் நாளை கண்டுகிறேன். உங்களை எம்புடன் நேசிக்கும் சண்மாரலா குணபுரன்.
1: நன்றி சண்மநாதன். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி.
1: அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: காலை வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி

0: கொண்டு இன்றைய திருப்பாடல் பொய் வழியை என்னை விட்டு விளக்கியறளும் உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும் என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என்கின்றது திருப்பாடல் திருப்பாடல் 119. இன்றைய நச்சை விவாசகம் புனித லூக்கா எழுதியது. அதிகாரம் 9 திருவசனங்கள் 1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். நிறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அவர் அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி பயணத்துக்கு கைத்தடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், ஓர் அங்கி போதும், நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள், அங்கிருந்தே புறப்படுங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் பணிந்துள்ள தூசியை உதறி விடுங்கள், இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நச்சைவியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நிறைவார்த்தையின் சிந்தனையாக இன்றைய நச்செய்தியிலே இயேசு தனது சீடர்களை பணிவாழ்வுக்கு தயாரிப்பாக அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அனுப்புகின்றார். இயேசு அவர்களை அனுப்புகின்ற போது பணத்திற்காக எதையும் எடுத்துச் செல்ல பயணத்திற்காக எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று சொல்கின்றார். எதற்காக பயணத்திற்காக எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று இயேசு சொல்லுகின்றார். ஒரு வழி பயணத்திற்கு நமக்கு பல தேவைகள் நிச்சயம் இருக்கும். அந்த தேவைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் சென்றால் அந்த பணியை இன்னும் அதிக ஆர்வத்தோடு நேர்த்தியோடு செய்து முடிக்கலாம். அப்படி இருக்கும் போது இயேசு ஏன் பொருள் இல்லாத பயணத்தை ஊக்குவிக்கின்றார்? இதற்கு 2 காரணங்களை சொல்ல முடியும். முதலாவது, பணிவாழ்வில் தன்னை இணைத்துக் கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை வைக்க வேண்டும். செய்வது நாமாக இருந்தாலும் நம் வழியாக செய்து முடிப்பவர் தந்தையாகிய கடவுள். நாம் வெறும் ஊழியர்கள் அவ்வளவுதான். நமக்கே கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை இல்லை என்றால் நாம் எதை பற்றி மக்களிடையே போதிக்க போகின்றோம்? நமது அனுபவமே போதனையாக இருக்க வேண்டும். அந்த அனுபவத்தை பெறுவதற்காக அவர்களை வெறுமனே அனுப்புகின்றார். 2வதாக, நாம் நமது பணிக்காக கொண்டு செல்லுகின்ற பொருட்களே நமது பணியை செய்வதற்கு தடையாய் அமைந்து விடுகின்றது. நாம் அதை பயன்படுத்துவதில் தேங்கி விடுகின்றோம். அதில் ஈர்ப்பு உடையவர்களாக மாறிவிடுகின்றோம். எதற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை மறந்து விடுகின்றோம். நமது பணிக்கு இடறலாக சோதனையாக நாம் கொண்டு வந்த பொருட்கள் அமைந்து விடுகின்றது. நமது வாழ்வே நமது போதனைக்கு எதிரியாய் மாறிவிடுகின்றது. ஆகவேதான் இயேசு தனது சீடர்களை போதிக்க அனுப்புகின்ற போது எதையும் தங்களோடு எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று சட்டளையிடுகின்றார். போதிக்கக்கூடிய கடமை திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இருக்கின்றது. நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நமது போதனை வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியும். அப்படி வாழ்கின்ற போது கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் பொருட்களின் மீது பற்றற்றவர்களாகவும் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இன்று எங்களுக்கு நச்செய்திகளை போதிக்கின்ற அருட்பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் நின்றிருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். ராஜா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அன்பு உறவுகள், இதுவரை நச்சிந்தன நேரம் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நச்சிந்தன நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் உமது இதய பெருமான் நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் வளம்பெற இருக்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி. அதற்கு முதல் இன்றைய பந்தய நிகழ்ச்சிக்கான பாடல் தெரிவுகளை நீங்கள் தரலாம் அன்புறவர்களே. அதாவது கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர் எழுதிய பல 200 பாடல்கள் இருக்கின்றது. அந்த பாடல்களில் மாஞ்சோலை கிளிதானா என்ற பாடல், கிழக்கே போகும் ரயில், மணியோசை கேட்டு எழுந்தேன், பயணங்கள் முடிவதில் ஒரு சூப்பர் கிட் பாடல், அதனை அந்த திரைப்படத்திலிருந்து ராக தீபம் ஏற்றும் போது புயல் மலையோ என்ற பாடல், அதனைத் தொடர்ந்து முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் சின்னம் சிறு கிளியே என்ற பாடல், முந்தானை முடிச்சு மற்றது டாடி டாடி ஓ மை டாடி மௌன கீதங்கள் திரைப்படத்திலும், மற்றது பொன்மானை தேடி எங்க ஊர் ராசாட்டி, அதனை தொடர்ந்து தங்கத்தில் முகமெடுத்த மீனவ நண்பன் திரைப்படத்தில், தாயகத்தின் சுந்தரமே மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன், செந்தூரப்பூவே சீர்கொண்டு வா செந்தூரப்பூ திரைப்படத்தில், தஞ்சாவூர் பூமியே தாவி வந்த என்ற பாடல், பொண்ணுக்கு தங்கமனசு அவர் முதல் முதலாக எழுதிய பாடல், கந்தனுக்கு மாலையிட்டால் கானகத்து வள்ளி என்ற பாடல், உழைக்கும் கரங்கள் திரைப்படத்தில் பிள்ளை தமிழ் பாடுகின்றேன், ஊருக்கு உழைப்பவன் அன்புக்கு நான் அடிமை என்று போல் என்றும் வாழ்க, காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி போட்டு வச்ச அருமையான பாடல், காஷ்மீர் காதலி திரைப்படத்தில், இவ்வாறான பல பாடல்களில் இந்த பாடல்களை நீங்கள் எடுத்து வரலாம். அன்பு உறவுகளே, இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். தொடர்ந்து வானிலையில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 23 செப்டம்பர் மாதம் புதன்கிழமைக்கு உரியது.
2: மேஷராசி நண்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம், எலக்ட்ரானிக் சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நானும் எத்தனை விஷயத்தை தான் கவனிப்பேன் அப்படிங்கிற ஒரு தலை சுற்றி வரும். இதையும் கவனிச்சு, அதையும் கவனிச்சு, அதையும் கவனிச்சு, இதையும் கவனிச்சு, அப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் மனசு வந்து போகக்கூடியதாக இருந்துருக்கும். ஆரோக்கிய விஷயத்தை வெளியிலையும் சொல்ல முடியல, உள்ளேயும் முழுங்க முடியலங்கிற மாதிரி இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் ஃபைல்ஸ் எல்லாம் ஏதேனும் ஒரு கவர்மெண்ட்டோடைய விஷயங்கள்லாம் கரெக்டாக எடுத்து சரி பண்ணுவீங்க. அரசாங்க உத்தியோக எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நம்பிக்கை உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை என்பது தேவை, மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நம்ம வந்து வேலையா தொழிலா இல்லை தொழிலில் அடுத்த லெவலுக்கு வர முடியுமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசி கிருத்திய நட்சத்திரத்தில் 2-3 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 2 பாதங்களை கொண்ட ரிஷபராசி நண்பர்கள், ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக மாறும். மனதில் ஒரு சின்ன சின்ன பய உணர்வுகள் வந்துடும். இது இப்படி பிரச்சனையாயிருமோ, அப்படி பிரச்சனையாயிருமோ, எந்த பிரச்சனையும் வராது. மன உணர்வுகள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மருத்துவ செலவுகள், டாக்டர் சொன்ன விஷயத்தை கடைபிடிக்கிறது, அதே மாதிரி அலைச்சல்கள் இருக்கிறது, சில விஷயங்களில் எப்படியோ இனிமே இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீடு, இடம், பொருள், வாகனங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் கைகூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். பெரியவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அப்போதைக்கு அலட்சியப்படுத்துவீங்க, பின்னாடி அதுதான் கரெக்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். இன்றைக்கி டென்ஷன் கோவத்தை எடுத்துக்காதீங்க, அதே சமயத்தில் ஃப்ரீயாக விடுங்க. சிலது விரயமானாலும் பரவாயில்ல. வீட்டுக்கு செடி வாங்கி வைக்கிறது, அதே சமயத்தில் இன்சூரன்ஸ் போடுறது, இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி என்பர்கள் வெளிநாடு, வெளியூர், தூர பிரதேசம் போகிறதுக்குண்டான எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, மிதுனராசிக்கு இன்றைய தினத்தில் சில நேரங்கள் பார்த்துட்டீங்கன்னா சில பேர் பாராட்டுவா, சில பேர் பாராட்ட மாட்டான். சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்பப்போ கோபம் வரும். அது குறிப்பாக புனர்பூச நட்சத்திரத்துக்கு. மிருகசீர்ஷ நட்சத்திரம் இன்னைக்கு பெருசாக இல்லை, திருவாத நட்சத்திரம் பெருசாக இல்லை, புனர்பூச நட்சத்திரத்துக்கு இன்றைய தினத்தில் டென்ஷன் அதிகமாக இருக்கும். பணம், பொருளாதாரம் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு சில செலவுகள் இருக்கும், டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஹாரோஸ்கோப் பொறுத்து இருக்கும். மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வயசானவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துருக்கணும். எல்லா காரியத்திலையும் ஃபேமிலிக்காக ஃபேமிலிக்காக ஃபேமிலிக்காக எடுத்து வைப்பீங்க. குழந்தைகளுக்காக, நம்ம வாழ்ந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், குழந்தைகள் தான் லைஃப் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும். வீட்டில் கல்யாணம், குடும்பம், அதே சமயத்தில் குடும்பத்தை சார்ந்த பொருளாதாரம், உணவு, உணவு சார்ந்த விஷயங்கள், இது போன்ற காரியங்கள்லாம் எடுத்து பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும். நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் முடித்தவங்க, அதே சமயத்தில் மருத்துவராக பணியாற்றின் இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் கிளினிக் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இதனத்தில் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றம், ஒரு சில பேர் உங்களை விட்டு போகிறாங்க நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே சமயத்தில் ஒரு சில பேர் உங்களை வந்து சேர்றாங்க அதுவும் நல்லது அப்படின்னு வச்சுக்கோங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்கள் சில விஷயங்கள் உங்களை பற்றி பின்னாடி பேசுவா, இது என்னை பற்றி பேசுனியா, ஏன் என்னை பற்றி பேசுன, இது மாதிரிலாம் கேட்கறத விட்டுட்டு பேசுனா பேசிட்டு போ, எனக்காவது உங்களுக்கு உணர முடியுமில்ல, உண்மை என்னங்கிறது இறைவனுக்கு தெரியுமில்லன்னு எடுத்துகிட்டு போங்க. அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு தான் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய வழிபாடு. கடக ராசி நண்பர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்துல நாலாம் பாதம், அடுத்தது பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துல நாலு, ஆயில நட்சத்திரத்துல நாலு பாதங்கள். அதாவது புனர்பூச நட்சத்திரத்துல கடைசி பாதம் மட்டும் கடகராசியில இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு நீங்க விசேஷம் இல்லை, பூசம் ஆயில நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. இருப்பினும் கடகராசியில இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில பேருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், ஒரு சில பேருக்கு ரொம்ப டவுனா இருந்துட்டு இருக்கும். இது காலையில ஒரு ரெண்டு மணி நேரத்துல நமக்கு தெரிஞ்சிடலாம். இன்னைக்கு சூப்பரா இருக்கு சார், சார் ஐடியா ஐடியாவா வருது சார், ஐடியா மணி மாதிரி இருந்துட்டு இருக்கேன் சார், புது ஐடியாவா இருந்துட்டு இருக்கு, நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டேன்னு எனக்கே சொல்லுவேன். அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் தோணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துட்டு இருக்கும். உங்க ஐடியாஸ் பூரா மற்றவங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆகிறதுக்குள்ளானதா இருக்கும். ஒரு ரெண்டு மூணு நாள் கடுத்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வெற்றியும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளா இருக்கும். ஒரு சில பேருக்கு இன்னைக்கு அப்படியே டல்லா இருந்துட்டு இருக்கும், என்னாச்சு ஒண்ணு இல்லை, என்ன ஒண்ணு இல்லை, என்ன ஒண்ணு இல்லை, இந்த ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா. சரி, உழைப்பு கேட்ட ஊதியங்கள் உண்டு, சில விஷயங்கள்ல லாபங்கள் உண்டு, வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு, தாயார் வழி சொந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் வீடு பொருள் வாகனம் லாபத்தை தரும். யோகா தியான பயிற்சிகள் பண்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துல பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும், அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினத்துல நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டுக்கு ஏதேனும் ஒரு புது காரியங்கள் எடுத்து பண்ணலாம். வீட்டில் மேலே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சோலார் சம்மந்தமாக ஏதாவது பண்ணலாம். அதே போன்ற புது புது விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடியது. அது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த தினத்தில். பொருள் சேர்க்கைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏதேனும் ஒரு பொருள் சேர்க்கை வாங்கிறது, அதேமாதிரி கொடுத்து வாங்குறது, இது போன்ற விஷயங்களுக்கு உங்களுக்கு லாபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். தொழிலில் பார்ட்னர்ஷிப் சேர்றது, என் மனைவியின் பேரில் ஆரம்பிக்கிறேன், கணவன் பேரில் ஆரம்பிக்கிறேன், என் குழந்தை பேரில் இந்த டெபாசிட் போடுறேன்னு ஆரம்பித்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம்க்கு ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியம் கைகூடி வரும். பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு சில பேச்சுவார்த்தைகள்லாம் திருப்தி கொடுக்கும். கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் ஒரு சில காரியங்கள் நீங்கள் நினைச்சாப்பில் நடக்கக்கூட வாய்ப்புகள். ரயில்வே துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரதுக்குண்டான அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவங்களுக்கு கூட அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இடமாற்றம் நம்ம மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். உத்திரம் சித்திரை அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பலவிதமான குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகும். இது நடத்தலாமா, அது சரியா, இது சரியா, அது ஓகேவா, இது ஓகேவா, இப்படி ஓகேவா ஓகேவான்னு மற்றவங்ககிட்ட கேட்டு பண்ணினாலே மற்றவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய பெர்செப்ஷனுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. கிடையாது, நீங்கள் நமக்கு எது சாதகமாக வரும் அப்படிங்கிறத பார்த்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் இன்றைய தினத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு பிரயாணம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், ஒருத்தர் வரேன்னு வரமாட்டாங்க. சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க, சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, சில பேர் பார்த்துட்டிங்கன்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு வாங்க. இதெல்லாம் சொல்றது கரெக்டாக இருக்கும், இருந்து பார்த்தா தானே தெரியுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். தொழில் சம்பந்தமாக சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. காலை நேரங்களில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் கோவப்படுவீங்க, சில நேரத்தில் இன்சல்ட் அனுபவிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, இறைவன் இருக்காருங்கிற பாரத்தை போட்டுண்டு போயிட்டே இருப்பில். யாருடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது இன்றைய தினத்தில்? பிள்ளையாருடைய அனுகிரகம் இருக்குது, ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் நினைச்ச காரியத்தை சாதிக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள். நினைச்ச காரியத்தை சாதிச்சிருவீங்க. வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். திருமண காரியம் கைகூடி வரும். கணவன் மனைவியின் மூலமா, மனைவி கணவரின் மூலமா சில காரியங்கள் சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். இவர்கள் பேரில் அவங்க, அவங்க பேரில் இவங்க, ஏதேனும் ஒரு பொருட்கள் வாங்கி தர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பிரச்சனை இருக்கிறவா பேசி தீர்த்து ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வழக்குகளில் ஜெயிச்சிருவீங்க. பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம், படிப்பு சம்பந்தமான விஷயம், படிப்பு வேலை, அதே சமயத்தில் இங்கே ஹாஸ்டல் சரியில்லை, உணவு சரியில்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியே சில காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருப்பாங்க. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன நேரங்களில் பார்த்துட்டேன்னா மனசில் ஒரு இன்ட்யூஷன் தோணும், எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக அதே மாதிரி இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடாதான் இருக்கும். துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்துல சிறு பிராணம் தூர பிராணம் வெளியூர் பிராணம் இருந்துருக்கும். அதே சமயத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழில் முறைகளை பத்தி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே கடந்து போனோம்னு சொல்லுவாங்க, மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்க்காம ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றா, வாழ்க்கை நாள் ஃபுல்லா அதை மறக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மறக்க முடியாத நாட்களாக இன்றைய தினத்துல ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள். நாம ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறோம், அது நம்ம சரியா போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுல ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. யாராவது ஒரு சின்ன வேலை பண்ணா அதை பாராட்டணும், அந்த பாராட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பாராட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு பெரிய சந்தோஷப்படும். அந்த மாதிரி பாராட்டுதல் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக மாறும். இன்றைய தினத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. புது தொழில் தொடங்குறது போன்ற விஷயங்கள் கைகூடி வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. பதவி பேர்புகள் அந்தஸ்துக்குண்டான அற்புதமான நாள். ரொம்ப நாளா ஒரு சில விஷயங்கள்லாம் மனசுல நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு கண்டிப்பா அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மனதில் திருப்திகள் கூடி வரும், நல்ல காரியங்கள் நடக்கும். மூத்த சகோதர சகோதரின் மூலமாக நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்துல பிரமாதமா இருந்துருக்கு. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். சில பேர் போற்றுவார், சில பேர் தூற்றுவார். போற்றுவோர் போட்டுட்டும், தூற்றுவோர் தூட்டுட்டும், எல்லாம் இறைவனுக்கே, எல்லாம் கண்ணனுக்கேன்னு நீங்க மனசை வச்சுட்டல்னா எல்லாமே சரியாயிடும். அதே சமயத்துல பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் பணம் அதிகமா கிடைக்கிறதுன்னு போகப்படாது, கவனம் என்பது தேவை. வீட்டுல ஏதேனும் சரி பண்ணணும்னு நினைக்கிறது, வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சரி பண்ணணும். ரொம்ப குப்பையா இருக்கு, ரொம்ப எலி தொல்லை தாங்கல. இப்போ ரொம்ப பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கரப்பாம்பூச்சி நிறையா இருந்துருக்கு, இந்த மாதிரி ஜந்துக்கள் இந்த மாதிரி கரையாக நிறையா இருந்துருக்கு, இந்த மாதிரி மாற்றணும். சின்ன சின்ன விஷயங்கள், இந்த கிராக்கு விழுந்துட்டே இருக்கு என்னன்னு தெரில அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். நம்ம ஒருத்தரை சொல்லி அவங்க வரல அப்படின்னா பாதி டென்ஷன் ஆயிடுவேல், இவங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் மாற்றணும், கடைசியில் அவங்களே வரல பார்த்தியா அப்படிங்கிற கோபம் அப்பப்போ வந்து போகும். இன்றைய தினத்தில் மற்றவங்க இன்னொருத்தங்களை பற்றி உங்ககிட்ட சொன்னால் காதிலேயே வாங்காதீங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிக்காமட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அவசரமான பிரயாணம், மற்றவர்களுடைய வம்பு வழக்கில் கலந்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. யாருடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு இன்றைய தினத்துல? பிள்ளையாருடைய அனுகிரகம் இருக்கு, ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரம், அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம், அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம். பெரியவங்க கிட்ட எப்பவுமே மதிப்பு மரியாதையா பேசணும். சில நேரங்களில் டக்குன்னு கோவப்படுவேன், அப்படி கோவப்பட வேண்டாம். இது தப்பு, இது சரி, இது தவறுங்கிறத தெள்ள தெளிவா புரிந்து கொள்ளக்கூடிய நாள். அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருந்துருக்கு. அதே சமயத்துல ஒரு சில விஷயங்களை நம்ம என்னன்னு நம்மளால அது மிஸ்டேக் ஆயிடுதுன்னா சாரி சொல்லிடணும். நம்ம ஜோக் அடிக்கிறதன் மூலமா, நம்ம நகைச்சுவையா பேசுறதன் மூலமா அவங்க ஹேர்ட் ஆகக்கூடாது, அதுல கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துல முடிந்த வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருத்தர் மற்றவங்களை பத்தி பேசினா, இல்லை உங்களை பற்றி இவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் காதிலேயே வாங்காதீங்க. காசிப்ஸ் எப்பவுமே இப்படி தான் வந்துட்டு போகும். அப்பப்போ ஆன்சைட்டி இருந்துட்டு இருக்கும், அது தூக்கி எறிஞ்சிருங்க. யோகா தியான பயிற்சிகள் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். மகரராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகராங்கிற மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாறுதல், ஒரு விஷயத்தை மனசில் நிர்ணயிச்சிட்டிங்கன்னா அது நடந்தே தீரணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். சின்ன சங்கடங்கள் வந்து தான் அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரும். இடம், வீடு, பொருள், வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள். சில நேரங்களில் சில பேர் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவா, சில நேரங்களில் சில விஷயங்களை ஹர்ட்டாக பேசுவா, முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, எல்லாத்தையும் பார்த்து பழகியிருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள். சகோதர சகோதரிகள் சில வார்த்தைகள் பேசும்பொழுது மனதில் ஊண்டிங்காக இருக்கும், ஏன் இவங்களுக்கு இந்த வேலை, இவங்க இது நுழையவே வேண்டியதில்லை, தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு போய் இழுத்துட்டு ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதே மாதிரி சில சட்ட சிக்கல்கள் இருந்துட்டு இருக்கிறவங்க, சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கவனமாக ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து நகர்த்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெற்றி பெறுவீங்க, கவலைப்பட வேண்டாம். இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு தான் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம். மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் குடும்பத்தை பற்றி, பணவரவுகளை பற்றி, செலவுகளை பற்றி, வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நினைக்கக்கூடியதாக இருக்கும். அப்பா அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு தேவ வாக்காக அமையும். அப்போவே சொன்னாங்க கரெக்டு தான் இது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துட்டுருக்கும். அதேமாதிரி பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வருது, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் கைக்கூடி வர்றதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. அப்பா செய்த தொழிலை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ வந்து போகும், அதை பெருசாக நினைக்க வேண்டாம். திருமண காரியங்கள் கைகூடி வரும். ஒரு சில பேர் இந்த திருமணத்துக்குண்டான விஷயங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது சிலது சேரல, சிலது சேர்ந்துருக்கு. நல்லது தான், சேராதது போய் திருப்பி நம்ம வந்து இல்லை இல்லை ஏன் சேரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதை விட சேரலை நம்ம அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் நகரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் மீனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் குரு வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும்
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகள். தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நலம், நீங்களும் அவ்வாறு இருக்கணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய தினம் ராஜலிங்கத்தின் அன்பு மனைவி புஷ்பராணி தனது பிறந்தநாளை கொண்டாடுறார். இன்றும் சகல வளங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு தீர்க்க சுமங்கலியாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ராணி ராணி தான என்ன அவர் பத்மராணி அவர்கள், அதாவது எங்களுடைய பாடகர் ராஜலிங்கத்தினுடைய அன்பு மனைவி புஷ்பராணி அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக தீர்க்க ஆரோக்கியத்துடன் பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. அவர்களை வாழ்த்துவதற்காக ஓடோடி வந்திருக்கும் அடுத்த அன்புரோ, வணக்கம். வணக்கம் பதனா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் பதனா, நன்றி.
4: இன்று பிறந்த நாளைக்கான திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்களுக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்து. அவர் என்றும் ஆரோக்கியமாக தீர்க்க சுமங்கலியாக இருக்க வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
4: நன்றி, வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து இணைந்திருக்கின்றார் எங்களுடைய ரஜினி. வணக்கம் ரஜினி.
5: வணக்கம் ராஜா அண்ணன்,
1: நலமா இருக்கிறீங்களா ரஜினி?
5: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி ரஜினி நாகேந்திரம் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு, வணக்கம்.
6: ஆரோக்கியத்தோடையும் இருக்க நான் அறிவினை வேண்டிக் கொண்டேன்னா, இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவன் நோய் நொடி இல்லாமல் என்றென்றும் ஆரோக்கியத்தோடையும் இருக்க நான் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ணா.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக் கொண்டிருப்பார், மிக்க மகிழ்ச்சி அடைவார். நன்றி அம்மா.
6: நன்றி அண்ணா.
1: அவர் சகோதரி ராசாத்தி தியாகராஜா, அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரை, வணக்கம்.
7: வணக்கம்
1: சதீஷ், நலமா இருக்கிறீங்களா?
7: நான் நலமா இருக்கின்றேன். கொண்டு இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டே இருக்கும் திருமதி புஷ்பராணி அவர்களுக்கு எங்கள் குடும்பிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். புஷ்பராணி அவர்கள் கணவர் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குட்ட பிள்ளைகள் நூடைய காலம் மாலம் என்று பார்த்துக் கொண்டு அவர் வேண்டிய வணக்கம்.
1: நன்றி சோதரம், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் நன்றிகள். அவர் ராஜலிங்கம் அவர்கள், ராஜலிங்கத்தை தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைபர் ஊடாக திருமதி பதனி அவர்கள். வணக்கம் பதனி.
8: வணக்கம் அண்ணா,
1: நலமா இருக்கிறீங்களா?
8: நலமா இருக்கிறோம். அப்படியே நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு
9: இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார் புஷ்பராணி ராஜலிங்கம். அவருக்கு எங்கும் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். புஷ்பராணி அவர்கள் இன்று போல் என்றென்றும் நூறாண்டு காலம் சகல சபாக்கியத்தோடு உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு தீர்க்க சுமங்கலிகளாக வாழ மூலம் என்று வாழ்த்துகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு மங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
10: இனிய காலை வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சிறுமதி சிவசுந்தரிங்கம் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
10: நாங்கள் குடும்பத்துல அனைவருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் இனிய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்களுக்கு எமது குடும்ப சார்பான நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக தல்லாண்டு காலம் பார்ப்போட்ட வாழ்க்கை வாழ்க்கைண்டு வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய பாமா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்பு வணக்கம். பாமா, நலமா இருக்கிறீங்களா? நன்றி, வாழ்த்துகள். வாழ்த்துகள்.
11: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள் எல்லா செல்வங்களோடும் சீரும் சிறப்பும் வாழ்கின்றும் வாழ்வன உண்டு வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.
1: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவருக்காக நாம் தரும் பாடல்

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் தொடர்ந்து வானொலியில் வலம் வருகின்றது. முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவேந்தல் நிகழ்வு திருவண்ணாமலை சிவன் கோவிலுக்கு முன்னால் நேற்று மாலை 6 மணிக்கு 8வது நாள் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது பிரதான சுடர் ஏற்றப்பட்டதோடு தியாக தீபம் திலீபனின் திருவுருவப்படத்துக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து விளக்கேற்றி மலர் தூவி மக்களால் அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக பதில்களுக்காக காத்திருக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் நலன்களை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் வலிந்து காணாமலாக்கப்படர்கள் தொடர்பில் உண்மை நீதி மற்றும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கான நகர்வுகள் என்பன தொடர்பில் நீதியமைச்சர் ஹர்சன்ன நாணயக்காரா மற்றும் சுவிட்சர்லாந்து பதில் தூதுவர் ஒலிவியர் பிரஸ் ஆகியோர் விரிவாக நேற்று கலந்துரையாடியிருக்கிறார்கள். இஸ்லாம் போதிக்கும் நற்பண்புகளின் அடிப்படையில் சிவராஜா அனுஜனுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவரது உயிரை காப்பது குறித்து பரிசீலியுங்கள். இத்தகைய கருணைமிகு செயல் இலங்கை மக்களால் பெரிதும் போற்றப்படும் என்பதோடு இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான நீண்டகால பரஸ்பர நட்பு மற்றும் கௌரவத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று சவுதி அரேபிய தலைமைத்துவத்துடன் 5 ஊடகவியலாளர்கள் அமைப்புகள் கூட்டாக வேண்டுகோளை விடுத்திருக்கின்றன. இலங்கையின் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்கவும் தற்போதைய அரசாங்கத்தின் வாக்குறுதி மீறல்கள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நாளை இடம்பெறவுள்ள பாரிய போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரி ஜெயசேகர அழைப்பு விடுத்திருக்கிறார். நாளாவிய அரச வைத்தியசாலைகளின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகளில் 94.66% தற்போது கையிருப்பில் உள்ளன. உயிர்காக்கும் 13 வகையான மருந்துகளும் எந்தவித தட்டுப்பாடுமின்றி வைத்தியசாலைகள் இருக்கின்றன என்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 15 பேருக்கும் கொழும்பு சிறப்பு மேல்நீதிமன்றம் தனித்தனியாக தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி குற்றவாளிகள் 15 பேருக்கு தலா 200 ஆண்டுகள் முதல் 260 ஆண்டுகள் வரை கடுமையான சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அரசுடமையாக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக சந்தேகப்படும் 40 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான மதிப்புள்ள நிலம் மற்றும் சொத்துக்களை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு 14 நாட்களுக்கு முடக்கியிருக்கிறது. மட்டக்களப்பு மாநகரசபைக்கு உட்பட்ட பகுதிகளில் காத்தான்குடி நகரசபையினால் வருமான வரி அறவீடு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இருதரப்பினருக்கிடையே நேற்று ஏற்பட்ட முருகல்லையானது காத்தான்குடி போலீசாரின் தலையீட்டினால் முடிவுக்கு வந்திருக்கிறது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் குணசிங்கம் சூழலுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கிஜா பிரச்சினை தொடர்பாக பதிவிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஹரிஸ் உட்பட 6 பேருக்கு யூடியூப் முகநூல் தளங்களுக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் நேற்று நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கை நிபந்தனைக்குட்பட்ட கட்டளையை பெறுவதா இல்லையா என்று தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காக எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு நீதவான் வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். டெலிகிராபிக் பரிமாற்றங்கள் மூலம் வெளிநாட்டு கணக்குகளுக்கு 24.8 பில்லியன் ரூபாவுக்கு இணையான வெளிநாட்டு நாணயத்தை மாற்றியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக கொட்டியாபுத்தை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை நிதி குற்றப்பிணைவு பிரிவு நேற்று கைது செய்திருக்கிறது. சட்டவிரோதமாக பண வைப்புகளை ஏற்றுக்கொண்டமை மற்றும் நிதி தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை தொடர்பில் 6 நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் பணியாளர்களின் சொத்துக்கள் மற்றும் நிதிகளை முடக்குவதற்கு இலங்கை மத்திய வங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தனியார் கூரியர் சேவை மூலமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் 3.599 கிலோ குஸ் வகை கஞ்சா மற்றும் 2.409 கிலோ ஹசிஸ் அடங்கிய போதைப்பொருள் கையிருப்பு கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் கட்டாயம் ஆசனப்பட்டி அணிய வேண்டும் என்ற விதிமுறையிலிருந்து சில பிரிவினருக்கு விலக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மேல்மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPA சேனதீர தெரிவித்திருக்கிறார். நாளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளுக்கு 4,570 சிமாட் பலகைகளை இறக்குமதி செய்து விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார். வியட்நாமின் கொசிமின் நகரிலிருந்து இலங்கை தலைநகர் கொழும்பை நோக்கி பயணித்த வியட் ஜெட் ஏர்லைன்ஸ் வானூர்தி நடுவானில் ஏற்பட்ட யந்திர பிரச்சினை காரணமாக சென்னை சர்வதேச வானூர்தி நிலையத்தில் நேற்றிரவு அவசரமாக தரையிறக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேலில் கட்டுமான துறையில் வேலைவாய்ப்புகளுக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள 133 இலங்கை தொழிலாளர்கள் இன்று நாட்டிலிருந்து புறப்பட இருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது. சர்வதேச கரையோர தூய்மைப்படுத்தல் தினம் மற்றும் தேசிய சமுத்திர வளங்கள் பாதுகாப்பு வாரம் 2026 முன்னிட்டு அக்கரைப்பட்டு சின்ன முகத்துவாரம் கடற்கரையோர பகுதியில் நேற்று விசேட கடற்கரை தூய்மைப்படுத்தல் வேலை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் குறிப்பாக எந்தொரு முறையான கண்காணிப்புமின்றி குழாய்கிணறுகள் அமைக்கப்படுவதையும் அதன் மூலம் குடாநாட்டின் நிலத்தடி நீர்வளத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் கருத்தில் கொண்டு குழாய்கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கையை முறையான ஒழுங்குமுறையின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்ற ஆரம்ப கலந்துரையாடலில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மன்னார் கிரி கடற்கரையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் நிகழ்வுக்கான முன்னாயத்த பணிகள் தற்போது தீவிரமாக அங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்திய செய்திகளில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பங்கேற்க உள்ள தாய்மாமன் தங்க மோதிர திட்ட தொடக்க விழா மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நடைபெற இருப்பதாக அதிகார வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் இந்த நிகழ்ச்சியால் பொதுமக்களுக்கான மருத்துவ சேவை பெரிதும் பாதிப்படையும் என்று சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். RSS தலைவர் மோகன் பாகவத் இன்று காஞ்சிபுரம் சென்றுள்ளார். அவரது வருகையொட்டி காஞ்சிபுரத்தில் மாவட்ட SPS அரவிந்த் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் விளையாட்டு பிள்ளைகளால் நடத்தப்படும் தமிழக வெற்றிக்கழக கூட்டணி ஆட்சியில் கடந்த 2 நாட்கள் பெய்த மழையில் 5 லட்சம் நெல் மூட்டைகள் நனைந்து கடுமையாக சேதமடைந்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கேரளத்தில் CMRL ஊழல் வழக்கில் முன்னாள் முதல்வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான பினராயி விஜயன், அவரது மகள் வீணா, மருமகன் முகமது ரியாஸ் உள்ளிட்டோருக்கு எதிராக காவல்துறை விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த தகவலை கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதல்லா தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் பீகார் தொழிலாளர்கள் குறித்து விரைவில் கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக அந்த மாநிலத்தின் தொழிலாளர் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர் நலத்துறை கூடுதல் செயலர் கே செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். அரியானாவில் நெல் கொள்முதலை உடனடியாக தொடங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கலைத்தார்கள். வங்கி ஊழியர் சங்கங்கள் சார்பில் செப்டம்பர் 28 முதல் 30ஆம் தேதி வரை இந்தியா தழுவிய வேல்நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் வங்கிகளின் முக்கிய அலுவலகங்கள், ADM மையங்கள் ஆகியவற்றுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குமாறு மாநில அரசுகளை மத்திய உள்துறை அறிவுறுத்தியுள்ளது. புற்றுநோய் சிகிச்சைக்கான அத்தியாவசிய மருந்துகள் தன்மடங்கு அதிக விலைக்கு விற்கப்படுவது குறித்து கடும் அதிருப்தி வெளியிட்ட உச்சநீதிமன்றம் இது நோயாளிகளுக்கு எதிரான பகல் கொள்ளை என்று குறிப்பிட்டிருக்கிறது. மலேசியாவுக்கு 30 நாள் இலவச விசாவில் வேலை தேடி செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள இந்திய தூதரகம் அதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. சுற்றுலா விசாவில் மலேசியா சென்று அங்கு வேலை செய்யும் இந்தியர்களுக்கு எதிராக அது எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தனியார் பாடசாலைகளுக்கு அங்கீகாரம் பெற்று தருதல் உள்ளிட்ட செயல்களுக்கு 100 கோடி ரூபாய் வாங்கி மோசடி செய்த புகார் தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் மகேஷ் உறவினரான பாலாடி கார்த்திக்கிடம் 7 மணி நேரத்துக்கு மேல் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. தாய்லாந்து நாட்டின் பெங்காக்கில் இருந்து கடத்தி வரப்பட்ட 31 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்ரக கஞ்சா பெங்களூர் விமான நிலையத்தில் வைத்து சிக்கியிருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தின் எட்டாம் நாளான நேற்று காலை தேரோட்டம் நடைபெற்றது. கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகளில் பவனி வந்திருந்தார். சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 113,080 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,135 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் வடகொரியா மீதான தடைகளை அமெரிக்கா நீக்க வேண்டும் என்று தென்கொரியா வலியுறுத்தியிருக்கிறது. அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு டிரம்பை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி சந்திக்க இருக்கும் சூழலில் ரஷ்யா உக்ரைன் நேற்று பரஸ்பரம் தாக்கிக் கொண்டதில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்து போனார்கள். அமெரிக்கா தனது ராணுவ முற்றுகையை நீக்கினால் 7 நாட்களுக்குள் கோர்முஸ் நீரணியை திறக்க தாங்கள் தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்திருப்பதான தகவல்கள் வந்திருக்கின்றன. ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை ஒருபோதும் தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று உறுதியளித்திருக்கிறார். கடந்த செப்டம்பர் 13 நிகழ்ந்த ட்ரோன் தாக்குதலால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த சவுதி அரேபியாவின் முக்கிய கிழக்கு மேற்கு கச்சா எண்ணெய் குழாய் மீண்டும் இயக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் மலாக்கா மாநில சட்டமன்றம் இன்று கலைக்கப்படுகிறது. 60 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்படும். பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் சுமார் 500 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சென்ற வாரம் அங்கு அவ்வப்போது நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்தன, சில இடங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இதொடர்பான சோதனைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். துருக்கியில் உள்ள பாடசாலையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 11 பேர் காயமுற்றார்கள். அவர்களில் இருவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. இந்தோனேஷியாவில் புகை மூட்டத்தால் 170,000 அதிகமானோர் சுவாச தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சுமார் 40,000 சிறு பிள்ளைகளும் அவர்களில் அடங்குகின்றார்கள். அமெரிக்காவில் நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன அல்லது தாமதமாயின. நியூஜெர்சியில் கட்டுமான ஊழியர்கள் தவறுதலாக தொலைத்தொடர்பு கம்பி வடத்தை வெட்டிவிட்டதாக அமெரிக்க போக்குவரத்து அமைச்சர் சாந்தபி தெரிவித்திருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் உள்ள பண்ணைகளில் நெருப்பு கோழிகளின் இறக்குகள் கொடூரமாக பிடுங்கப்படுவதாக உலக விலங்கு நல பாதுகாப்பு அமைப்பு கண்டறிந்துள்ளது. பெரிய ஆடம்பர ஆட நிறுவனங்களுக்கு இறகுகள் விற்கப்படுகின்றன. சர்வதேச சந்தையில் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை இன்று 100 அமெரிக்க டாலருக்கு கீழே சரிந்திருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து காயம் காரணமாக மூத்த இங்கிலாந்து வீரர் விலகியுள்ளார். இங்கிலாந்து அணியின் மூத்த வீரர்களில் ஒருவரான அரில் ரஷீத் காயம் காரணமாக இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து முழுமையாக விலகியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் டி20 கிரிக்கெட்டில் இந்தியா அபார வெற்றியுடன் நேற்று சாம்பியன் ஆனது. நடப்பு சாம்பியனாக களங்கண்ட இந்தியா தங்கத்தை தக்கவைத்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நடக்கும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டித் தொடரில் நேற்று ஹாக்கி போட்டியில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய ஆண்கள் அணி 2வது லீக் ஆட்டத்தில் இலங்கை அணியை 16-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. பெண்களுக்கான ருபிக்ஸ் கியூப் விளையாட்டில் புதிய உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சீனாவைச் சேர்ந்த சிறுமி அதை 4-5 வினாடிகளுக்குள் முடித்துவிட்டார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 376.10 ரூபாய், இந்திய பிரமதியில் 180.26 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 329.13 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.62 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 400.66 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.39 ரூபாய். 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 438.33 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.33 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 233.69 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.89 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலி ஒளிரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: மிகை மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம் தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சத்திலுக்கு வந்து வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறியும் தான் அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து அள்ளி கண்டு போகிறது.
1: விடாதீங்க, போகும்.
2: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர். தொலைபேசிலக்கம் 01 40 57 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:12 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:12 புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல்.

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம் அன்பு உறவுகளே. ஆனால் இன்றைய காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியானது அனுசரணை நிகழ்ச்சியாக வானிலையில் வலம் பெறுகின்றது. 60வது பிறந்தநாள் வாழ்த்து. தாயகத்தில் நாரந்தனை தம்பாட்டியை பிறப்பிடமாக கொண்ட பிரான்ஸ் சென்டனிஸில் வசிக்கும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள் 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம் புதன்கிழமை இன்று தனது 60வது பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று 60வது பிறந்தநாளை கொண்டாடும் புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்களை வாழ்த்துவோர் அன்பு கணவர் பாடகர் ராஜலிங்கம், அன்பு பிள்ளைகள் விஜயா, சிந்துஜா, சயண்டன், நீண்டா, மருமகள் பிரேம், சுஜீதரன், துளசிகா, பேரப்பிள்ளைகள் ரோஷாத், ரியான், அரியானா, இனியா மற்றும் அண்ணாமார், அண்ணிமார், அக்காமார், அத்தான்மார், பராமக்கள், மருமக்கள் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் தம்பாட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் அருளுடன் தேக ஆரோக்கியத்துடன் சிரஞ்சீவியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று 60வது அகவையில் பிறந்த நாள் கொண்டாடும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள் இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்கின்ற டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அன்பு கணவர் ராஜலிங்கம். அவருடைய பேரப்பிள்ளைகள் ரோசாண்டு, ரியன், அரியானா, இனியா அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். அன்பவர்களே, இந்த நிகழ்ச்சியானது 26ஆம் தேதி கொண்டு வருவதாக இருந்தார் ராஜலிங்கம். அதாவது சனிக்கிழமை அன்றைய தினம் எங்களுடைய உண்ணா நோன்பிருந்து உயர்நீட்டவருடைய நினைவு தினம் இருப்பதனால் இன்று அவருக்கு இன்றைய நன்னாளிலே அவர் பிறந்தநாளில் கொண்டாடிய அதே நாளிலே அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து வானொலிக்கு வந்திருக்கின்றது. அந்த தவறுக்கும் எமது இதயபூர்வமான மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி அன்பு உறவுகளே, இன்று இன்றைய கதாநாயகியை நீங்கள் வாழ்த்துவதற்காக அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த தொலைபேசி இலக்கம். அந்த தொலைபேசி இலக்கங்களில் நீங்கள் 4 பக்கங்களும் சுமாலே அடித்து நீங்களாலே வீசலாம் என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். சுமார் லைன் கிடைக்கிறதில்லை, லைன் கிடைக்கிறதில்லை என்று சொல்லாதீங்கள். அன்புறவுகளுக்கு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியல் மாற்றம் பற்றியும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இன்று 5 மணிக்கு இடம்பெறுகின்ற மழலைகளுக்கான சிறுவர் மூற்ற நிகழ்ச்சி இனி தொடர்ந்து சனிக்கிழமை 5 மணியிலிருந்து 6 மணி வரை இடம்பெறும். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஜோயஸ்ரீ அம்மா போன்றவர்களுக்கும் அறிய தருகின்றோம். அதாவது அவர்கள் பாவங்கள் இன்றைய தினம் 5 மணிக்கு வராமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சோபிதாண்டி அவர் வேலைப்பழு காரணமாக புதன்கிழமை சமூகம் கொடுக்க மாட்டார். அவருடைய நிகழ்ச்சி சனிக்கிழமை காலை 5 மணிக்கு சிறுவர் மூற்ற நிகழ்ச்சி இடம்பெறும் என்பதனை மழலைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அறிய தருகின்றோம் மகிழ்ச்சியோடு. சரி, இந்த வேளையில் வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்,
0: சதீஷ் நல்லமா இருக்கிறீங்களா? சதீஷ் நல்லா இருக்கணும் என்று பிறந்த நாள் வைத்திய சந்தோஷமா இருக்கிறீங்களா?
1: அஞ்சு கிலோ
0: தள்ளி இருக்கிறேன்.
1: சனிக்கிழமை 6 மணி
0: வரை இடம்பெறும். சனிக்கிழமை முந்தி வந்து புதன்கிழமையில் இடம்பெற்றது சோபிதாவுடைய வேலைப்பழு காரணமாக இனிமேல் மழலைகளுடைய சிறுவர் மற்றும் நிகழ்ச்சி சனிக்கிழமை தொடரும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: இன்று 60வது கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி
0: புஷ்பராணி
1: அவர்களுக்கு எங்கள் குடும்பம் வாழ்த்துக்கள். அவர்கள் நூறு காலம் இன்னும்
0: அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம். வணக்கம் குணா, நலமா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கணும். சத்தம் கூட டெலிபோன் தான் சரியான பிள்ளை சகோதரி, டெலிபோனை மாற்றுங்கோ. ஓ, சத்தம் குறைவு சகோதரி, நீங்க சிரிக்கிறீங்க, நான் சீரியஸா சொல்றேன்.
1: சொல்லாதீங்க
0: தயவுசெய்து. ஆயிரக்கணக்கான நேர்ல ஒரு நாளைக்கு எத்தனை பேரை, ஒரு நாளைக்கு எத்தனை பேரை இப்படி டெலிபோன் எடுத்துக்கொண்டு வருது? தங்கமான டெலிபோன், பாவம்
1: அறியான
0: தமிழோடு இசை பாடல் மறந்தறியன்னு தமிழ் தான் தெரியும்.
1: அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்களை நாங்களும் எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி என்றென்றும் அவர் நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தோடு சிறப்பாக சந்தோஷமாக இனியதாக பிறப்புள்ளிகள் கூட்டப்புள்ளிகள் கண்டு வாழ வேண்டும் என்றவரை வாழ்த்திக்கொண்டு இதனை அனுசரணையாழ்த்து வந்த கணவர் ராஜலிங்கம் மற்றும் பிறப்புள்ளிகள் ரோசாத், ரியாத், அரியானா, இனியா.
0: இனியா சூப்பர் பேரை விட்டுட்டீங்க. என்ன
1: ஓ, அரியானா, இனியா,
0: இனியா, இனியாவை விட்டுட்டீங்க, மறந்து போறீங்க. இன்னைக்கு ஆட்ட பாடல் சௌதரி
1: என்னைக்குங்கிற முத்துலிங்கத்தாட்டி அவர்கள் எல்லோருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவரை வளம்பெற செய்யும், உற்சாகப்படுதும். அவர் தீர்க்க சுமங்கலி பவ. நன்றி,
1: நன்றி.
0: அவர்கள் அன்புக்குரிய சகோதரி குணா நாயகி அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ, வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, சகோதரி குணா ராஜா கிடைக்கிறேன்.
0: நீங்க தான் முன்னுக்கு நிக்கிறீங்க. எங்களை அந்த ரேடியோக்கு உயிரை கொடுக்குற ஒரு ஜீவங்களா நீங்க தான். நம்ம சொன்ன எல்லாம் முழங்கிச்சுதாப்ல
2: குணா நாயகி தான்.
0: இல்ல, நான் சொன்னதெல்லாம் விளங்க ரெண்டு பேரை கேத்தான் சொல்லிக்கிறது. செய்தி எல்லா இடம் சுத்தி எல்லாம் சனிக்கிழமை அஞ்சு மணிக்கு வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. நான் ரேடியோல நிக்கவே
2: மாட்டேன். சொல்லுறேன்,
0: ஓகே, மடிவா சொல்லி விடுங்க. பிள்ளைகள் பாவங்கள்,
2: சனிக்கிழமை
0: அஞ்சு மணிக்கு கத்துவா,
2: அஞ்சு மணி ஆறு மணி மட்டும்.
0: ஓ,
2: சரி சரி,
0: கூட செய்யணும்டா, விரும்பினா செய்யலாம். நீங்களும் வந்து கதைச்சீங்களா? சரி, சொல்லுங்க.
2: இன்று அறுபதாவது பிறந்தநாள் கொண்டாடும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள் இருளி காலம் வாழ்க வாழ்க, பாடகரின் மனைவி வாழ்க வாழ்க என்ற வாழ்த்திக் கொண்டு

0: ஒரு குழப்பமும் இல்லை. உங்களோட அப்பா இருமினா நான் என்ன செய்ய?
1: அதுதானே நாளைக்கு பொறுத்து கண்டி
0: வைக்கிறேன். அது சரி தானே, நீங்க என்ன
1: நன்றி
0: வாழ்த்துகள். உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவர் எங்கள் அன்பு சகோதரி திருமதி யோகேஸ்வரி அம்மா அவரை தொடர்ந்து சகோதரி பெல்ஜியத்திலிருந்து சிவராணி அவர்கள். வணக்கம் சிவராணி.
2: வணக்கம். சம்பளம்
0: தருவாங்க
2: அறுபதாவது அகவையில் கால் பதித்திருக்கும் திருமதி ராஜலிங்கம் புஷ்பராணி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் இன்றைய நாள் போல் அவர் சந்தோஷமாக பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கணவரோடு அவர் திருக்கு சூழ்நிலையாக இருக்க எல்லாம் இளகிரவினை வேண்டி வாழ்த்தி வானொலி வளர்ச்சியடி எடுத்து வந்த அன்பு கணவருக்கும் அந்த மூன்று
0: பேர குழந்தைகள்
2: நான்கு ரியான் அரியானா இனியா அவர்களுக்கு எங்கள்
0: அரியானா இனியா ரோசாத்
2: நான்கு பேருக்கும்
0: நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்த்துகளுக்கும் அவரை தொடர்ந்து எங்களுடைய புஷ்பதி அம்மா காத்திருக்கின்ற அரமணி தேலமாக. வணக்கம் புஷ்பதி அம்மா.
3: வணக்கம் அன்பான ராஜா. நான் உரியாடுவரும் நலமா வளமா இருக்க வேண்டிக் கொண்டு
0: சொல்லம்மா சொல்லம்மா.
3: வணக்கம் ராஜாண்ணா.
0: நல்ல சொல்லுங்க.
3: இன்று அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கத்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். புஷ்பராணி நீண்டாய் நிறை செல்லும் மற்ற ஐஸ்வர்யம் சகல சௌபாக்கியங்களோடு தீரோடு சிறப்போடு செல்வாக்காய் நிறைவாக மகிழ்வாக பஞ்சல் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும்
0: என்று
3: குலதெய்வங்களையும் வேண்டி என்கிற குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் நல்லாசி கிடைச்சி சிறப்பாக பூட்ட பிள்ளை வீர பிள்ளைகாண்டுடா பூட்ட பிள்ளை கொள்ளு பிள்ளைகாணும் வர வாழ வேணும் என்று வாழ்த்துகிறேன். இதனை வாரணைக்கு எடுத்து வந்த திரு ராஜலிங்கம் அவர்களுக்கும் அனைத்து நான்கு பேர குட்டிகளுக்கும் இனிய வாழ்த்துகள்.
0: நன்றி வாழ்த்துகள். அந்த பிள்ளையை வளம் பெற செய்முற்சாப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். உங்களை பாமா வந்து அமத்திரஹாலால அவர் பாமா இணைந்திருக்கின்றார் வாட்ஸ்அப் ஊடாக. வணக்கம் பாமா, நலமா இருக்கிறீங்களா? ஏன் நீங்க புஷ்பதியில இவ்வளவு கோபம்?
3: நீங்க
0: நலமா இருக்கீங்களா?
3: நாங்கள்
0: நல்லா இருக்கிறோம்.
3: நன்றி.
0: வாழ்த்துங்கம்மா.
3: இன்று பிறந்த நாளை கொண்ட அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி புஷ்பராணி ராசலிங்கம் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரந்திரப்புமாக அவர்கள் அன்பு பேர குட்டிகளோடும் அன்பு கணவரோடும் பிள்ளைகளோடும் நன்றாக வாழ்வனொன்று வாழ்த்திக் கொண்டு இதை வாழ்நிலை குழந்த ராசலிங்கத்துக்கும் அவரது அன்பு பேர குட்டிகளுக்கும் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி அம்மா. அவங்களுடைய அன்பான வாழ்த்துகள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி. அவர் பாமா ராஜரெட்னம் அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்தியிருந்தார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்றார் எங்களுடைய பாடகர். வணக்கம் பாடகர்.
4: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கிறோம் பாடகர். நீங்கள் எப்படி?
4: நான் நலம் மிகவும் நலமா இருக்கிறேன்.
0: நன்றி.
4: இந்த பிறந்த நாள் அல்லவா, பிறந்த நாள் கொண்டாடும் அறுபது பிறந்த நாள் கொண்டாடும் ராசலிங்கம் புஷ்பராணி தம்பதி அழைப்பு வல்லாண்டு காலம் வாழ்க வாழ்த்திக்கொண்டு இதனை வேனை கொண்டு வந்த பேரப்பிள்ளை.

0: அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு வேறு என்ன?
1: நன்றி சார், உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். எங்களுடைய புஷ்பராணி அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கும் நன்றிகள்.
0: நன்றி சோகரம்.
1: அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் இணைந்திருக்கின்றார் எங்களுடைய தர்மவதி அம்மா அவர்கள். வணக்கம் திருமதி தர்மவதி அம்மா.
2: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு ராசலிங்கம் புஷ்பராணி சௌதரியர் வெள்ளாண்டு காலம் மாங்கல்யத்தோடு திருந்திரப்போடும் இன்னும் மாங்கல்யத்தோடு வேறு போகும் இன்னும் பூட்டப்புள்ளியெல்லாம் காண்டு இந்த சந்தோஷமாக வாழ ராசலிங்கம் திரு ராசலிங்கம் அவர்கள் சகோதரன் மற்ற புஷ்பராணி அம்மா சௌதரி வெள்ளாண்டு காலம் மாங்கல்யத்தோடு வாழ வாழ வாழ்த்தி கொண்டு நான் அந்த வானொலி கடத்த வந்த 4 பேரை குழந்தைகளுக்கு நன்றியை வாழ்த்தையும் தெரிவிக்கொள்கிறேன்.
1: நன்றி அம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அந்த சௌதரியை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. அவர் திருமதி தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தியிருந்தார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? வதனா
3: நலமா இருக்கிறோம். நன்றி. நீங்களும் நலந்தானே?
1: நல்லா இருக்கிறோம். நன்றி வதனா.
3: நன்றி. இன்று 60வது பிறந்த நாளை காணும் எங்கள் டிஆர்டி ராசலிங்கத்தின் அன்பு மனைவி
1: டிஆர்டி பாடகர் ராசலிங்கம்
3: பாடகர் நீயர் மனைவி புஷ்பராணிக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்து. அவர் இன்று போல் என்றும் நலமாக தீக்க சுமங்கலியாக வாழ வாழ்த்தி தலை வானலுக்கு எடுத்து வந்த கணவர் ராஜலிங்கத்துக்கும் பேர பிள்ளைகள் ரொசால்ட் ரியாட் அரியானா இனிய 4 பேர பிள்ளைகளும் இன்னும் பூட்ட பிள்ளைகளும் கண்டு அவர்
1: அவர்களை தொடர்ந்து சரஸ்வதி சிவஞானம் சீட்டாட்டு ஒல்லாந்திலிருந்து இணைந்திருக்கின்றார். வணக்கம் சரஸ்வதி.
4: வணக்கம் தாசா. நீங்கள் எல்லோரும் நலமாக வாழணும்னு அம்மாளாச்சி பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடும் ராஜலிங்கத்துக்கும் புஷ்பராணியின் பேர பிள்ளைகளுக்கும் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
4: நன்றி. நன்றி.
1: அவர் சரஸ்வதி சிவஞானம் சீட்டாடு உள்ளாந்திலிருந்து இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் அன்பு சகோதரி. நீண்ட நேரமாக காத்திருந்தீங்களா?
5: தெரியுதானே?
1: நான் எனக்கு தெரியாது. உண்டு
5: தெரியும் தெரியாத மாதிரியும் இருங்கோ.
1: தெரியும் தெரிந்த மாதிரியும் இருங்கள்.
5: அது சரி.
1: தெரிந்த மாதிரி தான் இருக்கும். தெரியாத மாதிரி இருக்கும்.
5: சரி. தெரிந்த சரி.
1: வீட்டுக்கு
5: இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் இன்று போல என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று தேக ஆரோக்கியத்தோடும் தேக ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளோடனும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் என்று நான் மனங்கும் சிறு ஏதிர்க்கம்மனை பிரார்த்தித்துக் கொண்டு இனி வானொலி கெடுத்து வந்த ராசலிங்கம் பேர பிள்ளைகளுக்கும் இதே நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டும் கூட இருந்த அன்பாக உடைய வருகின்றேன். நன்றி. வணக்கம்.
1: நன்றி சித்ரா. என்ன பாடல் போடலாம் வாக்கு?
5: அவாக்கா அவாக்கு தானே போட்டுக்கிறீங்க. அம்மா நீ வாழ
1: அது போட்டுட்டு நாங்க கஷ்டம் தான். நன்றி வா முயற்சி செய்யறோம். அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் சித்ராவை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கின்றார். எங்களுடைய வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம். திருமதி சாந்தினி வடிவே.
1: வணக்கம் சாந்தினி, எப்படி இருக்கீங்க சாந்தினி?
6: நாங்க நல்ல சுகமா.
1: என்ன போனீங்க டெலிபோன்? என்ன வடிவேல சொல்லிட்டாரா டெலிபோன் ரேடியோ கொடுக்க வேண்டாண்டு?
6: இல்ல, எனக்கு நேரம் கிடைக்கல போறது வர்றதுக்கு.
1: அது என்ன நீங்க பிடிய நேரம் கிடைக்கலன்னா என்ன கண்டு முத்தியம்? அப்படி
6: ஆக்கள் வந்தவ, ஆக்கள் வந்தவ, அதுல
1: வேற ஆக்கள் என்ன? நாலு காலம்,
6: நாலு
1: கால
6: நடந்து
1: போவோம் சொல்றார்கள். வெளிநாடு வந்த பிறகு எல்லாம் புதுனமான பாணியிலதான் நீங்க எல்லாம் போறீங்க. அதுல 80 வயதிலும் நடக்கிறார்கள், 90 வயதிலும் நடக்கிறார்கள். ஐயோ கடவுளே, வாழ்க்கையில நீ நடந்த போவாதீங்க. என்ன
6: பார்த்து கொண்டிருக்கிறோம்?
1: கடவுள் அம்மா வாங்குற உங்களை
6: அம்மா இருக்கே. நாங்க
1: உங்களுக்கு நான் நினைச்சது உங்களை பற்றி தான் நினைச்சுட்டு இருப்பேன் நான் சில நேரம். உங்களுடைய நல்ல மனம் உள்ளது, கருகாத மனம், நேர்மையான நல்ல நல்ல இதயம், நல்ல இதயம். அதுதான் அந்த இதயம் உங்களுக்கு நல்ல எப்பயும் நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பீங்க.
6: நன்றி. அப்படியே இருக்க வேணுமே, கவலைப்படுவான். நாங்க மற்றவைய பத்தி கெடுதல் நினைக்க கூடாது, போக கூடாது, எல்லாம் அறியாமல இருந்து வளர்ந்து வந்துட்டோம். இப்ப கடவுள் அம்மாளாச்சி என்ற நான் ஏதாவது ஸ்ரீ அபிராமி அம்மா அந்த கோயில் என்று மிதித்தமோ அன்றிலிருந்து அந்த தாய் எல்லாத்தையும் படிவா மாத்தி இருக்கிறான். உண்மை, அந்த தாய்க்குத்தான் எல்லா பேரும் புகழும் வெளிச்சமும். நன்றி தாயே. சரி, நாங்க வாழ்த்துவோம். இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி ராஜலிங்கம் புஷ்பராணி அவர்கள் இன்று போல் என்றும் சகல சபாக்கியத்தோடும் நன்றாயலோடும் தேக ஆரோக்கியத்தோடும் பிற பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் அன்பு கணவர் பிள்ளைகளோட வாழ்வாங்கு வாழவழ்த்தி கசுமங்கலியாகவும் மஞ்சள் குங்குமத்தோட குடும்பத்தோட வாழ்வாங்கு வாழ வேணும் என்று எல்லாம் பல்ல அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு இதனை வானொலி வளர்ச்சிக்காக கொண்டு வந்த பேர பிள்ளைகளான அரியா ராசலி கணவருக்கும் ராசலிங்கத்துக்கும் அரியானா இனியா ரியான் ரொசாந்த் அந்த நாலு பேர குட்டிகளுக்கும் எங்கள் அன்பும் வாத்திகளையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களும் அம்மா நல்லால வாழ்வாங்கு வாழ வேணும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா விடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வாழ்த்துகளுக்கு உங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் வடிவேல் சாந்தினி அவர்கள், அவர்களை தொடர்ந்து வைபருடாக ராசாத்தி இணைந்திருக்கின்றார். எப்படி இருக்கிறீங்க ராசாத்தி அம்மா?
7: வணக்கம். வணக்கம் ராஜா அவர்களே, நான் சோமா இருக்கிறேன்.
1: எங்க நீங்களும் பத்து நாள் வேற இல்ல, பத்து நாள் வேற இல்ல சௌரி, பத்து நாள் வராட்டி நீங்க ஒரு நாளைக்கு இல்லையா?
7: நான் இல்ல, நான் சுயிசுவர் செத்து விட்டவர் நான்.
1: ரைட்.
7: அதனால நேற்றே தான் வந்தேன்.
1: நேற்று தான் வந்தீங்க. நலமா இருக்கிறீங்களா?
7: இன்று திருமதி ராஜலிங்கம் புத்தராணி அவர்களுக்கு நிதான 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற ராஜலிங்கம் அந்த பெண் எப்பொழுதும் நீண்டொழி காலம் பல்லாண்டு பல்லாண்டு காலம் கணவர் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கூட்ட பிள்ளைகள் காணணுமெண்டு இந்த உலகத்தில் எல்லா சந்தோஷமும் பெறணுமெண்டு நான் விரும்புகிறேன். பிறந்தநாள் இனிதான பிறந்தநாளில் வாழ்த்துக்கள். நூறு ஒளிகாலம் வாழணும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் ராசாத்தி அம்மா இணைந்து கொண்டு வாழ்த்தியிருந்தார் ஜெர்மனிலிருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
8: வணக்கம் ராஜா.
1: புங்கை ஒரு ராஜா, நலமா இருக்கீங்களா புங்கை? நல்ல உற்சாகமா கலகலப்பா இருக்கின்றோம். நன்றி சகோதரம்.
8: அப்படியே இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு ராஜா அண்ணன், இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்களுக்கு சகல ஐஸ்வர்யம் பெற்று சகல செல்வங்களும் பெற்று என்றென்றும் தீர்க்க சுமங்கரியாக கணவன் பிள்ளைகளுடன் பேரப்பிள்ளைகளுடன் மருமக்களுடன் உற்றார் உறவினர்களுடன் இனிதா கலந்து முருகன் திருவரை பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென எனது குடும்ப சாரில் வாழ்த்திக் கொள்கிறோம். இதை டிஆர்டி வானொலியின் தமிழ் ஒளி அத்தனை நிகழ்ச்சிகளை எடுத்து வந்த திரு ராஜலிங்கம் அவர்களுக்கும் பேரப்பிள்ளை இனியா அரியானா ரியான் ரொசாட்
1: புஷ்பராணியை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரர் புங்கையூர் ராஜா. அவரை தொடர்ந்து மேரி மெக்னின் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மேரி.
9: வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
9: புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்களுக்கு நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்துடனும் கடவுளின் துணியோடும் நிறைந்து இன்பமாய் வாழ வாழ்த்துகின்றேன்.
1: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகள். அந்த சகோதரியை வளம்பெற செய்யும்
9: வருகின்றேன். நன்றி. வணக்கம்.
1: நன்றி சகோதரி. வேலைக்கு போய் சந்தோஷமா இருங்க. நன்றி. அவர் மீறி மெக்டிலின் அவர்கள் இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தினார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
10: வணக்கம்.
1: வணக்கம் சசியம்மா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் ஐயா. அப்படி இருக்கிறார் நன்றி. கேட்டதா சொல்லிவிடுங்க.
10: நன்றி. இன்றைய தினம் 60வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் ராஜலிங்கம் திருமதி ராஜலிங்கம் புஷ்பராணி அவர்களுக்கு மனம் நிறைந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதை வானிலைக்கு எடுத்து வந்த ராஜலிங்கம் பேரப்பிள்ளைகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
1: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார், மிக மகிழ்ச்சி அடைவார். நன்றி அம்மா. சசி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி சென்றார். சசி அம்மாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
11: வணக்கம் ஜனா, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் ராதா. நீங்கள் எப்படி?
11: நாங்கள் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம்.
1: நன்றி நன்றி. நல்லா உற்சாகமா கலகலப்பாக எப்படி இருக்கிற கனகர்?
11: நலமா இருக்கிறார் அண்ணா.
1: அவருக்கு என்ன ஊரு?
11: அவருக்கு என்ன ஊரா தானே?
1: அவருக்கு என்ன ஊரு? ராஜா விட்டு மாப்பிள்ள.
11: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள் இன்று போல் என்றும் சீரும் சிறப்பும் பெற்று பல்லாண்டு காலம் நலமாக வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதனை வாழ்நிலைக்கு எடுத்து வந்த பேரப்பிள்ளைகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகள். அவரை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின வாழ்த்தி மகிழ்வோம்.
11: நன்றி அண்ணா.
1: அவர் நான் ராதா கனகராஜா. அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கின்றார் திருமதி தவமலர் அவர்கள். வணக்கம் தவமலர்.
12: வணக்கம் ராஜா.
1: இருக்கிறோம் தவமலர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
12: நாங்களும் அபிராமி அம்மா கிடைச்சதால் நிலமா இருக்கிறோம்.
1: எப்படி இருக்கிறார் கோகுலன்? எப்படி
12: கோகுலன்? நிலமா இருக்கிறேன்.
1: பள்ளிக்கூடம் படிப்பு முடிஞ்சதா?
12: இல்ல, இனிதான்
1: போறேன். ஓகே சரி. போட்டி போட்டி நல்லபடியாக படித்து அம்மாவுக்கு கையில் உழைச்சி காசெல்லாம் கொடுக்க சொல்லி அம்மாவை நானும் கும்பிட்டு பிரார்த்திக்கின்றேன்.
12: நன்றி நன்றி. உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி.
1: நன்றி.
12: இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள் எங்கள் குடும்ப சார்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அபிராமி அம்மாவின் எழுக்கலட்சம் கிடைக்க வேண்டி தீர்க்க சுமங்கலிய மஞ்சள் குங்குமத்துடன் வாழ வேணும். அதை எடுத்து வந்த ராஜலிங்கம் பிள்ளைகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அவர்களுக்கும் அவரம் கிடைக்க வேணும்.
1: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் திருமதி தவமலர் நகுலீஸ்வரன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
13: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம். எங்களுடைய ஹலா ராணி, நலமா இருக்கிறீங்களா?
13: ஓம் அண்ணா, நான் நலமா இருக்கிறேன். அண்ணா நலம் தானே?
1: நல்லபடியா டக்கன் கிடைச்சிட்டு என்ன ஹலா? ஓம் அம்மா.
13: சரி, டக்கன் கிடைச்சிட்டு நன்றி அண்ணா.
1: பிள்ளைண்டு பிள்ளைண்டு குரலுக்கு இவ்வளவு ஆசை. நாங்கள்
13: சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் ஆண்டவனை வேண்டிக் கொண்டேன்.
1: என்ன செய்யற வரதராஜா?
13: திருமதி புஷ்பராணி அவர்களுக்கு எனது குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் தீர்க்க சுமங்கலியாக நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு பேர பிள்ளைகள் புட்ட பிள்ளைகள் எல்லா வளங்களும் பெற்று நூடூழி காலம் வாழ்க வாழ்க என்று மனதார வாழ்த்துகின்றேன் அண்ணா. இதை வானொலி வளர்ச்சி கருதி எடுத்து வந்த பிள்ளை பேர பிள்ளைகளான ரியான், அரியானா, இனியா, ரொசான் அந்த செல்வங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அண்ணாவுடன் இருந்து விடைபெறுகிறேன் அண்ணா.
1: நன்றி. தங்கச்சி வடிவாக சமைச்சி வடிவாக சாப்பிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. நன்றி.
13: நன்றி
1: அண்ணா. அவர் கலாராணி அவர்கள். கலாராணியை தொடர்ந்து டாக்டர் ரவி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரவி.
14: வணக்கம் ராஜா. எப்படி சொன்னா
1: நல்ல சௌக்கியமா உற்சாகம் இருக்கிறோம். எப்படி இருக்கிறா ரஞ்சி?
14: இருக்கிற சந்தோஷமா.
1: நன்றி. அப்படியே என்றும் இருக்க வேண்டும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு சொல்லுங்கள்.
14: இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள் பல்லாண்டு காலம் அனைத்து செல்வங்களையும் பெற்று நல்லபடியா மனநிறைஞ்சு வாழ வாழ்த்தி அதை வானிலைக்கு அடுத்து வந்த ராஜலிங்கம் பேரப்பிள்ளைகளான ரோசாந்த், ரியாத், அரியானா, இனியா பேரப்பிள்ளைகளுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எல்லோரும் நலமாக வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி. வணக்கம்.
1: நன்றி சகோதரன். உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் டாக்டர் ரவி அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
15: வணக்கம் ஜெயந்திமாலா.
1: ஜெயந்திமாலா நலமா இருக்கீங்களா?
15: நாங்க
1: சூப்பரா இருக்கோம். அன்போடு நல்ல உற்சாகமா போய் இப்ப நடையா நடையா போயிட்டு வந்துட்டீங்களா?
15: இல்ல ராஜா, நான் போவே இல்ல. நீங்களும் புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள் இன்று போல் என்றும் சகலம் பெற்று பல்லாண்டு காலம் வாட ஒன்மண்டங்கோட குடும்பத்தின் சாரில் வாத்திக்கொண்டு அதை வானொலிக்கு எடுத்துக் கொண்டு வந்த ராஜலிங்கம் பேர பிள்ளைகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துகள். அந்த புஷ்பராணி ராஜலிங்கத்தை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து பாடகி இணைந்திருக்கின்றார் வைபர் ஊடாக. வணக்கம் பாடகி.
16: வணக்கம் அண்ணா.
1: ஓ நலமா இருக்கீங்களா?
16: ஓ நாங்க நலமா இருக்கோம். நீங்கள் என்ன?
1: ஆங்க நல்ல சூப்பரா இருக்கிறோம்.
16: அப்படியே சூப்பரா அண்ணா இருக்கோம். வந்து போனாங்க இறைவனை பிரார்த்திக்கிறோம்.
1: நன்றி. உங்க முருகனே.
16: ஆ முருகனே.
1: எப்படி இருக்கிற மகேஷ் ஐயா?
16: அவர் நல்ல சோமம். முருகனுடைய மடிக்கடி போய் சரசனம் கொடுத்து வந்து வந்து கொண்டிருக்கின்ற.
1: சரசனம் கொடுத்து கொண்டு வாரற.
16: இன்று மணிவிழா காணும் புஷ்பராணி ராஜலிங்கம் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக தீர்க்க சுமங்கலியாக்க புஷ்பராணி அக்கா வாழ்க வாழ்க என்ன வாழ்த்தி கொண்டு வானொலி கருத்து வந்த ராஜலிங்கம் அண்ணை பேர பிள்ளைகளுக்கு நன்றிகளை கொண்டு கூறிக்கொண்டு சிறு கவிதை. அன்பு எனும் பூவனத்தில் பூத்து குலுங்கும் பூத்தோட்டம் போல, அன்பு என்னும் பூவனத்தில் பூத்து குலுங்கும் பூந்தோட்டம் போல வாழ்ந்து வரும் ராஜலிங்கம் புஷ்பராணி குடும்பத்தினர், புன்னகை சிந்தும் புன்னகை அரசி புஷ்பராணி பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடும் இன்ப மலையில் நனிந்து இனிதாக வாழ முருகன் அருள் கொண்டு முழுமையாய் நிலை கண்டு, முருகன் அருள் கொண்டு முழுமையாய் நிலை கண்டு முழுமதியாய் வரந்தந்து மனையாளும் புஷ்பராணி வாழ்க வாழ்கவென வாழ்த்தி நிற்கின்றோம். நன்றி அண்ணா.
1: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
16: நன்றி. வணக்கம்.
1: அவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள் இணைந்து கொண்டாடிய ஜெர்மனியிலிருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
17: வணக்கம் ராஜா. நான் ஜர்குணம்.
1: வணக்கம் சார் குணம். நலமா இருக்கிறீங்களா?
17: நலமா இருக்கிறான். புரியுது. இண்டி இண்டி ஓடுறாங்க. ஆளை காணையில இந்த பக்கம் வந்து
1: என்ன சௌரம்? இல்ல இல்ல, நீங்க இப்படி ஏன் நினைக்கிறீங்க சௌரம்?
17: இல்ல ஒரு மூஞ்சி பேஜ் இல்லாம இருந்தா
1: அப்படிதான் நாங்க அப்படி நினைக்கிறோம். சர்க்குளத்தின் வாழ்க்கை
17: என்ன? இந்த வீடு எங்கட வீடு மாறுறோம்.
1: ஏன் வீடு மாறுறீங்க? உங்களுக்கு சொந்த வீடு இல்ல?
17: இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று பால் போற்றும் தம்பதிகளாக நெடுவிழிகால நிறசெல்வமாக வாழ்க வாழ என வாழ்த்தி கொண்டு இதை வானொலி வளர்ச்சி எடுத்து வந்த திருவாளர் ராஜலிங்கம் வீரப்பிள்ளையர் நாலு வீரப்பிள்ளையர் வைக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். ராஜா நன்றி வணக்கம்.
1: நன்றி சோதர அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
17: நன்றி நன்றி.
1: அவர் சர்க்குணம் அவர்கள், சர்க்குணத்தை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக உதயன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் உதயன்.
18: வணக்கம் ராஜா. வணக்கம்.
1: நல்லமா இருக்கிறீங்களா?
18: எப்படி? ஓ நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி? நல்லமா இருக்கிறீங்களா?
1: பிறந்த நாள் சும்மா டவுல் முழங்கு தானே
18: சார் சொல்லிவிடுறேன். ஆமா, அதே நேரம் இன்று அருமை பாடகர் ராஜலிங்கம் அண்ணாவின் அன்பு மனைவி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள் 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். முக்கியமாக அவங்க நோய் நொடியின்றி எல்லா வளங்களும் செல்வங்களும் பெற்று சீரன் சிறப்புமாக இந்த வையகம் உள்ளவரை பெருவாழ்வு வாழ குடும்பம் சார்பாக புஷ்பராணி அக்காவை மனதார வாழ்த்தி இந்நிகழ்வை வானொலிக்கு எடுத்து வந்த ராஜலிங்கம் அண்ணா நாலு பேரப்பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றி. நன்றி ராஜா.
1: நன்றி சோதரன். உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
18: நன்றி அண்ணா. நன்றி.
1: அவர் உதயன் அவர்கள், உதயனை தொடர்ந்து சுபாசினி பத்மநாதன் அவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக அணிந்திருக்கிறார். சுபாசினி வணக்கம். சுபாசினி
19: வணக்கம் அண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
19: நலமா. ஓ நாங்கள் நலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே என்றும் நலமா இருக்கோம் என்று வேண்டிக் கொண்டு இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்களுக்கு எங்களை தெரிவித்துக் கொண்டு என்று ஒரு என்றும் தீரின் சிறப்புடன் பிகஸ் மங்கலியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த ராஜலிங்கண்ணாவுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி. அவசரகாரிக்கு நன்றி. நல்ல வழிவா வாழ்த்துங்கள், வாழ்த்தினீங்கள். அந்த வாழ்த்துக்கள் அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுதும் கேட்டுக்கொண்டிருப்பார். இன்று என்னென்ன என்னென்னலாம் சொன்னா நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு அறிவித்தல் எல்லாம் சொன்னான்னு கேட்டுட்டீங்களா? கேட்டுறீங்களா?
19: வெளியேற்றிய
1: பாட்டில் ஒரு 10 பாட்டு சொல்லுங்க.
19: மற்றது தப்பண்டு என்ன இந்த பாட்டு வா வா பக்கமா
1: வா வா பக்கம் வா பக்கம் வா வா வா அந்த பாட்டு தங்க மகன்.
19: ஆமா.
1: நடக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு இன்றைக்கு சியாமலாண்ட முத்தாரம்
19: நீங்கள்
1: மறப்பதில்லை. பந்தயத்துல வந்து கவிஞர் முத்துலிங்க நித்திர உள்ளாதவர் முழிச்சு கொண்டு இருப்பேர் எம்ஜிஆர் தனிப்பட்ட நல்ல விருப்பம்.
19: நன்றி
1: வாழ்த்துகள் சௌதரி.
19: நன்றி வணக்கம்.
1: அவர் சுபாசினி பத்மநாதன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை எஸ்ஐ அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை வணக்கம். வணக்கம் சண்முகநாதன் அவர்கள். நலமா இருக்கீங்களா
20: சண்முகநாதன்?
1: நல்ல உச்சமா கலகலப்பா இருக்கின்றோம். சந்தோஷம் நீங்கள் வந்து வாழ்த்துறதுக்கு அந்த சூர்மான் வந்த மாதிரி இருந்தது எனக்கு.
20: திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதனொன்றும் கல்லாண்டு வாழும் நுழைத்து வாழும் குறைவற்றி செல்வம் பெற்று வாழ மஞ்சள் குங்குமத்தோடு வாழ எல்லாம் இல்லை டென்மார்க் பிராந்த அபிராமி என்னை பிரார்த்தனை செய்து கொண்டு விடை இந்நிகழ்வை வானிலை கொண்டு வந்த எங்கள் அன்பன் ராஜலிங்கம் பேரப்பிள்ளைகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.
1: நன்றி. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி மகிழ்ந்த உங்களுக்கு நன்றிகள்.
20: நன்றி.
1: அவர் சண்முகநாதன் அவர்கள். சண்முகநாதனை தொடர்ந்து சியாமலா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சியாமலா.
0: வணக்கம் ராஜா. நான் நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம் சியாமலா. உங்களை சொல்ல நீங்க வாரீங்க சியாமலா. உங்களோட முத்தாரம் முத்தாரம் பெறுதுன்னு சொல்லி நீங்க வாரீங்க.
0: எனக்கு நீங்க கதைச்சதும் வேற இல்ல.
1: என்ன உள்ள நீங்க இப்படி சொல்றீங்க?
0: இல்ல எனக்கு வைபருக்குல வேற இல்ல உங்களோட சத்தம்.
1: நான் அதுக்கு முதல்ல சொல்லிட்டேன்.
0: அதுக்கு ஓகே இல்ல. இப்பதான் சுவாசினி கதை கேட்கலாம் தொடங்க.
1: தொடர்ந்து போடலாம். சண்டை
0: பிடிப்பார்கள்
1: சியாமலா தானே பேர். பாப்பம். நன்றி.
0: இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் புஷ்பராணி அவர்கள் சகல சௌபாக்கியங்களுடன் நீடுணி காலம் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அதை வானலிங்க வானலிக்கு கொண்ட ராஜலிங்கம் பேர பிள்ளைகளுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளும்.
1: நன்றி சோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதயம் நிறைந்த நன்றிகள்.
0: நன்றி ராஜா.
1: அவர் சியாமலா சகோதரி இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வதனி வந்திருக்கின்றார் வாட்ஸ்அப் ஊடாக. வதனி மோகன் நலமா வதனி.
21: நீங்க அப்படியே உங்களோட குரலையும் காட்டிக்கொண்டு அப்படியே குரலுக்கு எந்த தளம்பும் பெறாமல் இருக்க வேணும் என்றெல்லாம் வெள்ள இறைவனை வணங்கி வாழ்த்தி கொண்டு இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் எங்களோட புஷ்பராணி ராஜலிங்கம். இந்த புஷ்பராணி ராஜலிங்கத்துக்கு நாங்களும் எங்கள் குடும்பம் சார்பாக 60வது பிறந்த நாளை வாழ்த்துகிறோம். 60 வந்தாலே ஒரு கலக்கம் மாதிரித்தான். அப்ப இன்று போல் என்றென்றும் சகல சௌபாகியத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு கணவர் பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு மகள்வோடு கணவர் பாடும் பாடலை கேட்டு ரசித்து நலமுடனே பேர பிள்ளைகளோடு வாழ வேணும் என்று 100 காலம் ஆரோக்கியமாக வாழ வேணும் என்று வாழ்த்துகிறேன் அண்ணா.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். அப்ப என்ன பாட்டு போடலாம்? 100 காலம் வாழ என்ன பாட்டு போடலாம்?
21: 100 அதே பாட்டே இருக்குதே. 100 காலம்
1: வாழ்க. அதை விட நீங்கள் வதனி பெரிய இந்த பாட்டில ஒரு பெரிய புலி என்று கேட்ட நீங்க 100 காலம் தான் சொல்றீங்க, வேற இல்லையா? கட்டழகு பாப்பா, கட்டழகு தங்க மகள் திருநாளோ அவள் கிட்ட வந்து கட்டி முத்தம். அது
21: புஷ்பங்கள் பால் வளங்கள் அதுவும் நல்லா இருக்கும் தானே. பிறந்த நாள் இருந்தாலும் அது பரவாயில்லை.
1: அது முதலிரவு முதலிரவு அன்னைக்கு 60வது கல்யாணம் தானே? என்ன
21: 60 சந்தோஷமான நாள் தானே?
1: ஓகே. நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
21: மாநிலைக்கு எடுத்துக்கொண்டு வந்த ராஜலிங்கம் அவரது பேர பிள்ளைகள் அரியானா இனியா ரோசான் ரியாத்துக்கும் நன்றி எழுந்த வாழ்த்துக்களை கூறி விட வருகிறேன் அண்ணா. நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. அன்பு சௌதரி வதனி மோகன் அவர்கள் வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
22: காலை வணக்கம் அண்ணா.
1: இன்னும் சிவே சுந்தலிங்க இவ்வளவு லேட்டா வரீங்க?
22: அது நானும் இருக்கேன் அந்த கலாராணி வரைக்கும் நான் தான் கட் பண்ணினது. இந்த டெலிபோன்
1: ஏன் கட் பண்ணினீங்க?
22: இன்னும் ஒன்னு கட் தானாவே நின்றுட்டுது.
1: அட கடவுளே.
22: அப்ப அடிச்சு அடிச்சு அடிச்சு கொண்டு வந்து இப்ப லைன் கிடைச்சதுன்னா மற்றவைக்கு நான் இடத்தை விட்டு இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கேன்.
1: பாட்டு போட போறேன் சௌதரி.
22: சரியா. புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்களுக்கு எமது குடும்ப சார்பான என நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவ இன்று போல் என்றென்றும் சீரும் திறப்புமாக அன்பு கணவர் பிள்ளை செல்வங்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் சகோதரங்கள் அனைத்து உறவுகளுடனும் அவ சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போற்ற வாழ்க வாழ்கண்டு வாழ்த்தி கொண்டு அதை வானொலி வளர்ச்சி கருதி எடுத்து வந்த கணவர் ராஜலிங்கம் நாலு பேரப்பிள்ளைகளுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகிறேன் அண்ணா. நன்றி வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் சிவசுந்தரலிங்கம் அவர்கள் அந்த பிள்ளைக்காக நான் கல்யாண பாடலாக தான் இருக்கும், ஆனால் அந்த பாடல் இரண்டுக்குமே சமனான பாடல், வடிவான பாடல், கேட்டு மாளுங்கள்.

இன்றைய வாழ்த்துவர் வாழ்த்துலாம் நிகழ்ச்சியில் ஒரு அன்பு உறவு இணைந்திருக்கின்ற அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். சரி, அவர் ஓடிட்டார் என்று நினைக்கின்றேன். இன்றைய வாழ்த்துவர் வாழ்த்துலாம் நிகழ்ச்சியினூடாக வாழ்த்தப்பட்ட திருமதி ராஜலிங்கம் புஷ்பராணி அவர்கள் இன்று போல் என்றும் தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழ் ஒலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்ந்த இந்த வாழ்த்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வாழ்த்திய அத்தனை அன்போ இதயங்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. இன்றைய அனுசரணை நிகழ்ச்சி 60வது

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உடனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உடனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தியாக தீபம் புலிபனின் 39வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவேந்தல் நிகழ்வு திருவண்ணாமலை சிவன் கோவிலுக்கு முன்னால் நேற்று மாலை 6 மணிக்கு 8ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது பிரதான சுடர் ஏற்றப்பட்டதோடு தியாக தீபம் புலிபனின் திருவுருவப்படத்துக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து விளக்கேற்றி மலர் தூவி மக்களால் அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக பதல்களுக்காக காத்திருக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் நலன்களை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், வலிந்து காணாமலாக்கப்படர்கள் தொடர்பில் உண்மை நீதி மற்றும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கான நகர்வுகள் என்பன தொடர்பில் நீதியமைச்சர் ஹர்சன்ன நாணயக்காரா மற்றும் சுவிட்சர்லாந்து பதில் தூதுவர் ஒலிவியர் பிரஸ் ஆகியோர் விரிவாக நேற்று கலந்துரையாடியிருக்கிறார்கள். இஸ்லாம் போதிக்கும் நற்பண்புகளின் அடிப்படையில் சிவராஜா அனோஜனுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவரது உயிரை காப்பது குறித்து பரிசீலியுங்கள். இத்தகைய கருணைமிகு செயல் இலங்கை மக்களால் பெரிதும் போற்றப்படும் என்பதோடு இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான நீண்ட கால பரஸ்பர நட்பு மற்றும் கௌரவத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று சவுதி அரேபிய தலைமைத்துவத்துடன் 5 ஊடகவியலாளர்கள் அமைப்புகள் கூட்டாக வேண்டுகோளை விடுத்திருக்கின்றன. இலங்கையின் பொருளாதாரம் தொடர்ச்சியான அதிர்ச்சிகளுக்கு மத்தியிலும் மீள்திறனை வெளிப்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ள சர்வதேச நாணய நிதியம் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்த நிதி மற்றும் கையிருப்புகளை கட்டியெழுப்புவதுடன் சீர்திருத்தங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. இலங்கையில் பயங்கரவாதம் மற்றும் அது தொடர்பான குற்றங்களை கையாள்வதற்கான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாத்தல் என்ற புதிய சட்டமூலத்தை அரசாங்கம் வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சாவின் வழக்கு விசாரணை இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரான சுகீஸ்வர பண்டாராவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பான வரவு அறிக்கை இந்திய நாடாளுமன்றத்தின் வெளிவகாரங்களுக்கான நிலைக்குழு தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளது. ஜனாதிபதி ஆந்திரகுமார திசன் நாயக்காவினால் புதிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் 3 நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கையின் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்கவும் தற்போதைய அரசாங்கத்தின் வாக்குறுதி மீறல்கள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நாளை இடம்பெறவுள்ள பாரிய போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தாசரி ஜெயசேகர அழைப்பு விடுத்திருக்கிறார். நாளாவிய அரச வைத்தியசாலைகளின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகளில் 94.66% தற்போது கையிருப்பில் உள்ளன. உயிர்காக்கும் 13 வகையான மருந்துகளும் எந்தவித தட்டுப்பாடுமின்றி வைத்தியசாலைகள் இருக்கின்றன என்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 15 பேருக்கும் கொழும்பு சிறப்பு மேல்நீதிமன்றம் தனித்தனியாக தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி குற்றவாளிகள் 15 பேருக்கு தலா 200 ஆண்டுகள் முதல் 260 ஆண்டுகள் வரை கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அரசுடமையாக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக சந்தேகப்படும் 40 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான மதிப்புள்ள நிலம் மற்றும் சொத்துக்களை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு 14 நாட்களுக்கு முடக்கியிருக்கிறது. மட்டக்களப்பு மாநகரசபைக்கு உட்பட்ட பகுதிகளில் காத்தான்குடி நகரசபையினால் வருமான வரி அறவீடு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இருதரப்பினருக்கிடையே நேற்று ஏற்பட்ட முருகல்லையானது காத்தான்குடி போலீசாரின் தலையீட்டினால் முடிவுக்கு வந்திருக்கிறது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் குணசிங்கம்
சூழலுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கிஜா பிரச்சனை தொடர்பாக பதிவிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஹரிஸ் உட்பட ஆறு பேருக்கு யூடியூப் முகநூல் தளங்களுக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் நேற்று நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கை நிபந்தனைக்குட்பட்ட கட்டளையை பெறுவதா இல்லையா என்று தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காக எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு நீதவான் வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். டெலிகிராபிக் பரிமாற்றங்கள் மூலம் வெளிநாட்டு கணக்குகளுக்கு 24.8 பில்லியன் ரூபாவுக்கு இணையான வெளிநாட்டு நாணயத்தை மாற்றியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக கொட்டியாபுத்தை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை நிதி குற்றப்பிரிவு பிரிவு நேற்று கைது செய்திருக்கிறது. சட்டவிரோதமாக பண வைப்புகளை ஏற்றுக்கொண்டமை மற்றும் நிதி தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை தொடர்பில் 6 நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் பணியாளர்களின் சொத்துக்கள் மற்றும் நிதிகளை முடக்குவதற்கு இலங்கை மத்திய வங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தனியார் கூரியர் சேவை மூலமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் 3.599 கிலோ குஸ் வகை கஞ்சா மற்றும் 2.409 கிலோ ஹசிஸ் அடங்கிய போதைப்பொருள் கையிருப்பு கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் கட்டாயம் ஆசனப்பட்டி அணிய வேண்டும் என்ற விதிமுறையிலிருந்து சில பிரிவினருக்கு விலக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPA சேவதீர தெரிவித்திருக்கிறார். நாளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளுக்கு 4570 சிமார்ட் பலகைகளை இறக்குமதி செய்து விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார். வியட்நாமின் கோசிமின் நகரிலிருந்து இலங்கை தலைநகர் கொழும்பை நோக்கி பயணித்த வியட் ஜெட் ஏர்லைன்ஸ் வானூர்தி நடுவானில் ஏற்பட்ட யந்திர பிரச்சினை காரணமாக சென்னை சர்வதேச வானூர்தி நிலையத்தில் நேற்றிரவு அவசரமாக தரையிறக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேலில் கட்டுமான துறையில் வேலைவாய்ப்புகளுக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள 133 இலங்கை தொழிலாளர்கள் இன்று நாட்டிலிருந்து புறப்பட இருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது. சர்வதேச கரையோர தூய்மைப்படுத்தல் தினம் மற்றும் தேசிய சமுத்திர வளங்கள் பாதுகாப்பு வாரம் 2026 முன்னிட்டு அக்கரைப்பட்டு சின்ன முகத்துவாரம் கடற்கரையோர பகுதியில் நேற்று விசேட கடற்கரை தூய்மைப்படுத்தல் வேலை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் குறிப்பாக எந்தொரு முறையான கண்காணிப்புமின்றி குழாய் கிணறுகள் அமைக்கப்படுவதையும் அதன் மூலம் குடாநாட்டின் நிலத்தடி நீர்வளத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் கருத்தில் கொண்டு குழாய் கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கையை முறையான ஒழுங்குமுறையின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்ற ஆரம்ப கலந்துரையாடலில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மன்னார் கிரி கடற்கரையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் நிகழ்வுக்கான முன்னாயத்த பணிகள் தற்போது தீவிரமாக அங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்திய செய்திகளில், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உலக தலைவர்களின் கூட்டத்துக்கு தலைமை தாங்கும் G20 தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் டிசம்பர் மாதம் அமெரிக்கா செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் பொருளாதாரம் இந்தியாவையே நம்பியிருப்பதாக உக்ரைன் அதிபர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். கர்நாடக மாநிலம் உடுப்பியைச் சேர்ந்த அல்வின் என்பவர் அக்கியரவு அமிரகத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது உடல் 9 துண்டுகளாக வெட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவரது மனைவி மற்றும் மகனை காணவில்லை என்று உறவினர்கள் புகார் அளித்துள்ளார்கள். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பங்கேற்க உள்ள தாய்மாமன் தங்க மோதிர திட்ட தொடக்க விழா மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நடைபெற இருப்பதாக அதிகார வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் இந்த நிகழ்ச்சியால் பொதுமக்களுக்கான மருத்துவ சேவை பெரிதும் பாதிப்படையும் என்று சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். RSS தலைவர் மோகன் பாகவத் இன்று காஞ்சிபுரம் சென்றுள்ளார். அவரது வருகையொட்டி காஞ்சிபுரத்தில் மாவட்ட SPS அரவிந்த் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் விளையாட்டு பிள்ளைகளால் நடத்தப்படும் தமிழக வெற்றிக்கழக கூட்டணி ஆட்சியில் கடந்த 2 நாட்கள் பெய்த மழையில் 5 லட்சம் நெல் மூட்டைகள் நனைந்து கடுமையாக சேதமடைந்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கேரளத்தில் CMRL ஊழல் வழக்கில் முன்னாள் முதல்வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான பினராஜி விஜயன், அவரது மகள் வீணா, மருமகன் முகமது ரியாஸ் உள்ளிட்டோருக்கு எதிராக காவல்துறை விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த தகவலை கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதல்லா தெரிவித்திருக்கிறார்.
தமிழகத்தில் பீகார் தொழிலாளர்கள் குறித்து விரைவில் கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக அந்த மாநிலத்தின் தொழிலாளர் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர் நலத்துறை கூடுதல் செயலர் கே செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். அரியானாவில் நெல் கொள்முதலை உடனடியாக தொடங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கலைத்தார்கள். வங்கி ஊழியர் சங்கங்கள் சார்பில் செப்டம்பர் 28 முதல் 30 வரை இந்தியா தழுவிய வேல் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வங்கிகளின் முக்கிய அலுவலகங்கள், ஏடிஎம் மையங்கள் ஆகியவற்றுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குமாறு மாநில அரசுகளை மத்திய உள்துறை அறிவுறுத்தியுள்ளது. புற்றுநோய் சிகிச்சைக்கான அத்தியாவசிய மருந்துகள் பன்மடங்கு அதிக விலைக்கு விற்கப்படுவது குறித்து கடும் அதிருப்தி வெளியிட்ட உச்சநீதிமன்றம் இது நோயாளிகளுக்கு எதிரான பகல் கொள்ளை என்று குறிப்பிட்டிருக்கிறது. மலேசியாவுக்கு 30 நாள் இலவச விசாவில் வேலை தேடி செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள இந்திய தூதரகம் அதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. சுற்றுலா விசாவில் மலேசியா சென்று அங்கு வேலை செய்யும் இந்தியர்களுக்கு எதிராக அது எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தனியார் பாடசாலைகளுக்கு அங்கீகாரம் பெற்று தருதல் உள்ளிட்ட செயல்களுக்கு 100 கோடி ரூபாய் வாங்கி மோசடி செய்த புகார் தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் மகேஷ் உறவினரான பாலாடி கார்த்திக்கிடம் 7 மணி நேரத்துக்கு மேல் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. தாய்லாந்து நாட்டின் பாங்காக்கில் இருந்து கடத்தி பெறப்பட்ட 31 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்ரக கஞ்சா பெங்களூர் விமான நிலையத்தில் வைத்து சிக்கியிருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாளான நேற்று காலை தேரோட்டம் நடைபெற்றது. கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளில் பவனி வந்திருந்தார். சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 113,080 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,135 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் வடகொரியா மீதான தடைகளை அமெரிக்கா நீக்க வேண்டும் என்று தென்கொரியா வலியுறுத்தியிருக்கிறது. அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு டிரம்பை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி சந்திக்க இருக்கும் சூழலில் ரஷ்யா உக்ரைன் நேற்று பரஸ்பரம் தாக்கிக் கொண்டதில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்து போனார்கள். அமெரிக்கா தனது ராணுவ முற்றுகையை நீக்கினால் 7 நாட்களுக்குள் கோர்முஸ் நீரணியை திறக்க தாங்கள் தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்திருப்பதான தகவல்கள் வந்திருக்கின்றன. ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை ஒருபோதும் தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று உறுதியளித்திருக்கிறார். கடந்த செப்டம்பர் 13 நிகழ்ந்த ட்ரோன் தாக்குதலால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த சவுதி அரேபியாவின் முக்கிய கிழக்கு மேற்கு கச்சா எண்ணெய் குழாய் மீண்டும் இயக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் மலாக்கா மாநில சட்டமன்றம் இன்று கலைக்கப்படுகிறது. 60 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்படும். பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் சுமார் 500 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சென்ற வாரம் அங்கு அவ்வப்போது நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்தன, சில இடங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இது தொடர்பான சோதனைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். துருக்கியில் உள்ள பாடசாலையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 11 பேர் காயமுற்றார்கள். அவர்களில் இருவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. இந்தோனேஷியாவில் புகை மூட்டத்தால் 170,000 அதிகமானோர் சுவாச தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சுமார் 40,000 சிறு பிள்ளைகளும் அவர்களில் அடங்குகின்றார்கள். அமெரிக்காவில் 100,000 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன அல்லது தாமதமாயின. நியூஜெர்சியில் கட்டுமான ஊழியர்கள் தவறுதலாக தொலைத்தொடர்பு கம்பி வடத்தை வெட்டிவிட்டதாக அமெரிக்க போக்குவரத்து அமைச்சர் சாண்டபி தெரிவித்திருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் உள்ள பண்ணைகளில் நெருப்பு கோழிகளின் இறக்குகள் கொடூரமாக பிடுங்கப்படுவதாக உலக விலங்கு நல பாதுகாப்பு அமைப்பு கண்டறிந்துள்ளது. பெரிய ஆடம்பர ஆட நிறுவனங்களுக்கு இறகுகள் விற்கப்படுகின்றன. சர்வதேச சந்தையில் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை இன்று 100 அமெரிக்க டாலருக்கு கீழே சரிந்திருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து காயம் காரணமாக மூத்த இங்கிலாந்து வீரர் விலகியுள்ளார். இங்கிலாந்து அணியின் மூத்த வீரர்களில் ஒருவரான அரில் ரஷீத் காயம் காரணமாக இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து முழுமையாக விலகியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் டி20 கிரிக்கெட்டில் இந்தியா அபார வெற்றியுடன் நேற்று சாம்பியன் ஆனது. நடப்பு சாம்பியனாக களங்கண்ட இந்தியா தங்கத்தை தக்கவைத்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நடக்கும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டித் தொடரில் நேற்று ஹாக்கி போட்டியில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய ஆண்கள் அணி 2வது லீக் ஆட்டத்தில் இலங்கை அணியை 16-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா அபார வெற்றியை பெற்றிருக்கிறது.
பெண்களுக்கான ருபிக்ஸ் கியூப் விளையாட்டில் புதிய உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சீனாவைச் சேர்ந்த சிறுமி அதை 4-5 வினாடிகளுக்குள் முடித்துவிட்டார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 376.10 ரூபாய், 10% இந்திய பிரமதியில் 180.26 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 329.13 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.62 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 400.66 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.39 ரூபாய், 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 438.33 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.33 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 233.69 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.89 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: நிகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜான, லாட்சத்திலுக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு. அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியும் தான் அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோட இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டு கேஷ் அண்ட் கரி, வீட்டு சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 17 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: செல்நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.
6: ஹாய் தேவி, சியாஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
7: எத்தனை பேருக்கு?
6: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
7: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
6: ஓ, அப்படி என்ன? ஜியாஜியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
5: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55

0: வைக்கும் உரை ஒன்று இதோ கேட்டு பாருங்கள் அன்பு உறவுகளே.
1: இன்னும் நீங்க உட்காரல, சொல்ற பேச்சு கேட்டு நிமிந்து உட்காருங்க, சொல்றத கேளுங்க, நிமிந்து உட்காருங்க, சொல்ற பேச்சு கேட்டு நிமிந்து உட்கார்ந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையில இதோ இந்த வினாடி ஒரு அற்புதம் நடந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்தே 2 இன்ச்சு உயர்ந்திருக்கும். இந்த ஆண் பெண் குழுமி இருக்கக்கூடிய கூட்டத்துல பேசும்போது ஒரு ஸ்பீக்கரா நான் அப்சர்வ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றேன். கேர்ள்ஸ் பக்கமா இருந்தா முகம் தெரியும், இங்கிருந்து பார்க்க முகம் தெரியும் இப்படி. பாய்ஸ் பக்கம் பார்க்க தலைமுடி தெரியும், ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியா இருப்பாங்க, பெண் பிள்ளைகள் கொஞ்சம் அலர்ட்டா இருப்பாங்க. இதை நான் எப்பொழுதுமே பார்த்துருக்கேன், ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ரெண்டு பேருமே ரொம்ப ஆக்டிவா இருக்கிறீங்க. எனக்கு ஒரு ரொம்ப குறைவான நேரம் தான் கொடுத்திருக்கிறார்கள் பேசுவதற்கு. எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்கும் அவ்வளவுதான் டைம். ஏற்கனவே நம்ம வந்து யுவர் ரன்னிங் ஷார்ட். இந்த ஒரு சில நிமிடங்களுள், ஒரு 15-20 நிமிடங்களுள் உங்கள் மத்தியில் நான் என்ன பேசிவிட முடியும் என்று எனக்குள் ஒரு அலைமோதல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு விஷயம் சொல்லி நான் இந்த பேச்சை தொடங்குகிறேன். மாணவ கண்மணிகளே, யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். பல நேரங்களில் வாழ்கின்ற காலத்தில் எட்ட வேண்டிய உயரத்தை பலர் எட்டாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சொல் அவர்களை கடந்து போகின்ற பொழுது அதை சரியாக அடையாளம் கண்டு அதை கைப்பிடித்துக் கொள்ளாததுதான். நம்மில் பல பேருக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, ஆர்ப்பாட்டமாகவும் அலங்காரமாகவும் பொழுதுபோக்காகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை எளிதாக நாம் கவனித்து விடுகிறோம். பல நேரங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல், ஆடம்பர சொற்கள் இல்லாமல், அலங்கார நகைச்சுவைகள் எதுவும் இல்லாமல் ஆழமான சிந்தனைகளை சொல்லக்கூடியவர்களை நான் கேட்டிருக்கிறேன். பலர் அந்த பேச்சை முன்னம் நான் சொன்னவர்களை கேட்பது போல் கேட்பதில்லை. கேட்கின்ற பயிற்சி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் பேசக்கூடிய உரிமையை பெறுகிறார்கள். யார் அப்படி பேசுகிறார்களோ அவர்களை கண்டு இந்த உலகம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறது. கவனமாக கேட்கக்கூடியவர்கள், இந்த 3 செஷன் இருக்கு, 3 செஷன்லயும் 3 பேர் பேச போறோம். 2 பேர்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருந்துருங்க, இந்த 3 செஷன் மட்டும். அவங்கதான் இப்போதைக்கு இந்த ஒரு 2 மணி நேரம் உங்க வாழ்க்கையை சீரழிக்க போறவங்க. 2 பேர் தான், ஒருத்தங்க உங்க வலதுபுறத்துல உட்கார்ந்துருக்காங்க, இன்னொருத்தங்க உங்க இடதுபுறத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த 2 பேர்கிட்ட நம்ம நம்மளை பாதுகாத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம் காதுகளுக்கு வந்து சேரும். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், சிந்தனைகளை வாயிலே குப்பைகளாக கொண்டு தேடிக்கொண்டே இருப்பார்கள். எங்கே குப்பை தொட்டி கிடக்குதுன்னு பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்க காதல போட்டு விட்டுருவாங்க. உங்களை கடந்த எந்த ஒரு சிந்தனை சொல்லும் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக நான் மிக விழிப்புணர்வோடு இந்த 15 நிமிடங்களை செலவழிக்க போகிறேன். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் புல்லாங்குழல்கள் இடத்தில்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற மன உறுதியோடு தொடங்குகிறேன். சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய பழிச்சொல், அது ஒவ்வொரு தலைமுறையும் சொல்லுவதுதான், ஆனால் சமீப காலமாக இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு பட்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், 40 வயதில் ஒருவர், 50 வயதில், 60 வயதில் ஒருவர் இந்த உலகத்தில் சாதனையாளராக வருகிறார் என்றால் அதற்கு பின்னால் அவர் ஒரு 30 ஆண்டுகள் அல்லது 40 ஆண்டுகள் செலவழித்து இருப்பார்.

0: இளமையிலிருந்து தொடங்குவதுதான் மிகப்பெரிய அளவிலே போய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான கால எல்லை. சரவணன் என்னிடத்தில் சொன்னார்கள், ஒரு 2000 இளைஞர்களிடத்தில் நீங்கள் பேசப் போகிறீர்கள், தலைமைத்துவத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னார்கள். சட்டன மனசுல ஒரு விஷயம் வந்ததுங்க, முதுமைக்கும் இளமைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இங்க தமிழ் தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். முதுமைக்கும் இளமைக்கும் வித்தியாசம், இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மை இல்லை. இந்த மை நிரம்பிய பேனாவுக்கு எழுத தெரிந்து விட்டால் அவர்களால் இந்த சமூகம் பயன்படும் என்று நம்புகின்ற காரணத்தினால்தான் ஐசிடி போன்ற நிறுவனங்கள் இளைஞர்களை நோக்கி பாய்ந்து வருகிறது. உங்கள் மத்தியில் உங்களை பற்றி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். நான் அந்த பட்டியலை வாசிக்கிறேன், உங்களில் யாரேனும் அப்படி இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள், நான் அப்படி இல்லை என்றால் இதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட்டியல் தொடங்குகிறது, இன்றைய தலைமுறையின் போக்கு பயமாக இருக்கிறது என்பது அந்த செய்தியினுடைய வாக்கியம். பிடித்த ஒரே பொருள் இன்றைய இளைய தலைமுறைக்கு பிடித்த ஒரே பொருள் செல்போன். படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும், நீங்க நோட் பண்ணி போட்டுட்டே வரணும். நீங்க எதெல்லாம் இல்லையோ அதை விட்டுடுங்க, எதெல்லாம் இருக்குதோ மாத்திக்கோங்க. படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும், கஷ்டப்படாமல் வேலை கிடைக்க வேண்டும், யாருக்குமே மரியாதை தரக்கூடாது, தனக்கு தெரியாத விஷயம் என்பது எதுவுமே இல்லை, எல்லாமே உடனே கிடைக்க வேண்டும், காசுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், சினிமா கிரிக்கெட் செல்போன் இவைதான் உலகம், பெண்கள் மீது மரியாதையே இல்லை, ஆசிரியர்கள் மூத்தோர்கள் எல்லாம் புழுப்பூச்சி மாதிரி, வரலாறு பண்பாடு கலை இலக்கியம் அரசியல் குறித்த அடிப்படை புரிதல்கள் கூட இல்லை, ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாது, ஒரு வரி கூட வாசிக்கிறது கிடையாது, தப்பில்லாமல் தமிழோ ஆங்கிலவோ எழுதவோ பேசவோ தெரியாது. கைத்தட்டி காட்டி கொடுக்காதீங்க. ஒரு விஷயத்தை கோர்வையாக சொல்ல வராது. வீதியில் நின்று விஷம் குடித்துக் கொண்டிருந்தாலும் அதையும் செல்போன் எடு, செல்போனில் செல்பி எடுத்து போட வேண்டும். பள்ளி சீருடையுடன் கூட டாஸ்மார்க் போகிற அளவுக்கு தைரியம். சின்ன வயசிலேயே வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை. எப்போதாவது ஏதாவது ஒரு போதையில் தன்னை மூழ்கடித்துக் கொள்ள விரும்புகின்ற மனநிலை, எதிலும் நிரந்தரமாக நிலை கொள்ளாத அலைப்பாயும் மனம், உள்ளாடை தெரிய பேன் போட்டு காண்டாமிருகம் போல முடிவெட்டி எவரையும் கண்களை பார்த்து பேச முடியாமல் வினோதமாக வெறித்த பார்வையுடன் நடப்பது, இந்த அபாயத்தை சமூகம் இன்னும் முழுமையாக உணரவில்லை. பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஓரளவுதான் தெரியும், பெற்றோரின் அளவுக்கு மீறிய செல்லம்தான் சகலத்திற்கும் காரணம். தங்களை அறியாமல் அவர்கள் இவர்களை அனைத்து அடாவடித்தனங்களுக்கும் துணை போகிறார்கள். அவர்கள் பார்க்கிற பிள்ளைகள் இல்லை இவர்கள், இவர்கள் உள்ளுக்குள் வேறொரு ஜோம்பியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளியில் படிக்கிற போது அவன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை. இவர்களுக்கும் இந்த இரு தலைமுறையினருக்கும் மலையளவு வித்தியாசம். மேற் சொன்னவை ஏதோ ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் என்று எண்ண வேண்டாம், இரு பாலருக்கும் அது பொருந்தும். காலம் காலமாக மூத்தோர் இளையோர் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டாக இதை எண்ணிவிடாதீர்கள். கடந்த 1000 வருடங்களில் இப்படி ஒரு ரசனை குறைந்த, சுய சிந்தனை இல்லாத, சோம்பலும் அலட்சியமும் கொண்ட தலைமுறையை இந்த உலகம் சந்தித்ததே இல்லை. எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வரிசையா இந்த தலைமுறை, மூத்த தலைமுறை இளைய தலைமுறையின் மீது சுமத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பட்டியல். உள்ளபடியே நான் ஆழமா யோசிச்சு எல்லாத்தையும் படிக்கிறேங்க. 2-3 தாங்க நான் ஆசிரியராக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்கள் வயது குழந்தைக்கு பெற்றோராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நான் கண்டுபிடித்திருப்பது ஒரு 2-3 விஷயம்தான். இவ்வளவு குற்றச்சாட்டு வாழ்த்துகள் இளைஞர்கள் மீது வைப்பதற்கு என்ன காரணம் என்றால், நான் இப்படி யோசிக்கிறேன், அதிக அதிகமான தகவல் தொழில்நுட்ப அறிவியல் சூழலில் மூத்தோருக்கு உங்கள் மீது அதிக அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கிறதோ என்றுதான் நான் யோசிக்கிறேன். இந்த எதிர்பார்ப்புகள் தான் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு காரணமாக இருக்குமோ என்று யோசிக்கிறேன். இந்த குற்றச்சாட்டுகளை உங்கள் காதுகளில் நான் போட்டுவிட்டேன். இதில் ஏதேனும் ஒன்றிலாவது உங்களுடைய மனமோ வாழ்க்கையோ இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளலாம் என்கின்ற ஒரு வாய்ப்பிற்காகத்தான் இதை நான் வாசித்தேன். என்னை இரண்டு பேர் எப்பொழுதும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார். ரெண்டு பேருங்க. ஒருத்தர் எப்பொழுதுமே, நான் இப்ப வழியில போய்கிட்டே இருக்கும் பொழுது, லீடர்ஷிப் அப்படிங்கறது வேற எதுவும் கிடையாது, நீங்க எதிலுமே ஆர்வமாக முழுக்க அலர்ட்டா இருக்கிறது தான். சுற்றி பார்த்தால் எதையெல்லாம் மாற்ற வேண்டும், எதையெல்லாம் மாற்றக்கூடாது அப்படியே இருக்கிறது, எது வளர்ந்து இருக்கிறது, எது தாழ்ந்து இருக்கிறது என்று மனதிலே ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே நடப்பான் தலைவன். என்னை ஆச்சரியப்படுத்தி அந்த இரண்டு பேர் சொல்லுவதற்கு முன்னால், லீடர்ஷிப் அப்படிங்கிறது என்னங்கிறத நான் சொல்றேன். 2005 அமெரிக்க நாடு 84 நாடுகளில் ஆட்களை தேர்ந்தெடுத்து, அதுல 16 நாடுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு தலைமைத்துவ பயிற்சியை நடத்தியது. 2005 24 நாட்கள், 8 ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அதை நடத்துச்சு. கம்யூனிட்டி அண்ட் ரிலீஜியன் தலைப்புல நடத்தின அந்த லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ல இந்தியாவிலிருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன். அங்கே போய் நான் அந்த 24 நாட்களும் நான் கண்ட காட்சியும், லீடர்ஷிப்னா என்ன, அவன் என்ன லீடர்ஷிப்னு சொல்றான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டதும், என்னுடைய வாழ்க்கையில் நான் மாணவியாக இருக்கின்ற பொழுதெல்லாம் நான் வந்து எலெக்டட் சேர்மன், ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுதே லீடர்ஷிப் மேல ஒரு போதை எனக்கு. ஆக்சுவலா இவ்வளவு காலம் கடந்து வந்ததற்கு பிறகு 23 ஆண்டுகள் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறேன். இத்தனை ஆண்டுகால என்னுடைய அனுபவத்தில், இத்தனை மேடைகளில், இத்தனை பயணங்களில் நான் தெளிந்திருக்கக்கூடிய ஒன்றே ஒற்றை விஷயம் எது என்றால், தலைவன் என்பவன் யார் அப்படின்னா, எல்லோரையும் விட சிறந்தவன் இல்லை தலைவன். தன்னை விட சிறப்பானவர்களை எவன் ஒருவன் உருவாக்குகிறானோ அவன்தான் தலைவனாக இருக்க முடியுமே தவிர, எல்லோருக்கும் முன்னால் தான் சிறப்பானவன் என்று சொல்லிக் கொள்பவன் இல்லை. லீடர்ஷிப் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா, அடிப்படையில் நீங்க டெவலப் பண்ணிருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு செடியை பார்த்தால் கூட அந்த செடியின் மீது கூட உங்கள் கவனம், அதை கூட ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போறது. மழை பெய்கிறதா, சூரியன் வர, அதை கூட ரெஸ்பாண்ட் பண்றது, ப்ரோஆக்டிவா இருக்கிறது. ரெஸ்பாண்ட் பண்ற பிள்ளைகள் குறைவு, ரியாக்ட் பண்ணிடுறீங்க. ரியாக்ட் பண்ணாம யார் ஒருவர் ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ அவர்களிடத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். என்ன ரெண்டு பேர் ஆச்சரியப்படுத்தி இருக்காங்கன்னு சொன்னேன்ல, நேற்று ஒரு இளைஞன் என்னிடத்தில் பேசினான். மேடம், ரெண்டு விஷயம் மேடம், தொலைபேசியில தெரிந்த பையன் இளைஞன், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆமாப்பா, மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆமா. உங்களுக்கு தெரியுமா மேடம், ஹாப்பி பர்த்டேன்னு ஒருத்தனை போய் விசாரிக்கிறோமே, ஒருத்தர்களுக்கு போய் வாழ்த்து சொல்றோமே, எதுக்குன்னு தெரியுமான்னு கேட்டான். ஆமா, விசாரிக்கிறோம், வாழ்த்து சொல்றோம், நம்ம கூட நிறைய பேர் ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம் தானே. என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நீ ஏன் சொல்ற அவளுக்கும் அவனுக்கும்? ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு கேக் கொண்டு வந்து அதுல ஒரு மெழுகுவர்த்திய சொருகி அந்த தீபத்தை ஏத்தி என்ன பண்றீங்க? அங்க சொல்லிறீங்க நீங்க எதுக்காக வாழ்த்துனீங்கன்னு, அங்க சொல்றீங்க நீங்க எதுக்காக. இது உண்மை. இது நிறைய பேருக்கு நமக்கு என்ன, எதற்காக எதை செய்கிறோங்கிறதே பல நேரங்களில் தெரியாது. தெரிந்தவர்கள் நம்மை ஆண்டு விடுகிறார். மிகச்சரியாக தெரிந்தவர்கள் தன்னை யார் ஆள வேண்டும் என்பதனை முடிவு செய்கிறார். மிக நுட்பமான ஒரு வார்த்தையை சொல்லி நான் இதுக்கான விளக்கம் சொல்றேன். நீங்கள் சாப்பிடுகின்ற உணவின் ருசி உங்களை யார் ஆட்சி செய்வது என்பதனை தீர்மானிக்கும். இந்த பாய்ஸ் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும், இந்த கேர்ள்ஸ் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும் நடுவுல ஏதோ பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடிச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்துடலாம் கிடையாது. இவர்கள் உட்கார்வதற்கு பின்னால் இவர்கள் தாய் தந்தையனுடைய உழைப்பும் இவர்களுடைய 12-13 கால உழைப்பும் தான். ஆனால் பெண்கள் நீங்கள் உட்காருவதற்கு முன்னால் 8000 ஆண்டு கால போராட்டம் இருக்கிறது. போராட்டம் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து உட்கார முடியாது என்று புரிந்து கொள்வது தலைமைத்துவம். இந்த சமூக நீதியை புரிந்து கொள்வது. அவன் சொன்னா எதுக்காக நாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றால், ஒரு பொண்ணு இருக்கிறா 19 வயசு முடிஞ்சது, 20வது வயசு அவ தொடங்குறா, ஏ ஹாப்பி பர்த்டே என்ன சொல்றனா, 19 வருஷம் உயிரோட இருந்திருக்கு. ஒருத்தர் 40 வயசு போடு, 40 வருஷம் உயிரோட இருந்துட்டேயா, வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த உலகத்துல பிறக்கிறவங்க யாருமே நாம வாழற அளவு கூட வாழறதில்லை. அந்த வாழ்க்கை நாம் வாழ்கிறோமே என்பதற்காக பக்கத்தில் இருக்கின்றவர்கள் நம்மை வாழ்த்துகிறார்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆக்சுவலா பர்த்டே கொண்டாடுறது தமிழ் மரபு அல்ல. அவன் எப்ப வயசு சொன்னாலும் கடந்து போன வயசை தான் சொன்னானே தவிர நடப்பு வயசை சொல்ல மாட்டான். இன்னைக்கு உங்களுக்கு June 1st நீங்க பிறந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போனது இல்லை, அந்த டேட்டா தான் நீங்க, அந்த வயசை தான் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொள்வது? பொன்னியின் செல்வன் படம் வந்திருக்கு, இட்ஸ் அ ஃபிக்ஷன். வரலாற்று பாத்திரங்களை வைத்து கல்கி எழுதிய ஒரு கதை, அது ஒரு நாவல், அது ஒரு தொடர்கதை. அதை மணிரத்னம் சார் வந்து ரொம்ப அழகா பிக்சரைஸ் பண்ணியிருக்கார். அதை வரலாறாக மாற்றுவதற்கான முயற்சி ஏன் நடக்கிறது? யோசித்து பார்த்து அடுத்த ஒரு மெசேஜ ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னால யார் ஒருவர் நிலைத்து நிதானித்து இது ஃபார்வர்ட் பண்ணலாம், இது ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது, டிலீட் பண்ண வேண்டியதுன்னு யோசிக்கிறானோ, பேசிக்கலாம் அவன் ஒரு லீடர். நிறைய பேர் காதல் கடிதத்தையே ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. அதுல எங்க சிக்கல் வருதுன்னா கீழே பேர மாத்துறது, உடனே ஃபார்வர்ட் பண்ணிடுறது. நான் சொன்னேன் இல்லையா, என்ன இளைஞர்கள், சிந்தனையாளர்கள், குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் வசீகரிக்கிறார்கள் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக, நடத்தையின் மூலமாக வசீகரிக்கிறார்கள். நான் இப்படி ஒரு பேச்சாளராக இருப்பதற்கு காரணம் என்னுடைய அப்சர்வேஷன். சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் வளர்ந்து சத்துணவு சாப்பிட்டு இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே பேராசிரியராக இருக்கிறேன், முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன், உலகமெல்லாம் சுற்றுகின்ற பேச்சாளராக இருக்கிறேன் என்றால் அடிப்படையில் காரணம் அப்சர்வேஷன், விழிப்பு. ஸ்டே அலர்ட். நீ உன்னை வளர்த்துக் கொள்வதும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதும் என்பது மிகப்பெரிய பொறுப்பு. அதற்கு யூ ஹாவ் டு பி ஸ்டே அலர்ட். யார் எதை சொன்னாலும் அதில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் இருக்கிறதா, உடனடியாக அதன் மீது கவனம் போறது. பாருங்க, சாக்ரடீஸ் ஒருத்தர் இருந்தாரா, என்ன செஞ்சார்? He was a philosopher. Okay, what is his philosophy? யாருக்கும் தெரியாதுங்க. நீ உன்னை அறிந்தால், நீ உன்னையே நம்பு, நீ உன்னிலமே, அதெல்லாம் அதுக்கு முன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க. Socrates என்ன பண்ணார்? ஒண்ணே இல்லைங்க, he raised questions. why not? He is Socrates. ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்க கூடாது, அவ்வளவுதான். இந்த ரெண்டு கேள்வி கேட்டாலே முடிஞ்சது, அதிகார வர்க்கம் ஆட்டம் கண்டோம். அவருக்கு விஷம் குடிச்சு சாகரத்துக்காக தண்டனை. என்னை மிகவும் வசீகரித்த அந்த ஒற்றை சொல், அவன் அந்த முழு வாழ்க்கை அல்ல, ஏதோ ஒரு சின்ன ஜர்க் இருக்குல்ல, அது நம்மளை வசீகரிச்சிடும். ஒரு பாட்டு முழுசால் அதுல ஏதோ ஒரு வார்த்தை நம்மள வசீகரிச்சிடும். ஒரு ஃபுல் மியூசிக்கல் அதுல ஏதோ ஒரு டியூன் நம்மள வசீகரிச்சிடும். அதனால மொத்தமா அதுக்கு பின்னாலாம் போக முடியாது, அது ஒண்ணுதான், அவ்வளவுதான், கடந்து போய்கிட்டே இருக்கும். ஆமா, அப்படிதான் பண்ணுமா, உள்ள போய் நீந்தும் பொழுது நீரோட்டங்கள்ல தன்னை நினைச்சுக்குமா, திசை அறிவதுக்கு வடக்குல போனோம்னா தான் நீந்தாது, நீரோட்டத்துல நினைச்சுக்கும். நீரோட்டம் தெற்கு பக்கமா திரும்புதுன்னா அது வெளியில கழன்றோம், அதுக்கு வடக்கு பக்கம் போனோம்னா காத்திருக்கும், மெதுவா நீந்தோம், வேறொரு நீரோட்டம் கிடைக்கும் போது அதுல ஜாயின் பண்ணிக்கும். ஆம, அது பூந்தா வீடு உருப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கும். சாக்ரடீஸ் அவனை அரெஸ்ட் பண்றார், அதிகார வர்க்கம் சொல்லிருச்சு இவனை உயிரோட விடக்கூடாதுன்னு. அவனுக்கு தண்டனை, என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியும், விஷம் குடிச்சு சாகணும். விஷம் குடிச்சு உட்காந்துட கூடாது, சாவத்துக்கு லேட் ஆகும், நடக்கணும். அதனால அவன் நடைப்பயிற்சியில் இருக்கிறான், விஷம் குடிக்கல, இன்னும் ரெண்டு நாள் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு மியூசிக் கேக்குதுங்க அவன். இது அவன் வரலாறு, நான் சொல்றது ஃபிக்ஷன் கிடையாது. மியூசிக் கேக்குது, சத்தமா கேக்குறான் அவன். டக்ரிட்டிஸ், நண்பனே யார் அது வாசிக்கிறது? அவன் தன் பெயரை சொல்கிறான், நான் சாக்ரடீஸ் அப்படின்னு. ஓ சாக்ரடீஸ், நீங்கள் இங்கேதான் இருக்கிறீர்களா? பெரிய கதவு இது, சுவர், சின்ன ஓட்டை, அதுல வாய்ஸ் போகுது. நீ ஏதோ ஒரு மியூசிக் வாசிக்க, அந்த பாட்டு எனக்கு தெரியும், ஆனா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீ வாசிக்கிறது? ஜெயிலுக்குள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உனக்கு எப்படி கிடைச்சது? அவன் சொன்னா, இது மவுத் ஆர்கன். ஓ மவுத் ஆர்கனா, என்கிட்டயும் இருக்குது, ஆனா எனக்கு வாசிக்க தெரியாது, நீ எனக்கு சொல்லி தருவியா? எப்ப? நான் ரெண்டு நாள்ல சாவ போறான், ரெண்டு நாள்ல எக்ஸாம் இருந்தாலே இன்னைக்கு படிக்க மாட்டேங்கிறோம். அவனுக்கு தொடர்பு இல்லாத சிலபஸ். அவன் கேட்டான், எனக்கு நீ சொல்லி தருவியா? அப்ப பக்கத்துல இருக்கிறவன் சொன்னா, என்ன சாக்ரடீஸ், ரெண்டு நாள்ல சாவ போற, இதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போற? உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், லேட்டா வந்தவங்களை வேடிக்கை பார்க்காதீங்க, கவனத்தை சிதறடிக்க விடாதீர்கள். அவன் சொன்னான், இன்றைக்கு போய் உங்களுடைய மொபைல்லையோ டைரியிலோ நீங்க எழுதிக்கோங்க குழந்தைகளை இந்த வார்த்தை. அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, என்ன ரொம்ப வசீகரித்தவன் இந்த வார்த்தையின் மூலமாக செக்ரட்டரிஸ். அவன் சொன்னான், நான் சாவதற்கு முன்னால், நான் சாகின்ற அந்த வினாடியில் எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா? அந்த எண்ணத்துக்காக நான் கத்துக்கிறேன். நாம இன்னைக்கு என்ன சொல்றோம்? இது இது எக்ஸாமினேஷனுக்கு வருமா மிஸ்? இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் கொடுங்க, அப்புறம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் கொடுங்க, அதுக்கப்புறமா க்வெஸ்சன் பேப்பர் முடிஞ்சா ஃபார்வர்ட் பண்ணு. நான் சாகும் போது இது எனக்கு தெரியும் என்ற எண்ணம் போதாதா என்று சொன்ன சாக்ரடீஸ் என்னை வசீகரித்தான். ஐ எம் எ டீச்சர் பிகாஸ் ஐ எம் எ லேர்னர். லேர்னரா இல்லாம டீச்சரா இருக்க முடியாது, போராளியாக இல்லாமல் தளபதியாக இருக்க முடியாது. ஒன்றை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதில் தான் குழந்தைகளே வாழ்க்கையின் வசந்தம் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய புரிதல்கள் அன்லேர்ன் பண்ணுங்க. புதிதாக விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு போராளி போல் தயாராக இருங்கள். இன்னொரு ஒரு மனிதன் என்னை வசீகரித்தவன் பாருங்களேன், எப்படி தொடங்குது பாருங்க வாழ்க்கை. நான் இன்னைக்கு ரொம்ப ஓபனா டிக்ளேர் பண்றேன், இது இது உலகம் எல்லாம் போகும் இந்த ஸ்பீச், எனக்கு தெரியும். ஐ வாஸ் எ டிஸ்லெக்சியன், 4th ஸ்டாண்டர்ட்ல என்ன ஃபெயில் ஆக்கிட்டாங்க. யோ இவ்வளவு பெரிய ப்ரொஃபசர், நீங்க என்ன 4th ஃபெயில் ஆனீங்க? ஏன்னா 80 மார்க் வந்து பெருக்கல் கணக்கு, 20 மார்க் வந்து வகுத்தல் கணக்கு. பெருக்கல் கணக்கு எனக்கு தெரியும், வகுத்தல் கணக்கை ட்ரை பண்ணி 12 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனேன் நான். உடனே என்ன பண்ணாங்க, எங்க அம்மா கொண்டு போய் எங்க டீச்சர் கிட்ட நிறுத்தி ஓன்னு அழுகுறாங்க, ஏதாவது செய்யுங்க, அவ என்ன பேப்பர், பேப்பர்லாம் 12, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 20 மார்க் 12 மார்க் போட்டீங்கன்னா பாஸ். ஆக்சுவலா அஸ் அ டீச்சர் நான் சொல்றேன், பாஸ் மார்க் அது, நான் 20 மார்க்ஸ்க்கு தான் எழுதியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்க கேட்டாங்க, பாருங்க அவளுக்கு எனக்கு கணக்கு தெரியும், ஆனா அவ எழுதல அப்படின்னா. தெரியுமா பாப்பான்னு கேக்குறாங்க, அம்மா தெரியும்ன்ற. 20 நிமிஷத்துலங்க 80 மார்க் க்வெஸ்சன் எழுதி கொடுத்துட்டேங்க, 72 மார்க். என்ன 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட்க்கு போட்டாங்க, ஃபெயில் ஆனது, டபுள் ப்ரமோஷன். நான் வாழ்க்கை பாருங்க எப்படி கொண்டு வந்து நம்மை நிறுத்தும். இஃப் யூ ஆர் அலர்ட், இஃப் யூ ஆர் ரெடி டு ஃபேஸ், அந்த ஃபேஸ் பண்றது இருக்குல்ல, எங்க இருந்து தொடங்குறதுங்க லைஃப். எப்ப பார்த்தாலும் பக்கத்துல இருக்கிறவளையே நம்பிட்டு இருக்காதீங்க. ஏய் கிருஷ்ணா, காலேஜ்ல யூத் ஃபெஸ்டிவல் வரியா? ஏ நீ போறியா? ஆமா நீ வந்தா நான் வரேன். யார் வந்தாலும் யார் வரலனாலும் வா, லேர்னிங் வாட் இஸ் ஃபார் யூ. உன் முகம் போல் உன் வாழ்க்கை ஒரே மாதிரி அடுத்தவர்களுக்கு இருக்காது. வாழ்க்கையில் வாய்ப்புகள் வருகின்றபோது அதை எப்படி கிராஸ் பண்றது, எங்கிருந்து தொடங்குறது பாருங்க. இன்னொரு ஒரு விஷயத்த சொல்றேன், என்னை வசீகரித்த இன்னொருவன், சின்ன பையன், 7 வயசு, விளையாடிக்கிட்டே இருக்கிறான். அவங்க அம்மா வந்து இதுல இருந்து வராங்க, வயல்ல இருந்து வராங்க. முதல் அறுவடை கோதுமை செடி கொண்டு வந்து வைக்கிறாங்க, சமைக்கிறாங்க, அது அவங்க வந்து பிரேயருக்கு வைக்கிறாங்க. இவன் வந்தான், ஒரே ஒரு செடியை மட்டும் எடுத்தான், அதுல இருந்து கொஞ்சம் கிரெயின்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நேரா வயல் காட்டுக்கு போனான், புதைச்சிட்டான். புதைச்சிட்டு தண்ணி ஊத்துனான். 3 மாசம் என்ன சொன்னாலும் அங்க போயிருவான், காது வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பான். 3 மாசத்துக்கு அப்புறமா அது முளைச்சது. தன் டைரியில் எழுதி வைத்தான் அந்த 7 வயது 3 மாத குழந்தை, கோதுமை செடிகள் வளரும் பொழுது எந்தவித சத்தத்தையும் ஏற்படுத்துவதில்லை. அப்படி எழுதினவன் தான் போன கண்டுபிடிச்ச கிரகம்பெல். எங்கிருந்து ஆரம்பிக்கிறான் பாருங்களேன், மௌனத்திலிருந்து ஆரம்பிக்கிறான். நீயும் நானும் பேசிக் கொள்வது எவ்வளவு கிலோமீட்டர் இருந்தாலும் காற்றலைகளில் வந்து உன் குரல் சேர வேண்டும் என்ற கருவியை கண்டுபிடித்து அவன் கிட்ட கேட்டான். இன்னொரு ஒரு பெரிய விஷயம் கிராம்பெல் கிட்ட அவன் கிட்ட கேட்டாங்க, இதை நீங்க கண்டுபிடிக்கலன்னா யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கல்ல, ஐம மோட்டிவேட்டர்ல மோட்டிவேட்டா அவங்க பார்க்கலாம். அவன் சொன்ன பதில், ஓடா, நான் சப்மிட் பேட்டர்னுக்கு சப்மிட் பண்றதுல 7 நாள் டிலே பண்ணியிருந்தா ஜெர்மன் நாட்டில இருந்து இன்னொருத்தர் சப்மிட் பண்ணியிருக்கிறார். எல்லோரும் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், யார் முந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் பட்டு கம்பளம் விரிக்கிறது. முந்திக் கொள்கிறீர்களா? எனக்கு கொஞ்சங்க இப்படி கொஞ்சம் உயரம், கொஞ்சம் இப்படி ஹைட் ஆகி நிக்கிறீங்களா? இல்லையே. தன்னை பற்றி மட்டும் யோசிப்பது அல்ல, நான் என்னை பற்றி யோசிப்பதனால் உன்னை பற்றியும் யோசிக்கக்கூடிய சூழல் வருகிறதா? நான் தலைமைத்துவ பயிற்சியில் இருக்கிறேன் என்று அர்த்தம். நான் எப்பவுமே சொல்வேன், இந்த லீடர்ஸ் பத்தி பேசும்போது இதை சொல்ல உனக்கு நான் சொல்லிடுறேன், 18, 19, 20 வயசுக்குள்ளேயே இது உனக்கு புரிந்து விட்டால் மை நிரம்பிய பேனா நீ உனக்கு எழுத வந்துவிடும். ரசனையோடு இருங்கள் குழந்தைகள், உங்கள் ரசனை தான் இந்த நாட்டின் அரசியலை தீர்மானிக்கும். நான் சொல்றது மிகப்பெரிய விஷயம், இதை பேசுவதற்கே 3 நாள் நீங்க ஒர்க் ஷாப் வைக்கணும். ரசனை எதை பார்த்து நான் ரசிக்கிறேன், எதை பார்த்து நான் சிரிக்கிறேன், எந்த டைம்ல எனக்கு சிரிப்பு வருது, எந்த பட்சம் தனிமொழியம் அம்மா ஒரு மீட்டிங்ல கலந்துகிட்டாங்க, நான் பார்வையாளரா உட்கார்ந்துருக்கேன், 8000 கவிதைகள் வந்தது, அதுல இருந்து 350, 350 இருந்து 50, 50 இருந்து 3 ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், வேர்ல்டு லெவல் நடத்தின காம்படிஷன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய், செகண்ட் 75, தேர்ட் 50,000. அது என்ன அப்படி கவிதை, ஹைக்கு தான். ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு எல்லா லீடர்ஸும் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்கும் லீடர்ஸ் கிடையாது. அப்படி அப்படி ட்ரை பண்ணி தோத்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம நாட்டில். ஆல் த ஸ்பீக்கர்ஸ் ஆர் நாட் லீடர்ஸ், ஆல் த லீடர்ஸ் ஆர் நாட் ஸ்பீக்கர்ஸ். ஆனால் மொழி தெரியும் அவர்களுக்கு நீ பேசவே இல்லைனாலும் புரிஞ்சுக்குவாங்க, அதுதான் லீடர்ஷிப். அவங்க சொல்றாங்க அந்த கவிதை ஒரு புக்கு 50 புக்கு வந்து 50 கவிதை போட்டிருந்தாங்க. நான் அதை பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, அதனால சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின கவிதை, நீ 8000 கவிதையை படிக்க போறதில்ல, 350 உன் கைக்கு வரப்போறதில்ல, ஏன்னா 50 வரும், ஏன்னா புக்கா வந்திருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு வந்தது. அப்படின்னா 1 லட்சம் ரூபாய்க்கு எழுதிட்டான் அவன், தெரிஞ்சுக்கணுமா? சைலண்டா இருக்காங்க. தேங்க்யூ. இதான்ப்பா அத நீ நான் பாக்குற இந்த வயதுல இருக்கிற க்ரௌடுக்கு நான் இதுவரைக்கும் இந்த கவிதை சொன்னதில்ல, வேற வேற வயசுல இருக்கிற க்ரௌடுக்கு சொல்லியிருக்கேன், மிங்கிள் க்ரௌடு. ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு 10 செகண்ட் ஆகும் கவிதைய. நீங்க எவ்வளவு நேரத்துக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்னு பாக்குறேன், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இப்பவே தெரிஞ்சிடும் எல்லாருக்கும், இந்த அவ எவ்வளவு அலர்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ், வாடியது கொக்கு, இதான் புக்கு டாபிக்கே. ஃபர்ஸ்ட் பிரைஸ் டாபிக் எடுத்து போட்டான், 2 வரிதான் கவிதை. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். புரிஞ்சிருச்சா? தனித்தனியா போயிருந்தா கொத்தி சாப்பிட்டு இருக்கோம், ஜோடி ஜோடியா போகுது, கொத்தி சாப்பிட முடியலையா? வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். செகண்ட் பிரைஸ் பாருங்க, நீங்க அலர்ட்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பான பாட்டே வராதுங்க இந்த நாட்டுல. ரொம்ப அலர்ட்டா இருந்தீங்கன்னா வராது, புரிஞ்சிருது இல்ல? வெறும் மியூசிக் பின்னாலேயே ஓடல, என்ன சொல்லி என்ன மியூசிக்ல கூப்பிடுறேங்கிறதுல தெளிவாக. இரண்டாவது தூண்டில் மீன், அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. புரிஞ்சுதா? புரியல. இதுக்கப்புறமா அதுக்கு அந்த நதியில விழ போறது இல்ல, அது சாப்பிடறதுக்கு கொண்டு போயிருவாங்க. டாடா பை பைன்னு சொல்லிச்சான் நதி. மூணாவது பிரைஸ், சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். ரொம்ப ரசனையான ஒரு ஒரு விஷயங்க. நம்ம கனிமொழி மேடம்க்கு பிடிச்ச ஒரு கவிதை என்ன தெரியுமா? அதெல்லாம் அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க கண் கலங்கிருச்சு. அது நான் முன்னால உட்கார்ந்துருந்தேன். என்ன கவிதை பாருங்க, காட்சிப்படுத்திக்கோங்க. கடைசி இலையும் உதிர்த்து விட்ட பிறகு, கடைசி இலையும் உதிர்த்து விட்ட பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். பௌர்ணமி நிலவுல ஒரு பொட்டு இலை கூட இல்லாத மரத்தை பார்த்திருக்கீங்களா? இந்த காட்சி எழுதுனா நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தா இதுக்கு தான் கொடுத்துருப்பேன். எதுக்குன்னா, பனிப்படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன் பழிந்தது கண்ணீர். நான் பரிசு கொடுத்திருந்தா இதுக்கு கொடுத்துருப்பேன். ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ, தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். கனெக்டட் ஆயிட்டீங்கன்றதுனால எப்படி சத்தம் வருது? அதான் நான் சொல்றேன்ப்பா, ஜஸ்ட் ஹாவ் கனெக்ஷன் வித் லிட்ரேச்சர். காலையில அம்மா கூட அதான் சொல்லிட்டு போயிருப்பாங்க, ஜஸ்ட் யூ கனெக்ட் வித் நம்முடைய தமிழோட, நம்முடைய தமிழ் மரபுகளோட, நம்முடைய கவிதைகளோட. பாரு, அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். இப்படி சொல்றான் பாவா, உடைந்த பானையின் துண்டுகளில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் பழைய நீர். எப்படி எழுதுற? இப்ப சமீபத்தில் ஒரு பாடலாசிரியருடைய மகள் சூசைட் பண்ணிட்டாங்க. குமுதத்தில் அவருக்கு அவர் எழுதுறாருப்பா, 26 வயசு பொண்ணு, இழந்தவர் எழுதுறாருப்பா, பெருங்கவிஞன்பா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன? எகிரி குதித்தேன் வானம் இடித்தது, ஆகாயம் தீப்பிடித்தா நிலா தூங்கும், என் சமையல் அறையில் அவள் உப்பா சர்க்கரை. அந்த கவிஞன்பா, அவங்க பொண்ணு இறந்துட்டா. எழுதுறாரு, நாடி போனப்பா படிச்சு, எங்கே போனாள் என்று தெரியவில்லை, அவள் காலனி மட்டும் என் வாசல். முளைக்காது என்று தெரிந்தே உதைத்து விட்டேன் அந்த விதையை. என்னங்க அது? வார்த்தைகள் வந்து விழுகின்ற பொழுது கொஞ்சம் ஸ்டே கனெக்டட், அவ்வளவுதான். கனெக்டடா நீங்க இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். எனக்கு என்ன, எனக்கு என்ன, எனக்கே தலைவலிக்குது, எனக்கு பசி இல்ல. சுற்றி இருக்கின்றவர்களுடைய துக்கத்தில், சந்தோஷத்தில், அவர்களுடைய முனைப்பிலே. நான் எல்லா டீச்சர்ஸ்க்கும் சொல்லுவேன், இங்க ஒருவேளை டீச்சர்ஸ் கிரௌட் இருந்தீங்கன்னா, காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தயவு செய்து உங்கள் புத்தியை உங்கள் மாணவர்களுக்கு தந்து விடாதீர்கள். கை தட்டுகின்றவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் நம் வகுப்பிற்கு வருவது நம் புத்தியை பெறுவதற்காக அல்ல, அவர்களை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வதற்காக. நாம் எந்த அளவிற்கு துணை புரிகிறோம் என்பதற்காகத்தான் வருகிறார்களே தவிர, நம் புத்தியை பெறுவதற்காக அவர்கள் வருவதே இல்லை. இது நமக்கு புரியணுமே. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், இளைஞர்கள் உண்மையாங்க, என் பிள்ளை என்னை விட புத்திசாலி, நாம் என் தோள்ல நின்று இந்த உலகத்தை பார்க்கிறான், என் பார்வையை விட அவன் பார்வை தூரமானது, பாரதூரமானது. நான் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். புரிந்து கொண்டு களமாடுகின்ற பொழுது பல வெற்றிகளை சாதிக்கலாம். பாருங்க, ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் இடம் சார்கிறேன். எனக்கு ஒரு 5 நிமிடம் கொடுங்க. ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறதுக்காக உங்கள் மதத்தை மனதிலே விதைத்து விட்டு போகிறேன் என் குழந்தைகளே. ஒரு பெரிய கடல், இது எஸ் ராமகிருஷ்ணன் சொன்னது. அவர் ரொம்ப நல்ல ஒரு 2-3 விஷயங்கள் சொன்னாருங்க. என் வீட்டின் நான் பதியம் போட்டிருக்கும் மாஞ்செடி, என் பிள்ளை எப்படி நான் என் பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று எனக்கு சொல்லித் தருகிறது. நான் அதற்கு உரம் போடலாமே தவிர நான் நினைக்கின்ற உயரத்தில் தான் அது வளர வேண்டும் என்று நான் நிர்பந்திக்க முடியாது. நான் நினைப்பது போல் தான் அது கிளை பரப்ப வேண்டும் என்று நான் சொல்ல முடியாது. அது அதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெற்றோராக நான் இருக்க வேண்டும் என்று என் தோட்டத்து மாஞ்செடி எனக்கு சொல்லித் தருகிறதுன்னு சொன்னார். அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். பெரிய கடல் காட்சிப்படுத்திக்கோங்க. ஏன்னா இங்க ஒரு கேமரா இருக்கு, அது ஆஃப் ஆயிருக்கு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் இதையே வச்சுட்டு இருக்கிறோமா, ஆஃப் ஆயிருக்கு. பெரிய கடல், ஒரு பெரிய மீன் பசியில அலையுது, பயங்கரமா அலையுது. அது ஒரு சின்ன மீனை பார்த்துருச்சு, துரத்துது. சின்ன மீன் பார்த்துச்சு, ஐயோயோ அப்படின்ட்டு அது ஓடுது. இது துரத்துது, அது ஓடுது, இது துரத்துது, அது கடைசியா போய் ஒரு பாறையில முட்டிட்டு சின்ன மீன் நின்னுச்சு. திரும்பி பார்த்தா ஆனு வாய்த்தான். சின்ன மீன் சொல்லிச்சான், இரு வருங்க, நம்மளை அடிக்க வரவங்க அப்பாவை நம்ம இப்படி சொல்லியிருக்கோம், ஒரு நிமிஷம் அப்பா, கிவ் மீ ஒன் செகண்ட், ஒரே நிமிஷம் இருங்களேன். அப்படி சொல்லுவோம்ல, அந்த தவிப்பில சொல்லுது. நான் கற்றுக்கொண்ட இடங்க, என்ன எங்க அப்பா அடிக்கும் போது எங்க அப்பா கத்துக்கலைங்க, என் பையனை எங்க வீட்டுக்காரர் அடிக்கும் போது நான் கத்துக்கிட்டேன். பாப்பா இருப்பா இருப்பா இருப்பா, ரொம்ப கோமா இருக்கு, அடிக்காத பாப்பா. ஏண்டா சொன்னு கேட்டேன். சாப்பாடு ஊட்டிக்கிட்டு நைட்டு அஞ்சு மணி, அஞ்சு அஞ்சு வயசு அவனுக்கு. ஏண்டா சொன்ன, அம்மா செஞ்ச சேட்டைக்கு அடி வாங்கலாமா, ஆனா அப்பா கோமா இருந்தா செஞ்ச தப்ப விட கூடுதலா அடி விடுமா. சூப்பர்ல, இவ்வளவு ஒரு விஷயம் இல்ல, கோமா இருக்கும் போது பேப்பரை திருத்தப்பட. அப்படிதானே சொல்லுது, கத்துக்கிறோம்ல. திரும்பி நின்னு பாத்துச்சு அந்த பெரிய, ஒரு நிமிஷம் அடி வாங்குறது தானுங்க, சமாதான கொடி தூக்குறான். நான் சொல்றேன், இந்த பிட்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க லைஃப்ல. அடிக்கிறவன் மறந்துடுவாங்க, அடி வாங்கின உங்களுக்கு மறக்காது.
1: அந்த உறவுகள் இதுவரை பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். தொடர்ந்து மணித்தியால செய்திகள் வானிலையில் வளர்கின்றது.

வணக்கம். இது பிரான்சிடம் ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடத்தினர். சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவேந்தல் நிகழ்வு திருவண்ணாமலை சிவன் கோவிலுக்கு முன்னால் நேற்று மாலை 6 மணிக்கு 8வது நாள் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது பிரதான சுடர் ஏற்றப்பட்டதோடு தியாக தீபம் திலீபனின் திருவுருவப்படத்துக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து விளக்கேற்றி மலர் தூவி மக்களால் அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக பதில்களுக்காக காத்திருக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் நலன்களை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், வலிந்து காணாமலாக்கப்படர்கள் தொடர்பில் உண்மை நீதி மற்றும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கான நகர்வுகள் என்பன தொடர்பில் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா மற்றும் சுவிட்சர்லாந்து பதில் தூதுவர் ஒலிவியர் பிரஸ் ஆகியோர் விரிவாக நேற்று கலந்துரையாடியிருக்கிறார்கள். இஸ்லாம் போதிக்கும் நற்பண்புகளின் அடிப்படையில் சிவராஜா அனோஜனுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவரது உயிரை காப்பது குறித்து பரிசீலியுங்கள். இத்தகைய கருணைமிகு செயல் இலங்கை மக்களால் பெரிதும் போற்றப்படும் என்பதோடு இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான நீண்டகால பரஸ்பர நட்பு மற்றும் கௌரவத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று சவுதி அரேபிய தலைமைத்துவத்துடன் 5 ஊடகவியலாளர்கள் அமைப்புகள் கூட்டாக வேண்டுகோளை விடுத்திருக்கின்றன. இலங்கையின் பொருளாதாரம் தொடர்ச்சியான அதிர்ச்சிகளுக்கு மத்தியிலும் மீள்திறனை வெளிப்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ள சர்வதேச நாணய நிதியம் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்த நிதி மற்றும் கையிருப்புகளை கட்டியெழுப்புவதுடன் சீர்திருத்தங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. இலங்கையில் பயங்கரவாதம் மற்றும் அது தொடர்பான குற்றங்களை கையாள்வதற்கான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாத்தல் என்ற புதிய சட்டமூலத்தை அரசாங்கம் வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சாவின் வழக்கு விசாரணை இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோதபா ராஜபக்சாவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரான சுகீஸ்வர பண்டாராவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7வது தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பான வரவு அறிக்கை இந்திய நாடாளுமன்றத்தின் வெளிவகாரங்களுக்கான நிலைக்குழு தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளது. ஜனாதிபதி ஆந்திரகுமார திசன் நாயக்காவினால் புதிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் 3 நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கையின் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்கவும் தற்போதைய அரசாங்கத்தின் வாக்குறுதி மீறல்கள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நாளை இடம்பெறவுள்ள பாரிய போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரி ஜெயசேகர அழைப்பு விடுத்திருக்கிறார். நாளாவிய அரச வைத்தியசாலைகளின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகளில் 94.66% தற்போது கையிருப்பில் உள்ளன. உயிர்காக்கும் 13 வகையான மருந்துகளும் எந்தவித தட்டுப்பாடுமின்றி வைத்தியசாலைகள் இருக்கின்றன என்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 15 பேருக்கும் கொழும்பு சிறப்பு மேல்நீதிமன்றம் தனித்தனியாக தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி குற்றவாளிகள் 15 பேருக்கு தலா 200 ஆண்டுகள் முதல் 260 ஆண்டுகள் வரை கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அரசுடமையாக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக சந்தேகப்படும் 40 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான மதிப்புள்ள நிலம் மற்றும் சொத்துக்களை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு 14 நாட்களுக்கு முடக்கியிருக்கிறது. மட்டக்களப்பு மாநகரசபைக்கு உட்பட்ட பகுதிகளில் காத்தான்குடி நகரசபையினால் வருமான வரி அறவீடு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இருதரப்பினருக்கிடையே நேற்று ஏற்பட்ட முருகல்லையானது காத்தான்குடி போலீசாரின் தலையீட்டினால் முடிவுக்கு வந்திருக்கிறது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் குணசிங்கம்
சூழலுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கிஜா பிரச்சனை தொடர்பாக பதிவிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஹரிஸ் உட்பட ஆறு பேருக்கு யூடியூப் முகநூல் தளங்களுக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் நேற்று நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கை நிபந்தனைக்குட்பட்ட கட்டளையை பெறுவதா இல்லையா என்று தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காக எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு நீதவான் வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். டெலிகிராபிக் பரிமாற்றங்கள் மூலம் வெளிநாட்டு கணக்குகளுக்கு 24.8 பில்லியன் ரூபாவுக்கு இணையான வெளிநாட்டு நாணயத்தை மாற்றியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக கொட்டியாபுத்தை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை நிதி குற்றப்பிரிவு பிரிவு நேற்று கைது செய்திருக்கிறது. சட்டவிரோதமாக பண வைப்புகளை ஏற்றுக்கொண்டமை மற்றும் நிதி தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை தொடர்பில் 6 நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் பணியாளர்களின் சொத்துக்கள் மற்றும் நிதிகளை முடக்குவதற்கு இலங்கை மத்திய வங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தனியார் கூரியர் சேவை மூலமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் 3.599 கிலோ குஸ்வகை கஞ்சா மற்றும் 2.409 கிலோ ஹசீஸ் அடங்கிய போதைப்பொருள் கையிருப்பு கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் கட்டாயம் ஆசனப்பட்டி அணிய வேண்டும் என்ற விதிமுறையிலிருந்து சில பிரிவினருக்கு விலக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPA சேனதீர தெரிவித்திருக்கிறார். நாளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளுக்கு 4570 சிமார்ட் பலகைகளை இறக்குமதி செய்து விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார். வியட்நாமின் கொசுமின் நகரிலிருந்து இலங்கை தலைநகர் கொழும்பை நோக்கி பயணித்த வியட் ஜெட் ஏர்லைன்ஸ் வானூர்தி நடுவானில் ஏற்பட்ட யந்திர பிரச்சினை காரணமாக சென்னை சர்வதேச வானூர்தி நிலையத்தில் நேற்றிரவு அவசரமாக தரையிறக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேலில் கட்டுமான துறையில் வேலைவாய்ப்புகளுக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள 133 இலங்கை தொழிலாளர்கள் இன்று நாட்டிலிருந்து புறப்பட இருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது. சர்வதேச கரையோர தூய்மைப்படுத்தல் தினம் மற்றும் தேசிய சமுத்திர வளங்கள் பாதுகாப்பு வாரம் 2026 முன்னிட்டு அக்கரைப்பட்டு சின்ன முகத்துவாரம் கடற்கரையோர பகுதியில் நேற்று விசேட கடற்கரை தூய்மைப்படுத்தல் வேலைத்திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் குறிப்பாக எந்தொரு முறையான கண்காணிப்புமின்றி குழாய் கிணறுகள் அமைக்கப்படுவதையும் அதன் மூலம் குடாநாட்டின் நிலத்தடி நீர்வளத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் கருத்தில் கொண்டு குழாய்க்கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கையை முறையான ஒழுங்குமுறையின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்ற ஆரம்ப கலந்துரையாடலில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மன்னார் கிரி கடற்கரையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் நிகழ்வுக்கான முன்னாய்த்த பணிகள் தற்போது தீவிரமாக அங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்திய செய்திகளில், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உலக தலைவர்களின் கூட்டத்துக்கு தலைமை தாங்கும் G20 தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் டிசம்பர் மாதம் அமெரிக்கா செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் பொருளாதாரம் இந்தியாவையே நம்பியிருப்பதாக உக்ரைன் அதிபர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். கர்நாடக மாநிலம் உடுப்பியைச் சேர்ந்த அல்வின் என்பவர் அக்கியரபு அமீரகத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது உடல் 9 துண்டுகளாக வெட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவரது மனைவி மற்றும் மகனை காணவில்லை என்று உறவினர்கள் புகார் அளித்துள்ளார்கள். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பங்கேற்க உள்ள தாய்மாமன் தங்கமோதிர திட்ட தொடக்க விழா மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நடைபெற இருப்பதாக அதிகார வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் இந்த நிகழ்ச்சியால் பொதுமக்களுக்கான மருத்துவ சேவை பெரிதும் பாதிப்படையும் என்று சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். RSS தலைவர் மோகன் பாகவத் இன்று காஞ்சிபுரம் சென்றுள்ளார். அவரது வருகையொட்டி காஞ்சிபுரத்தில் மாவட்ட SPS அரவிந்த் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் விளையாட்டு பிள்ளைகளால் நடத்தப்படும் தமிழக வெற்றிக்கழக கூட்டணி ஆட்சியில் கடந்த 2 நாட்கள் பெய்த மழையில் 500,000 நெல் மூட்டைகள் நனைந்து கடுமையாக சேதமடைந்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கேரளத்தில் CMRL ஊழல் வழக்கில் முன்னாள் முதல்வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான பினராஜி விஜயன், அவரது மகள் வீணா, மருமகன் முகமது ரியாஸ் உள்ளிட்டோருக்கு எதிராக காவல்துறை விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த தகவலை கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதல்லா தெரிவித்திருக்கிறார்.
தமிழகத்தில் பீகார் தொழிலாளர்கள் குறித்து விரைவில் கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக அந்த மாநிலத்தின் தொழிலாளர் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர் நலத்துறை கூடுதல் செயலர் கே செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். அரியானாவில் நெல் கொள்முதலை உடனடியாக தொடங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கலைத்தார்கள். வங்கி ஊழியர் சங்கங்கள் சார்பில் செப்டம்பர் 28 முதல் 30 தேதி வரை இந்தியா தழுவிய வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வங்கிகளின் முக்கிய அலுவலகங்கள், ஏடிஎம் மையங்கள் ஆகியவற்றுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குமாறு மாநில அரசுகளை மத்திய உள்துறை அறிவுறுத்தியுள்ளது. புற்றுநோய் சிகிச்சைக்கான அத்தியாவசிய மருந்துகள் பன்மடங்கு அதிக விலைக்கு விற்கப்படுவது குறித்து கடும் அதிருப்தி வெளியிட்ட உச்சநீதிமன்றம் இது நோயாளிகளுக்கு எதிரான பகல் கொள்ளை என்று குறிப்பிட்டிருக்கிறது. மலேசியாவுக்கு 30 இலவச விசாவில் வேலை தேடி செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள இந்திய தூதரகம் அதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. சுற்றுலா விசாவில் மலேசியா சென்று அங்கு வேலை செய்யும் இந்தியர்களுக்கு எதிராக அது எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தனியார் பாடசாலைகளுக்கு அங்கீகாரம் பெற்று தருதல் உள்ளிட்ட செயல்களுக்கு 100 ரூபாய் வாங்கி மோசடி செய்த புகார் தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் மகேஷ் உறவினரான பாலாடி கார்த்திக்கிடம் 7 நேரத்துக்கு மேல் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. தாய்லாந்து நாட்டின் பெங்காக்கில் இருந்து கடத்தி பெறப்பட்ட 31 ரூபாய் மதிப்பிலான உயர்ரக கஞ்சா பெங்களூர் விமான நிலையத்தில் வைத்து சிக்கியிருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரமோற்சவத்தின் 8 நாளான நேற்று காலை தேரோட்டம் நடைபெற்றது. கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளில் பவனி வந்திருந்தார். சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 113,080 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,135 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் வடகொரியா மீதான தடைகளை அமெரிக்கா நீக்க வேண்டும் என்று தென்கொரியா வலியுறுத்தியிருக்கிறது. அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு டிரம்பை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி சந்திக்க இருக்கும் சூழலில் ரஷ்யா உக்ரைன் நேற்று பரஸ்பரம் தாக்கிக் கொண்டதில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்து போனார்கள். அமெரிக்கா தனது ராணுவ முற்றுகையை நீக்கினால் 7 ஹோர்முஸ் நீரிணியை திறக்க தாங்கள் தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்திருப்பதான தகவல்கள் வந்திருக்கின்றன. ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை ஒருபோதும் தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று உறுதியளித்திருக்கிறார். கடந்த செப்டம்பர் 13 நிகழ்ந்த ட்ரோன் தாக்குதலால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த சவுதி அரேபியாவின் முக்கிய கிழக்கு மேற்கு கச்சா எண்ணெய் குழாய் மீண்டும் இயக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் மலாக்கா மாநில சட்டமன்றம் இன்று கலைக்கப்படுகிறது. 60 தேர்தல் நடத்தப்படும். பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் சுமார் 500 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சென்ற வாரம் அங்கு அவ்வப்போது நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்தன, சில இடங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இது தொடர்பான சோதனைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். துருக்கியில் உள்ள பாடசாலையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 11 பேர் காயமுற்றார்கள். அவர்களில் இருவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. இந்தோனேஷியாவில் புகை மூட்டத்தால் 170,000 அதிகமானோர் சுவாச தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சுமார் 40,000 சிறு பிள்ளைகளும் அவர்களில் அடங்குகின்றார்கள். அமெரிக்காவில் 100 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன அல்லது தாமதமாயின. நியூஜெர்சியில் கட்டுமான ஊழியர்கள் தவறுதலாக தொலைத்தொடர்பு கம்பி வடத்தை வெட்டிவிட்டதாக அமெரிக்க போக்குவரத்து அமைச்சர் சாண்டபி தெரிவித்திருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் உள்ள பண்ணைகளில் நெருப்பு கோழிகளின் இறக்குகள் கொடூரமாக பிடுங்கப்படுவதாக உலக விலங்கு நல பாதுகாப்பு அமைப்பு கண்டறிந்துள்ளது. பெரிய ஆடம்பர ஆட நிறுவனங்களுக்கு இறகுகள் விற்கப்படுகின்றன. சர்வதேச சந்தையில் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை இன்று 100 US டாலருக்கு கீழே சரிந்திருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து காயம் காரணமாக மூத்த இங்கிலாந்து வீரர் விலகியுள்ளார். இங்கிலாந்து அணியின் மூத்த வீரர்களில் ஒருவரான அரில் ரஷீத் காயம் காரணமாக இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து முழுமையாக விலகியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் டி20 கிரிக்கெட்டில் இந்தியா அபார வெற்றியுடன் நேற்று சாம்பியனானது. நடப்பு சாம்பியனாக களங்கண்ட இந்தியா தங்கத்தை தக்கவைத்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நடக்கும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டித் தொடரில் நேற்று ஹாக்கி போட்டியில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய ஆண்கள் அணி 2வது லீக் ஆட்டத்தில் இலங்கை அணியை 16-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா அபார வெற்றியை பெற்றிருக்கிறது.
பெண்களுக்கான ருபிக்ஸ் கியூப் விளையாட்டில் புதிய உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சீனாவைச் சேர்ந்த சிறுமி அதை 4-5 வினாடிகளுக்குள் முடித்துவிட்டார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 376.10 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.26 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 329.13 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.62 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 400.66 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.39 ரூபாய், 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 438.33 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.33 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 233.69 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.89 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறியா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
1: விடாதீங்க. போங்க போங்க.
2: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேர்.

0: குளிச்சாங்க, ஊட்டி மானம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, என் காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:19, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:19. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாக அளப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தேனம்பாலம் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானொலி கொடுத்து வருகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பிள்ளை அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களுடன் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களுடன்
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் எல்லாம் சரியா
2: இருக்கப்பா மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள் நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன் குப்பையில போடுங்க
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க அங்க போய் வாங்கினு வாங்கலன்
1: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி போய்
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம் இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ் அனைத்து வகையான உப உணவு பொருட்கள் கடல் உணவு பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள் சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொலைபேசி அட்டைகள் அன்பான உபசரிப்பு அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் உண்மைகள் ஊர்ஜிதம் மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் பத்தே தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு
0: பொது பண்டிகை ராம் திரைப்படத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம் வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்க

0: 8:49 மறந்துவிடாதீர்கள். பூண்டுபண்டி ராம் தரிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பூண்டுபண்டி மார்க்கெட்.
1: பொதுபட்டி மார்க்கெட் நேரம் சரியாக 11:23, ஐக்கியராட்சியத்தில் 10:23. பிறந்த நாள் வாழ்த்து. தாயகத்தில் நாரந்தனை தம்பாட்டியை பிறப்பிடமாக கொண்ட பிரான்ஸ் சென்டனிஸில் வாழ்ந்து வரும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள் 23 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை இன்று தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்றார். 23 புதன்கிழமை செப்டம்பர் மாதம் இன்று தனது 60வது பிறந்த நாளை வாழ்த்தி வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அன்பு கணவர் பாடகர் ராஜலிங்கம், அன்பு பிள்ளைகள் விச்சியா, சிந்துஜா, சயண்டன், நிடா, மருமகள் பிரேம், சுஜிதரன், துளசிகா, பேரப்பிள்ளைகள் ரஷாத், ரியான், அரியானா, இனியா, மற்றும் அண்ணாமார், அண்ணிமார், அக்காமார், அத்தான்மார், பெறாமக்கள், மருமக்கள் மற்றும் உற்றார் உறவின நண்பர்கள் அனைவரும் தம்பாட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் அருளுடன் தேக ஆரோக்கியத்துடன் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கிலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கையின வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று 60வது அகவையில் காலடி எடுத்து வைத்திருக்கும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க தேக ஆரோக்கியத்துடன் என்று டிஆர்டி தமிழொலி அறிவிப்பாளர்கள் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அன்பு கணவர் ராஜலிங்கம், பேரப்பிள்ளைகள் ரோஷாட், ரியான், அரியானா, இனியா அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இன்று தேனும்பால நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் இந்த பாடல்

சுவாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழறீங்க, சீமான்கள் போர்வையிலே சா

0: பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி என் எஸ் அவர்கள். பாடலை யாற்றவர் மருதகாசி. பாடலுக்கு இசை அமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் ஸ்ரீ அவர்கள். நினைத்ததை முடிப்பின் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும் பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானலை கிடத்து வருகின்றார்கள் பாரசில் ஆட்சிப்பள்ளல் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ், ஆசி பூசரி, போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலாம்ப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இது ஊர்லயும் ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கள ஆசிபுசரி ரச்சிதான் வெளிநாட்டிலிருந்து வாரது எல்லாம் ஆசிபுசரி ரச்சியத்தை நான் கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுங்கிடப்பா, போவோம் ஆசிபுசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாட்டில் செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசி பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 95 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
0: ஆசி பூசரி நேரம் சரியாக 11:29 ஆகியராட்சத்தில் 10:30. இந்த நேரத்தில் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: ஒலித்த பாடலை சிந்துகள் சித்ரா அவர்கள் பாடியிருந்தார். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் பதவி பிரமாணம் பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தென்றல் தேவா. நேரம் சரியாக 11:34 ஐக்கியராஜ்யத்தில் 10:34. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 9370 ரம்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-02. மலிவின் மறுபெயர் சூழல் பல்பொருள் வாணிபம் ரம்சியே.
0: மறந்து விடாதீர்கள் அன்பர்களே, ரம்சி நகர் சோட்டியால் போனால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற சூழல் பல்பொருள் வாணிபம் அருகில் அமைந்துள்ளது. தயவுசெய்து ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். இன்றைய தமிழிலேயே அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அன்பு உறவு பாடகர் ராஜலிங்கம் அவர்களுடைய அன்பு பேரக்குட்டிகள் ரோஷாட் ரியான் அரியானா இனியா. இந்த நால்வருக்கும் இதேபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய அம்மம்மா இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். 60வது அகவையில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றார் புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள். அவர்கள் இன்று போல் என்றும் தேற்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி இந்த பாடலையும் அன்பு பரிசாக வழங்குகின்றோம்.

பாடல் வரி போல் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்போடு தீர்க்க சுமங்கிலியாக வாழ்க வாழ்க்கை டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தியை மகிழ்கின்றது. இன்று 23rd, அதாவது புதன்கிழமை, செப்டம்பர் மாதம், தனது 60th அகவையில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றார் எனது அன்பு சகோதரி புஷ்பராணி ராஜலிங்கம் பாடகருடைய அன்பு மனைவி. அவர் இன்று போல் வாழ்க வாழ்க என நாங்கள் வாழ்த்தி அவருக்காக வரும் அடுத்த பாடல் இதோ வானலையில்.

பாடலை பாடியவர்கள் மாணிக்க விநாயகத்தோடு இணைந்து சுபா அவர்கள் பாடலை ஆற்றவர் கவிஞானி மாலி பாடலுக்கு இசை அமைத்தவர் ஜுவன் சங்கர் ராஜா. மௌனம் பேசியதே திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. அந்த தம்பதிகள் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்ற சிரஞ்சீவியாக பல ஆண்டுகாலம் வாழ்க வாழ்க. எங்களுடைய புஷ்பராணி ராஜலிங்கம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்க என வாழ்த்தி இந்த நிகழ்வை வானொலி கடத்து வந்த அவருடைய அன்பு கணவர் ராஜலிங்கம், அவருடைய அன்பு பேராண்டிகள் ரோஷாட், ரியான், அரியானா, இனியா இந்த நான்கு பேரக்குட்டிகளுக்கும் வந்து இதே பெருமாள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து வரும் பாடல்

பெரம்பல நிகழ்ச்சியில் ஒழித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ சிஎம்எஸ் உடன் இணைந்து டி எஸ் அஸ்ரீகா மற்றும் ஜெயச்சந்திரன் எஸ் என் சுரேந்தர் அவர்கள். பாடலுக்கு இசை அமைச்சரும் மெல்லிசை மாமன்னரும், பாடலும் இயற்றியவர் கவிஞானி வாணியவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பேரும்பால நிகழ்ச்சியில் இன்றைய பிறந்த நாள் நாயகி 60வது அகவையில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றார் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள். அவர்கள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழ்நிலை குடும்பமும் வாழ்த்தி அவருக்காக அவர் குடும்பத்திற்காக நாம் தரும் அடுத்த பாடல் இதோ வானலையில்

ஒளித்துக்கொண்டிருக்கும் பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்கள் மனுவோடு இணைந்து காற்றில் கலந்த குரல் சுமந்தார். பாடலை யாற்றவர் கவிஞானி மாலை, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி.

சரியாக 11:56 நிமிடம் ஐக்கிய ராஜ்யத்தில் 10:56 நிமிடம் அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழ் மொழியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேர்வாலம். இன்றைய தேர்வால நிகழ்ச்சியானது வானொலிக்கு எடுத்து வருகின்றார் ராஜலிங்கம். அவர்களுடைய பேர பிள்ளைகள் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும்.

பண்பு ஒருவிழா என்று கதை குறுகாத நிகழ்ச்சியில் உதயன் அவர்களுடைய கதை வானொலியில் மலர்கின்றது. அன்புறவர்களே, 12:20 ஒரு மணி வரை இன்றைய நேராக இன்று ராஜலிங்கம் அவர்களுடைய இன்றைய நேர் வானொலியில் மலர்கின்றது. 2:30 ஷியாமலா அவர்களுடைய முத்தார நிகழ்ச்சி வானொலியில்

ஒலித்த பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியை மட்டுமல்ல அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் எங்கள் அன்பு உறவு பாடகர் ராஜலிங்கம், அவர்களுடைய அன்பு பேரப்பிள்ளைகள் ரொஷாட், ரியான், அரியானா, இனியா அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று பிறந்த நாளை குதூகலமாக கொண்டாடி கொண்டிருக்கும் புஷ்பராணி ராஜலிங்கம் இன்று போல் என்றும் தீர்க்க சுமகிரியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மணித்தியால செய்திகள், மணித்தியால செய்திகளை தொடர்ந்து உதயனுடைய கதைக்குறுக்கான நிகழ்ச்சி வானொலியில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடத்தினர். சாசல் டார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவேந்தல் நிகழ்வு திருவண்ணாமலை சிவன் கோவிலுக்கு முன்னால் நேற்று மாலை 6 மணிக்கு 8ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது பிரதான சுடர் ஏற்றப்பட்டதோடு தியாக தீபம் திலீபனின் திருவுருவப்படத்துக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து விளக்கேற்றி மலர் தூவி மக்களால் அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக பதில்களுக்காக காத்திருக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் நலன்களை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் வலிந்து காணாமலாக்கப்படர்கள் தொடர்பில் உண்மை நீதி மற்றும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கான நகர்வுகள் என்பன தொடர்பில் நீதியமைச்சர் ஹர்சன்ன நாணயக்காரா மற்றும் சுவிட்சர்லாந்து பதில் தூதுவர் ஒலிவியர் பிரஸ் ஆகியோர் விரிவாக நேற்று கலந்துரையாடியிருக்கிறார்கள். இஸ்லாம் போதிக்கும் நற்பண்புகளின் அடிப்படையில் சிவராஜா அனோஜனுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவரது உயிரை காப்பது குறித்து பரிசீலியுங்கள். இத்தகைய கருணைமிகு செயல் இலங்கை மக்களால் பெரிதும் போற்றப்படும் என்பதோடு இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான நீண்டகால பரஸ்பர நட்பு மற்றும் கௌரவத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று சவுதி அரேபிய தலைமைத்துவத்துடன் 5 ஊடகவியலாளர்கள் அமைப்புகள் கூட்டாக வேண்டுகோளை விடுத்திருக்கின்றன. இலங்கையின் பொருளாதாரம் தொடர்ச்சியான அதிர்ச்சிகளுக்கு மத்தியிலும் மீள்திறனை வெளிப்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ள சர்வதேச நாணய நிதியம் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்த நிதி மற்றும் கையிருப்புகளை கட்டியெழுப்புவதுடன் சீர்திருத்தங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. இலங்கையில் பயங்கரவாதம் மற்றும் அது தொடர்பான குற்றங்களை கையாள்வதற்கான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாத்தல் என்ற புதிய சட்டமூலத்தை அரசாங்கம் வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சாவின் வழக்கு விசாரணை இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோதபா ராஜபக்சாவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரான சுகீஸ்வர பண்டாராவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பான வரவு அறிக்கை இந்திய நாடாளுமன்றத்தின் வெளிவகாரங்களுக்கான நிலைக்குழு தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளது. ஜனாதிபதி ஆந்திரகுமார திசன் நாயக்காவினால் புதிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் 3 நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கையின் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்கவும் தற்போதைய அரசாங்கத்தின் வாக்குறுதி மீறல்கள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நாளை இடம்பெறவுள்ள பாரிய போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தாசரி ஜெயசேகர அழைப்பு விடுத்திருக்கிறார். நாளாவிய அரச வைத்தியசாலைகளின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகளில் 94.66% தற்போது கையிருப்பில் உள்ளன. உயிர்காக்கும் 13 வகையான மருந்துகளும் எந்தவித தட்டுப்பாடுமின்றி வைத்தியசாலைகள் இருக்கின்றன என்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 15 பேருக்கும் கொழும்பு சிறப்பு மேல்நீதிமன்றம் தனித்தனியாக தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி குற்றவாளிகள் 15 பேருக்கு தலா 200 ஆண்டுகள் முதல் 260 ஆண்டுகள் வரை கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அரசுடைமையாக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக சந்தேகப்படும் 40 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான மதிப்புள்ள நிலம் மற்றும் சொத்துக்களை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு 14 நாட்களுக்கு முடக்கியிருக்கிறது. மட்டக்களப்பு மாநகரசபைக்கு உட்பட்ட பகுதிகளில் காத்தான்குடி நகரசபையினால் வருமான வரி அறவீடு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இருதரப்பினருக்கிடையே நேற்று ஏற்பட்ட முருகல்லையானது காத்தான்குடி போலீசாரின் தலையீட்டினால் முடிவுக்கு வந்திருக்கிறது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் குணசிங்கம்
சூழலுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கிஜா பிரச்சனை தொடர்பாக பதிவிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஹரிஸ் உட்பட ஆறு பேருக்கு ஜூடிப முகநூல் தளங்களுக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் நேற்று நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கை நிபந்தனைக்குட்பட்ட கட்டளையை பெறுவதா இல்லையா என்று தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காக எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு நீதவான் வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். டெலிகிராபிக் பரிமாற்றங்கள் மூலம் வெளிநாட்டு கணக்குகளுக்கு 24.8 பில்லியன் ரூபாவுக்கு இணையான வெளிநாட்டு நாணயத்தை மாற்றியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக கொட்டியாபுத்தை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை நிதி குற்றப்பிரிவு பிரிவு நேற்று கைது செய்திருக்கிறது. சட்டவிரோதமாக பண வைப்புகளை ஏற்றுக்கொண்டமை மற்றும் நிதி தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை தொடர்பில் 6 நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் பணியாளர்களின் சொத்துக்கள் மற்றும் நிதிகளை முடக்குவதற்கு இலங்கை மத்திய வங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தனியார் கூரியர் சேவை மூலமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் 3.599 கிலோ குஸ் வகை கஞ்சா மற்றும் 2.409 கிலோ ஹசீஸ் அடங்கிய போதைப்பொருள் கையிருப்பு கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் கட்டாயம் ஆசனப்பட்டி அணிய வேண்டும் என்ற விதிமுறையிலிருந்து சில பிரிவினருக்கு விலக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மேல்மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPA சேனதீர தெரிவித்திருக்கிறார். நாளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளுக்கு 4570 சிமார்ட் பலகைகளை இறக்குமதி செய்து விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார். வியட்நாமின் கொசுமின் நகரிலிருந்து இலங்கை தலைநகர் கொழும்பை நோக்கி பயணித்த வியட் ஜெட் ஏர்லைன்ஸ் வானூர்தி நடுவானில் ஏற்பட்ட யந்திர பிரச்சினை காரணமாக சென்னை சர்வதேச வானூர்தி நிலையத்தில் நேற்றிரவு அவசரமாக தரையிறக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேலில் கட்டுமான துறையில் வேலைவாய்ப்புகளுக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள 133 இலங்கை தொழிலாளர்கள் இன்று நாட்டிலிருந்து புறப்பட இருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது. சர்வதேச கரையோர தூய்மைப்படுத்தல் தினம் மற்றும் தேசிய சமுத்திர வளங்கள் பாதுகாப்பு வாரம் 2026 முன்னிட்டு அக்கரைப்பட்டு சின்ன முகத்துவாரம் கடற்கரையோர பகுதியில் நேற்று விசேட கடற்கரை தூய்மைப்படுத்தல் வேலைத்திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் குறிப்பாக எந்தொரு முறையான கண்காணிப்புமின்றி குழாய்கிணறுகள் அமைக்கப்படுவதையும் அதன் மூலம் குடாநாட்டின் நிலத்தடி நீர்வளத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் கருத்தில் கொண்டு குழாய்கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கையை முறையான ஒழுங்குமுறையின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்ற ஆரம்ப கலந்துரையாடலில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மன்னார் கிரி கடற்கரையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் நிகழ்வுக்கான முன்னாய்த்த பணிகள் தற்போது தீவிரமாக அங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்திய செய்திகளில், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உலக தலைவர்களின் கூட்டத்துக்கு தலைமை தாங்கும் G20 தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் டிசம்பர் மாதம் அமெரிக்கா செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் பொருளாதாரம் இந்தியாவையே நம்பியிருப்பதாக உக்ரைன் அதிபர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். கர்நாடக மாநிலம் உடுப்பியைச் சேர்ந்த அல்வின் என்பவர் அக்கியரபு அமிரகத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது உடல் 9 துண்டுகளாக வெட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவரது மனைவி மற்றும் மகனை காணவில்லை என்று உறவினர்கள் புகார் அளித்துள்ளார்கள். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பங்கேற்க உள்ள தாய்மாமன் தங்கமோதிர திட்ட தொடக்க விழா மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நடைபெற இருப்பதாக அதிகார வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் இந்த நிகழ்ச்சியால் பொதுமக்களுக்கான மருத்துவ சேவை பெரிதும் பாதிப்படையும் என்று சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். RSS தலைவர் மோகன் பாகவத் இன்று காஞ்சிபுரம் சென்றுள்ளார். அவரது வருகையொட்டி காஞ்சிபுரத்தில் மாவட்ட SPS அரவிந்த் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் விளையாட்டு பிள்ளைகளால் நடத்தப்படும் தமிழக வெற்றிக்கழக கூட்டணி ஆட்சியில் கடந்த 2 நாட்கள் பெய்த மழையில் 5 லட்சம் நெல் மூட்டைகள் நனைந்து கடுமையாக சேதமடைந்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கேரளத்தில் CMRL ஊழல் வழக்கில் முன்னாள் முதல்வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான பினராஜி விஜயன், அவரது மகள் வீணா, மருமகன் முகமது ரியாஸ் உள்ளிட்டோருக்கு எதிராக காவல்துறை விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த தகவலை கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதல்லா தெரிவித்திருக்கிறார்.
தமிழகத்தில் பீகார் தொழிலாளர்கள் குறித்து விரைவில் கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக அந்த மாநிலத்தின் தொழிலாளர் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர் நலத்துறை கூடுதல் செயலர் கே செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். அரியானாவில் நெல் கொள்முதலை உடனடியாக தொடங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கலைத்தார்கள். வங்கி ஊழியர் சங்கங்கள் சார்பில் செப்டம்பர் 28 முதல் 30 தேதி வரை இந்தியா தழுவிய வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் வங்கிகளின் முக்கிய அலுவலகங்கள், ஏடிஎம் மையங்கள் ஆகியவற்றுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குமாறு மாநில அரசுகளை மத்திய உள்துறை அறிவுறுத்தியுள்ளது. புற்றுநோய் சிகிச்சைக்கான அத்தியாவசிய மருந்துகள் பன்மடங்கு அதிக விலைக்கு விற்கப்படுவது குறித்து கடும் அதிருப்தி வெளியிட்ட உச்சநீதிமன்றம் இது நோயாளிகளுக்கு எதிரான பகல் கொள்ளை என்று குறிப்பிட்டிருக்கிறது. மலேசியாவுக்கு 30 இலவச விசாவில் வேலை தேடி செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள இந்திய தூதரகம் அதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. சுற்றுலா விசாவில் மலேசியா சென்று அங்கு வேலை செய்யும் இந்தியர்களுக்கு எதிராக அது எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தனியார் பாடசாலைகளுக்கு அங்கீகாரம் பெற்று தருதல் உள்ளிட்ட செயல்களுக்கு 100 கோடி ரூபாய் வாங்கி மோசடி செய்த புகார் தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் மகேஷ் உறவினரான பாலாடி கார்த்திக்கிடம் 7 மணி நேரத்துக்கு மேல் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. தாய்லாந்து நாட்டின் பெங்காக்கில் இருந்து கடத்தி பெறப்பட்ட 31 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்ரக கஞ்சா பெங்களூர் விமான நிலையத்தில் வைத்து சிக்கியிருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரமோற்சவத்தின் 8 நேற்று காலை தேரோட்டம் நடைபெற்றது. கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளில் பவனி வந்திருந்தார். சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 113,080 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,135 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் வடகொரியா மீதான தடைகளை அமெரிக்கா நீக்க வேண்டும் என்று தென்கொரியா வலியுறுத்தியிருக்கிறது. அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு டிரம்பை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி சந்திக்க இருக்கும் சூழலில் ரஷ்யா உக்ரைன் நேற்று பரஸ்பரம் தாக்கிக் கொண்டதில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்து போனார்கள். அமெரிக்கா தனது ராணுவ முற்றுகையை நீக்கினால் 7 கோர்முஸ் நீரணியை திறக்க தாங்கள் தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்திருப்பதான தகவல்கள் வந்திருக்கின்றன. ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை ஒருபோதும் தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று உறுதியளித்திருக்கிறார். கடந்த செப்டம்பர் 13 நிகழ்ந்த ட்ரோன் தாக்குதலால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த சவுதி அரேபியாவின் முக்கிய கிழக்கு மேற்கு கச்சா எண்ணெய் குழாய் மீண்டும் இயக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் மலாக்கா மாநில சட்டமன்றம் இன்று கலைக்கப்படுகிறது. 60 தேர்தல் நடத்தப்படும். பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் சுமார் 500 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சென்ற வாரம் அங்கு அவ்வப்போது நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்தன, சில இடங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இது தொடர்பான சோதனைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். துருக்கியில் உள்ள பாடசாலையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 11 காயமுற்றார்கள். அவர்களில் இருவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. இந்தோனேஷியாவில் புகை மூட்டத்தால் 170,000 அதிகமானோர் சுவாச தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சுமார் 40,000 சிறு பிள்ளைகளும் அவர்களில் அடங்குகின்றார்கள். அமெரிக்காவில் 100 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன அல்லது தாமதமாயின. நியூஜெர்சியில் கட்டுமான ஊழியர்கள் தவறுதலாக தொலைத்தொடர்பு கம்பி வடத்தை வெட்டிவிட்டதாக அமெரிக்க போக்குவரத்து அமைச்சர் சாண்டபி தெரிவித்திருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் உள்ள பண்ணைகளில் நெருப்பு கோழிகளின் இறக்குகள் கொடூரமாக பிடுங்கப்படுவதாக உலக விலங்கு நல பாதுகாப்பு அமைப்பு கண்டறிந்துள்ளது. பெரிய ஆடம்பர ஆட நிறுவனங்களுக்கு இறகுகள் விற்கப்படுகின்றன. சர்வதேச சந்தையில் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை இன்று 100 அமெரிக்க டாலருக்கு கீழே சரிந்திருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து காயம் காரணமாக மூத்த இங்கிலாந்து வீரர் விலகியுள்ளார். இங்கிலாந்து அணியின் மூத்த வீரர்களில் ஒருவரான அரில் ரஷீத் காயம் காரணமாக இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து முழுமையாக விலகியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் T20 கிரிக்கெட்டில் இந்தியா அபார வெற்றியுடன் நேற்று சாம்பியனானது. நடப்பு சாம்பியனாக களங்கண்ட இந்தியா தங்கத்தை தக்கவைத்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நடக்கும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டித் தொடரில் நேற்று ஹாக்கி போட்டியில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய ஆண்கள் அணி 2வது லீக் ஆட்டத்தில் இலங்கை அணியை 16-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா அபார வெற்றியை பெற்றிருக்கிறது.
பெண்களுக்கான ருபிக்ஸ் கியூப் விளையாட்டில் புதிய உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சீனாவைச் சேர்ந்த சிறுமி அதை 4-5 வினாடிகளுக்குள் முடித்துவிட்டார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 376 ரூபாய் 10 சதம், இந்திய பிரமதியில் 109 ரூபாய் 26 சதம். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 329 ரூபாய் 13 சதம், இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 62 சதம். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 400 ரூபாய் 66 சதம், இந்திய பிரமதியில் 116 ரூபாய் 39 சதம். ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 438 ரூபாய் 33 சதம், இந்திய பிரமதியில் 127 ரூபாய் 33 சதம். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 233 ரூபாய் 69 சதம், இந்திய பிரமதியில் 67 ரூபாய் 89 சதம். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷலா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகான காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்துடும்.
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் போத்தனாலும் மரக்கறியும் தான். அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து அள்ளி கண்டு
1: போகிறது.
4: அங்கும் எங்கும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பரிசு லாச்சக்கலையில்
2: விடி
4: சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசடில்
2: 95 Marcel Sierra, 95 Lyonnais.
4: சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் எங்கும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் பிறந்த நாள் வாழ்த்து. தாயகத்தில் நாரந்தனை தம்பாட்டியை பிறப்பிடமாக கொண்ட பிரான்ஸ் சென்டனிஸில் வசிக்கும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள் 23 தேதி இன்று தனது 60 அகவையில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றார். அவர்களை வாழ்த்தி மகிழ்வர்கள் அன்பு கணவர் பாடகர் ராஜலிங்கம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய அன்பு பிள்ளைகள் விச்சியா, சிந்துஜா, சயண்டன், நிடா, மருமகள் பிரேம், சுஜிதரன், துளசிகா, பேரப்பிள்ளைகள் ரோஷான், ரியான், அரியானா, இனியா மற்றும் அண்ணாமார், அண்ணிமார், அக்காமார், அத்தான்மார், பராமக்கள், மருமக்கள் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் தம்பாட்டி அருள்மிகு ஸ்ரீ முட்டுமாரி அம்மன் அருளோடு தேக ஆரோக்கியத்துடன் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று 60 பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் என்று போல் என்றும் பல ஆண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி அறிவிப்பாளர்கள் அனைவரும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அன்பு கணவர் ராசலிங்கம், பேரப்பிள்ளைகள் ரொஷாடு, ரியான், அரியானா, இனியா அனைவருக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய அனுசரணையோடு வானொலிக்கு வலம் வருகின்றது சகோதரர் உதயன் அவர்களுடைய கதைக்கொரு காணும் நிகழ்ச்சி. அந்த கதையை கேட்ட அன்பு உறவுகளே, அதற்கேற்ற பாடலோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இதோ கதை.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்திய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது.

கதை ஆசிரியர் உதயன் அவர்களுடைய கதை வானிலைக்கு வர இருக்கின்றது. அந்த வேளை தன்னுடைய சொந்த கற்பனையிலே உருவாக்கிய கதை என்று எழுதியிருக்கின்றார் உதயன் அவர்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சரி நேர்களை, நீங்களும் உதயன் அவர்களுடைய கதையை கேட்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? நானும் உங்களுக்காக இந்த கதையை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆகவே இந்த கதையை கேட்டு சிறிய கருத்துக்களோடும் பாடல்களோடும் இணைந்து கொள்ளலாம். நன்றியுடன் நிர்வாகம். சரி, இப்பொழுது நாங்கள் உதயன் அவருடைய கதையை கேட்க நீங்கள் தயாராக உள்ளீர்கள். அதே போல நானும் உங்களுக்காக இந்த கதையை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன்.

டே ஆனந்தன், காலையில் இருந்து பார்க்கிறேன். என்ன ஏதோ யோசித்துக் கொண்டே இருக்கிறாய்? என்ன விஷயம் சொல்லும் அச்சான் என்று ஆனந்தனின் நண்பன் செல்வன் உரிமையோடு கேட்க, செல்வன், என்னுடைய நான்கு அக்காமார்களும் வாட்ஸ்அப்பில் என்னோட கதைக்கு வர போறார்கள். இன்னைக்கு நான் அவர்களிடம் இருந்து தப்ப முடியாது. இருண்டத்தான் ஒரு முடிவு என்று அக்காமார்களுக்கு சொல்லியே ஆகணும். பின்னமச்சான், நீ 30 வயது ஆகியும் கல்யாணம் செய்யாமல் நிமிக்கி விட்டுக் கொண்டிருந்தால் அவர்கள் விடமாட்டார்கள் தானே? இங்க பாரு ஆனந்த், அக்காமார் சொல்ல கேள் மச்சான். அப்போ அப்போது வாட்ஸ்அப் ஒலித்தது. ஆனந்தனின் அழகான நான்கு அக்காமார்களும் அவர்கள் முகம் தெரிய வாட்ஸ்அப்பில் தம்பி ஆனந்தனோடு பேச ஆரம்பித்தார்கள். டே ஆனந்தா, நலமா இருக்கிறாயாடா? என்னடா செய்கிறாய்? டே, 30 வயது ஆயிட்டு உனக்கு. எத்தனை நாளைக்குடா நீ கல்யாணம் கட்டாம இருக்க போறா? ஆனந்த், பிளீஸ்டா, எங்களுக்காகவது நீ கல்யாணம் கட்டித்தான் ஆகணும். இத்தனை நாள் கஷ்டப்பட்டு உழைத்தது போதும். நீ உனக்காக வாழடா, கல்யாணம் செய்துக்கோ. உனக்கு பெண் பார்த்து பிரான்சுக்கு அனுப்பி வைக்கவா? அக்காமார் சொல்றதை கேளுடா. சரி அக்கா, சரி சரி, எல்லா அக்காமாரும் கேளுங்கோ, நான் ஒன்று சொல்றேன். நான் கல்யாணம் கட்டுறேன், ஓகே? ஆனால் இங்க யாரும் எனக்கு பிடித்த மாதிரி தேவதை போல் அழகோட நல்ல குணம் கொண்டவள் யாராவது கண்டு கதைத்து பழகிய பின்பே காதலித்தே கட்டுவேன் அக்கா. சரியடா, ஓகே ஓகே, உன்னுடைய விருப்பம், நீ சொல்றத அக்காமார் கேட்கிறோம்.

இப்ப கொரோனா காலத்துல வேலை இல்லாம தானே நிக்கிறாய். இந்த சந்தர்ப்பத்தை விடாமல் தேடி உன் மனதுக்கு பிடித்தவளை கண்டுபிடி, காதலி, பிறகு ஊருக்கு கூட்டி வா. ஓகேவா? ஓகே ஓகே. மற்றபடிய இங்க ஊர்ல வச்சு யாம் யாம் என்று உன் கல்யாணத்தை நாங்கள் நடத்துவோம். சரியாடா? சரி. ஓகே, பாய்டா.

0: தொலைபேசிய துண்டித்த ஆனந்தன், செல்வன் டே, நான் எங்கடா போய் பொம்பளை தேர்றது? ஆனந்தன், நீடா எவ்வளவு மடிவான பொடியன், உன்னை காண்பவர்கள் ஒரு திரும்பி பார்க்கும் அளவுக்கு கம்பீரம், அழகு உன்னிடம் உண்டு. இந்த கொரோனா டைம்ல தேடி பிடி உன் வருங்கால துணியை மச்சான். மறுநாள் காலையில கண்விழித்த ஆனந்தன் டிஆர்டி தமிழொலியில் இன்றைய நாள் எப்படி ராசி பலன் பகுதியில் கன்னிராசிக்காரர்கள் மனதுக்கு பிடித்த பெண்ணை சந்திக்க வாய்ப்புண்டு என்று கூறினார்கள். நம்ம கதையின் ஹீரோவும் கன்னிராசி புறப்பட்டான். சில பலசரக்கு பொருட்கள் வாங்கி வர முகத்துக்கு மாஸ்க் எல்லாம் அணிந்து கொண்டு புறப்பட்டான். மழை வேறு. அப்போ அவன் முன்னால் குடை பிடித்துக் கொண்டு சென்ற பெண்ணின் பையிலிருந்து மணிப்பூசு விழுந்ததை கண்டு அதை எடுத்த ஆனந்தன், இங்கிருங்கோ, ஹலோ, உங்களோட பர்ஸ் விழுந்துட்டது. அந்த பெண் நின்றாள். அவனை பார்த்து திரும்பினாள். அந்த நேரம் மின்னல் பளிச்சிட்டு அவள் அழகு பேரழகாய் தெரிந்தது. அப்பாடா, என்ன உயரம், மா நிறம், ஐஸ்வர்யராய் போல உடல் வாகு. மஸ்க் அவள் மூக்கு வாய் நாடியை மூடி இருந்தாலும் பேரழகாய் தெரிந்தது. நான் தேடும் பெண் இவள்தான். உங்களோட பேர்ஸ் விழுந்துட்டது, இந்தாங்கோ, கை நட்டி வாங்கினாள். ஆஹா, எவ்வளவு அழகான விரல்கள், ரொம்ப நன்றி எங்க. ஐயோ, நல்லா நனைஞ்சிட்டீங்களே, குடைக்குள்ள வாங்கோ. எங்கே போறீங்க? கடைக்கு. நானும் அங்கேதான் போறேன். அவளோடு ஒரே குடைக்குள் அவள் தோல் உரச நடக்கும் போது படு குசையானான் ஆனந்தன். வெளியே மலை, ஓர் இளம் மலகியின் குடைக்குள் நான் இப்படி. எங்களை இணைத்த இறைவன், என் வாழ்க்கை துணையாகவும் இவளை இணைக்கணும் ஆண்டவா என மனதுக்குள் வேண்டிக் கொண்டான். கடையை விட்டு கிளம்பும் போது அவளிடம் சென்று கேட்டான், உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? தப்பா நினைக்க கூடாது. உங்களுக்கு திருமணம் ஆகிட்டதா? இன்னும் இல்ல. ஏன் கேட்கிறீங்க? இல்ல, ஒன்றும் இல்ல. நாங்க இரண்டு பேரும் நாளை மீண்டும் இந்த இடத்தில் சந்திக்கலாமா? என் அக்காமார்கள் உங்களிடம் ஒரு செய்தி சொல்லும்படி கூறியுள்ளார்கள். உங்கள் அக்காமாரா? என்னமா? ஏங்க, உங்களை யார் என்று எனக்கு தெரியாது. இன்றுதான் முதன் முதல் சந்திக்கிறேன். என்னங்க கதை விடுறீங்க? உண்மையாய் சத்தியமாய் நாளை உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கு. நாளை 12 மணிக்கு இங்கே சந்திப்போம், சரியா? மறக்காம வாரீங்களா? ஓகே, மறக்காமல் வர்றேன். சௌந்தரியின் மனதில் யாரும் இப்படி கல்லறிந்து விட்டு சென்றதில்லை. நல்ல அழகான ஆண், பளிச் பளிச்சென்று பேச்சு. அவனை மீண்டும் சந்திக்க மனது துடித்தது. அவனது அக்காமார்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்டுத்தான் பார்ப்போமே. மறுநாள் புறப்பட்டான் ஆனந்தனை சந்திக்க. அவனும் நெஞ்சு படபடக்க அவள் கட்டாயம் வருவாள் என்று காத்திருந்தான். கண்டதும் துள்ளி குதித்தான். சீக்கிரம் சொல்லுங்க, நான் போகணும். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க.
1: என் பெயர் ஆனந்தன்.
0: உங்களோட பெயர்?
1: என் பெயர் சௌந்தரி.
0: என்ன விடியம் சொல்லுங்க ஆனந்த்.
1: அது வந்து வந்து எனக்கு சுத்தி வளைச்சு எனக்கு கதைக்கு தெரியாது. நான் சொல்றேன்,
0: என்ற அக்காக்கள் என்னைய பெண் தேடி காதலிச்சு கட்ட சொல்லிட்டாங்க.
1: நான் தேடும், என் அக்காக்கள் தேடும் பெண் நீங்க தாங்க சௌந்தரி.
0: சௌந்தரியின் வாழ்நாளில் சௌந்தரியை யாருமே காதலித்ததில்லை. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த நிலையில் ஆனந்தன் என்ற அழகான ஆண் நேரடியாக வந்து கொஞ்சம் மேலே போய் தன்னை திருமணம் செய்ய கேட்டது உண்மையிலேயே அவளுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. தடுமாறியே போனாள்.
1: ஆனந்தன், உங்களை எனக்கு தெரியாது.
0: என்னை உங்களுக்கு தெரியாது?
1: அப்படி என்றால் நாம் இருவரும் பழகித்தான் பார்ப்போமே,
0: ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வோம்.
1: நேசம், பாசம், அன்பு உண்மையானால் ஆண்டவர் நம் இருவரையும் சேர்த்து வைப்பார்.
0: அதனால் எங்கெல்லாம் சந்திக்க முடியுமோ அங்கெல்லாம் இருவரும் சந்தித்து ஒருவர் மீது மற்றவர் கொண்ட உயிரான நேசத்தை வளர்த்துக் கொண்டனர். இனி பிரிவில்லை என்ற அளவுக்கு அவர்கள் காதல் வளர்ந்தது. ஆனாலும் ஆனந்தனுக்கு உள்ளூர ஒரு கவலை. இது கொரோனா காலம் என்பதால் அவள் எப்பொழுதும் மஸ்கோடுதான் வருவாள், கதைப்பாள், போவாள். அவள் மஸ்கை கலட்டி கதைத்தாலும் அவள் கலட்டவே மாட்டாள். மஸ்க் இல்லாத அவள் முழுமையான முக அழகை பார்த்துவிட வேண்டும் என்று துடித்தாள்.
1: சவுந்த்,
0: பிளீஸ், இன்றைக்காவது மஸ்கை கலைத்தேன். எனக்காக உன் முழுமையான முழு அழகை நான் கண்குளிர பார்க்க வேண்டும் சவுந்த், பிளீஸ்.
1: கொரோனாவுக்கு தடுப்பூசி வந்த பின் தான் கலட்டுவேன் ஆனந்த்.
0: கோபியாதீங்கோ.
1: இல்ல இல்ல சவுந்த், இன்னைக்கு நான் பார்த்தே ஆகணும்.
0: அவள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அவன் மஸ்கை பிடுங்க அவள் உடனே திரும்பி முகத்தை காட்ட மறுத்தாள். தன் பையில் இருந்த மற்றொரு மஸ்கை எடுத்து போட்டாள். செல்லமாக கோபித்துக் கொண்டு அவனிடமிருந்து விடை பெற்றாள்.
1: இந்த அவசரம் கூடாது ஆனந்தன், பாய்.
0: ஆனந்தனுக்கு சந்தேகம் வந்தது. நண்பன் செல்வனிடம் சென்று, மச்சான், கடந்த 3 மாசமா எவ்வளவு கேட்டும் மஸ்க் அலற்றால் இல்லையே, ஏன் மச்சான்?
1: ஐயோ ஆனந்தன், பார்த்து மச்சான்,
0: நல்ல பல்லு மிதப்பான பெட்டியோ தெரியலையே, எல்லாம் பார்த்துல காதலுக்கு இருக்கணும்.
1: மறுநாள் அவளை சந்தித்த அவன் மிக பிடிவாதமாக முகத்தை காட்டு சொல்லி கேட்க,
0: காட்டுவேன், ஆனால் நீங்கள் என்னை வெறுக்க கூடாது ஆனந்த்.
1: நான் உங்கள உயிரையே வச்சிருக்கேன்டா.
0: தயக்கத்தோடு மஸ்கை கலட்டினான். மூக்கில் இருந்து இதழ் பகுதி தாடையெல்லாம் பிளந்து அவற்றை தையல் போட்டு சீர் செய்த தழும்பு அவள் அழகிய முகத்தை கோரமாக காட்டியது. இப்ப அவளை பார்க்க நல்லாவே இல்லை, திகைத்து நின்றான் ஆனந்தன். அவளோ கண்ணீரோடு ஒரு விபத்தில் எல்லாம் பிளந்து இப்படி ஆயிற்றுது என்று கூறி அவன் கையை பிடித்து,
1: ப்ளீஸ் ஆனந்த், ப்ளீஸ் என்னை வெறுக்காதீங்க. 3 மாதமாக நான் உங்களை காதலித்திருக்கிறேன், உங்களை அன்பு செய்திருக்கிறேன், என்னை வெறுக்காதீங்க என்று அவள் சொல்லும் போது அவள் கையை தட்டிவிட்டு விருக்கென சென்று விட்டான். சும்மா போனவளை கூப்பிட்டு கல்யாணம் என்று ஆசை காட்டி இப்ப இப்படி விட்டுட்டு போறீங்களே ஆனந்த், இதுக்காகத்தான் என்னை ஓடி ஓடி விரட்டி காதலித்தீங்களா? யாருமே இதுவரையில் என்னை காதலித்ததில்லை, காரணம் இதுதான். ஆனால் கொரோனா வந்து இந்த மஸ்கை மூடி என் அழகை பார்த்து நீங்கள் தான் என்னை காதலித்தீர்கள் ஆனந்த். நான் அழகானவள் தான், ஆனால் என் விதி என்னவோ இப்படி ஆயிற்று. ஏன் ஆனந்த் என்னை வெறுக்கிறீர்கள்? ஐயோ, உங்களை என்னால் வெறுக்க முடியலை ஆனந்த், மறக்க முடியலை ஆனந்த். ஏன் ஆனந்த் என்னை வெறுத்துட்டீங்களா? என்னை வெறுத்துட்டீங்களா ஆனந்த்? அவள் ஓவென அழுதாள், அழுதபடி வீடு போய் சேர்ந்தாள். அதன் பின் அவனை எங்கெங்கோ தேடியும் காண முடியல. அன்றொரு நாள் ஆனந்தனின் நண்பன் செல்வன் அவளை கண்டு, நீங்கள் சௌந்தரி தானே? ஆனந்தன் நானும் ஒரே ரூம்ல இருந்தோம், இப்ப நான் அங்க இல்லை. அவன் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளான், நான் ரூமை விட்டு வெளியேறிவிட்டேன். அதை கேட்ட சௌந்தரி துடித்தே போனாள். ஐயோ, ஆனந்தனுக்கா கொரோனா? ஆனந்த், ஆனந்தன் எங்கே தங்கியுள்ளார்? பிளீஸ் விலாசத்தை கொடுங்கோ, நான் ஆனந்தை பார்க்க வேணும், நான் ஆனந்தை பார்க்க வேணும், நான் அவரை போய் பார்க்கணும். சௌந்தர்யா, நீங்க போனால் உங்களுக்கும் கொரோனா வந்துவிடும். கொரோனா எனக்கு வந்து இறந்தாலும் பரவாயில்லை, என் ஆனந்தை நான் பார்க்க வேணும். விலாசத்தை வாங்கி கொண்டு ஆனந்தனை பார்க்க ஓடினாள். ஆனந்தன், நான் சௌந்தரி வந்திருக்கேன், கதவை திறவுங்க. சௌந்தரி, ஏன் இங்கு வந்தாய்? போ, உனக்கும் கொரோனா தொட்டி விடும், போ. பிளீஸ் என்னையாவது திறவுங்க, பிளீஸ் ஆனந்த், பிளீஸ். திறந்தான், கண்ணீரோடு உரையாடினாள். அவன் அவள் அருகே வராமல் மிக தூரம் நின்றே உரையாடினான். அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவனுக்கு உணவு சமைத்துக் கொண்டு வந்து கொடுத்து எண்ணலுக்கு வெளியே நின்று 6 மணி நேரம் அவனுக்கு பேச்சு துணியாய் உரையாடிய பின்னே போவான். இப்போ அவளது பல நல்ல குணங்களால் அவள் முகத்தளம்பு பெரிதாக தெரியல ஆனந்துக்கு. கொரோனாவில் இருந்து அந்த தாக்கத்தில் இருந்து தப்பியவன் 1 வருடங்களின் பின் அக்கா அப்பாவுக்கு போன் எடுத்தான். காதலிக்கும் சௌந்தரியோடு திருமணத்துக்காக ஊர் வரவுள்ளதை கூறினான். அப்பா கரண் பேரானந்தம் அடைந்தார். டேய் ஆனந்த், முதல்ல பெண்ணின் போட்டோ அனுப்பு. இல்லை அப்பா, நேர்ல வரத்தானே போறேன், நான் சௌந்தர்யாவை கூட்டி வரத்தானே போறேன் அப்பா, அப்ப பார்க்கலாம் தானே என்று கூறியபடியே சௌந்தரியோடு ஊர் போய் சேர்ந்தான். சௌந்தரியை கண்டதும் அதிர்ச்சியடைந்த கரண் ஆனந்த கண்ணீர் வழிய, நீ அம்மா, நீயா எனது மகனின்
0: காதலி நீ அம்மா, நீயா என் வீட்டு மருமகள்? அடடா அடடா, ஆண்டவன் லீலையே, இது ஆண்டவனுடைய லீலையே. அப்பா, என்னப்பா என்ன சொல்றீங்க? நல்ல காரியம் செய்தாய்ப்பா, நல்ல காரியம் செய்தாய். சரியான பெண்ணை திருமணம் செய்ய கூட்டி வந்தாய். அம்மாடி, என்னை ஞாபகம் இருக்கா? 4 வருடத்துக்கு முன் நீ ஆக்சிடென்ட் ஆகி இருக்கையில் ஆஸ்பத்திரி வந்து உன்னை பார்த்து நீ மறந்துட்டாய். உன்னுடைய முகம் இப்படி போனதுக்கு இந்த பாவிதான் அம்மா காரணம். இந்த பாவிதான் காரணம் அம்மா. ஐயோ, நீ அழகான பெண். உன் அழகை கெடுத்தது நான் தான் அம்மா. உன் அழகு இப்படி ஆகியதுக்கு நான் தான் அம்மா காரணம். என்னை மன்னித்திடம்மா, என்னை மன்னித்திடு. தலையில் அடித்து அழுதார். அன்றொரு நாள் ஏர்போர்ட்ல இருந்து நீ உன் குடும்பத்தோட வரக்கல, நான் ஓட்டிட்டு வந்த வேன் கொஞ்சம் தூங்கிட்டேன். நேரம் வந்து நீங்க வந்த வாகனத்தோட மோதி நான் ஒரு காலை இழந்தேன். உன் முகம் இப்படி ஆயிடுச்சம்மா. இப்போ நீ என் மகனை கட்ட போறதான் எனக்கு பெரிய சந்தோஷம். நீ என் மகனை கட்ட போறதன் மூலம் நீ எங்க வீட்டு மகாலட்சுமி ஆகிட்டாயம்மா, ஆகிட்டாய் என்று ஆனந்தனின் தகப்பன் கரண் அவளை அணைத்து அழுதார். நல்லது நேர்களே, ஒரு அருமையான கதை இது. உதயன் அவர்கள் தன் கற்பனையிலே எழுதிய.
2: சரி, அன்பவர்களே, இந்த கதைக்கு ஏற்ற கானங்களோடு 15 நிமிட பொழுதுதான் இருக்கின்றது. இந்த 15 நிமிட பொழுதில் உங்களுடைய இந்த கற்பனை கதைக்கு ஏற்ற ஒரு பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள் அன்பவர்களே. எதுக்கு விதி செய்த சதியா இதை எல்லாம் சொல்லலாம். இதை நினைக்கிறீர்கள், உங்களுடைய கற்பனையில் உதிக்கின்ற கதையோடு நேரத்தோடு ஓடி வாருங்கள் அன்புறவுகளே. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
2: வணக்கம் திருமதி யோசிரியம்மா. என்ன பாட்டு ஜோதிச்சு எடுத்தீங்க? நலமா இருக்கிறீங்களா?
3: பாட்டுக்கு முதல் இந்த விதி கண்டது எங்க உண்டு, எங்க சேர்த்து அந்த பிள்ளை, என்ன மாதிரி இருந்த பிள்ளைய அழகா குறைச்சு பெரும் திரமணம் செய்ய மாட்டேன்னு சொல்ல, இந்த சந்திரன் அவர் சௌந்தரி பிள்ளைக்கு இல்ல, சௌந்தரன் எனக்கு ஆனந்த நான்
2: சௌந்தரி சௌந்தரி வடிவாய் சொல்லுங்க.
3: சௌந்தரி
2: இவருக்கு பேர் ஆனந்த்.
3: அது நல்ல நல்ல கதை. அந்த என்ன சோபிதா நல்ல சூப்பரா என்ன மாதிரி வாசித்தா நல்ல, அந்த கதை கேட்க முதல் கதை கேட்க அந்த நடிப்பு, வருத்தம் இந்த நடிப்பு நல்ல வலிதா வாசித்தா வந்து இந்த நல்ல கிளியரா கேட்டது முந்திய போல இல்லாம ஒரு ஒலிபரப்பு.
2: நடிகையா தான் இருக்கலாம்.
3: நாடிகையிலும் நல்ல நடிகை, என்ன நடிகை
2: தான் இந்தியாவுக்கு போயிருந்தா அங்க போயிருப்போம்.
3: அழுகிற நேரம் அழுகிற கட்டம் வந்தா, சிரிக்கிற நேரம் சிரிக்கிற கட்டம் வந்தா, சூப்பர் வாழ்த்துகள் என்ன போயிட்டு தெரியாது கேட்டுக்கொண்டு சொல்லிக்கொண்டு. நான் அப்ப நீங்கள்
2: எனக்கு பாட்டு தெரியாது, நான் போட மாட்டேன் பாட்டு. நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் நல்ல பாட்டா இருக்கும்.
3: நான் வந்து பாட்டு எடுக்கிறதுல நான் வந்து
2: சொல்லுவேன்,
3: வந்து பாட்டு சொல்லுவாள்.
2: கல்யாணம் ஒரு பொண்ணோடு தான் என்றது ஒரு பாட்டு இருக்கு.
3: அந்த பிள்ளை எங்க போய் திதி எங்க ரெண்டு வேண்டாம் இருந்தேன், அந்த ஆளுடைய வந்துட்டதே மருமகன் மருமகளாய்.
2: அதான் அந்த சாடிக்கு ஒரு முடி எப்படி இருக்கும், ஊசிக்கு ஒரு நகுல் அப்படி இருக்குமோ அதுதான் அந்த விதி.
3: விதி என்னதான் இருக்குதானே
2: உங்களுக்கு என்ன மாதிரி இந்த மூடி ஊசிக்கு வந்து அந்த நூல் வந்து சேர்ந்துட்டு
3: என்ன
2: செய்யம்மா என்ன செய்ய, நீங்க தானே வந்திருக்கீங்க வானொலியில, உங்களோட தான் அரைக்கணும். அப்ப நீங்க வருகின்ற வரையும் நீங்க கரையுங்க.
3: உண்முகத்தை
2: அந்த ஒருவன் இருக்கவில்லை, அழக வைத்து காதலிக்க எத்தனையோ ஆன்மகங்கள் இருக்கிறார்கள். அவர் யோகிஸ்ரீ அம்மா பாட்டு சொல்லவில்லை, இப்பொழுது திருமதி குணநாயகி அவர்கள் இணைந்திருக்கின்றார், அவர் பாட்டு
4: சொல்லுங்க.
2: டெலிபோன் பிள்ளை அதுங்க அந்த கதையை விட்டுட்டு நீங்க சொல்லுங்க.
4: சரி, நான் இதுக்கு விதி விரைந்த பாதை வழியே வாழ்க்கை ஓடுது.
2: அப்படி போகுதா?
4: ஓ, அதான் நான் சொல்றேன் அதுதான்.
2: அப்ப ஒருத்தன் கெடுக்கே இல்லையா, கெடுக்கே இல்லையே,
4: போய்
2: ஒருத்தன் கெடுக்கே இல்லையா,
4: கெடுக்கலையோ
2: கழட்டணும். அப்ப நீங்க அதுக்கு பாட்டு இல்ல சொல்லு,
4: படத்துக்கு கெடுத்து.
2: இது நல்ல கதை இல்ல,
4: அதுதான் அவருக்கும் தலைவிதி, அதுதான் படிவில்லையிட்டு விட்டாலும் அவருக்கு அதுதான் திருமண வாழ்க்கை. அது ஒரு விதிதான்.
2: கடவுள் அமைத்து வைத்த மேடை. அப்ப இந்த பாட்டு போடுவோம், அம்மன் கோயில் பேரழகோ, அம்மன் கோயில் பேரழகோ, ஆயிரத்தில் ஓரழகோ, நானும் உள்ள பெண் அழகோ, நான் வரை விரும்பும்.
4: சரி, அதுவும் ஒரு
2: அளவுக்கு பொருந்தும் போல ஒரு தண்ணீரில் மூழ்கு மூடம் நான் தானே கண்ணீரில் இருந்த ராஜேந்திர பாட்டு ஒன்று இருக்கு, அழகற்ற என் முகத்தை அந்த ஒரு தீயற்க வேலை. ஆணுக்கு இல்ல ராஜேந்திர பாரு, அதுக்கு மைதிலி என்ன பாடுறான்டா.
4: சரி, ஆணுக்கு முகம் அலங்கினாங்க,
2: அது உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவருக்கு ஒரு நியாயம் இருக்கும். நியாயம் என்பது பொதுவா இருக்கணும். அப்ப நீங்க
4: பெண்ணுக்கு வந்தா ராஜா, பெண்ணுக்கு வந்துட்டு
2: ஓ
4: அது
2: ஒருத்தரும் நிக்கிறார். நன்றி சகோதரி, அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை, அன்பு அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை, அவர் ஓடிவிட்டார். அன்பு உறவுகளை வேகமாக நீங்கள் இணைந்து கொண்டால் நிச்சயமாக நன்றாயிருக்கும். டென்மார்க்கில் இருந்து மீரி அவர்கள் இணைந்திருக்கின்றார். மீரியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் மீரி.
5: வணக்கம்.
2: நலமா இருக்கிறீங்களா மீரி? என்ன மீரி, சுகமா இருக்கிறீங்களா?
5: ஒரு சிரிப்பு வந்தது.
2: உங்களுக்கு சிரிப்பு வந்தது, எனக்கு அழகு வருது, நீங்க சிரிக்கிறீங்க. ஏன் சிரிச்சிருங்க?
5: கொரோனா காலத்துல ஒரு குடையில ரெண்டு பேரும் போனதுண்ட.
2: கொரோனா காலத்துல முடங்கி இருக்கிறதுல கதையில பிள்ளை இருக்கா?
5: பிள்ளையண்டில் இருக்கும். இது காசு தானே, இது என்ன, இது நாங்க ஒரு இந்த விஷயத்த ஒரு நகைச்சுவையா
2: சொல்றேன்.
5: நினைத்தான் மனநாள் கொடுத்தான் திருமகளே நீ
2: வாழ்க்கவே. பாட்டும் இல்ல சகோதரி, பாத்தீங்களா உங்களோட உள்ளத்துல அந்த பாட்டு வந்துடுது. ஆனா அந்த பிள்ளைக்கு அந்த அந்த
5: வேண்டாம் போச்சினம் வந்தினம்.
2: ஆனா இந்த பாடல் அம்மா கண்ணதாசன் அந்த சரிதாக்கு வருத்தம் அம்மா, நீ ஒரு இறைவன் கையில நீ ஒரு விளையாட்டு பிள்ளைன்னு தான் கண்ணதாசன் எழுதுறாரு. ஆனா இந்த பாடல் நீங்க தண்ணீர்ல மூழ்கும் ஓடம் நீதானே என்ன கரை சேர்க்க வேணும் என்று, அது ஒரு பிடிவாதமான ஒரு பாடல் ராஜேந்திர
5: எழுதி.
2: ஆணும் பெண்ணும் மாறி மாறி ரெண்டு பேருக்கும் கேளிக்கும் பதில் சொல்ற மாதிரி. நன்றி
5: வாழ்த்துக்கள்.
2: அந்த காலத்துல நீங்க இல்லையா, அந்த காலத்துல அடிதான் விழும் காதல் என்று கதைச்ச என்ன
5: குடும்ப அமைப்புகள் சமூக அமைப்பு அப்படித்தானே
2: பேசி செய்கிறதா. நன்றி அம்மா. அவர் சகோதரி திருமதி தேவி அன்றன் அவர்கள் இணைந்திருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
6: வணக்கம்.
2: சித்ரா தான் இருக்கு சரியான பாட்டு எடுத்துக்கொண்டு சொல்லப்போ. நாங்கள் என்ன தேடுக்கிறதுல நீங்க சொல்லுங்க சித்ரா.
6: அப்படி
2: இல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம் சித்ரா. நீங்க தான் பாடல்ல சரியான கட்டிக்காரி. அண்ணனும் தங்கச்சியும் வேண்டாம், அது சொல்ல தானே வேணும்.
6: இது பாடல் வந்த முறை கல்யாணமே ஒரு பொண்ணோடுதான். இது யார் என்ன சொன்னாலும் ஊர் என்ன சொன்னாலும் உன் வாழ்வு என்னோடுதான்.
2: பாத்தியா சத்தியான கட்டிக்கார், நான் சொன்னதெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க. கல்யாணம் ஒரு பெண்ணோட தானம்மா வாழ்க்கை. ஆணுமானம் கட்டியில
6: தானே
2: ஆணும் பாடல் நல்ல பாடல். கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான்டம்மா இந்த படத்துல சவுந்தரராஜன் பாடுறார் சரிதா வச்சு.
6: ஆனா
2: வருத்தம் என்றாலும் கல்யாணம் செய்துட்டா தானே நல்ல வடிவான மாப்பிள்ளையே பேசி செய்து வச்சுட்டாங்களானே.
6: மகாலட்சுமி
2: தான் அந்த மகாலட்சுமியும் வந்துருக்குது.
6: வீட்டுக்கு வந்தது மகாலட்சுமி தானே சொன்னவாரோ. அப்ப மகாலட்சுமி திருமாவளா இருக்கட்டும்.
2: ஓகே
6: ஓகே. நன்றி அண்ணா.
2: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேயிலிருந்து. அவரை தொடர்ந்து ராசாத்தி அம்மா இணைந்திருக்கிறார். வணக்கம் ராசாத்தி. வைபரூடாக
7: வணக்கம் ராய். வணக்கம் ராய் அவர்களே,
2: எப்படி இருக்கிறீங்க?
7: நாங்க நல்ல சுகமா இருக்கோம்.
2: நன்றி. சமையல் எல்லாம் முடிச்சிட்டீங்களா?
7: என்ன செய்தேரம்
2: நன்றி. அவர் சகோதரி ராசாத்தி அம்மா. ராசாத்தி அம்மாவை தொடர்ந்து வாட்ஸ்அப் இணைந்திருக்கிறார் சின்ன ராணி அவர்கள். வணக்கம் ராணி.
8: வணக்கம் ராஜா.
2: நலமா இருக்கிறீங்களா ராணி?
8: ஆமா, நான் நிலைமை இருக்கிறேன் நந்தி அண்ணா. நீங்களும் அப்படி இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு நானும் இந்த பாடலோட இணைந்து கொள்றேன். கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான், அந்த பாடல்
2: வாழ்க்கை ஒன்றானது. அந்த பாடல் நல்ல பாடல். நன்றி.
8: ஆமா, நல்ல பாடல். உதயனுக்கும் வாழ்த்துக்கள் அண்ணா, சோபிதாக்கும் வாழ்த்துக்கள்.
2: நன்றி சகோதரி.
8: நேரம் போறபடியா நான் சுருக்கம்.
2: ஓகே, நன்றி. அவர் சகோதரி ராணி சமந்தர் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
9: நன்றி.
2: அவர்கள் அன்புக்குரிய புங்கையூர் ராஜா. புங்கையூர் ராஜாவை தொடர்ந்து பைபரூடாக இணைந்திருக்கின்றார் ராதா அவர்கள். வணக்கம் ராதா.
10: நன்றி அண்ணா. சுகமா இருங்கோ. நான் சொல்றேன், இந்த பாட்டை நான் கேட்டேன், கதை கேட்டேன், கதை கேட்டேன்னா நானா அவர் அந்த பிள்ளைகளை பார்த்தோன்னு அம்மா அப்பா அக்கா எல்லாம் சொன்ன மாதிரி லவ் பண்றதுதான் ஆசைப்பட்டு இருந்தவர். அந்த குழந்தைய அந்த பிள்ளைய பார்த்தோன்னே அவருக்கு போய் இந்த மனம் விட்டுட்டு அவர் தான் போன போக்குற கொஞ்சம் போனார். அந்த இதுல இளம துடிப்புல நிக்கிறார். அவருக்கு வருத்தம் வந்தத்தி பிறகுதான் பேருந்து மனத்தை மாத்தி ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் இருக்கிறார். அப்ப இப்படி
2: போதும் பாட்டு சொல்றீங்களா?
10: அந்த பாட்டு சொல்றேன்.
2: நன்றி நன்றி அம்மா. சகோதரி நேரம் நெருங்கி விட்டதம்மா. நன்றி
10: நன்றி.
2: அவர் ராதா டென்மார்க்கில் இருந்து இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து டெலிபோனோட அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து ஜெனி ஆண்டன் அவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கிறார். ஜெனி வணக்கம்.
11: நாங்களும் நிலமா இருக்கிறோம் நந்தி. நீங்கள் தொடர்ந்து நிலமா இருக்கிற உங்களையும் வாழ்த்தி கொண்டு சோபிதாவுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டேன்னா, கதை எழுதி தந்தவர் தப்புன்னு மறந்து போச்சு.
2: உதயன்னாவுக்கும்
11: ஆமா, அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டேன்னா, நான் இந்த பாட்டுக்கு நீங்கள் சொல்ற பாட்டோடைய இணைஞ்சு கொள்றேன். நானாலும் இந்த பாட்டை இவருக்கும் சொல்லி
2: பாக்குறேன்.
11: பூ பூத்ததை யார் பார்த்தது, காதல் கூட பூவை போன்றது, மனதிலே உள்ளது மௌனமே கொள்வது, காதல் வேற காமம்
2: வேறு.
11: வரியில் அதுல வருது கொஞ்சம் பொருத்த மாதிரி கிடக்கொண்டு பார்க்காமல் வந்த காதல் தானி முகத்தை பார்க்கல அவர். அப்ப அத சொல்லி பாக்குறேன்னா, நல்ல வசனங்கள் பொருத்தமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. நன்றி வணக்கம்.
2: நன்றி ஜெனி. அவர் சகோதரி ஜெனி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் நிகழ்ச்சியை. நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
12: வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் திருமதி சிவசுந்தரம் அவர்கள். நலமா இருக்கீங்களா?
12: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம் அண்ணா.
2: நன்றி.
12: நீங்களும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு இன்றைய கதையாசிரியரான திரு உதயன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதை வாசித்தளித்த சோபிதாக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களும், தொகுத்து நிகழ்ச்சியை தொகுத்து வளர்ந்த உங்களுக்கு நன்றியை சொல்லிக் கொண்டு, நானும் தேவியன் கூறின கீழ்வானன் சிவாக்கும் படம்
2: மனநாள்
12: கொடுத்தான், வாழ்க்கை ஒன்றானது அந்த பாடலை கூறிக்கொண்டு.
2: நன்றி சௌதரி.
12: நன்றி அண்ணா.
2: அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கின்றார் வைபர் ஊடாக திருமதி சரஸ்வதி சிவஞானம். வணக்கம் சரஸ்வதி. சரஸ்வதி வணக்கம். நன்றி. எங்களுடைய தேவி அண்டன் அவர்கள் கூறிய பாடல் கொஞ்சம் நல்ல 75% பொருந்தக்கூடிய பாடலாக இருக்கின்றது. அந்த பாடலை ஒலிபரப்புகின்றோம்.

0: ஒழித்துக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய கதை குறுகானம். கதை குறுகானம் நிகழ்ச்சியில் கதையை எழுதிய உதயன் அவர்களுக்கும் வாசித்தளித்த சோபிதா அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 11 அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேரி ஆண்டன் அவர்களுடைய பாடல் இந்த காட்சிக்கு, அதாவது இந்த கதைக்கு பொருந்தக்கூடிய பாடலாக எடுத்து ஒளிபரப்பியிருந்தும் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ராஜலிங்கம் அவர்களுடைய இன்றைய நேர் நிகழ்ச்சி வானலையில்
1: மலர் போன்ற பெண்மை மணவாளம் கையில் விளையாட்டு.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 1:07, ஐக்கிய ராஜ்யத்தில் 12:07. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது. இந்திய நேர் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் ராஜலிங்கம் சென்டனிஸ் பிரான்சில் இருந்து. அவர்களுக்கும் எமதே இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று ராஜலிங்கம் அவர்களுடைய அன்பு மனைவியே திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள் தனது 60வது பிறந்தநாளை இன்று தனது பிள்ளை செல்வங்கள், பேரக்குட்டிகள், உற்றார் உறவினர்களோடு இணைந்து அமைதியாக கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த நிகழ்வுகளை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அன்பு கணவர் ராஜலிங்கம் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் ரோஷாங், ரியான், அரியானா, இனியா. அவரை அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ராஜலிங்கம் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார். அவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். அன்பூர்வர்களை நீர்களின் ஆக்கத்தினூடாக இந்த நிகழ்வு வானொலியில் வலம் பெறுகின்றது. இந்த நிகழ்வு அவர் கையில் கொண்டு வந்து எங்களுக்கு இந்த எழுதியதை தந்திருந்தார். அவருக்கும் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அன்பூர்வர்களை நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஊடாகவோ அல்லது வைஃபர் ஊடாகவோ அல்லது எங்களுடைய மின்னஞ்சலுக்கு நீங்கள் எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக ராஜலிங்கத்தினுடைய இன்றைய நேர் மாறி உங்களுடைய இன்றைய நேரம் ஐரோப்பிய வானொலியின் ஊடாக உங்கள் வாசல் தேடி வரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தாயகத்தில் ஊர்காவுற்றை தம்பாட்டியை பிறப்பிடமாக கொண்ட நான் கடந்த 38 வருடங்களாக எனது அன்பு மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளுடன் பிரான்ஸ் சென்டனிஸில் வாழ்ந்து வருகின்றேன். எனது பொழுதுபோக்கு டிஆர்டி தமிழொலி கேட்டல் ஆக்கங்கள் எழுதி அனுப்புவது, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பது முக்கியமான பொழுதுபோக்கு. எந்த மீடியை கண்டாலும் பாடுவது எனது உற்சாகமான விருப்பம். மேடையில் பல மேடைகளில் நான் பாடி இருக்கின்றேன். டிஆர்டி வானொலியிலும் எனது பாடல்களை அன்பு உறவுகள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என எழுதியிருக்கும் ராஜலிங்கம் தனக்கு பிடித்த நடிகர் சிவாஜி கணேசன், பிடித்த நடிகை கே ஆர் விஜயான்னு சொல்லியிருக்கிறார், பிடித்த பாடகர் டி எம் சவுந்தரராஜன், பாடகி வாணி ஜெயராம், பி சுசிலா அம்மா என்று எழுதியிருக்கிறார். இன்று எனது மனைவியின் பிறந்த நாள், அதனால் இந்த இன்றைய நிகழ்ச்சியை எழுதியிருக்கிறேன். தயவுசெய்து 23 செப்டம்பர் மாதம் ஒலிபரப்புமா அன்போடு கேட்டிருக்கின்றார். முதலாவது பாடல், நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் என்ற பாடலை முதலாவது பாடலாக தெரிவு செய்திருக்கின்றார் அன்பு ராஜலிங்கம் அவர்கள். இந்த பாடலை கவிஞானி பாலி அவர்கள் எழுதியிருக்கின்றார். டி எம் சவுந்தரராஜன் எனது அபிமான பாடகர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். மக்கள் நிலையத்தினுடைய நடிப்பு தன்னையும் கவர்ந்திருக்கின்றது. வாலி அவர்களுடைய கவிதை வரி இசையமைத்திருக்கின்றார் மெல்லிசை மாமன்னர் விஸ்வநாதன் அவர்கள். இந்த பாடலை ஒருமுறை கேட்க ஆசைப்படுகின்றேன். தயவு செய்து எனக்காக இந்த சந்தோஷ நாளில் இந்த பாடலை ஒளிபரப்புங்கள் என்று அன்போடு கேட்டு எழுதியிருக்கின்றார். நீடோ உங்களுக்காக உங்கள் இல்லம் தேடி வருகின்றது. மனைவி பிள்ளைகளோடு இருந்து ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள் மிஸ்டர் ராஜலிங்கம்.

மஞ்சனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவன்

அழகான பாடல் வரி கொண்ட பாடலைத்தான் ராஜலிங்கம் நீங்கள் தெரிவு செய்திருக்கின்றீர்கள். ரெண்டு பேருக்கும் நல்ல ஜோடி பொருத்தமான பாடலாக எடுத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் எனது இனிய பூர்வமான நன்றிகள் ராஜலிங்கம். ராஜலிங்கம் தெரிவு செய்திருக்கும் இரண்டாவது பாடல் இன்றைய நேர் நிகழ்ச்சியில் அவர் தெரிவு செய்திருக்கின்ற இரண்டாவது பாடல் சந்திப்பு திரைப்படத்திலிருந்து ஆனந்தம் விளையாடும் வீடு என்ற பாடலை தெரிவு செய்திருக்கின்றார். அவர் தெரிவு செய்த பாடலை ஏன் விரும்பி இருக்கின்றார் என்பதனை கேட்டு பார்ப்போம். டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடிய அருமையான வரி. ஒரு இல்லத்திலே பிள்ளை கணவன் மனைவி பிள்ளைகளோடு இணைந்து ஒரு வருகின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைய நல்ல நாளில் இந்த பாடல் பொதுவாக எல்லோருக்குமே அமைந்த ஒரு நல்ல வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் வட்டத்திலே நாங்கள் செல்லுகின்ற போது இவ்வாறான பாடல்களை நாங்கள் கேட்கும்போது ஆசையாக இருக்கும். அந்த வகையில் எனது நான்கு பிள்ளைகளோடு இன்று வீட்டில் பேர பிள்ளைகளோடு எல்லோருமே வீட்டிலே இருக்கின்றார்கள். எனது அன்பு மனைவியினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஆனந்தம் விளையாடு ஒரு வீடாகவே இந்த வீடு அமைந்திருக்கின்றது, எனது வீடு. அதனால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த பாடல் வரியை எழுதியிருக்கின்றார் கவிஞானி வாலி அவர்கள். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி அவர்கள். பாடல் பாடியிருக்கின்ற அந்த மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகளினுடைய குரல் இனிமைக்கும் கவி வரிக்கும் அழகான பாடலாக அமைந்திருக்கின்றது. அதனால் இந்த பாடலை இன்றைய நல்ல நாளில் நானும் தெரிவு செய்திருக்கின்றேன். தயவுசெய்து எனக்காக இந்த பாடலை ஒளிபரப்புங்கள் என்று அன்போடு கேட்டு எழுதியிருக்கின்றார் ராஜலிங்கம் அவர்கள். இதோ ராஜலிங்கம் உங்களுக்காக உங்கள் இல்லம் தேடி வருகின்றது.

நிச்சயமாக வெளியில் ஆனந்தம் விளையாடிட்டக்கும் அன்பு உறவு, அதாவது இன்று அவருடைய அன்பு மனைவி புஷ்பராணி அவர்கள் 60வது அகவையில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றார். அவர் இன்று போல் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தியை மகிழ்கின்றது. அன்பு உறவுகளை, நீங்களும் இன்றைய நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க விரும்பினால் அந்த பாடல்களை தெரிவு செய்யுங்கள். உங்களை பற்றிய அறிமுகத்தோடு எங்களுக்கு மின்னஞ்சலூடாக டிஆர்டி டேமிழ் அட் கோட்மெயில் டாட் எஃப்ஆர் என்ற மின்னஞ்சலுக்கும் அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் அல்லது வைஃபருக்கு நீங்கள் எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நாங்கள் கண்டால் அதை பார்த்து உங்களுடைய பாடல்களை அனுப்பி வைப்போம். உங்கள் இல்லத்திற்கு நீங்கள் கேட்டுமாகலாம். அவர் தெரிவு செய்திருக்க 3வது பாடல் இது, சங்கீத திருநாளா என்ற பாடல். உண்மையாக நல்ல பாடல், பழனி பாரதி அவர்களுடைய கவிதை வரியில் வந்த பாடல். காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில் அமைந்த பாடல். பவதாரணி அவர்களின் இனிமையான குரலில் பழனி பாரதி அவர்களுடைய கவி வரியும் இசைஞானி அவர்களுடைய இசையும் இணைந்து இது சங்கீத திருநாளாக அமைந்த பாடலை இன்றைய நன்னாளில் நானும் கேட்க குடும்பத்தாரோடு இணைந்து கேட்க ஆசைப்படுகின்றேன். தயவுசெய்து இப்பாடலையும் எனக்காக ஒருமுறை ஒலிபரப்புங்கள் என்று அன்போடு கேட்டு எழுதியிருக்கின்றார் சகோதரர் ராஜலிங்கம் அவர்கள். இதோ சகோதரர், நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் வானலையில்

0: பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நேயர் இன்றைய நேயராக இன்று பிரதியோடாக கலந்து கொண்டு சிறப்பித்தவர் பிரான்ஸ் சென்டனிஸில் வசிக்கும் எமது அன்பு நேயர் ராஜலிங்கம் அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய அன்பு மனைவி இன்று 60வது அகவையில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றார். 23ஆம் தேதி புதன்கிழமை இன்று அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் நல்ல தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின வாழ்த்தி உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். மதிய பிரதான செய்திக்கு வழிவிட்டு நேரம் சரியாக 1:28 ஆகிய ராட்சத்தில் 12:28.
1: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21:00 வரை

0: திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
1: நிலவிய விவரங்களுக்கு ஜா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
0: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com.
2: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம்.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
3: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம்
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLUGA நூலகம் நூலகம்.
3: ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
4: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
5: வீட்டுக்கு செங்கறி இருக்கு,
4: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பாக்க மாட்டீங்க மரக்கறிய.
6: இதுதான்
4: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
8: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
7: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
7: Mélodie Tordre-Gelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Televisi Lacam, Cyberundre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0778-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ், 3098 கோனிட்ஸ் சுவிஸ் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: தொலைபேசி இலக்கம் 0031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0778-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விற்று வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு அனுசனை வழங்குகிறார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பகுதி சுவாதார காப்பகுதி மெட்டல் வாங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை சிவன் கோவிலுக்கு முன்னால் நேற்று மாலை 6 மணிக்கு 8வது நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது பிரதான சுடர் ஏற்றப்பட்டதுடன் தியாக தீபம் திலீபனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து விளக்கேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். நீண்ட காலமாக பதில்களுக்காக காத்திருக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் நலன்களை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் வலிந்து காணாமலாக்கப்படல்கள் தொடர்பில் உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதற்கான நகர்வுகள் என்பன தொடர்பில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் சுவிட்சர்லாந்து பதில் தூதுவர் ஒலிவியர் சாஸ் ஆகியோர் விரிவாக கலந்துரையாடியுள்ளனர். நீதி சிறைச்சாலைகள் மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கும் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து பதில் தூதுவர் ஒலிவியர் இடையிலான சந்திப்பு திங்கட்கிழமை காலை கொழும்பில் அமைந்துள்ள நீதி அமைச்சில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது விசேடமாக நீண்ட காலமாக பதில்களுக்காக காத்திருக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் நலன்களை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் வலிந்து காணாமலாக்கப்படல்கள் தொடர்பில் உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதற்கான நகர்வுகள் என்பன தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதேவேளை இலங்கையின் சமகால அரசியல் மாற்றம் சமூக நிலவரங்கள் குறித்து பதில் தூதுவருக்கு விளக்கம் அளித்த நீதி அமைச்சர் இந்த இரு துறைகள் சார்ந்த எதிர்கால திட்டங்கள் மற்றும் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ள தீர்மானங்கள் பற்றி தெளிவுபடுத்தினார். இந்த சந்திப்பில் கொழும்பில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் முதன்மை செயலாளர் ஜஸ்டின் பொயலட்டும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இஸ்லாம் போதிக்கும் நற்பண்புகளின் அடிப்படையில் சிவராசா அனோஜனுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவரது உயிரை காப்பது குறித்து பரிசீலியுங்கள். இத்தகைய கருணை மிகு செயல் இலங்கை மக்களால் பெரிதும் போற்றப்படும் என்பதுடன் இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான நீண்டகால பரஸ்பர நட்பு மற்றும் கௌரவத்தை மேலும் வலுப்படுத்தும் என சவுதி அரேபிய தலைமைத்துவத்திடம் 5 உடல்வியலாளர் அமைப்புகள் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளன. மத நிந்தனை குற்றச்சாட்டில் கடந்த மாத தொடக்கத்தில் சவுதி அரேபிய நீதிமன்றத்தினால் 5 வருட கால சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்ட இளைஞரான சிவராசா அனோஜனின் மேல்முறையீட்டை அடுத்து தற்போது அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரது விடுதலைக்கான கோரிக்கையை முன்வைத்து சுதந்திர ஊடக இயக்கம், தெற்காசிய பெண்கள் ஊடக வேலை அமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரம், தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியம் மற்றும் இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர் சங்கம் ஆகிய ஊடகவியலாளர் அமைப்புகள் ஒன்றிணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது, இந்த கூட்டறிக்கையை வெளியிடும் நாம் இரு புனித பள்ளிகளின் காவலருக்கும் சவுதி அரேபிய தலைமைத்துவத்துக்கும் மரியாதையுடன் வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்கிறோம். இலங்கை பிரஜையான சிவராசா அனோஜனுக்கு கருணை காண்பித்து பொது மன்னிப்பு வழங்கி அவரது உயிரை காக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். அனோஜனின் வழக்கு தொடர்பில் தாம் உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் ராஜதந்திர வழிமுறைகள் ஊடாக சவுதி அரேபிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவரது நலனை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமான சகல உதவிகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக வெளிவார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு நாம் பதிலளிக்கும் அதேவேளை இது மிக ஆழமான மனிதநேயம் சார்ந்த பரிமாணத்தை கொண்டிருக்கிறது என கருதுகிறோம். அதன்படி சிங்களவர், தமிழர் மற்றும் முஸ்லிம்கள் என இலங்கையின் பல்லின சமூகங்களை பிரதிநிதிப்படுத்தும் ஊடக அமைப்புகள் என்ற ரீதியில் சகல மதங்கள் மீதான கௌரவத்தையும் மத நல்லிணக்கத்தையும் பொறுப்புடனான கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தையும் அமைதியான சகவாழ்வையும் உறுதிப்படுத்துவதற்கான எமது கூட்டு அர்ப்பணிப்பை மீள வலியுறுத்துகிறோம். அது மாத்திரமன்றி கருணை, மன்னிப்பு மற்றும் மனம் திருந்துதல் என்பன இஸ்லாத்தில் மிக உயரிய இடத்தை பெற்றுள்ளது என்பதையும் நாம் உணர்ந்திருக்கிறோம். இதன் அடிப்படையில் வகையிலேயே உங்களிடம் இந்த மனிதநேய கோரிக்கையை முன்வைக்கிறோம். சிவராசா அனோஜனுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவரது உயிரை காப்பது குறித்து பரிசீலிக்குமாறு கோருகிறோம். இத்தகைய கருணைமிகு செயல் இலங்கை மக்களால் பெரிதும் போற்றப்படும் என்பதுடன் இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான நீண்டகால பரஸ்பர நட்பு மற்றும் கௌரவத்தை மேலும் வலுப்படுத்தும். அத்தோடு இந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கமும் அதன் ராஜதந்திர நகர்வுகளை தொடர்வதனுடன் இதற்கு சுமூகமான தீர்வொன்றை எட்டுவதற்கு ஏதுவான சகல சட்ட மற்றும் மனிதநேய முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் தொடர்ச்சியான அதிர்ச்சிகளுக்கு மத்தியிலும் மீள்திறனை வெளிப்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ள சர்வதேச நாணய நிதியம் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்த நிதி மற்றும் கையிருப்புகளை கட்டி எழுப்புவதுடன் சீர்திருத்தங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இவான் ஃபாபு ஜியோர்ஜியோ தலைமையிலான சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று அண்மைக்கால பேரண்ட பொருளாதார மாற்றங்கள் மற்றும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் கீழ் பொருளாதார மற்றும் நிதிசார் கொள்கைகளை செயற்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் 2026 ஆண்டிற்கான பிரிவு 4 ஆலோசனையின் முன்னணியிலான கொள்கை பரிந்துரைகள் ஆகியவை குறித்து விவாதிப்பதற்காக 2026 செப்டம்பர் 10 முதல் 23 வரையான காலப்பகுதியில் இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. இந்த பயணத்தின் நிறைவில் பாபு ஜோர்ஜியோ வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இலங்கையின் பொருளாதாரம் தொடர்ச்சியான அதிர்ச்சிகளை தாங்கும் குறிப்பிடத்தக்க மீள்திறனை நிரூபித்துள்ளது. 2026 ஆண்டின் 2 காலாண்டில் பொருளாதார செயற்பாடு 4.2% விரிவடைந்து தொடர்ச்சியாக 11 காலாண்டுகளாக வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலகளாவிய எண்ணெய் விலை அதிர்ச்சியின் காரணமாக 2026 ஆகஸ்ட் மாதத்தில் ஒட்டுமொத்த பணவீக்கம் ஆண்டுக்கு ஆண்டு 8% உயர்ந்த போதிலும் எதிர்பார்ப்புகள் பரவலாக நிலை பெற்றுள்ளது. மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு அதிகரித்து 2026 ஆகஸ்ட் மாத இறுதியில் 6.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. வங்கிகள் நல்ல மூலதனத்துடன் லாபகரமாக உள்ளது. 2026 ஆண்டின் முதல் பாதியில் நிதிநிலை வலுவாக இருந்ததுடன் கடன் மறுசீரமைப்பும் பெருமளவில் நிறைவடைந்துள்ளது. இருப்பினும் மத்திய கிழக்கு போரின் கால அளவு மற்றும் தீவிரம், உலகளாவிய வர்த்தக கொள்கை மற்றும் எல்நினோவின் தாக்கம் ஆகியவை குறித்த நிச்சயமற்ற தன்மையால் இலங்கை தொடர்ந்து பாதகமான அபாயங்களை எதிர்கொண்டு வருகிறது. அதிர்ச்சிக்கு உள்ளாகக்கூடிய சூழலில் பேரண்ட பொருளாதார நிலைத்தன்மையை பாதுகாப்பதற்கு நிதி மற்றும் வெளிநாட்டு இருப்புகளை மீண்டும் கட்டியெழுப்பவும் விலை நிலைத்தன்மையை பேணவும் ஆளுகை செயற்திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லவும் அதே நேரத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாப்பதற்காக சமூக பாதுகாப்பு வேலைகளை பலப்படுத்தவும் விவேகமான கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது. இந்த விடயத்தில் வரி அமைப்பின் செயல்திறனையும் நேர்மையை மேம்படுத்தும் அதே வேளையில் வருவாய் திட்டலை தக்க வைக்க ஒரு நடுத்தர கால வருவாய் உத்தியை உருவாக்கி செயற்படுத்துவது மிகவும் அவசியமானதாகும். வரி அடிப்படையை விரிவுபடுத்தவும் வரி விலக்குகள் மற்றும் சலுகைகளை முறைப்படுத்தவும் உறுதியான முயற்சிகள் தேவை. வருவாய் நிர்வாகத்தை வலுப்படுத்துவது, வரி இணக்கத்தை மேலும் மேம்படுத்தி நீடித்த வருவாய் ஆதாயங்களுக்கு ஆதரவளிக்கும். செலவு மீட்பு, எரிசக்தி நிலை நிர்ணயத்தை நிலைநிறுத்துவது அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களால் எழும் நிதி அபாயங்களை குறைக்க உதவும். டிட்வா புயல் தொடர்பான மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளை விரைவுபடுத்துவது உட்பட மூலதன செலவினங்களை செயற்படுத்துவதில் உள்ள தடைகளை சரி செய்வது முக்கியமானது. நெகிழ்வான பணவீக்க இலக்கு நிர்ணய கட்டமைப்பிற்கு இணங்க நடுத்தர காலத்துக்குள் பணவீக்க அழுத்தங்களை சமாளிப்பதற்கும் விலை நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் பணவியல் கொள்கை தயாராக இருக்க வேண்டும். அதிர்ச்சிகளை தாங்குவதற்கும் கையிருப்பு திரட்டலை அதிகரிப்பதற்கும் அதிக நாணய மாற்று வீத நெகிழ்வுத்தன்மை முக்கியமானதாகும். முதல் சட்டபூர்வ மதிப்பாய்வில் 5% பணவீக்க இலக்கையும் தற்போதைய பொறுப்பு குரல் வரம்பையும் பராமரிப்பது விவேகமானதாக இருக்கும். தற்போதைய இலக்கு அதிக உணவு மற்றும் எரிசக்தி விலை ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் இலங்கைக்கு தேவையான நெகிழ்வுத்தன்மையை பாதுகாக்கிறது. மேலும் குறைந்த மற்றும் நிலையான பணவீக்கத்தின் ஒரு சாதனை பதிவு நிறுவப்பட்டவுடன் அடுத்த மதிப்பாய்வில் குறைந்த இலக்கை நோக்கிய ஒரு ஒழுங்கமைப்பு பரிசீலிக்கப்படலாம். பொதுமக்களின் நம்பிக்கையை மேம்படுத்துவதற்கு ஊழல் எதிர்ப்பு சட்ட கட்டமைப்பின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது இன்றியமையாதது. அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட திருத்தங்களில் உள்ள சில பிரிவுகள் வெளிப்படை தன்மையையும் பொறுப்பு உடைமையையும் பலவீனப்படுத்தக்கூடும். நிலைப்படுத்தலில் இருந்து உருமாற்றத்திற்கு மாறுவதற்கு வர்த்தகத்தை தாராளமயமாக்குதல், வணிக மற்றும் தொழிலாளர் விதிமுறைகளை நவீனமயமாக்குதல், நிதி அணுகலை விரிவுபடுத்துதல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கலை முன்னெடுத்தல் உள்ளிட்டவற்றின் மூலம் ஒரு சாதகமான வணிக சூழலை வளர்ப்பதற்கும் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் தொடர்ச்சியான உத்வேகம் தேவைப்படுகிறது. இறுதியில் எங்களின் ஆராய்ச்சி சுட்டிக்காட்டுவது போல சிறந்த கொள்கை மற்றும் சீர்திருத்த செயலாக்கத்தின் ஒரு சாதனை பதிவை நிறுவுவது மீள்திறனை வலுப்படுத்தவும் நம்பிக்கையை நீடித்த முறையில் மீட்டெடுக்கவும் வலுவான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியின் மூலம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் உதவும். சர்வதேச நாணய நிதியத்தின் குழு யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து வடமாகாணத்தின் பொருளாதார ஆற்றல் குறித்து நேரடியாக அறிந்து கொண்டது. தனியார் துறை மற்றும் சிவில் சமூகத்தினருடனான கலந்துரையாடல்கள், இணைப்பு வசதிகள், திறன் மேம்பாடு மற்றும் விவசாயம், மீன்பிடி, சுற்றுலா மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்ற துறைகளில் முதலீடுகள் மூலம் வளர்ச்சியை தூண்டுவதற்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்குமான வாய்ப்புகள் முன்னிலைப்படுத்தப்படுத்தின. அதேவேளை இலங்கையின் பொருளாதார மாற்றத்தின் பலன்கள் பரவலாக பகிர்ந்து அளிக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் இதில் வலியுறுத்தப்பட்டது. இலங்கையில் பயங்கரவாதம் மற்றும் அது தொடர்பான குற்றங்களை கையாள்வதற்கான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாத்தல் எனும் புதிய சட்ட மூலத்தை அரசாங்கம் வெட்டமாலியில் வெளியிட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட இந்த சட்டமானது நாட்டிற்குள்ளும் நாட்டிற்கு வெளியேயும் இழைக்கப்படும் குறிப்பிட்ட செயல்கள் உட்பட பயங்கரவாத செயல்கள் மற்றும் பயங்கரவாதம் சார்ந்த பிற குற்றங்களிலிருந்து இலங்கையின் தேசிய பாதுகாப்பையும் அதன் மக்களையும் பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இலங்கைக்கு வெளியே பயங்கரவாத செயல்களுக்கான ஆயத்தங்களில் இலங்கை மண்ணையோ அல்லது அதன் மக்களையோ பயன்படுத்துவதை தடுப்பதை நோக்கமாக கொண்ட ஏற்பாடுகளையும் இந்த சட்டம் மூலம் கொண்டுள்ளது. பயங்கரவாத செயல்கள் அல்லது அது தொடர்பான குற்றங்களை செய்ததாக சந்தேகப்படும் நபர்களை கண்டறிதல், அடையாளம் காணுதல், பிடித்தல், கைது செய்தல் மற்றும் தடுப்பு காவலில் வைத்தல் ஆகியவற்றுக்கான நடைமுறைகளையும் அத்துடன் அவர்களின் விசாரணை, வழக்கு தொடர்பு மற்றும் தண்டனை ஆகியவற்றை நிர்வகிக்கும் விதிகளையும் இது வகுக்கிறது. பொதுவாக பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்று அழைக்கப்படும் 1979 48 இலங்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய முன்மொழிவதே இந்த சட்டமூலத்தின் முக்கிய அம்சமாகும். நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சரால் வெளியிடப்பட்ட உத்தரவிடப்பட்ட இந்த சட்டம் மூலம் முன்மொழியப்பட்ட சட்டமாக பரிசீலிக்கப்படுவதற்காக இப்போது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவின் வழக்கு விசாரணை இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் வானூர்தி கொள்வனவின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கடந்த 4 ஆணைக்குழுவில் முன்னிலையான போதே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரான சுகீஸ்வர பண்டாரவை எதிர்வரும் அக்டோபர் 7 வரை மீண்டும் விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று புதன்கிழமை சந்தேக நபர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து நீதவானால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பான வரைவு அறிக்கையை இந்திய நாடாளுமன்றத்தின் விவகாரங்களுக்கான நிலைக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் தலைமையிலான இந்த குழு இலங்கை இந்தியா உறவுகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் என்ற தலைப்பிலான அறிக்கை குறித்து விரிவாக கலந்துரையாடிய பின்னர் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள சசி தரூர் அறிக்கை தொடர்பான கலந்துரையாடல் 2 மேலாக இடம்பெற்றதாக குறிப்பிட்டார். இந்தியா இலங்கை உறவுகள் தொடர்பில் இந்த அறிக்கை விரிவான மதிப்பீட்டை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா இலங்கை உறவுகள் குறித்த அறிக்கைக்கு மேலதிகமாக உலகளாவிய தொழில்நுட்ப ராஜதந்திரம், டிஜிட்டல் நிர்வாகம், செயற்கைக்கோள் மற்றும் விண்வெளி ராஜதந்திரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகள் தொடர்பான 3 அறிக்கைகளும் இதன்போது பரிசீலிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் தொடரும் நிலையில் இந்த அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு தேவையான மருத்துவ சான்றிதழ்களை வழங்குவதற்காக புதிய டிஜிட்டல் முறையொன்று நாளை முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் கிளிபோர்ட் ஃபெரேரா தெரிவித்துள்ளார். புதிய முறைமையின் கீழ் விண்ணப்பதாரர்கள் எங்கு ஒரு தொலைபேசி வேலையமைப்பின் மூலமாகவும் தங்களது மருத்துவ பரிசோதனைகளுக்கான நேர ஒதுக்கீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த நேர ஒதுக்கீட்டு சேவை முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதோடு திகதி மற்றும் நேரத்தை ஒதுக்குவதற்கான விண்ணப்பதாரர்கள் எங்கு ஒரு மேலதிக கட்டணத்தையும் செலுத்த வேண்டியதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாரதி அனுமதி பத்திர விண்ணப்பதாரர்கள் மருத்துவ சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளும் நடைமுறையை இலகுபடுத்தவும் நேர ஒதுக்கீடுகளை மிகவும் இலகுவாக செய்து கொள்வதற்கு இந்த நடவடிக்கை வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் மூவர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாண மாவட்ட நீதிபதியாக பணியாற்றும் நீதி சேவையின் விசேட தர அதிகாரியான பெருமாள் சிவகுமார், நீதி சேவை ஆணைக்குழுவின் சிரேஷ்ட உதவி செயலாளர் மற்றும் நீதி சேவையின் விசேட தர அதிகாரி ஆனந்தி கனகரத்னம் மற்றும் கொழும்பு மாவட்ட நீதிபதி மற்றும் நீதி சேவையின் விசேட தர அதிகாரி ஞானிச லலித் கண்ணங்கர ஆகியோர் புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான நியமன கடிதங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் இன்று முற்பகல் உத்தியபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் கலந்து கொண்டிருந்தார். பாதுகாப்பு பணியாற்றியினரின் தலைமை அதிகாரி சட்டமூலத்திற்கு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தினார். இலங்கையின் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்கவும் தற்போதைய அரசாங்கத்தின் வாக்குறுதி மீறல்கள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நாளை வியாழக்கிழமை இடம்பெறவுள்ள பாரிய போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜயசகர அழைப்பு விடுத்தார். கடந்த காலங்களில் பாராளுமன்றத்துக்குள் வன்முறையை தூண்டியவர்கள் இன்று பாராளுமன்றத்துக்குள் இருந்து கொண்டே நாட்டின் உயர் நீதித்துறையின் சுயாதீனத்தை தகர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசாங்கம் நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுத்து நீதித்துறை செயற்பாடுகளில் நேரடியாக தலையிடுகிறது. ஜனாதிபதியும் அரசாங்கமும் மக்களுக்கு அளித்த எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. எரிபொருள் விலையை குறைப்பதாக கூறிவிட்டு ஜூன் மாதத்தின் பின் முறையான எரிபொருள் விநியோகமின்றி மக்கள் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர். மின்சார கட்டண குறைப்பு, எரிபொருள் வரி நீக்கம், 50 தள்ளலைக்கழகங்கள் மற்றும் 450 உற்பத்தி மையங்களை உருவாக்குதல் என அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் வெறும் பொய்ப் பிரச்சாரங்களாகவே எஞ்சியுள்ளது. நாட்டின் சுதந்திரத்தையும் நீதித்துறையின் சுயாதீனத்தையும் பாதுகாக்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் அனைத்து அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகள் ஒன்று திரண்டுள்ளன. நீதிமன்றத்தின் சுயாதீனத்தை சீர்குலைக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கையை கண்டித்து நாளை வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு பொல்துவர் சந்தியில் இடம்பெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கிறோம். நாளைய தினத்தை கருப்பு தினமாக கடைபிடிக்கும் வகையில் பொதுமக்கள் அனைவரையும் கருப்பு நிற ஆடை அணிந்து போராட்டத்தில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய அரசு வைத்தியசாலைகளின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகளில் 94.66% தற்போது கையிருப்பில் உள்ளது. உயிர்காக்கும் 13 வகையான மருந்துகளும் எந்தவித தட்டுப்பாடுமின்றி வைத்தியசாலைகளில் இருக்கிறது என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் எஸ் எம் மேரிகார் எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடளாவிய அரசு வைத்தியசாலைகளின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகளில் 94.66% தற்போது கையிருப்பில் உள்ளது. உயிர்காக்கும் 13 வகையான மருந்துகளும் எந்தவித தட்டுப்பாடுமின்றி வைத்தியசாலைகளில் இருக்கிறது. அதன்படி 618 வகையான அத்தியாவசிய மருந்துகளில் 585 வகையான மருந்துகள் தற்போது அரசு சுகாதார நிறுவனங்களில் கையிருப்பில் உள்ளது. வைத்தியசாலைகளின் அன்றாட செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக முன்னுரிமை பட்டியலில் உள்ள 886 வகையான அத்தியாவசிய மருந்துகளின் கையிருப்பை பேண வேண்டியுள்ளது. மருந்து தட்டுப்பாடு ஏற்படும் சந்தர்ப்பங்களில் அதன் தாக்கத்தை குறைப்பதற்கும் கையிருப்பு நிலையை விரைவாக வளமைக்கு கொண்டு வருவதற்கும் உள்ளூர் அவசர கொள்வனவுகளை மேற்கொள்ளவும் அரசாங்கம் தேவையான நிதியை ஒதுக்கியுள்ளது. அதேவேளை சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் ஏனைய நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை தற்போது 8 மில்லியன் ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. முன்னர் பில்லியன் கணக்கில் காணப்பட்ட நிலுவைத் தொகைகள் தற்போது பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளது. மின்சாரம், நீர் மற்றும் சலவை சேவைகளுக்காக மொத்தமும் 16,496 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 14ஆம் தேதி நிலவரத்தின்படி அதில் 9,109 மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது என்றார். 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்து ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 15 பேருக்கும் கொழும்பு சிறப்பு மேல் நீதிமன்றம் தனித்தனியாக தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி குற்றவாளிகள் 15 பேருக்கும் தலா 200 ஆண்டுகள் முதல் 260 ஆண்டுகள் வரை கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் அசையம் மற்றும் அசையா சொத்துக்கள் அரசு உடமையாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 5 குற்றவாளிகளுக்கு தலா 200 ஆண்டுகள், 5 குற்றவாளிகளுக்கு தலா 220 ஆண்டுகள், 4 குற்றவாளிகளுக்கு தலா 240 ஆண்டுகள், 1 குற்றவாளிக்கு 260 ஆண்டுகள். 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான வழக்கில் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டவர்களுக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்பை கத்தோலிக்க திருச்சபை வரவேற்றுள்ளது. அதேவேளை குண்டுவெடிப்புகளுக்கு பின்னால் உள்ள முழுமையான சூழலை வெளிக்கொணரும் முயற்சிகளின் முடிவாக இந்த தீர்ப்பை கருதக்கூடாது என்றும் அது கூறியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களும் அவரது குடும்பத்தினர்களும் நீதிக்காக பல ஆண்டுகள் காத்திருந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதில் திருச்சபை திருப்தி அடைவதாக கொழும்பு மறைமாவட்டத்தின் வெகுஜன தொடர்பு பிரிவு பணிப்பாளர் அரட் தந்தை ஜூட் கிஷாந்த பெர்னாண்டோ செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார். வன்முறையை நியாயப்படுத்த மதம் ஒருபோதும் சிதைக்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்திய அவர், இந்த தீர்ப்பு மத தீவிரவாதத்திற்கு எதிராகவும் ஒரு வலுவான செய்தியை அளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக சந்தேகப்படும் 40 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள நிலம் மற்றும் சொத்துக்களை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு 14 நாட்களுக்கு முடக்கியுள்ளது. அனுராதபுரம் படவி பரக்கிரமபுர பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய நபர் மற்றும் அவரது 45 வயதுடைய மனைவி ஆகியோருக்கு சொந்தமான சொத்துக்களை இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் காத்தான்குடி நகரசபையினால் வருமான வரி அறவீடு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே நேற்று ஏற்பட்ட முருகல் நிலையானது காத்தான்குடி போலீசாரின் தலையீட்டினால் முடிவுக்கு வந்தது. மட்டக்களப்பு மாநகர சபை காத்தான்குடி நகரசபையின் எல்லை பகுதியாகவும் மாநகர சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாகவும் காணப்படும் மஞ்சு தொடுவாய் 16ஆம் வட்டாரத்தில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாகாண சபை ஊழியர்கள் வருமான வரியை பெற்றுக் கொள்வதற்கான நடமாடும் சபை முன்னெடுப்பதற்காக சென்றிருந்தனர். இதன்போது மாநகர சபை ஊழியர்கள் மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் காத்தான்குடி நகர சபையினர் வருமான வரியை அறவிடுவதை கடுமையாக எதிர்த்த நிலையில் அங்கு வந்த மட்டக்களப்பு மாநகர சபையின் குறித்த வட்டார உறுப்பினர்களும் வருகை தந்து தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தனர். இந்த செயற்பாடுகள் கடந்த 4 வருடமாக காத்தான்குடி நகர சபையினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிற போதிலும் அதற்கு எதிரான செயற்பாடுகள் முன்னெடுக்காத காரணத்தினாலேயே இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக குறித்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். தமது நகரசபை தவிசாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் தமக்கு வழங்கிய பணிப்புரைகளையே தாங்கள் முன்னெடுப்பதாக இங்கு வருகை தந்து வருமான வரி அறவீடு செய்த அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்படவே காத்தான்குடி போலீசாருக்கு இது தொடர்பில் மட்டக்களப்பு மாநகர சபையினால் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு வந்த காத்தான்குடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது இரு தரப்பினரையும் வருமான வரி அறவீடு செய்வதை நிறுத்தி நிர்வாக ரீதியான தீர்மானம் ஒன்றை எடுத்த பின்னர் அறவீட்டை முன்னெடுக்குமாறு காத்தான்குடி போலீஸ் நிலையத்திற்கு இரு தரப்பினரையும் வருகை தருமாறு போலீசார் தெரிவித்ததை தொடர்ந்து இரு தரப்பினரும் தமது செயற்பாடுகளை நிறுத்தி அங்கிருந்து சென்றனர். குறித்த பகுதியில் மட்டக்களப்பு மாநகர சபையினர் முறையான அறவீடுகளை முன்னெடுக்காத நிலையில் பொதுமக்கள் இவ்வாறு காத்தான்குடி நகர சபை அறவீடுகளை முன்னெடுக்கும் போது அங்கு வருமான வரிகளை செலுத்தும் நிலை ஏற்படுவதாக குறித்த பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான பிரச்சினை 4 வருடங்களுக்கு மேல் நிலவுவதாக காரணமாக இதற்கான நிரந்தர தீர்வை காணுமாறும் இதன் மூலம் எதிர்காலத்தில் முருகல் நிலைகள் ஏற்படாமல் இருக்க இரு தரப்பினரும் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசமாகவும் அந்த பகுதியில் மட்டக்களப்பு மாநகர சபையின் வட்டார உறுப்பினர்களும் இருக்கும் நிலையிலும் காத்தான்குடி நகர சபையினர் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பதாகவும் இதன்போது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் குணசிங்கம் சுகுணனுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் இயா பிரச்சினை தொடர்பாக பதிவிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா அர்ச்சுனா, முன்னாள் ராஜ்யாங்க அமைச்சர் எம் ஹாரிஸ் உட்பட 6 பேருக்கு யூடியூப் முகநூல் தளங்களுக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கை நிபந்தனைக்கு உட்பட்ட கட்டளையை பெறுவதா இல்லையா என தீர்மானம் ஒன்று எடுப்பதற்காக இதுவர் 28 தேதிக்கு நீதவான் வழக்கை தீர்த்தார். கடந்த மாதம் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் சுகாதார பணி உதவியாளர் நியமிக்கப்பட்டவர்கள் ஹிஜா உடை அணிந்து வருவது தொடர்பாக சர்ச்சை ஏற்பட்டது. இதன்போது வைத்திய பணிப்பாளர் வைத்தியர் சுகுணன் எதிராக முகநூல் ஊடாக தடை செய்யப்பட்ட கூட்டுகள் தொடர்பாக பதிவிடப்பட்டது. இது தொடர்பாக வைத்தியர் சுகுணன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீப் முகமது ஹாரிஸ், மௌலவி முகமது மிப்லால், உமர் லெப்பை மஹரூப், அகமது லெப்பை முகமது முத்தார், முகமது இப்ராஹிம் மற்றும் யூடியூப் முகநூல் தளங்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் திங்கட்கிழமை வழக்கு தாக்கல் செய்தனர். குறித்த வழக்கு நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் தரசினி சிறந்த நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக்கொண்ட போது வழக்காளி சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி லக்ஷான் தாயஸ் மற்றும் கனகலிங்கம் கிஷோபனா ஆஜராகி சமர்ப்பணத்தை முன்வைத்தனர். இதன்போது குறித்த வழக்கை நிபந்தனைக்கு உட்பட்ட கட்டளையை பெறுவதா இல்லையா என்ற தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காக இதுவர் 28 தேதிக்கு நீதவான் வழக்கை தீர்த்தியுள்ளார். டெலிகிராபிக் பரிமாற்றங்கள் மூலம் வெளிநாட்டு கணக்குகளுக்கு 24.8 பில்லியன் ரூபாய்க்கு இணையான வெளிநாட்டு நாணயத்தை மாற்றியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக கொட்டிஹாவத்தை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது. இந்த நிதி பரிவர்த்தனைகள் 2024 டிசம்பர் முதல் 2025 நவம்பர் வரையான காலப்பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கைக்கு பொருட்கள் எதையும் இறக்குமதி செய்யாமலேயே குறித்த நிதிகள் வெளிநாட்டு கணக்குகளுக்கு மாற்றப்பட்டதாக புலனாய்வாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நிதி குற்ற புலனாய்வு பிரிவு அந்த பரிவர்த்தனைகள் மற்றும் பண பரிமாற்றங்கள் தொடர்பான சூழல்கள் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. சட்டவிரோதமாக பண வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டமை மற்றும் நிதி தொடர்பில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை தொடர்பில் 6 நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் பணியாளர்களின் சொத்துக்கள் மற்றும் நிதிகளை முடக்குவதற்கு இலங்கை மத்திய வங்கி உத்தரவிட்டுள்ளது. 2011 ஆண்டின் 42 இலக்க நிதி சட்டத்தின் 44 பிரிவின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவுகள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்டு நிறுத்திக்கப்பட்டுள்ளன. இதில் 2 நிறுவனங்களுக்கு எதிராக நிதி சட்டத்தின் 42 பிரிவின் கீழ் தற்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மத்திய 4 நிறுவனங்களும் நிதி சட்டத்தின் 2 பிரிவை மீறி சட்டவிரோதமாக நிதி தொழிலை நடத்தியுள்ளமை மற்றும் பொதுமக்களிடமிருந்து பண வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அத்துடன் வங்கிகள் அல்லது நிதி சட்டத்தின் கீழ் உரிமம் பெற்ற அல்லது முறைப்படி அனுமதிக்கப்பட்ட சட்டப்பூர்வ நிறுவனங்களில் மட்டுமே பணத்தை வாய்ப்பு செய்யுமாறு இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. தனியார் கொரியர் சேவை மூலமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் மூன்றரை கிலோ குஷ் வகை கஞ்சா மற்றும் 2.5 கிலோ ஹசீஸ் அடங்கிய போதைப் பொருள் கையிருப்பு கைப்பற்றப்பட்டுள்ளது. தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் ஒருவர் அளித்த தகவலின் அடிப்படையில் இந்த போதைப் பொருள் தொகை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் ஒருவர் செப்டம்பர் 19 அன்று மேல்மாகாண வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அது தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக அவர் கூடுதல் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் அளித்த தகவலின் அடிப்படையில் விசாரணை அதிகாரிகள் சுங்கத்துறை அதிகாரிகளின் உதவியுடன் சுங்கத்துறையின் வசம் இருந்த அந்த பொருட்களை மீட்டெடுத்து நேற்று காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். அக்கறை பெற்று கல்முனை பிரதான வீதியின் நீங்கவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாட்டுப்பள்ளி பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் 26 வயதுடைய மாணவி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீங்கவூர் 9 பிரிவு மையவாடி வீதியைச் சேர்ந்த திருமணமான மாணவியே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று பல்கலைக்கழக இறுதி ஆண்டுக்கான பாட சமர்ப்பிப்பை நிறைவு செய்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. மோட்டார் சைக்கிளின் பின் ஆசனத்தில் அமர்ந்திருந்த மாணவியின் ஆடை வாகனத்தின் பின் சக்கரத்தில் எதிர்பாராத விதமாக சிக்குண்டதால் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த மாணவி உடனடியாக கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மாணவிக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆவதோடு அவரது கணவர் வெளிநாடு ஒன்றில் பணிபுரிந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பாக நீந்தவூர் போலீசார் முதற்கட்ட விசாரணைகள் நடத்தியதுடன் சம்மந்துறை நீதவான் நீதிமன்ற நீதவான் நூர்தீன் சர்ஜுதீனின் உத்தரவுக்கு அமைய திடீர் மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் ஜவாஹிர் சம்பவ இடத்திற்கு சென்று மர்ம விசாரணைகளை நடத்தினார். மேலும் பிரேத பரிசோதனையின் பின்னர் மாணவியின் தலையில் ஏற்பட்ட பாரிய காயம் காரணமாக உண்டான தீவிர இரத்த போக்கே மரணத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டு சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் கட்டாயம் ஆசனப்பட்டி அணிய வேண்டும் என்ற விதிமுறையிலிருந்து சில பிரிவினருக்கு விலக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் டபிள்யூ விஜே சேனாவீரர் தெரிவித்தார். சிறு குழந்தைகள் மற்றும் 4.5 அடிக்கு குறைவான உயரமுள்ள பயணிகளுக்கு ஆசனப்பட்டி விதி பொருந்தாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மருத்துவ காரணங்களால் ஆசனப்பட்டி அணிய வேண்டாம் என மருத்துவ ரீதியாக அறிவுறுத்தப்பட்டுள்ள பயணிகளுக்கும் இந்த விதியிலிருந்து விலக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய சூழ்நிலைகள் போலீஸ் அதிகாரிகள் கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட பயணிகளுக்கு விதி விலக்கு வழங்குவார்கள் என்று பிரதி போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஆசனப்பட்டி அணிய முடியாத குழந்தைகள் மற்றும் மருத்துவ காரணங்களுக்காக ஆசனப்பட்டி அணிய முடியாத பயணிகளை பாதுகாப்பான முறையில் வாகனங்களில் அழைத்துச் செல்வதை சாரதிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பாக அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளுக்கு 4,570 ஸ்மார்ட் பலகைகள் இறக்குமதி செய்து விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன நேற்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இதன்படி 2024 இலங்கை தொடர்பால் தொலை தொடர்பு ஒழுங்குபடுத்துதல் ஆணைக்குழுவின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் பெறப்பட்ட 1,000 ஸ்மார்ட் பலகைகள் 1,000 பாடசாலைகளுக்கு ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2025-2026 ஆண்டுகளுக்கான சீன உதவி திட்டத்தின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட 900 ஸ்மார்ட் பலகைகளில் 500 பலகைகள் இதுவரை பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அவற்றை நிறுவும் பணிகளும் இடம்பெற்று வருகிறது. மேலும் டிஜிட்டல் பணிக்குழுவின் வழிகாட்டுதலின் கீழ் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் மாகாண மட்டத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட 2,670 ஸ்மார்ட் பலகைகளையும் முழுமையாக விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த பலகைகளை பாடசாலைகளில் நிறுவும் பணிகளும் தற்போது இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண மட்டத்தில் அதிக அளவான ஸ்மார்ட் பலகைகள் வடமேல் மாகாணத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் எண்ணிக்கை 524 ஆகும். மேல் மாகாணத்தில் 481, கிழக்கு மாகாணத்தில் 371, ஊவா மாகாணத்திற்கு 363, தென் மாகாணத்திற்கு 311, வடமத்திய மாகாணத்திற்கு 200, மத்திய மாகாணத்திற்கு 170, சப்ரஹமோ மாகாணத்திற்கு 150 மற்றும் வடமாகாணத்திற்கு 100 ஸ்மார்ட் பலகைகள் வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலை வகுப்பறைகளை டிஜிட்டல் மயப்படுத்தி நவீன தொழில்நுட்பத்தை மாணவர்களுக்கு நெருக்கமாக கொண்டு வருவதே இந்த திட்டங்களின் பிரதான நோக்கம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய மேலும் தெரிவித்தார். வியட்நாமின் ஹோசி மின் நகரில் இருந்து இலங்கை தலைநகர் கொழும்பை நோக்கி பயணித்த வியட்ஜெட் ஏர்லைன்ஸ் வானூர்தி நடுவானில் ஏற்பட்ட இயந்திர பிரச்சினை காரணமாக சென்னை சர்வதேச வானூர்தி நிலையத்தில் நேற்று இரவு அவசரமாக தரையிறக்கப்பட்டது. வியட்ஜெட் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஏர்பஸ் V320 ரக வானூர்தியில் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் உட்பட மொத்தம் 143 பேர் பயணித்துள்ளனர். நடுவானில் பறந்து கொண்டு போது வானூர்தியின் ஒரு இயந்திரத்தில் தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டு செயல்படாமல் போனது கண்டறியப்பட்டது. இதையடுத்து உடனடியாக வானூர்தியை சென்னைக்கு திருப்பிவிட கட்டுப்பாட்டு அறை அனுமதி அளித்துள்ளது. வானூர்தி தரையிறங்குவதற்காக சென்னை வானூர்தி நிலையத்தில் இரவு 9:55 அளவில் முழு அவசர நிலை அறிவிக்கப்பட்டு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் அவசர சிதை நோயாளர் காவு வாகனங்கள் தயாராக வைக்கப்பட்டது. எனினும் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்க இரவு 10:27 சென்னை வானூர்தி நிலையத்தில் குறித்த வானூர்தி பாதுகாப்பாக தரையிறங்கியது. இதையடுத்து வானூர்தியில் இருந்த 143 பயணிகளும் எவ்வித பாதிப்புகளுமின்றி பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். இஸ்ரேலில் கட்டுமான துறையில் வேலை வாய்ப்புக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள 133 இலங்கை தொழிலாளர்கள் இந்த நாட்டிலிருந்து புறப்படுகின்றனர் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் கட்டுமானம் மற்றும் உட்கட்டமைப்பு துறைகளில் வேலை வாய்ப்புக்காக தெரிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வும் விமான பயணச்சீட்டுகள் வழங்கும் நிகழ்வும் கடந்த 14 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிக கிழக்கூர் கூடத்தில் நடைபெற்றது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகம் தலைவர் கோஷல் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இஸ்ரேலில் கட்டுமான துறையில் வேலை வாய்ப்புக்காக தெரிவு செய்யப்பட்ட 133 தொழிலாளர்களுக்கும் உட்கட்டமைப்பு துறையில் வேலை வாய்ப்புக்காக தெரிவு செய்யப்பட்ட 17 தொழிலாளர்களுக்கும் விமான பயணச்சீட்டுகள் வழங்கப்பட்டது. இதனையடுத்து கட்டுமான துறையில் தெரிவு செய்யப்பட்ட 133 இலங்கையர்களும் இன்று இஸ்ரேலுக்கு பயணிக்கின்றனர். சர்வதேச கரையோர தூய்மைப்படுத்துதல் தினம் மற்றும் தேசிய சமுத்திர வளங்கள் பாதுகாப்பு வாரம் 2026 முன்னிட்டு அக்கறைப்பெற்று சிங்கமுகாத்துவாரம் கடற்கரையோர பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை விசேட கடற்கரை தூய்மைப்படுத்தல் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடற்கரை சூழலை பாதுகாத்தல், கடற்கரை மாசுபாட்டை குறைத்தல், கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாத்தல் மற்றும் பொதுமக்களிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் இந்த தூய்மைப்படுத்தல் நடவடிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டது. கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் அம்பாறை மாவட்ட கடல் சூழல் பாதுகாப்பு அதிகாரி கே சிவகுமார் மற்றும் உதவி கடல் சூழல் பாதுகாப்பு அதிகாரி எச் கே எம் மெஹ்சீத் ஹசன் ஆகியோர் வழிகாட்டலின் கீழ் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 241 ராணுவ படைப்பிரிவைச் சேர்ந்த RNBB சமன் நாயக்க தலைமையிலான ராணுவத்தினரும் ஒலுவில் கடற்படை பிரிவைச் சேர்ந்த NDT அபிய விக்ரராம தலைமையிலான கடற்படையினரும் கலந்து கொண்டு கடற்கரை தூய்மைப்படுத்துதல் பணிகளுக்கு தமது முழுமையான பங்களிப்பை வழங்கியிருந்தனர். மேலும் சிவில் பாதுகாப்பு படையினர், ஆலைடிவம்பு பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், ஆலைடிவம்பு பிரதேச சபை பணியாளர்கள், சமுத்தி பயனாளர் குழு தலைவர் மற்றும் பிரஜாசக்தி உறுப்பினர்களின் தலைவர் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கடற்கரை தூய்மைப்படுத்துதல் பணிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்று தமது பங்களிப்பை வழங்கியிருந்தனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் குறிப்பாக எந்த ஒரு முறையான கண்காணிப்பு மின்றி குழாய் கிணறுகள் அமைக்கப்படுவதையும் அதன் மூலம் குடாநாட்டின் நிலத்தடி நீர்வளத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு குழாய் கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கையை முறையான ஒழுங்குமுறையின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் நடைபெற்ற ஆரம்ப கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் குழாய் கிணறுகள் அமைப்பதை ஒழுங்குமுறைப்படுத்துவது தொடர்பான ஆரம்ப கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. குடாநாட்டில் கண்காணிப்புக்கு உட்படாத வகையில் குழாய் கிணறுகள் அமைக்கப்படுவதால் நிலத்தடி நீர்வளத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் இதனை முறையாக கட்டுப்படுத்துவதற்கான நடைமுறைகள் தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது நீர்வள சபையின் வடபிராந்திய முகாமியாளர் குழாய் கிணறுகள் அமைப்பதை ஒழுங்குமுறைப்படுத்தும் நோக்கில் 2016 வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகள் தொடர்பில் விளக்கம் அளித்தார். அதன்படி குழாய் கிணறு அமைப்பதற்கு நீர்வள சபையின் அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்பதுடன் நீர்வள சபையில் பதிவு செய்யப்பட்டவர்களே குழாய் கிணறுகள் அமைப்பதற்கான இயந்திரங்களை பயன்படுத்த முடியும் என வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளமை தொடர்பிலும் எடுத்துரைக்கப்பட்டது. எனினும் தற்போதைய நிலைமைகளுக்கு ஏற்ப குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் மேலும் சில விடயங்கள் மேம்படுத்தப்பட வேண்டியுள்ளதாக கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதன் அடிப்படையில் தேவையான திருத்தங்களை உள்ளடக்கிய புதிய வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுமாறு சுற்றாடல் அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைக்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. மேலும் முறையான அனுமதியின்றி அல்லது உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் குழாய் கிணறுகள் அமைக்கப்படுவது தொடர்பில் பொதுமக்களால் நீர்வள சபைக்கு முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என்றும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. அதேவேளை குழாய் கிணறு அமைத்தல் ஒரு வணிக நடவடிக்கையாக கருதப்படுவதால் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் உள்ளூராட்சி மன்றங்களிடமிருந்து உரிய வணிக அனுமதி பத்திரங்களை பெற்றுள்ளார்களா என்பதையும் நீர்வள சபையில் பதிவு செய்யப்பட்டுள்ளார்களா என்பதையும் உறுதிப்படுத்துதல் வகையில் எதிர்காலத்தில் நடவடிக்கைகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குடா நாட்டில் நிலத்தடி நீர்வளம் மக்களின் குடிநீர் மற்றும் வாழ்வாதார தேவைகளுடன் நேரடியாக தொடர்புடைய முக்கிய இயற்கை வளமாக காணப்படும் நிலையில் அதன் பயன்பாடு மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் உரிய ஒழுங்குமுறைகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியமும் கலந்துரையாடலில் வலியுறுத்தப்பட்டது. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு இதுவரும் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மன்னார் கீரி கடற்கரையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் நிகழ்வுக்கான முன்னாயத்த பணிகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் ஏற்பாடுகள் மற்றும் செயற்பாடுகளை நேரில் பார்வையிடும் வகையில் வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர், சுற்றுலா வடக்கு அமைப்பின் அதிகாரிகள் மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி சபை உறுப்பினர்கள் கீரி கடற்கரைக்கு நேரில் விஜயம் செய்தனர். இதன்போது உலக சுற்றுலா தின நிகழ்வு நடைபெறவுள்ள கீரி கடற்கரை பகுதியை நேரில் பார்வையிட்ட அதிகாரிகள் நிகழ்வின் ஏற்பாடுகள், பாதுகாப்பு உட்கட்டமைப்பு மற்றும் ஏனைய செயற்பாடுகள் தொடர்பில் ஆய்வு மேற்கொண்டனர். அத்துடன் நிகழ்வு நடைபெறவுள்ள கீரி மற்றும் தாழ்பாடு கிராமங்களைச் சேர்ந்த மக்களுடன் அதிகாரிகள் நேரடி கலந்துரையாடலை மேற்கொண்டனர். இதன்போது உலக சுற்றுலா தின நிகழ்வை சிறப்பாக ஒழுங்காகவும் நடத்துவதற்கு கிராம மக்களால் வழங்கப்பட உள்ள ஒத்துழைப்புகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் நிகழ்வை முன்னெடுப்பது தொடர்பில் மக்களின் கருத்துக்கள் மற்றும் அபிப்பிராயங்களும் கேட்டறியப்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் கடற்கரை வளங்கள் மற்றும் சுற்றுலா வாய்ப்புகளை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் உள்ளூர் சமூகத்தின் பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொண்டு நிகழ்வை சிறப்பாக முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகிறது. எதிர்வரும் செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை கீரி கடற்கரையில் நடைபெறவுள்ள உலக சுற்றுலா தின நிகழ்வை முன்னிட்டு அந்த பகுதி தற்போது விழா கோலம் பூண்டு வருகிறது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்ற செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பேரிஸ் லாஷபில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரை, ராஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர்.
1: அங்க போய் போத்தனோ மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பாக்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க. போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gala Gones Sasselil,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: நேரம் சரியாக 2:48 ஐக்கிய ராஜ்யத்தில் 1:18 தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பாரஸ்லா செப்பலில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனேசில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர், இரண்டு நிறுவனங்களுக்கும் நன்றிகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உலக தலைவர்களின் கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் G20 தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் டிசம்பர் மாதம் அமெரிக்கா செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஷ்யாவின் பொருளாதாரம் இந்தியாவை நம்பியிருப்பதாக உக்ரைன் அதிபர் லெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் உடுப்பியை சேர்ந்த ஆல்வின் என்பவர் சார்ஜாவில் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது உடல் 9 ஆண்டுகளாக வெட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவரது மனைவி மற்றும் மகனை காணவில்லை என்று உறவினர்கள் புகார் அளித்துள்ளார்கள். தமிழக முதல்வர் ஜோசப் பிஷை பங்கேற்க உள்ளதால் தாய்மாமன் தங்கமுதிர திட்டம் தொடக்க விழா மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நடைபெற இருப்பதாக அதிகார வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் இந்த நிகழ்ச்சியால் பொதுமக்களுக்கும் மருத்துவ சேவை பாதிக்கும் என சமூக ஆர்வலர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். RSS தலைவர் மோகன் பகவத் இன்று காஞ்சிபுரம் சென்றுள்ளால் அவரது வருகையை ஒட்டி காஞ்சிபுரத்தில் மாவட்ட SP எஸ் அரவிந்த் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் விளையாட்டு பிள்ளைகளால் நடத்தப்படும் தமிழக வெற்றிக்கழக கூட்டணி ஆட்சியில் கடந்த 2 நாட்கள் பெய்த மழையில் 5 லட்சம் நெல் மூட்டைகள் நனைந்து கடுமையாக சேதமடைந்துள்ளன என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கேரளத்தில் CMRSL ஊழல் வழக்கில் முன்னாள் முதல்வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான பினராயி விஜயன், அவரது மகள் வீணா, மருமகன் முகமது ரியாஸ் உள்ளிட்டோருக்கு எதிராக காவல்துறை விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த தகவலை கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பீகார் தொழிலாளர்கள் குறித்து விரைவில் கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக அந்த மாநிலத்தின் தொழிலாளர்கள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர் நலத்துறை கூடுதல் செயலாளர் செந்தில்குமார் இதனை தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் நெல் கொள்முதலை உடனடியாக தொடங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை கொண்டு வீசியும் கலைத்துள்ளார்கள். வங்கி ஊழியர் சங்கங்கள் சார்பில் செப்டம்பர் 28 முதல் 30ஆம் தேதி வரை நாடு தழுவிய வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வங்கிகளில் முக்கிய அலுவலகங்கள் ஏடிஎம் மையங்கள் ஆகியவற்றுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குமாறு மாநில அரசுகளை மத்திய உள்துறை அறிவுறுத்தியுள்ளது. புற்றுநோய் சிகிச்சைக்கான அத்தியாவசிய மருந்துகள் பன்மடங்கு அதிக விலைக்கு விற்கப்படுவது குறித்து கண்டு மதுரத்தில் வெளியிட்டுள்ள உச்சநீதிமன்றம் இது நோயாளிகளுக்கு எதிரான பகல் கொள்ளை என்று குறிப்பிட்டது. இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் வேடிக்கை பார்ப்பது வியப்ப அளிப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மலேசியாவிற்கு 30 நாள் இலவச விசாவில் வேலை செய்ய தேடிச் செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள இந்திய தூதரகம் அது குறித்து அறிக்கையை வெளியிட்டது. சுற்றுலா விசாவில் மலேசியா சென்று அங்கு வேலை செய்யும் இந்தியர்களுக்கு எதிராக அது எச்சரிக்கை விடுத்தும் இருக்கின்றது. தனியார் பாடசாலைகளுக்கு அங்கீகாரம் பெற்று தருதல் உள்ளிட்ட செயல்களுக்கு 100 கோடி ரூபாய் வாங்கி மோசடி செய்த புகார் தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் மகேஷ் உறவினரான வாலடி கார்த்திகிடம் 7 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தாய்லாந்து நாட்டின் பாங்காக்கில் இருந்து கடத்தி வரப்பட்ட 31 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்ரக கஞ்சா பெங்களூர் விமான நிலையத்தில் சிக்கியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் மகோத்சவத்தின் 8ஆம் நாளான நேற்று காலை தேரோட்டம் நடைபெற்றது. கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் மனம் பிடித்து இழுக்க மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளில் பவனி வந்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,13,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 50 குறைந்து 1 கிராம் 14,135 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், அவர்களுக்கும் எமது நன்றிகள். அவர்கள் உங்களோடு

0: நாடுங்கள் VTS Finance GmbH சுவிசில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிசிலே VTS Finance GmbH. நேரம் சரியாக 2:26 ஐக்கியராஜ்யத்தில் 1:26 உலக செய்திகள். வடகொரியா மீதான தடைகளை அமெரிக்கா நீக்க வேண்டும் என தென்கொரியா கேட்டிருக்கின்றது. அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு டிரம்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திக்க இருக்கும் சூழலில் ரஷ்யா உக்ரைன் நேற்று பரஸ்பரம் தாக்குதல் மேற்கொண்டதில் 6 பேர் உயிரிழந்தார்கள். அமெரிக்கா தனது ராணுவ முற்றுகையை நீக்கினால் 7 நாட்களுக்குள் ஹார்முஸ் நீரிணையை திறக்க தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி நிகழ்ந்த ஆளில்லா விமான தாக்குதலால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சவுதி அரேபியாவின் முக்கிய கிழக்கு மேற்கு கச்சா எண்ணெய் குழாய் மீண்டும் இயக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் மலாக்கா மாநில சட்டமன்றம் இன்று கலைக்கப்படுகின்றது. 60 நாளுக்குள் தேர்தல் நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் சுமார் 500 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சென்ற வாரம் அங்கு அவ்வப்போது நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்தன. சில இடங்களில் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. துருக்கியில் உள்ள பாடசாலையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் 11 பேர் காயமடைந்துள்ளார்கள். அவர்களில் 2 பேருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டதாக தெரிய வருகின்றது. இந்தோனேசியாவில் புகை மூட்டத்தினால் 170,000 அதிகமானோர் சுவாச தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சுமார் 40,000 பிள்ளைகளுக்கு அவர்கள் அடங்குவார்கள். புகை மூட்டம் சூழ்ந்த 7 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவில் நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அல்லது தாமதமாகி இருக்கின்றார்கள். நியூஜெர்சியில் கட்டுமான ஊழியர்கள் தவறுதலாக தொலைத்தொடர்பு கம்பி வடத்தை வெட்டிவிட்டதாக அமெரிக்கா போக்குவரத்து அமைச்சர் ஜான் டபி தெரிவித்துள்ளார். அழகு பார்ப்பவரின் பார்வையில் இருக்கின்றது. சீனாவில் அழகற்ற பொருட்களுக்கு ரசிகர்கள் அதிகரிக்கின்றார்கள். இணையத்தில் விற்கப்படும் சில விசித்திரமான பொருட்களை கொண்ட ஒரு கண்காட்சி ஆயிரக்கணக்கானோரை ஈர்த்துள்ளது. அழகற்றது ஏன் இப்போது பிரபலமாகி வருகின்றது? அழகு கூட்டத்தை ஈர்க்கும் என்றால் அழகற்றது அப்படித்தான். சீனாவின் முன்னணி இணையவழி விற்பனை தளமான ரொபிபோவில் விற்கப்படும் சில அழகற்ற பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன.

தென்னாப்பிரிக்காவில் உள்ள பண்ணைகளில் நெருப்பு கோழிகளின் இறகுகள் கொடூரமாக பிடுங்கப்படுவதாக உலக விலங்கு பாதுகாப்பு நலத்துறை கண்டனம் தெரிவித்துள்ளது. பெரிய ஆடம்பர ஆடை நிறுவனங்களுக்கு இறகுகள் விற்பனை செய்யப்படுகின்றது. சர்வதேச சந்தையில் ஃப்ரெண்டக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 100 அமெரிக்க டாலருக்கு கீழே சரிந்துள்ளது. தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் காயம் காரணமாக மூத்த இங்கிலாந்து வீரர் விலகியுள்ளார். இங்கிலாந்து அணியின் மூத்த வீரர்களில் ஒருவரான அடில் ரஷீத் காயம் காரணமாக இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து முழுமையாக விலகியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் T20 கிரிக்கெட்டில் இந்தியா அபார வெற்றியுடன் நேற்று சாம்பியனானது. நடப்பு சாம்பியனாக களம் கண்ட இந்தியா தங்கத்தை தக்க வைத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நடக்கும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டித் தொடரில் நேற்று ஹாக்கி போட்டியில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய ஆண்கள் அணி 2வது லீக் ஆட்டத்தில் இலங்கை அணியை 16-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா அபார வெற்றியை பெற்றது. அடுத்து 3வது லீக் ஆட்டத்தில் நாளை 24ஆம் தேதி கொரியாவை இந்தியா எதிர்கொள்கின்றது. பெண்களுக்கான ரூபிக்ஸ் கிளப் விளையாட்டில் புதிய உலக சாதனை. சீனாவை சேர்ந்த சிறுமி அதை 4.5 வினாடிக்குள் முடித்துள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்று கணசனை வழங்குகிறார்கள் TRTTamilnadu.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு எமது அனுசரணை நிகழ்ச்சியாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 376 ரூபா 10%, இந்தியாவில் 109 ரூபா 26 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 329 ரூபா 13%, இந்தியாவில் 95 ரூபா 62 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 400 ரூபா 66%, இந்தியாவில் 116 ரூபா 39 பைசா. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 438 ரூபா 33%, இந்தியாவில் 127 ரூபா 33 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 233 ரூபா 69%, இந்தியாவில் 67 ரூபா 89 பைசா. இதுவரை மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் இலங்கை செய்திகளுக்கு நூலுலகம் நிறுவனத்தினரும் இந்திய செய்திகளுக்கு பாரிஸ் லாச்சேப்பலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன் கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் கோனேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்திற்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து உலக செய்திகளுக்கு சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் 3 நிறுவனங்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது மதிய பிரதான செய்திகள்.

0: கிரீஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். ஐந்துக்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
1: இலக்கம் 5
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 0031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-5858.
0: சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.

0: ஐரோப்பாவை முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 2:36 நிமிடம் ஐக்கிய ராஜ்யத்தில், 1:36 நிமிடங்கள் இந்த நேரத்தில் வானலையில் மலர்கின்றது.

புத்தாரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எனது அன்பு உறவு ராசலிங்கம் அவர்களுடைய அன்பு பேர குழந்தைகள் ரியான் அரியானா இனியா அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ராசலிங்கம் அவர்களுடைய அன்பு இல்லத்தரசி 60வது பிறந்த நாளை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கையின வாழ்த்திக் கொண்டு இன்றைய முத்தார நிகழ்ச்சியில் பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு திருமதி ஷியாமலா சர்குமாரன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து எப்படி இருக்கிறீங்க ஷியாமலா? நலமாக இருக்கிறீங்களா? நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுடைய முத்தாரம் வானொலியில் வலம் வருகின்றது. நல்ல விசித்திரமான ஒரு நம்பர்களை அதாவது இலக்கங்களை தெரிவு செய்திருக்கின்றார். அதாவது 10 பெருக்கங்களாக கொண்ட இலக்கங்களை தெரிவு செய்திருக்கின்றார் ஷியாமலா. அவர்களுக்கும் எமது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் 10 பெருக்கங்கள் இப்பொழுது 10 ஆரம்பிக்கின்றது வசூல் ராஜா திரைப்படத்திலிருந்து.

பெருமையை கேட்டுக்கொண்டிருப்பது முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியில் பத்து எண்களுடைய பெருக்கத்தில் வருகின்ற பாடல்களை துல்லியமாக எங்களுக்காக தெரிவு செய்து எழுதி அனுப்பியிருக்கின்றார் ஷியாமலா அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வருகின்றது 20 என்ற இலக்கம். இதோ 20 என்ற இலக்கத்தில் வரும் பாடல்.

பார நிகழ்ச்சியில் அதாவது பத்தின் பெருக்கங்களால் வருகின்ற இலக்கங்களை தெரிவு செய்து 10, 20, 30, 40, 50, 60 இந்த 6 பாடல்களை தெரிவு செய்து எழுதி அனுப்பியிருக்கின்றார் ஷியாமலா அவர்கள். ஷியாமலாவுக்கு எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஷியாமலா தெரிவித்திருக்கும் 30 வருகின்ற பாடலில் பூக்காரி திரைப்படத்தில் துள்ளிசை பாடகி எல்.ஆர். ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடல்.

நல்ல அருமையான பாடல் கவிஞா நிவாலி அவர்களுடைய கவிதை வரியை ஷியாமலாக்கும் பாராட்டுகள். இனி 30 கண்டுபிடிச்சிட்டா இனி 40 வரப்போறா. அடேங்காப்பா, அதுவும் ஒரு நல்ல பாடலாகத்தான் இருக்கும்னு நம்புகின்றேன். 40 நாய்க்குணம் என்ற பாடலாயிருக்கும். அந்த பாடல் இப்பொழுது வானலையில்.

0: இது 40 வயதில் வந்த பாடல். 10 பெருக்கங்களில் இருந்து பாடல்களை தெரிவு செய்து எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் சகோதரி ஷியாமலா அவர்கள். ஷியாமலா தெரிவு செய்திருக்கும் 55வது பெருக்கம். இது 50 வயது.
1: ஆசையுடன்

இன்றைய சகோதரி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள் தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த நிகழ்வுகளை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். ராஜலிங்கம் அவருடைய அன்பு கணவர், அவருடைய அன்பு பேர பிள்ளைகள் ரோஷாத் அரியான் அரியானா இனியா அனைவருக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். இந்த பாடலோட நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டிருக்கின்றேன். ஷியாமலா, நேரம் காணாமை போதாமை 60க்கு நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்கள். விட்டாவை 100க்கு மேல்

பன்னிரண்டு மணிக்கு, அதாவது சிறுவர் முட்டை நிகழ்ச்சி இனிமேல் புதன்கிழமைகளில் நடைபெறாது. சனிக்கிழமை 5 மணியிலிருந்து 6 மணி வரை இடம்பெறும் என்பதனை இந்த வேளையில் அனைத்து நேர்களுக்கும் அறிய தருகின்றோம். அதாவது சனிக்கிழமை 5 மணியிலிருந்து, ஆனால் 5 மணியிலிருந்து 6 மணி வரை பட்டிமன்றம் இடம்பெறும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை தயாரித்து எங்களுக்காக வழங்கிய ஷியாமலாவுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அருண்மொழித்தேவனுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறும்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2, B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2, C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, போஸ்டன் யூனியன் உண்டாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00. பரிசு லாட்சபிலில் யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூபாய் பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
4: ஒரு கவிதை சொல்வாயா?
5: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
6: எத்தனை பேருக்கு?
5: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
6: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
5: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
7: என்ன சமையலோ, என்ன சமையலோ.
3: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையார் மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இது மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலும் இங்கு தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40-00.
4: நீங்கள்

0: சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதலன்
0: வழங்கும் இந்த நாளிலும் நான் ரசித்த பாடலோடு உங்கள் வாசல் நாடி வருகின்றேன். சித்த பாடலுக்கு அந்த பாடல் என்னை எப்படி கவர்ந்திருக்கின்றது என்று நான் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பாடல்கள் உங்களையும் ஏதோ ஒரு விதத்தில் மனதை தொட்டிருக்கும். அதனை நீங்களும் வந்து என்னோடு பகிர்ந்து கொண்டால் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய நிகழ்வினை ஆரம்பித்து வைக்க

0: 1968 வெளிவந்த கண்ணனின் காதலின் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலுக்கான கை உடைத்து கொடுத்திருக்கின்றார் ஆலங்குடி சு. இசை வடிவம் மெல்லிசை மனரமேஷ் விஸ்வநாதன், குரல் வடிவம் டிஎன்எஸ் அண்ட் சுசிலாமா இணைந்து கலக்கி இருக்கின்றார் சொல்ல வேண்டும். ஒரு மென்மையான இசையினை கொடுத்திருக்கின்றார் எம்எஸ்வி. இந்த பாடல் கூடுதலாக நாங்கள் கேட்டு வளர்ந்த ஒரு பாடலாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்த மட்டில் அந்த நாட்களில் இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த அடிக்கடி ஒலிபரப்புகின்ற பாடல். கூடுதலாக தேநீர் கடைகளில் நாம் அடிக்கடி ரசித்திருக்கின்றோம். சைக்கிளில் செல்கின்ற பொழுதெல்லாம் ஒரு தேநீர் கடையில் ஆரம்ப பாடலை கற்றால் மறு தேநீர் கடையில் முடிவுகின்ற பாடலை கற்கபடியாக இருக்கும். அதாவது சற்று தள்ளி தள்ளி இருக்கின்ற பொழுது 5 நிமிடத்தில் அடுத்த இடத்துக்கு போய்விடுவோம். அப்படியாக இந்த பாடலை நிறையவே ரசித்திருக்கின்றோம். அந்த நாட்களில் அந்த நினைவுகளை சுமந்து வருகின்ற பாடலாக இந்த பாடல். சரி, வானிலையில் இப்போறையும் கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாருங்கள் வாருங்கள். அடுத்த பாடல் பெரும்பாலும் கேட்காத பாடலாகத்தான்
1: வருகின்றது.
0: ஆமாம், கண்ணனின் காதலி. இப்போ ஒலித்த பாடல் கண்ணனின் காதலி, அடுத்த பாடல் ஒரு இடைக்கால பாடல் தான் கலந்து பார்ப்போம். என்ன சொல்வதைப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம். சிரித்தால் தங்கப்பாதம். இப்படியான பாட்டை கேட்டும் வந்துருவீங்களா அந்த நாள் நினைவுகளோடு? உங்களுக்கு சைக்கிள்ல போய்க்கு முதல் கடையில முதல் ஆரம்ப லைப்ரரி முடிக்க அங்கால முடிக்க பாட்டை கேப்பீங்களாக்கும்.
2: ஆமா,
0: நிச்சயமாக.
2: அந்த காலத்துல எல்லாம் போயிட்டு இருக்கும் இந்த பாடல்.
0: கூடுதலா பின்னேரத்துல அந்த பள்ளிக்கூடம் முடிஞ்சு டியூஷனுக்கு போறேன்னு எல்லாம் ஒரு தேதி கடையிலே
2: ஓடிக்கொண்டிருக்கு.
0: பஸ்ஸுக்கு, மினி பஸ்ஸுக்கு,
2: அதெல்லாம் மறக்க முடியுமா அந்த காலத்து பாடல்கள்?
0: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா
2: நிச்சயமா. சரி, அடுத்த வாழ்க்கை சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வாருங்கள் ரோசாலி, சொல்லுங்க. வானொலிக்கு எடுத்து வருகின்ற அன்புறவுகளையும் முருகனும் நினைவு கொண்டு தாயத்தில் நடந்தனே தம்பாட்டியை புறப்படமாக கொண்டு பிரான்சிஸ் செந்தனில் வாழ்ந்து வரும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள் 23ஆம் தேதி இன்றைய நாளில் தனது 60வது பிறந்த நாளை வெகு விமர்சையாக தனது உறவுகளுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் இந்த நிகழ்வுகளை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். அவர்களுக்கு எமது வானொலி குடும்பம் சார்ந்தும் எங்களுடைய உறவுகள் சார்ந்தும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு கணவர் பாடகர் ராஜலிங்கம், அன்பு பிள்ளை வித்யா, சிந்துஜா, சயந்தன், நித்தா, மருமகள் பிரேம், சுஜிதரன், துளசிகா, பேரப்பிள்ளைகள் ரொசான், ரியான், அரியானா, அனியா மற்றும் அண்ணன்மார், அண்ணிமார், அக்கம்மார், அத்தன்மார், பெறாமக்கள், மக்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் தம்பாட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருளுடன் அவர்களை ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துகின்றார்கள். நாமும் வாழ்த்திக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி உறவுகளே. சரி, இந்த நேரத்தில் நான் ரசித்த பாடலில் அடுத்து வருகின்ற பாடல் இன்றைய நாளில்தான் நான் இந்த பாடலை கண்டுகொண்டேன். வேலையில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு போய் ரெண்டு மூன்று பாட்டு வேணும் என்ற நிலையில் இதை தட்டுகின்ற பொழுது இந்த பாடல் என் காதுகளுக்கு வந்தது.

0: இருக்க வேண்டும். எங்கள் தாய்க்குழந்தை வருகை என்கின்ற திரைப்படம், இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. இசை வடிவம் சந்திரபோஸ், பாடலுக்கான கவிஞர்களை வாழி அவர்கள் கொடுக்க கே ஜே ஜேசஸ் மற்றும் ஜானகி அம்மா இணைந்து குரலில் அசத்தியிருக்கின்றார்கள். ஒரு உருவரப்பான ஒரு வேகமான பாடலாக ஜேசஸ் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். கூடுதலாக அவருடைய பாடல்கள் ஒரு அமைதியான ஒரு தாளாட்டு பாடலாக சென்று கொண்டிருக்கும். வேகமான பாடல்கள் மிக மிக குறைவு ஜேசஸ் அவர்களை பொறுத்தமட்டில். அப்படியாக இந்த பாடல் ஒரு வேகமாக இருக்கின்றது. இன்றுதான் இந்த பாடலை நான் கூட கேட்டிருந்தேன். கேட்கின்ற பொழுது சற்று வித்தியாசமாக இருந்தது. நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு ரசனையோடு எடுத்து வந்திருக்கின்றேன். சரி, உங்களுடைய ரசனையை பார்த்துக் கொள்ளலாம். வானலைகள் வணக்கம்.
1: வணக்கம். நான் மீண்டும் பார்த்திவன்.
0: சொல்லுங்க.
1: அப்ப சொல்ல மறந்துவிட்டேன். சிறு நாள் பார்த்து சுஸ்பதி என்ன அருண் சுஸ்பதி அவர் என்ன பெயர் அது மற்றது
0: ராசலிங் அவருடைய துணைவியார்.
1: ராசலிங் அவருக்கு குடும்ப சாப்பிட நான் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர் இந்த வானிலைக்கு எடுத்து வந்து அவருக்கும் நன்றிகள் வாழ்த்து கூறுகிறேன். இந்த படம்
0: கேட்டுக்கேன்.
1: கூறிக்கொண்டு அவருக்கும் நிகழ்ச்சிக்கு எடுத்து பாருக்கா வானிலை வளர்ச்சி கருதி நிகழ்ச்சியில் எடுத்து பாருங்க. அவருக்கு நன்றிகள் வாழ்த்துக்க பாரு கொண்டு தொடர்ந்து இணைந்து கொள்ளாம இருந்தவன்.
0: நிச்சயமாக நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம் அருள்தேவன்.
0: சொல்லுங்க. வாங்க.
2: கேட்காத பாடல் உண்டு
0: என்ன? தான் கேட்டேன். மேல பகல் ஒரு 10 மணி போல தட்டி தாட்டினு வந்தது.
2: பாட்டு
0: வேகமா போகுது.
2: அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி புஷ்பராணி ராஜினி அவர்களுக்கு சகல செல்வம் பெற்று சகல செல்வம் பெற்று என்றென்றும் திருக்க சுமம் கிடையாது. கணவன்புள்ளிடம் பீரப்புள்ளிடம் உற்றவர்களும் மருமக்கள் கலந்து புரந்தோர் பாதித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வேண. எனது குருபாசனை வாழ்த்திக் கொண்டு தமிழொழியின் அத்தனை நிகழ்ச்சிகளை மாளிகை தொடர்ந்தது ராசலிங்கம் வீரப்பிள்ளை இனியா அரியான் ரோசாத் வீரப்பிள்ளைகளுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த வாழ சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி. வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம். அறுபதாவது பிறந்த நாள் வாழ்த்து எடுத்து வந்த ராஜலிங்கம் அவர்களுக்கும் அவர்கள் மனைவி யார் புஷ்பராணி
0: புஷ்பராணி
3: புஷ்பராணி அவர்கள் நாம் நிலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அதை எடுத்து வந்த பிள்ளைகளுக்கும் ராஜலிங்கம் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பாட்டுக்கு வர இந்த பாட்டை நான் கேட்டதே
0: இல்லை.
3: என்ன படம் வந்து
0: தாய்க்குழமே வருக?
3: படம் பார்த்தது இல்ல. பழைய படம் நினைக்கிறேன்ல.
0: ஒரு 90ல வந்திருக்கும். 90, 88, 90, 91 வந்திருக்கும் நினைக்கிறேன்.
3: அப்ப நான் இங்க வந்துட்டேன் நினைக்கிறேன்.
0: அப்ப யூடியூப்ல அடிச்சா சில சமயம் இருக்கலாம் பாருங்க.
3: நான் யூடியூபுக்கெல்லாம் போக மாட்டேன். சரி, நன்றாக இருந்தது. நன்றி, வணக்கம்.

நன்றி நன்றி நன்றி நன்றி. ரசித்த பாடல் சியாடி தமிழ், அடுத்த பாடல் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் அடிக்கடி கேட்ட பாடல் தான். ஆனால் எனக்கு மிக மிக பிடித்த பாடல்

நேர்க்கான வரிகளை தந்திருக்கின்ற நெல்லி அருண்மணி. கூடுதலாக நாம் எல்லோரும் வைத்துக் கொள்வோம் பாலி அல்லது கண்ணதாசன் அவர்களாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த நேரத்தில் இவர் ஒரு அறிமுக கவிஞராக இருந்திருக்கின்றார். அழகான பல்வேறு பாடல்களும் ஒன்று சிலதே தந்ததாக எனக்கு நினைவு இருக்கின்றது. ஆனால் இந்த பாடலை பொறுத்தமட்டில் ஒரு வேகமான பாடல் டி எம் சவுந்தரராஜன். அந்த நேரத்தில் இந்த பாடலில் எனக்கு கூட பிடித்தது இந்த வருகின்ற கண்ணன் குரல் வசந்தா. இந்த வசந்தா அவர்கள் ஒரு அழகான பாடகி, நல்ல குரல் வளம் இருந்தாலும் அவருக்கான பாடல்கள் மிக மிக குறைவான நிறைய பாடல்களில் கண்ணன் குரல் தான் கூட கொடுத்திருக்கின்றார். நிறைய எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களிடம் கண்ணன் குரல் கொடுத்திருக்கின்றார். உதாரணத்துக்கு சுமதியன் சுந்தரியில் வருகின்ற பாடல், அப்படி நிறைய பாடலுக்கு அவருடைய கண்ணன் குரல் பாவிக்கப்பட்டிருக்கின்றார். அதுவும் எம்எஸ்சி அவர்கள் தான் கூடுதலாக பாவித்திருக்கின்றார். ஆனால் முழுமையான பாடல் என்று பார்க்கின்ற பொழுது மிக மிக குறைவு. ஏனென்று தெரியவில்லை. அதிலும் எதுவும் அரசியல் இருக்கின்றதா என்னென்று தெரியவில்லை. இப்படியாக இந்த பாடல் என்னை கவர்ந்திருக்கின்றது. பொன்னூஞ்சல் திரைப்படம், அந்த திரைப்படத்திலே எல்லா பாடல்களுமே ஒரு அருமையான பாடல்களாக எம்எஸ்வி அன்றைய நாளில் கொடுத்திருக்கின்றார். 74 வெளிவந்த பாடல். சரி, அடுத்த பாடலுக்குள் நுழைகின்ற நேரத்தில் ஒரு அழகான பாடல்

0: மாலை மாத்து என்கின்ற ஒரு திரைப்படம் 88களில் வெளிவந்ததாக தரவுகள் சொல்கின்றது. இந்த பாடலில் ஒரு புதிய குரலை கேட்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய நாளில் தான் இந்த பாடலை நான் மிக நீண்ட நாட்களுக்கு பின்பதாக கேட்டிருந்தேன். சுஜா ராதாகிருஷ்ணன் தான் இங்கே எஸ்பி அவர்களுடன் சோடியாக இந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள். இசை வடிவம் சங்கர் கணேஷ் கொடுத்திருக்கின்றார். ஆனால் பாடலை எழுதியவர் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்கள் யாரும் கண்டுபிடித்தால் அந்த தரவுகளை தந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த பாடல் ஒரு கிராமிய மட்டுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அழகாக இருக்கின்றது. சங்கர் கணேசருடைய வித்தியாசமான இசைகள், கூடுதலாக சங்கர் கணேசனுடைய இசைகளை பார்க்கின்ற பொழுது ஹிந்தி பாடல்களுடைய மட்டுக்களை கலந்து தருவதில் அவர் ஒரு வல்லவர். ஆனால் அது தெரிந்தும் தெரியாத மாதிரி தந்து கொள்வார். அழகாக பாடல்கள் மட்டமைக்கப்பட்டிருப்பது கூடுதலாக நாங்கள் பார்த்து விட்டோம். அப்படியாக இந்த பாடலையும் தந்திருக்கின்றார் சங்கர் கணேஷ். அவர்களுக்கு ஒரு காதுக்கு இனிமையாக இருந்திருக்கின்றது. சரி, அடுத்த பாடலுக்குள் நுழைவதற்கு முன்பதாக வானொலிகளில் வணக்கம்.
1: வணக்கம் நிறுத்தவன், நான் மீண்டும் பார்த்திபன்.
0: சொல்லுங்க.
1: சங்கர் கணேச பாடல் வந்து இன்டர்நெட்ல எடுக்கிறதுக்கு சொல்றாரு.
0: இல்ல இருக்கே
1: சங்கரேச பாடல் என்று சொன்னா இது அந்த இசையில வந்து இணையதளத்துல எடுக்க கஷ்டம் என்று சொல்றாரு. ஒளிப்பேசை கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு கேட்டு. நான் இதுக்கு போன பாடல் என்ன படம் அனுமதித்தவன்?
0: இதுக்கு போனது நான் பார்த்துட்டு சொல்றேன், நான் வந்து அது ஒரு பொன்னுஞ்சல். இதுக்கு போனது பொன்னுஞ்சல்.
1: பொன்னுஞ்சல் தெரிஞ்ச இது
0: இது ஆளை பார்த்து மாலை மாத்து.
1: ஆளை பார்த்து பொண்ணுஞ்சு தெரிந்த படம் கேட்ட படம் பொண்ணுஞ்சல் அந்த படம். இது ஆளை பார்த்து மாலை மாத்து என்பது அருமையான நன்றி வாழ்த்துக்க. இது நான் கேட்கிறேன், இது உண்மையா நான் கேட்கிறேன். பொண்ணுஞ்சு படம் இருக்கு, பாடலும் கேட்டிருக்கிறேன்.
0: கூடுதலாக அடிக்கடி ஒளிபரப்பு
1: அடிக்கடி போற இது வந்து ஆளை பார்த்து மாலை பார்த்து அது கூடுதலா இடம் பெறாத ஒரு படம். என்ன கேள்விப்படாத ஒரு படம், பேரே கேள்விப்படாத ஒரு படம் என்பதை கூறுகிற நன்றி
0: வாழ்த்துக்க.
2: வணக்கம்
0: அருமணித்தேவன்.
2: திருமதி புஷ்பராணி ராசலிங்கம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவ நோய் நொடி இல்லாமல் தீக ஆரோக்கியத்தோடையும் தீர்க்க சுமங்கலியாகவும் வாழ நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இதனை வானிலைக்கு எடுத்து வந்த ராஜலிங்கம் பேரப்பிள்ளைகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: கூடுதலாக
0: இந்த நிகழ்ச்சியில பெரும்பாலும் அநேகம் ஒலிபரப்பாத பாடல்கள் தான் இதுவரையில கொடுத்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கே ரெண்டு பாட்டு பெரும்பாலும் ஒலிபரப்பாத பாட்டு இதுவரையில வந்துட்டது. அப்படி அப்படிதான் வர்றது. மற்ற ஒன்று ரெண்டு பேரும் அடிக்கடியாக ஒலிபரப்புற பாட்டுகள் நிறைய பாட்டுகள் இருக்கிறது. ராசி நாங்கள் எங்கள் மனதில் நுழைஞ்ச பாட்டுகள். ஆனால் இன்றைய நாட்களில் ஒரு குறிப்பிட்ட பாடல்கள் தான் எல்லா வானொலியிலும் இங்கே போனாலும் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான பாடல்களை தெரிவு செய்து தந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் இங்கிலிருந்து சிறப்பு எங்களுக்கு கேட்க அந்த பாட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை நீங்களும் எங்களுக்கும் சொல்லிக்கொள்ளலாம்.
3: வணக்கம். புஷ்பராணி ராஜலிங்கத்துக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். புஷ்பராணி அவர்கள் என்று போல என்றென்றும் சகல சௌபாகியத்தோடு நீண்ட ஆயுளோடு சந்தோஷமாக பேர பிள்ளைகள் புத்த பிள்ளைகள் உற்ற உறவுகளோடு ஆரோக்கியமாக நூறாண்டு காலம் வாழ போகணுமெண்டு அதை வாழ்த்துக்கிறேன். அவவே அதை வானிலைக்கு எடுத்து கொண்டு வந்த ராஜலிங்கம் அவரது பேர பிள்ளைகள் அரியானா இனியா இனியாசா திரியாட் ஆகிய நாலு பேர குட்டிகளுக்கும் நன்றி இறந்த வாழ்த்துக்களை சொல்லுகிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.
3: ஓ ஒரு பாட்டு போட்டீங்க,
0: நாலு பாட்டு நாலு பாட்டு போயிட்டு ஒரு பாட்டுன்றீங்க.
3: ஒளிபரப்பானதே
0: கஷ்டப்படுறாங்க.
4: நடிச்சம்
0: ஒரே நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் அந்த வகையில் அடுத்த பாடலாக

0: வாணியம்மா அந்த சுரத்தை சொல்கின்றது. அந்த சுரத்துக்கு ஏற்ற வரிகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த பாடலினுடைய வரிகளுக்குரிய சொந்தக்காரர் யார் என்பதனை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. இசை வடிவம் என்எஸ்வி அவர்கள் அழகாக ஒரு வித்தியாசமான இசையை கொடுத்திருக்கின்றார். சுரத்தோடு இணைந்து பாடல் அக்கா என்கின்ற திரைப்படத்தில் எஸ்வி அவர்களும் வாணியம்மாவும் பாடியிருக்கின்ற இந்த பாடல் நினைக்கின்ற 1977-78களில் வானொலிகளில் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம். இது கூட நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் பாடசாலை முடிந்து அல்லது டியூஷனுக்கு செல்கின்ற நேரத்தில் மாலை நேரங்களில் அல்லது டியூஷனில் திரும்பி வருகின்ற நேரங்களில் தேநீர் கடைகளில் அடிக்கடி ஒளிபரப்பின ஒரு பாடலாக இருக்கும். ஆரம்ப பாடலை ஒரு கடையிலும் முடிவு பாடலை இன்னொரு கடையிலும் கேட்ட நினைவுகள் எனக்கு நிறையவே வந்து போகின்றது. அப்படி ஒரு அழகான பாடல் வானொலி நிபுணரையும் கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம்.
1: சொல்லுங்க. நான் பார்த்தேன் லண்டன்ல இருந்து. ஆனா இப்ப இலங்கை வருதானே இணையதளத்துல?
0: எது
1: இணையதளத்துல இலங்கை வானொலி வருதானே? இப்போ
0: இணையதளத்தில்
1: திங்கக்கிழமையில வரவழைப்பா வந்து நாங்களும் அங்க இருக்கும் போது புதன்கிழமையும் பயணிந்து வந்த நாடகம் சனிக்கிழமை ஆரம்பிச்ச நாடகம் அந்த பயணிந்து வந்த நாடகத்தை காணுங்க ஆரம்பிச்ச நாடகம் இப்ப திங்கக்கிழமை எங்களுக்கு 5 மணி இப்ப சபர் டைம்ல 5 மணிக்கு படத்துல அக்கா அக்கான பாடல் இருக்கின்றது. இந்த குறிக்கொண்ட மீண்டும் சந்திக்கொள்ள இதோட முடிக்கிறீங்களா பாடல்கள்?
0: வீட்டிலிருந்து பின்னேரத்துல விடுமுறை விருப்பம் இல்லாட்டி நீங்கள் கேட்டத நன்றியும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து ஒரு சில வருத்தக விளம்பரங்கள் அதனை தொடர்ந்து மணிக்கடுத்தரவை செய்தி தலைப்பு அடுத்து வருகின்றது. கதம்பம் கதம்பத்துடன் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இந்த தருணத்தில் விடைபெறுகின்றேன்.
2: பரிசு லாட்சபலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள் இவற்றோடு சூப் வகைகள் ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள் பிளாஸ்டிக் கப்புகள் பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள் கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS Langa 12@gmail.com.
3: ஒரு கவிதை சொல்வாயா?
4: டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
5: எத்தனை பேருக்கு?
4: கிட்டத்தட்ட ஒரு 60 வரும்.
5: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
4: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இதை சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

டேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.

சவுதி அரேபியாவில் மரணத்தை விதிக்கப்பட்ட கல்முனையைச் சேர்ந்த சிவராஜ் சயோஜனின் உயிரை பாதுகாத்து அவரை விடுவிக்க வேண்டும் என்ற தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்திலான கோரிக்கையோடு யாழ்ப்பாண முஸ்லீம் மக்களும் முழுமையாக கைகோர்ப்பதாக யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர் எம் என் அப்துல் ஹாஜி தெரிவித்திருக்கின்றார். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் மற்றும் நீதித்துறை சட்டம் மூலம் தொடர்பான பாராளுமன்ற விவாதம் நாளை 24வது தேதி நாளை மறுதினம் 25வது தேதிகளில் நடைபெற இருக்கின்றது. பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு 22வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் நீதித்துறை திருத்தம் சட்டம் மூலம் தொடர்பான 2 வாசிப்பு விவாதத்துக்காக இரு நாட்களிலும் காலை 11:30 தொடக்கம் மாலை 7 மணி வரை நேரத்தை ஒதுக்கியுள்ளதாக கொழும்பு தகவல் ஒன்று தெரிவித்திருக்கின்றது. உள்நாட்டின் போரின் பொழுது இரு பெண்களை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை பெண் அதிகாரிகள் இருவருமே அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வரை வழக்கு முறையில் வைக்குமாறு திருவண்ணாமலை முதன்மை நீதவான் எம் எஸ் ஜுனிஸ்தீன் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இலங்கையில் 45 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருந்த 1979 ஆண்டின் 48 இலக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினை முழுமையாக இரத்து செய்து தயாரிக்கப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலம் அரசாங்கத்தால் அதை உசிட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை இம்மாதம் 30ஆம் தேதி வரை மேலும் விளக்க முறையில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கொழும்பு தகவல் ஒன்று தெரிவித்திருக்கின்றது. மட்டக்களப்பில் 13 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியவருக்கு 12 வருட கடுமைய சிறை தண்டனையும் 10 வருட மன்னிக்கவும் 10,000 ரூபாய் அபராதமும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 50,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறு மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி டி ஜே பிரபாகரன் கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2019 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி 13 வயது சிறுமி அவரது சித்தப்பாவான 35 வயதுடைய கங்கரத்தனும் ஜெயானந்தன் என்பவர் பாலியல் துஷ்நடைக்கு உட்படுத்தியதாக சிறுமியின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. பாடசாலையிலிருந்து மகளை ஏற்றிச் சென்ற தந்தை தொடர்ந்து விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் பாடசாலை மாணவியான மகள் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். யாழ் மாவட்ட செயலகத்தில் கடமையாற்றும் பணியாளரான நாகராசா சூரியகுமாரை இவ்வாறு உயிரிழந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அடல்ஜனை கருணை அடிப்படையில் விடுதலை செய்யக்கோரி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வவுனியாவில் நடைபவனையும் கையெழுத்து இயக்கம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உலக சுற்றுலா தின விழாவினை முன்னிட்டு மன்னார் மாவட்டத்தில் ராமர் பாலத்துடன் தொடர்புடைய 8 மணல் திட்டுக்களையும் பார்ப்பதற்குரிய ஏற்பாடுகளும் அதற்கான வெள்ளோட்ட நடவடிக்கையும் ஆரம்பிப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருவதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கிருஷ்ணசுந்தரம் தெரிவித்திருக்கின்றார்.

0: கொக்கட்டுச்சோலை காவல் பிரிவுக்குட்பட்ட கண்டியனூர் குளம் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்றுமே காவல்துறையினர் நேற்று செவ்வாய்க்கிழமை முற்றுகையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்பொழுது கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டிருந்தவர்கள் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் 10 பேர்களில் காணப்பட்ட கோடா மற்றும் மீட்கப்பட்டு அழைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பு தெரிவித்திருக்கின்றது. இன்றைய நாளில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநகராட்சி மற்றும் நகராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர்கள் அதிரடி சோதனை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் கணக்கில் வராத ரொக்கப்பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டதோடு ஜிபே போன்ற டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலம் லஞ்சம் பெறப்பட்டதும் கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக செய்தி ஒன்று தெரிவித்திருக்கின்றது. இதே நேரத்தில் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ள பெருந்தரவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தினை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்றைய நாளில் ஆரம்பித்து மணிக்கூட நேற்றைய நாளில் ஆரம்பித்து வைத்துள்ளதாக தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா மற்றும் பேர்மியா தீவுகளில் வாரக்கணக்காக பரவி வரும் காட்டு தீ மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள கடுமையான புகை மூட்டத்தினால் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் இதுவரையில் 185,000 மேற்பட்டோர் சுவாச நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராசிக்கும் அமெரிக்க பிரதிநிதி ஜிவோக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்பினை ஈரானின் அரசு தொலைக்காட்சி நேற்று உறுதிப்படுத்தியிருக்கின்றது. ஹோர்மஸ் நீரணியை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் நிபந்தனைகளை தெளிவுபடுத்துவதும் அவற்றை எடுத்துரைப்பதும் இந்த சந்திப்பின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா சீனா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் ரஷ்யாவுடனான எரிசக்தி வர்த்தகத்தை முழுமையாக நிறுத்தினால் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று உக்ரைன் அதிபர் வளாதிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் மலிவு விலை வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பிரான்சில் நாட்டின் முதலாவது தேசிய வீட்டு வசதி மையம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக பாரிஸ் தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் வருடாந்த பொதுச்சபை கூட்டத்தில் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் செப்டம்பர் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நியூயார்க் நகரில் உரையாற்றியிருக்கின்றார். அதாவது நேற்றைய நாளில் ஈரான் போர், உக்ரைன் போர் மற்றும் மத்திய கிழக்கு நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவர் தனது நிலைப்பாட்டினை வெளியிட்டுள்ளதாகவும் போர்கள் மற்றும் மக்கள் எதிர்கொள்ளும் துயரங்களுக்கு மத்தியில் சர்வதேச சமூகம் பின்வாங்கப்படக்கூடாது என தெரிவித்திருக்கும் அவர் உறுதியான தீர்வுகளை கண்டறிந்து அமைதியை கட்டியெழுப்ப வேண்டும் என வலியுறுத்தியிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மணிக்கூர் தொடரில் இடம்பெறும் நமது செய்தி தலைப்புகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடரும் நிகழ்ச்சியாக வானொலிகளில் ஒரு சில வார்த்தை விளம்பரங்களை அடுத்து கதம்பும் கதம்பு தொடுமையை நீங்களும் தேராங்க.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்ன, இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6.5 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
4: 7265 Fraser Street, Vancouver, Canada.
3: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கை அளவுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375 0055. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பரிசு லாட்சப்பிலில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 Rue Cail, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951-15-82-3 அல்லது 0669-68-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 Knight Street, வன்கூவர், கனடா.
3: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-01-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். நேரம் 4:00.

0: சொற்களிலிருந்து எழுத்து வழக்கில் அல்லது பேச்சு வழக்கில் இருந்து அற்று போயிருக்கின்ற சொற்களை தருவதாகவும், அதே நேரத்தில் தாய்நிலத்தில் இருக்கின்ற ஊர்களின் பேரனை கண்டுபிடிப்பதாகவும் செல்கின்றது. தாய்நிலம் என்று சொல்லும்போது வடக்கு கிழக்கு வன்னி பிரதேசங்களில் இருக்கின்ற ஊர்களின் பெயரை, அதே நேரத்தில் ஒரு சில ஊர்கள் ஏனைய சகோதரங்களை பேசுகின்ற பிரதேசங்களிலிருந்தும் எடுக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வுமே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இதுவரையில் நகர்த்தி கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டோம். அடுத்து வந்திருக்கின்ற உறவுகளாக தாயகத்தில் நாரந்தினி தம்பாட்டியை புறப்படமாக கொண்ட பிரான்ஸ் சிந்தனையில் வாழ்ந்து வருகின்ற திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள் 23rd தனது 60th பிறந்த நாளை தனது குடும்பத்துடன் விமர்சையாக தனது இல்லத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் இன்றைய சூற்று திருமணியின் நிகழ்வுகள் அனைத்தையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் என்பதும் மகிழ்ச்சி. அவர்களுக்கு வாழ்த்துக்களும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அறுபதாவது பிறந்த நாளை அவர் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அன்பு கணவர் பாடகர் ராஜலிங்கம், அன்பு பிள்ளைகள் வித்யா, சிந்துஜா, சைந்தன், இதன் மருமக்கள் பிரேம், சுஜிதரன், பேரப்பிள்ளைகள் ரசன், துளசிகா மற்றும் ரியான், அனையா, இனியா மற்றும் அண்ணன்மார், அன்னிமார், அக்கம்மார், அத்தான்மார், பிறமக்கள், மருமக்கள் மற்றும் மற்றொரு உறவினர்கள் நண்பர்களுடன் தம்பாட்டி அருமைக்கு ஸ்ரீ முத்துமணி அண்ணன்மார்களுடன் தகு ஆரோக்கியத்துடன் அவர் வாழ வேண்டும் என இந்த நாளில் வாழ்த்துக் கொள்கின்றார்கள். அதே நேரத்தில் தன்னுடைய குடும்பமும் எங்கள் உறவுகள் நேர்களுமாக இணைந்தும் நல்லவர்களை வாழ்த்துக் கொள்கின்றோம். நல்லதொருவர்கள் நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள இன்று இந்த நேரத்தில் ஒரு ஊரில் இருந்து முதலாவது சொல் வருகின்றது. அடுத்து பண்டைய தமிழ் சொல்லுக்குள் சென்றுகளெல்லாம் ஊரில் என்று பார்க்கின்ற பொழுது தென்மராட்சியில் இருக்கின்ற ஒரு ஊர், தென்மராட்சியில் இருக்கின்ற ஊர் ஒரு மூண்டலத்தில் தான் வருது. எனக்கு இல்லை மூண்டே மூண்டலத்து மூன்றாம் வருகின்ற இந்த தென்மராட்சியில் இருக்கின்ற ஊரின் பெயர் என்ன கண்டுபிடிங்க. மூன்றளத்தில் வருகின்ற இந்த தென்மராட்சியில் இருக்கின்ற ஊரின் பெயர் என்ன? இதுக்கு அதிகம் விளக்கம் தந்தா எல்லாம் பிடிச்சு போறியா வாங்கும் அங்கிறதுக்கு நடான இப்ப வந்துட்டேன். பண்டைய தமிழ் சொல் என்று பார்க்கின்ற பொழுது சிலரசம் இருக்கின்றது. சன பாம்புல்லா நச்சானா ரசம் சிலரசம் சிலரசம் சிலரசம் என்றால் என்ன? கூடுதலாக அன்றாடம் எங்களுடைய ஒரு பாவனையில் இருக்கின்ற ஒரு பொருள், அன்றாடம் எங்களுடைய பாவனையில் இருக்கின்ற ஒரு பொருளாக இருக்கின்றது சிலரசம். இன்றைய நாட்களில் நாங்கள் ஒரு விதமாக இதை அழைத்துக் கொள்கின்றோம்.
1: தென்மராட்சியில்தான்
0: இருக்கு, ஆனால் என்ன ஒன்றும் இருக்கு, அதைத்தான் நான்
1: கேட்கிறேன். அடுத்ததுக்கு உப்பு என்று சொல்லி பாக்குறேன்.
0: உப்பு சிலரசம் என்றால
1: சிலரசம் என்றால் உப்பு என்று சொல்லி பார்த்துக்கொண்டு
0: உப்பு சாப்பிட்டா சிலரசம்
1: சிலரசம் வச்சாங்களோ
0: தெரியல, இப்ப மாத்தி போட்டுவாங்க.
1: நானும் ஒரு இடம் ஒரு ஊருக்கு வாய்ப்பு தருவீங்களா
0: கேளுங்க.
1: இது பவுனியா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமம் ஒன்று, 8 எழுத்து. முதலாம் இரண்டாம் ஆறாம் எழுத்துக்கள் வந்தால் மெரக்கல் இணைந்தால் மெரக்கலம் என்று பொருள் வரும்.
0: மெரக்கலம்
1: மெரக்கலம் கப்பல் மெரக்கலம். அடுத்தது 7ஆம் 2ஆம் 6ஆம் எழுத்துக்கள் இணையும் பொழுது கடவுள் என்று பெயர் வரும். 7, 2, 6 எழுத்துக்கள் இணைந்தால் கடவுள் என்று பொருளாகும். 4ஆம் 5ஆம் 6ஆம் எழுத்துக்கள் அறு சுவைகளுள் ஒன்று. இவ்வளவு செலவுகளை வச்சு தேடிப்பேன். அப்போ கஷ்டமா இருந்தால் மேலதிக தகவல் தரலாம்.
0: திருப்பி சொல்லிக் கொடுங்க, எழுதுறதுக்கு சொன்னா இருக்கும் எல்லாருக்கும்.
1: ஆமாம். வவுனியா மாவட்டம் எட்டு எழுத்து ஊர். முதலாம் இரண்டாம் ஆறாம் எழுத்துக்களை இணைக்கும் பொழுது மெதக்கலம் என்று பொருளாகும். அடுத்தது ஏழாம் இரண்டாம் ஆறாம் எழுத்துக்களை இணைக்கும் பொழுது கடவுள் என்று பொருளாகும். அடுத்தது நாலாம் அஞ்சாம் ஆறாம் எழுத்துகள் அறுசுவைகளுள் ஒன்றாகும். மேலதிக தகவல் தேவையானால் மீண்டும் கருதுவேன்.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்.
2: கொண்டாடிக்கொண்டிருக்கும் திருமதி புஷ்பபதன் ஞாபகத்துக்கு பேசுனீங்க.
0: புஷ்பராணி
2: புஷ்பராணி ராஜலிங்கம் அக்கா அவர்களுக்கு இனிய பிறந்ததின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர் என்று நலமாக வளமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மனம் நிறைந்து வாழ்த்தி கொண்டு நீங்க கேட்டதுக்கு உப்பு கலரசம் இது ரொம்ப கொடுமை. தென்மராட்சியில என்னட்டே நாலு ஊர் கிடக்கு, நான் எந்த ஊர் தாரம் மூன்று ஊர் இல்ல மூன்றுல
0: தென்மராட்சியில
2: கைதடி இருக்கு, மீசாலை இருக்கு, வரணி இருக்கு, உசணி இருக்கு, தெரியல எது வச்சிருக்கீங்களோண்டே தெரியல. இக்கண்ணடானாக இடத்துக்கு மீண்டும் முனைகிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி வணக்கம்.
0: சரி, இந்த மூன்றுல தென்மராட்சியில கணக்க ஊர் இருக்கிறபடியால நான் சொல்லி கவனம் விட்டுட்டேன். இதன் ஆரம்ப உச்சரிப்புகள் வந்து
3: பாருங்க மற்றது சலரசம் உப்பு
0: உப்பு அது தப்பு இல்லையா.
3: மற்றது அவர் திக்கண்ணனா சொன்னதுக்கு சொல்றீங்களா?
0: அது அவர் தான் சொல்லுவான்.
3: ஒன்னு ரெண்டு வாரம் மரக்கலம் வந்தது
0: உனக்கு மரக்கலம் வந்தாதான் எனக்கு நிக்கிறது மண்டைக்கு மட்டும்படி
3: இல்லை.
0: வவுனியா மாவட்டம் அவ்வளவுதான் தெரியும்.
3: மற்றது ஏழும் ரெண்டும் ஏதோ சொன்னால் எழுதியில நான் விட்டுட்டேன். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள். வணக்கம்
4: திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் மஞ்சள் குங்குமத்துடன் தீர்க்க மங்கலியாக நல்லாண்டு காலம் வாழ்க வாழ்த்துக் கொண்டு இதனை வானொலி கரைக்கி எடுத்து வந்த திரு ராஜலிங்கம் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொண்டு நானும் இதுக்கு உப்பு என்று கூறிக்கொண்டு சிலர் பத்துக்கு நீங்கள் கரதண்டம்
0: கரதண்டம்
4: என்ன ஒரு புது சொல்லி வருது பாக்குறீங்களோ? கரம் என்றால் கை, தண்டம் என்றால் தாரி.
0: சியாமலா காத்திருக்கீங்க சொல்லுங்க.
5: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலம் நலம்.
5: முதல் நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி. இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடும் புஷ்பராணி அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் சகல சௌபாக்கியங்களுடன் உங்களுடைய காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அதனை வானிலை கொண்டிருந்த ராஜலிங்கம் அவர்களுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும்
0: கூறிக்கொள்கிறேன்.
5: நன்றி
0: நன்றி.
5: பத்துக்குள்ள
0: எல்லா நம்பரும்
5: குறிக்கும் சுவைய குறிக்கும்

0: டவுட்டா இருக்கு எனக்கு, அதை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. அப்ப மற்றதுக்கு சிலரசம் என்றால் உப்பு என்று சொல்லிக்கொண்டு நானும் விடைபெறுகிறேன். மீண்டும் புஷ்பராமனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி எடுத்து வந்த பேரப் பிள்ளையால் ராஜலிங்கத்துக்கும் நன்றிகள் இந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். சரி, அவரை தொடர்ந்து வணக்கம்.
2: வணக்கம் அருண்மொழி.
1: எப்படி
2: இருக்கிறீங்கள்?
1: நலம், நலம். நீங்கள்?
2: நாங்களும் நலமா இருக்கிறோம். அடுத்தது வந்து இந்த கை, நானும் உசன் என்று சொல்லிக்கொண்டோ தென்மராட்சி ஊர், அது நிறைய கிடக்குது. அடுத்தது வந்து சிலரசம் அண்டாது உப்பு, மற்றும் பவனியா ஊரு எல்லாம் குளங்கள்ல கூட வருது. வெற்ற தரவுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பாப்போம்.
3: உங்களோட ஊரை பற்றி தான் கதைக்கணும்.
1: கணக்கு குளம் குளம் குளம் வந்து வருதுதாம், இப்படி வருதாம், இப்படி வருதான்
3: கதைச்சுன்னா
1: சொல்லுங்க.
3: வவுனியா மாவட்டம் எட்டு எழுத்து, முதலாம் இரண்டாம் ஆறாம் எழுத்துகள் இணையும் பொழுது மெதக்கலம் என்று பொருள். ஏழாம் இரண்டாம் ஆறாம் எழுத்துக்கள் கடவுள் என்று பொருள். நாலாம் அஞ்சாம் ஆறாம் எழுத்துக்கள் அரசு வயல் ஒன்று. புஷ்பராணி அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பான இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று போலன்றி மேன்மேலும் சிறப்பாக வாழ வாழ்த்துக்கிறோம்.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
3: மீண்டும் தலைவர் வேண்டால் மீண்டும்
1: வருகிறேன். நன்றி, நன்றி. சரி, அது நடானு வச்சுருந்து எங்களை வாட்ஸ்அப்பில் ரெண்டு மூன்று பேர் லைனில் வந்து வந்துச்சுன்னா ஒரு திட்டத்தோடு போடுற கட்டாகி கொண்டிருந்தது. ஜனியன் நண்டா, வணக்கம்.
4: வணக்கம் அருள்மிக்கவன். மீண்டும் பீத்தி
1: சொல்லுங்க.
4: என்ன செய்யறது, ஒரே ஒரு தங்கச்சி, தங்கச்சி கல்யாணம் கட்டைகளை நான் ஜீவ மாட்டேன். அதனால உசனுக்கு போயிடலாம், கொஞ்சம் என்ன போயிருந்தா சாப்பாடு ஒன்று சாப்பிட்டு
1: வந்திருப்பேன்
4: சொல்லிக்கொண்டு. திட்டநடாண்டி அப்படி இருக்கத்தக்கதா, நான் ஒரு ஊர்தாரன்.
1: அவற்றை முடிச்சு போட்டு எடுப்பேன்.
5: உயிரிழத்துல அது ஒன்றுதான் இருக்குது, வேற எல்லாம் கிளாலி மெலாலி எல்லாம் பாலாவி எல்லாம் இருக்குது.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். சரி, இந்த விடைகளை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இது தென்மராட்சியில் கேட்கப்பட்ட ஊரானது உசன் என்பது. சரியான விடையை அடுத்து சிலரசம் என்று கேட்டிருந்தேன். சிலரசம் என்கின்ற பொழுது உப்பு, அந்த நாட்களில் சிலரசம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது உப்பு, இப்பொழுது இப்போ கடையில் போய் தம்பி சிலரசம் இருக்காண்டு கேட்டால் எல்லாரும் ஒரு வித்தியாசமாகத்தான் பார்ப்பாங்க.

சரி, இந்த அடுத்த சொல்லுக்குள்ளும் நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். தானி ச சன் தான நீ என்ன சானா சானா இன்னென்ன ரெண்டு சானா வருகுது. தானே சசன் தானா ரெண்டு சொல்லி நீனா ரெண்டு தரம் சானா சானா ரெண்டு சொல்லி இன்னென்ன தானே நேசன் தானே சசன் ரெண்டு வரும். இன்றைய நாட்களில் நாங்கள் ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொள்கின்றோம். இப்படி ஆக வேண்டும் என்றுதான் எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கின்றது. இப்படி ஆக வேண்டும் என்று எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கின்றது. ஆனால் சில பேர் அப்படி ஆகிவிட்டு என்ன செய்வது என்று தலைகளாக நடப்பவர்களும் இருக்கின்றார்கள். இப்படி ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூடுதலாக எல்லோருடைய கனவுகளிலும் அது ஒன்று இருக்கின்றது.

0: நாளைக்குப்படி ஆக வேண்டும். சரி, அடுத்து ஊரம் என்று பார்க்கின்ற பொழுது திக்கம் நடா நாடு ஊரம் நிலுவையில் இருக்கின்றது. நான் உண்டு தந்து கொள்கின்றேன். இது ஆரளத்தில் வருகின்ற ஒரு ஊர். ஆரளத்தில் வருகின்ற ஊர் கொக்கட்டிச்சோலை காவல்துறைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. தற்பொழுது வாசிக்கப்பட்ட மணிக்கூறு தடவையில் சொல்லப்பட்ட ஒரு ஊர் கொக்கட்டிச்சோலை காவல்துறை பிரிவிற்கு உட்பட்ட ஆரளத்தில் வருகின்ற ஒரு ஊர் தற்பொழுது வாசிக்கப்பட்ட, அதாவது 4 மணிக்கு வாசிக்கப்பட்ட ஒரு மணிக்கூறு தடவிலே வந்து போன ஒரு ஊராக இருக்கின்றது.
1: சரியா வருது, உம்மன்னா வரைக்கெல்லாம் சரியா வருது. ஆனா இடம் நான் தேடின இடத்த மரக்காரன் பழையன்று தான் வருகுது. அப்ப உம்மன்னா போட்டமண்டா அவர் சொந்த தரவுக்கு எல்லாம் பொருந்துகின்றது. மரக்காரன் பழையன்று கூறி
0: பார்க்கின்றேன். வித்தியாசமான ஊரா இருக்கு
1: இருக்குது, அந்த இருக்குது. அவர் தந்த தரவுக்கும் பொருந்துறது. 1, 2, 6 மிரக்கடம் அதுல மிரமன்றது வருது. அதனால மிரத்தை குறைக்கிறது. 7, 2, 6 வருது. கடவுள்ன்றது 7, 2 தரம் தரம்ன்றதா கடவுளை குறைக்குது. 4, 5, 6 சுவைகளில் ஒன்று காரம் இருக்கிறது. 4, 5, 6 காரம் இருக்கிறது. நீங்கள் இப்ப கேட்டது ரெண்டிடம் அதுக்கு நெல்லிக்காடு சொல்லுங்களோ குழு குழு வினாமடு என்ற ஒன்றும் இருக்கு. அதுல ரெண்டுல ஏதோ வாசிச்சீங்களான்னு தெரியாது. ரெண்டும் கொக்கட்டிச்சோலி இருக்கலாம். அதுல ரெண்டுலயும் உண்டு. ரெண்டையும் முதல் சென்று மாதிரி யுசனோட அப்படியே வாசிச்சுட்டு போனோம். இதுலயும் ரெண்டையும் அப்படியே வாசிச்சு கொண்டு போறேன். எல்லாம் தெரியாது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, வாழ்த்து.
1: நன்றி, நன்றி.
0: சரி, அந்த கேள்விகளை நீங்கள் மீண்டும் தந்து கொள்கின்றேன். நடான சொன்ன ஊரையும் கண்டுபிடிங்கோ. இப்போ ஜெனி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த ஊரின் பெயர். அது எனக்கு உடனே மனசில் நிற்கல. அந்த ஊரின் ரெண்டாய்த்தான் அது அப்படியான ஊரை நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, நான் தந்திருக்கின்ற ஊரானது தட்சிணியின் 4 மணிக்கு வாசிக்கப்பட்ட மணிக்கொரு தடவையில் சொல்லப்பட்ட ஊர். கிழக்கு மாகாணம் கொக்கட்டிச்சோலைக்கு காவல்துறைக்கு பிரிவுக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. கொக்கட்டிச்சோலை என்கின்ற பொழுது நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலையை சந்தித்த ஒரு ஊர் என்றும். மீண்டும் ஜெனி சொல்லுங்க.
1: நீங்கள் அந்த கசிப்பு உற்பத்தியில கைது செய்யப்பட்டது என்ற கனடியனாரை கூறி பார்க்கின்றேன்.
0: கனடியனாரா
1: சொல்லி பார்க்கின்றேன்.
0: பார்ப்போம் என்னென்ன. நன்றி, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: இந்த

0: காலத்தில் வருகின்ற அந்த ஊரானது. அதற்கு மேலதிக லதா வணக்கம்.
1: வணக்கம் அருண்மொழி.
0: ஓம் வாங்கோ சொல்லுங்கோ.
1: நீங்கள் இப்ப அந்த சொன்ன சொல்லு எனக்கு விளங்கவும் இல்லை. சசனின் என்று இவர் பழைய சொல்லு சொன்னீங்க, பண்டைய தமிழ் சொல்லு. சசனியா
0: என்ன
1: இப்ப சொல்லு. நீங்கள் இப்ப அந்த கொக்கட்டி ஜோல கேட்டீங்களோ, உண்மையிட நீங்க நியூஸ்ல வாய்ச்சத நான் குறிச்சு வச்சேன். நடந்த சேராயுத கூட காட்சி அதெல்லாம் முடிவெண்டது
0: நினைக்கிறேன்
1: செய்து வாய்ச்ச. நீங்கள் கொக்கட்டி ஜோல போட்டுதான் என்ன விஜயம் வேண்டும் வழியும் கூட ஊர் எனக்கு நீங்க நசுக்கி போட்டீங்க. ஊர் எங்களுக்கு வெளியால வடிவா வரையில
0: கொஞ்சம் அமர்த்தி வாசிச்சு
1: அப்படி ஒரு ஊரு புதுசா கிடக்கு பாருங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஊருக்கும் நாங்க போவோம். இதுகள் எல்லாம் தேவையில்ல தானே
0: என்ன.
1: அப்படி ஊரு கூட சொல்லி இருக்கா தேடி பாப்போம்.
0: அந்த சொல்லு வந்து இப்ப கூடுதலா இப்ப நான் கேட்ட பண்டைய தமிழ் சொல்லு சுகமான சொல்லுத்தான் எல்லோருக்கும் எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. இப்படி இப்படித்தான்
1: நான் தானே சசனே சசனி தானே சசனோ
0: என்ன போல புரியும் நடனுடைய ஊர் சொல்லப்பட்டிருக்கின்றது நினைக்கின்றேன். எனக்கு வந்து ஊர் அது தெரியாது. நடான தான் தொடர்பில் வந்து அதை சரியா பிழையா என்பதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரே தொடர்பில் வந்திருக்கின்றார். கேட்டுக்கொள்ளும் சொல்லுங்கோ. வணக்கம் அண்ணா.
2: வணக்கம். ஜெனி அண்டனும் குலநாயகி அவர்கள் சொன்னதும் சரியான பதில். பொருளாகும் ஏழு மட்டும் என்றால் இன்னொரு இடத்தின் பெயராகும். ஏழு நாலு அஞ்சு ஆறு சேர்ந்தால் அழகு என்று அர்த்தம் பெறும். நீங்கள் சொன்ன தமிழ் சொல்லுக்கு பதில் அஞ்சலத்துல
0: வருமா?
2: நான் மீண்டும் முயற்சி செய்து
0: வருகிறேன். நன்றி.

0: வேற என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறோம்.
0: சொல்லுங்க. நான் பார்த்தாகர் அதில் அப்படி இருந்தது பழைய ஒரு ஆகாரம் கண்டு
1: வச்சிருக்கிறேன். தனசேகர் அந்த அப்படி ஒரு அந்த கருத்துல இது கொஞ்சம் இழுத்து குறைஞ்சு வருது. தனசேகரும் ஒரு பணக்காரர் மாதிரி தான்.
0: பணக்காரர் மாதிரி. நன்றி நன்றி நன்றி. ஊரை கண்டுபிடிச்சிங்களோ?
1: இல்லை இல்லை.
0: கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க.
2: நீங்க சொன்ன ஊர் வந்து கணேசபுரமா?
0: கணேசபுரமா இல்லையே. அப்படி இல்லையே.
2: இல்லையா?
0: இல்ல இல்ல. கணேசபுரம் எங்க இருக்கு?
3: நீங்க
0: காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கிராமம்
3: நீங்க தந்த சொல்லுக்கு குபேரன் சரி என்று சொல்றேன். சொன்ன ஊருக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா?
0: என்ன பேர் அந்த ஊருக்கு? என்ன
3: அது வந்து? மரக்காரம் பழை.
0: மரக்காரன் பழை அது இல்ல. அப்படி ஒன்றுமே வராது. இது கிழக்குமாக அது வன்னிக்க.
3: அது
0: வன்னி மாவட்டம். இது கிழக்கு மாவட்டம்.
3: இது கிழக்கா? கட்டிச்சோள. எல்லாரும் மிருகத்தில் மிருகத்தோட வருமா?
0: இல்ல இல்ல.
3: அப்ப தெரியாது போங்க.
0: நானும் இங்க போறது முடிச்சு தான் போகணும். இன்னொரு 15 நிமிஷம்.
3: சரி நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் அருண்மொழி.
0: ஓம் மாங்கோ சொல்லுங்க.
4: என்ன
0: சொல்றானு தெரியல.
4: குபேரன்
0: சொல்லலையா? என்ன
4: நான் முதல் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லையில் புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்கள் என்று 60வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவர் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று சீர் சிறப்பாக மக்கள் நெருமக்கள் வீரப்பிள்ளைகளோடு நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு தீர்க்கசுமங்கலியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துறேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.
4: ஓகே நன்றி வணக்கம்.
0: நன்றி வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். ஜெனி சொல்லுங்க. ஜெனி கதை எங்க? வணக்கம் ஜெனி. வணக்கம் வணக்கம். மாறி பயப்படுத்தி போ.
3: எனக்கும் நீங்கள் சொன்னது இதுதான் வந்தது, எனக்கும் குபேரன் என்று வந்தது ஒரு சாணா இல்லாமல் தான் இருக்குது, தேட வேற இல்ல. நீங்கள் சொன்ன ஊருக்கு நான் தொட்டுட்டு போனேன் நான் அவள்னுக்கு, அல்லது தொடாமலே இருக்கிறேன்மா.
0: என்னென்னு சொன்னீங்க?
3: நான் கனடியன் ஆரன் சொன்னேன், நான் எழுதி வச்சது கண்டியன் ஆரன் ஒரு இடம் இருக்கு, ஆனா நீங்க உண்மையில செய்தியில வாசிக்க அது விழுங்குபட்டு தான் போனாங்க. அங்க வந்து விளங்க இல்லை எங்களுக்கு, அதனால நான் தேடி பார்த்தேன். அந்த கசிப்பு கண்டியன் ஆரன் காணப்பட்டது. சிலவள கண்டியன் ஆறு தான் வச்சிருக்கீங்களோ இல்லாட்டிக்கில் படுவான் கரையன்றது பிராந்தியத்துல மஞ்சள் உடம்புன்றும் அதுக்குள்ள வந்தது. இதை வாசிச்சு நீங்களன்றது உங்களுக்கு விளங்க இல்லை. கண்டியன் ஆற கூறிக்கொண்டு அல்லது படுவான் கரை எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாட்டிக்கு மூன்று பேர் இருக்கிறோம். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.
3: அடிச்சாதீங்கவா
0: தொடர்ந்து வானிலை. வணக்கம்.
5: வணக்கம் அருள்மத்தவன்.
0: வணக்கம் சொல்லுங்க.
5: நானும் அதுக்கு குபேரன் என்று சொல்றேன். நானும் முதல் அடிக்க உறவுறையெல்லாம் காட்டிச்சது குபேரன் என்று சொல்லிக்கொண்டு. நான் ஒரு சாரன்
0: சொல்லுங்க.
5: உங்களோட அரியத்தில் அடிக்கதை நிக்கட்டும். ஆறெழுத்தில் ஒரு ஊர், ஆறு எழுத்தில் ஊர், முதலாவது எழுத்து வந்து வடமொழியில் வாரபடியால் அதை நாங்கள் காணா வென்றெடுப்போம். வடமொழியில காணாண்டு வச்சு கொண்டு ஊவா மாகாணம் மதுரை மாவட்டத்தில் உடவுரிது ஒரு தரவு வந்து ஒன்றும் மாறும் வயலில் இதை எடுப்பார்கள், வயலில் இதை எடுப்பார்கள். இரண்டாவது இப்போ ஆறாவது எழுத்தை மாற்றி உம்மண்ணா போட்டுக்கொண்டு, ஆறாவது எழுத்தை மாற்றி உம்மண்ணா போட்டுக்கொண்டு மூன்று நாலு அஞ்சு ஒன்று மாற்றிய தும்பண்ணாவும் சேர்ந்தால் டிஆர்பியில் பிரதான செய்தி ஆரம்பிப்பதற்கு முன் சில பெரியவர்கள் இதை செய்து அறிஞர்கள் ஆனார்கள் என்று வரும். மூன்று நாலு அஞ்சு ஒன்றுடன் மாற்றிய ஆறாவதுக்கான உம்மண்ணாவை சேர்த்தால் டிஆர்டியில் பிரதான இப்ப பெரிய மேற செய்தி கேட்கிறவன் டிஆர்டியில் பிரதான செய்திகள் ஆரம்பிப்பதற்கு முன் எங்களது அன்பு பணிப்பாளர் தர்சனவரின் குரலிலே சில பெரியவர்கள் இதை செய்து அறிஞர்கள் ஆனார்கள் என்று வரும். ஒன்றும் அஞ்சு மாறும் இதை அந்த உம்மண்ணா அப்படியே இருக்குமா ஆறாவது உம்மண்ணா. ஒன்றும் அஞ்சு மாறும் பாபா படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கை விடலில் முத்திரையை காட்டி அடிக்கடி கூறுவார். ஒன்றும் அஞ்சு மாறும் இதை பாபா படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கை விடலில் முத்திரை காட்டி அடிக்கடி இதை கூறுவார், இரண்டு தடவை கூறுவார் இதை. இறுதியாக ஒன்றும் இரண்டும் குவாலையை இல்லையில் வெற்றி கோப்பையை ஆங்கிலத்தில் இப்படி கூறுவார்கள், குவாலையை அல்லது வெற்றி கோப்பையை வெற்றி கிண்ணத்தை இப்படி ஆங்கிலத்தில் கூறுவார்கள். முன்னும் தருகிறேன். ஊவா மாகாணம் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஊர், ஒன்றும் ஆறும் வயலில் இதை எடுப்பார்கள், முதலாவது காணா ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக ஆறாவது எழுத்தை மாற்றி உம்மண்ணா போட்டுட்டு மூன்று நாலு அஞ்சு ஒன்று மாற்றிய உம்மண்ணாவுடன் சேர்த்தால் டிஆர்டியின் பிரதான செய்திகள் ஆரம்பிப்பதற்கு முன் அன்பு பணிப்பாளர் திரு ரசன் அவர்களால் இதை செய்து பெரியவர்கள் இதை செய்து அறிஞர்கள் ஆனார்கள் என்று வரும். ஒன்றும் அஞ்சு மாறும் இதை பாபா படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கை விரலிலே முத்திரை காட்டி அடிக்கடி கூறுவார். ஒன்றும் இரண்டும் குவாலை அல்லது வெற்றி கிண்ணத்தை ஆங்கிலத்தில் படி கூறுவார்கள். மற்ற பிரதாரன் நான் சொன்ன பிரதாரனா.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
5: தடவோ தந்துட்டு
0: இல்ல இல்ல இது கொஞ்சம் பெருசா இருக்குது பாப்போம் நேரம் போட்டு. வணக்கம் வணக்கம். தொடர்பில் இப்போ பேசுங்கள். டிக்கெட் வேண்டாம் நினைக்கிறீங்க சொல்லுங்க.
6: இல்ல நான் கந்தப்பள்ளி என்று நினைச்சு கொண்டு வந்தேன். தரவுகள் எதுவும் போட்டு குழா போயிட்டாரு பிபி.
0: எனக்கு
6: கந்தப்பள்ளி என்னங்கோ
0: எனக்கு தலையை சுத்துதுன்ற
6: கந்தப்பள்ளி என்று சொல்லி கொண்டு மீண்டும் இவர்கள் தரவு வந்தால் முயற்சி செய்து கொண்டு மீண்டும் நினைக்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
7: வணக்கம். நான் ஹப்பு தலை கூறி பார்க்கின்றேன்.
0: ஹப்பு தலை அதுதான் எவரும் சொன்ன
7: நடான் கந்தப்பள்ளி. நான் ஹப்புத்தலை என்று சொல்லி பார்க்கிறேன். ஹப்புத்தலை தான் சொல்றேன், இத்தனை பேர் ஹானா மாத்திர அப்ப ஹப்புத்தலை என்று கூறி பார்க்கிறேன்.
0: இந்த அந்த ஹப்புத்தலைக்கு அந்த மெட்ட ஹானா தான் வருது.
7: ஓ, அந்த ஹானாவது ஹப்புத்தலைக்கு. அப்ப அதுல அதுக்காக மெட்ட எங்கட ஹானாவை போட்டபடியா பெருந்துற மாதிரி இருக்குது. நான் மிச்சம் கேட்கல எழுத இல்ல, நான் தர வந்துட்டேன் வானிலைக்கு அழைப்படுத்திட்டு நான் பார்க்கிறேன். பேருந்து
0: நன்றி நன்றி. அவரை தொடர்ந்து சியாமலா நினைக்கிறீங்க, சொல்லுங்க.
8: வணக்கம். என்ன அப்புத்தலை என்றும் இருக்கு, ஹப்புத்தலை என்றும் இருக்கு.
0: அது அப்புத்தலை என்றது தமிழ்ல
8: அப்பு, வடமொழி ஹா போட்டு
0: நாங்க தமிழாக்கு சொல்றது அப்பு அப்பு அப்பு.
8: ஒரே உரத்தான் அப்படி மாத்தி எழுதி இருக்கிறாங்க.
0: நாங்கள் அப்புவை சொல்லி சொல்றோம், நாங்கள் அப்புவை சொல்லி சொல்றோம்.
8: இவர் இப்ப வடமொழி என்றுதான் ஹப்புத்தலை என்று சொல்றோம். இல்ல ரெண்டும் ஒரே உரத்தான் எழுத்த மாத்தி எழுதி இருக்கிறாங்களா இல்லது
0: இல்ல அப்படித்தான் ஒரே உருதான்.
8: என்னடா எழுத்துத்தான் வித்தியாசம், ஒழியா மிச்சம் எல்லாம் ஒரே
0: இதுதான் சொல்றோம். நாங்க தமிழாக்கள் சொல்லிக்க அப்புத்தலை எங்களுக்கு அப்பு அப்பு அப்பு விருப்பம் தானே.
8: அப்பு சரி, ஆப்பும் விருப்பம் தானே.
0: அப்பு அப்பு வைக்கத்தான் இருக்கிறீர்கள்.
8: அப்பு
0: வணக்கம்.
2: அந்த ஒன்று மாறும் அந்த பயடில் எடுக்கிறான் சொன்னாரு, அது என்ன களை தானே? களை கலைதானே வரும். அப்ப அந்த சின்ன வயலில் எடுக்கிற அது வடவளத்துல ஹானா வருது.
0: வயல்ல எத்தனை விஷயம் இருக்குதானே?
2: நன்றி.
0: வாழ்த்துக்கள். வணக்கம்.
9: வணக்கம் அருண்மொழி.
0: சொல்லுங்க.
9: இது வந்து தொடக்கம் என்ற மூன்று நாலு அஞ்சு தப்பம் அது என்ன தப்பம் என்ற மாறும் பாபா படத்திலே ஒரு சொல்றதான் ரஜினி கைய கைய காட்டி ஆங்கிலத்துல அபல என்று வருவேன் அப்படிதான் இந்த உச்சரிப்பு வரு.
6: நானும் அப்புத்தலை சாதாரண கானா வராது. ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் எழுதிக்கொள்ள அந்த வடஎழுத்தின் உச்சரிப்பு வர்றது. தமிழில் எழுதக்கூடிய ஆனா தான் போட்டு எழுதுவது. நானும் அப்புத்தலை என கூறுவேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
10: வணக்கம். நானும் ஹப்புத்தலை என்று சொல்லி அவர் சொன்னாரு. புத்தகம் புத்தகத்துக்கு விளம்பரம் செய்யறவர் தான். இதுக்கு முதல் நியூஸுக்கு
0: முன்ன
10: செய்திக்கு முன்ன ஓ அதைத்தான் அவர் மூன்று நாலு அஞ்சு ஒன்று உடகம் பண்ணான் ஜெய்கோன்மெண்ட் புத்தகம் என்று கூறி விட வருவேன்.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
1: என்ன குளம் பண்ணு அந்த நீங்க அந்த ஊர் வந்துட்டுதா மறுமணி?
0: இல்ல இல்ல, அது வரையில
1: கிடையா?
0: வரையில சொல்லி கொண்டிருக்கணும், எனக்கு முடிவு சொல்லல, இப்ப சொல்ல போறோம்.
5: நான் முதலே சொன்ன முதல் வார சமஸ்கிருத எழுத்தான வடமொழிகளுக்கான கானாவை எடுத்தாவை எடுத்து போட்டு கானா பூர்வம் அங்க கடவுளுக்கு வர கானா பூர்வம் கூகுள்ல தேடி பார்க்க ஆனாவும் பெறுது காணாவும் பெறுது ரெண்டும் பேருது. நான் இந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி காணாவை எடுத்து ஒன்று மாறும் வயலில் எடுப்பார்கள் சொன்னா கடை எடுப்பார்கள். இப்போ ஆறாவதுல அதை லஜ்ஜனா எடுத்து போட்டு உம்மண்ணா போட்டு சொன்னான். அப்ப மூன்றும் நாலும் அஞ்சும் ஒன்றும் அதுடன் உம்மண்ணா வச்சால் புத்தகங்கள் தீகாட்சியில பிரதான செய்திக்கு முன் புத்தகங்கள் வாசிப்பதுதான் வாழ்க்கையில் உங்களை வெற்றியாளராக ஆக்கும் என்று தர்சனவர்கள் தன் குரலில் கூறுவார். அப்ப அது புத்தகம் ஒன்று மஞ்சு மாறும் பாபா படத்துல கதம் கதம் என்று சொல்வார் நடிகர் ரஜினிகாந்த். ஒன்று ரெண்டு கப் குவாலையை கப்பன்னு சொல்வார்கள். வெற்றி கோப்பையை ஆங்கிலத்தில் குவாலையை தமிழில் ஆங்கிலத்தில் கப் என்று சொல்வார்கள். ஒன்று இரண்டும் குவாலையை அல்லது வெற்றி கோப்பையை ஆங்கிலத்தில் கப் என்று கூறுவார்கள். நான் ஹானாண்டுதான் சொன்னான் கப்புத்தலை. ஆனா உண்மையான இது வடமொழி வடமொழிகளுக்கான ஹானா போட்டு அப்புத்தலை என்றும் இருக்குது. பின்னுக்கு தேடிக்கொண்டு போய் கூட ஆனா போட்டு அப்புத்தலை என்றும் இருக்குது.
11: நீங்கள் கேட்ட ஊர் வந்து கண்டியனார்
0: சொல்றேன்.
11: குக்கட்டிச்சோலை
0: காவல்துறைக்கு உட்பட்ட
11: குக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குள்ள இந்த ஊரும் வருது. அது அயல் கிராமம் என்று போட்டிருக்கு. அங்கால வவுணதீவு மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலக பிரிவுக்கும் உட்பட்டதா?
0: நன்றி நன்றி.
11: சரி என்றா சரி, புள்ளை என்றா புள்ள. நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. சந்திப்போம். வணக்கம்.
12: வந்துட்டு அருண்மொழி பாதையில் அதுக்கு சரியா?
0: எதுக்கு
12: அந்த சரங்காஜினது கூட காஜினது
0: சப்பண்டுவோம்
12: நீங்க அந்த சொல்லும் வடிவை அறுத்து சொல்லும் படையில குக்கொட்டிச்சோலை சொன்ன மாதிரி அந்த இடத்தை சொல்லல. உண்மையில அது விளங்காதபடியா தான் நான் யோசிக்கிறேன். இதுதான் கேட்கிறாரோ தெரியாதுண்டு அதை கேட்டு நீங்க அந்த எழுது விளங்கல. சரியா நீ வடிவ அறுத்து உறுத்து வாசிங்கோ.
0: நன்றி நன்றி நன்றி
12: நன்றி வணக்கம். நல்ல முதலமைச்சி தொப்புக்கு வாட்டு கூறி சென்று வேறுங்கள் அடுத்த இளமை சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
13: கைது செய்யப்பட்டிருக்கிற இடத்துல தேடி கண்டியனார் என்று எழுதி வச்சுதான் முதல் தடவை சொல்லி கனடியனார் என்று சொல்லி போடணும். அதனால திரும்பி வந்து கண்டியனாரா இருக்குமோன்னு சொன்னேன். நான் நீங்க வாசிக்க உண்மையா வாசிக்காது உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு.
0: கொஞ்சம் விளையாட்டு கூட தானே வேணும்.
13: ஆமா நீங்க விளையாடுறீங்க, நாங்கள் சார் சும்மா கொக்கட்டு சோறு கேங்க ஹசிப்ல முடிஞ்சாண்டே லே போட்டுட்டு போய் தேடி
0: கேள்விக்கு வர போகுதுன்னு சொன்னார். சின்ன டச்
13: உண்டு அதுதான்.
0: சரியா, நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் நன்றி.

0: சிறப்பாக எங்களுடைய சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் அடுத்த வாரம் நான் ரசித்த பாடல், அதனைத் தொடர்ந்து வானிலைகளில் கதம்பம் உங்களை சந்தித்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் பிரான்சை பொறுத்தமட்டில் இரண்டு திரைப்படங்கள் வரும் வாரங்களில், இவ்வாரத்தில் போராட்டம் திரைப்படம் புவனி திரையரங்கிலே, அதை விட வரும் 14 கலங்கரை திரைப்படம், மிக பிரம்மாண்டமான இந்து பிரான்சில் இருக்கின்ற மிகப்பெரிய திரையரங்கான திரையரங்கிலே காட்சி அளிக்க இருக்கின்றது. அந்த திரையரங்குக்கும் நீங்கள் வந்திருப்பீர்கள். அதை பற்றி நாங்கள் நிச்சயமாக இன்னும் ஒரு தடவை அதுக்கான நிகழ்ச்சியை அவர்களோடும் பேசிக்கொள்கின்றேன். பிரான்சில் இருக்கின்ற ஒரு இளம் பிள்ளை முதல் முதலாக கதாநாயகியாக லேயா என்பவர் நடித்திருக்கின்றார். அந்த லேயா என்பவரை பற்றி சொல்லிக்கொள்ளலாம், ஒரு பெண் திறமை கொண்ட பிள்ளை. அந்த பிள்ளையை முதன் முதலாக ஒரு பாடகியாக அறிமுகப்படுத்தியது நான் தான். கிட்டத்தட்ட 13 முன்பதாக இன்று நடனம், பாடல், நடிப்பு என்று அதை விட தன்னுடைய படிப்பு அதிலும் ஒரு சிறந்து விளங்குகின்ற பிள்ளையாக இருக்கின்றார். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் அந்த படத்தை வந்து பார்க்க வேண்டும். தங்களுடைய டிஆர்டி நேர் வட்டத்திலும் கூட நான் அதை பற்றி பதிவு செய்திருக்கின்றேன். நல்லது, இன்றைய நிகழ்வை சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்து சந்தித்துக் கொள்வோம். அதே நேரத்தில் இன்றைய நாட்களில், இனிவரும் நாட்களில் சிறுவர் நிகழ்ச்சியானது சனிக்கிழமைகளில் இடம்பெறும். இன்றைய நாளில் தற்சமயத்துக்கு பட்டிமன்றம், அதனைத் தொடர்ந்து இணைய நிகழ்ச்சிகள் வழங்கும் போல் இடம்பெறும் என்பதனை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையில் மறைந்த பட்டிமன்ற தந்தை என்றே சொல்லிக்கொள்ளலாம், சாலமன் பாப்பை அவர்கள். அவர்கள் தலைமையேற்று நடத்துகின்ற ஒரு பட்டிமன்றம், கடமையை செய்பவனை கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே சிரமமே சத்தியமே என்கின்ற ஒரு தலைப்பிலே ஒரு அழகிய பட்டிமன்றம் உங்களை நாடி வருகின்றது.
1: ஏதாவது ஒரு சிறப்பான செயலை செய்யும், அது அவர்களுடைய முத்திரைகள். இன்றைக்கு அவங்க ஒரு பெரிய காரியம், ஒரு தலைப்பை ஒண்ணு போட்டுட்டாங்க, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. மிகப்பெரிய வாக்கியம் இது. இந்த வாக்கியம் இருக்கு பாருங்க, தொடர் இது, உலகத்து இதயங்களை எல்லாம் கலக்குகிற ஒரு தொடர். ஏன்னா அதை சொல்லும் போதே என்ன சொல்றாங்கன்னா, கீதையிலே 18 அத்தியாயங்கள் இருக்கு, அதில் 2 அத்தியாயம் சாங்கியா யோகம். சாங்கியா அப்படின்னாலே தத்துவம்னு அர்த்தம், யோகம்னா கலைன்னு சொல்றாங்க, தத்துவ கலை. அந்த தத்துவ கலையில இந்த வாக்கிய தொடரை சொல்றார். சரி, இது நெடுங்காலமாக தமிழர்களுக்கு தெரியாம இருந்தது. 1961 நான் வேலூருக்கு வேலைக்கு போயிருந்தேன். அப்போ தான் நான் முதல் போகிறேன். போகிறபோது வீதி கடைகளை அப்படி பார்த்துக்கிட்டே போவேன். இந்த பழைய புத்தக கடைகள் கிடக்கும், அங்கங்கே வீதியில் போட்டிருப்பாங்க, அதில் தேடி பார்ப்பேன். அப்படி பார்த்தபோது நான் முதலில் வாங்கிய புத்தகம் பகவத்கீதை. இன்னும் அந்த புத்தகம் என் இல்லத்தில் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. அதற்கு பிறகு பாரதியை படிக்கிற பொழுது பாரதி பகவத்கீதையை மொழிபெயர்த்திருக்கிறான். பிறகு மகாத்மா காந்தியை படிக்கிற பொழுது மகாத்மா காந்தி பகவத்கீதையை மொழிபெயர்த்திருக்கிறார். வினோபாவை படிக்க போது அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். கண்ணதாசன் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார். கண்ணதாசன் யார் யார் எழுதலை, எத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க, காரணம் என்ன? அது அத்தனை பெரிய விஷயம், அது மிகப்பெரிய செய்தி என்பதனாலே, உங்களுக்கும் எனக்குமான ஒரு செய்தி என்பதனாலே, இந்த மனிதத்தை பக்குவப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கருதியதினாலே அந்த மிகப்பெரிய செய்தியை அவர்கள் கொடுத்தார்கள். அதை திரும்ப திரும்ப திரும்ப நான் படித்தது, தொடக்க படித்தது சுவாமி சித்பவானந்தா அவர் எழுதின புத்தகம், அவர் தான் மொழிபெயர்த்திருந்தார் முதல்ல. நான் பார்த்தது, அதை பார்த்தேன். இப்படி நிறைய பேர், இப்போ ஏராளமான பேர் எழுதியிருக்கிறாங்க, ஆங்கிலத்தில் குவிச்சிருக்கிறான். நம்முடைய இதை கீதையை மேக்ஸ்வெல்ல இருந்து அவ்வளவு பேரும் குவிச்சிருக்கிறாங்க எழுதி. தமிழ நிறைய வரணும், இப்ப வந்திருக்குது, ஏராளமா வந்திருக்குது. இப்ப இதுல குறிப்பிட்ட ஒரு ஸ்லோகம் இது மகாபாரதத்தில், நான் வச்சிருக்கிற என்னிடத்தில் இருக்கிற புத்தகத்தில் அங்க இருக்கிற வசனம், உனக்கு கர்மத்திலேயே அதிகாரம் இருக்கிறது, ஒரு பொழுதும் பலன்களில் அதிகாரம் இல்லை. இதுதான் மகாபாரதத்தில் இருக்கிறது. அது அப்படி அப்படி அப்படி அப்படி அப்படி இது எப்படி கொடுத்தால் சரியா இருக்கும், எப்படி கொடுத்தால் சரியாக இந்த மக்கள் மனத்திலே போய் இருக்கும் என்று தேர்ந்து தெளிந்த அறிஞர்கள் சுத்தி சுத்தி பார்த்து கடைசியில் கடமையை செய். பாரதி வரியில் சொல்லணும் சொன்னால், பயனில்லாமல் பக்தி பண்ணி பிழைக்க சொன்னான், பயன் எண்ணாமல் உழைக்க சொன்னான். இந்த பாரதி அதை கவிதையாக கொடுக்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி கொடுத்தான், பக்தி பண்ணி பிழை, பலனை எதிர்பாராமல் உழை. முடிஞ்சு போச்சு. இந்த செய்தியை படிக்க நல்லா இருக்கு, தத்துவமாக பேச நல்லா இருக்கு, நம்ம அதை வச்சு பார்த்துட்டு சாகிக்கலாம். அதெல்லாம் சேர்த்தா சரியா இவ்வளவு சொல்லியிருக்காரு, இது முடியுமா? ஏயா, ஒரு மாதம் பென்சில் வரலைன்னா வேலைக்கு நீ போகல, இப்போ வீட்டில் தான் இருக்க, செஞ்ச வேலைக்கு தான் பென்சில் தரான். ஒரு மாதம் வரலைன்னா ஊர்வலம் வர்ற போய் நின்று என்ன சொல்கிறாய் கேட்குற, பென்ஷனுக்கு இந்த கற்று கத்திரிய. நான் காலையில் போய் 8 மணி நேரம் வேலை, விடாமல் வேலை பார்த்து கடைசியில் சம்பளம் வாங்காதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது நடக்கிற காரியமா? அதனால் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கல்யாண மாலையில் ஒரு அருமையான இந்த தலைப்பை கொடுத்து கொஞ்சம் பேசி பாருங்க, இதை முடியுமா அப்படின்னா முடியும். யார்? நம்ம மருத்துவர் ஐயா சிவராமன், நல்ல பேச்சாளர். அவர் முகத்தை பாருங்க, அவர்கிட்ட போன உடனே யாரும் வைத்தியம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. காரணம் என்ன? சின்ன பிள்ளையா தெரிகிறாரு, காய்கள் கொஞ்சம் சாப்பிட்டுருப்பாரோ என்னவோ. முகத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு பிரிய வருது பார்த்தீங்களா, அது மாதிரி அவர் சொல்கிறார், ஐயா என்னையா இப்படி சொல்கிறீங்க, நம்ம கடமையை செய்திடணும், பலன் அவன் பார்த்துக்கிடுவான், அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை அப்படின்றதுல திட்டவட்டமாக இருக்கார். அது முடியும், அது சாத்தியம் அப்படின்னு நிற்கிறார். அந்த பக்கத்தில் நம்ம வழக்கறிஞர் வடிவேலன், அவரை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். வழக்கறிஞருக்கு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, அவர் செத்தா மருத்துவர், அவரை யார் போய் கேட்டாலும் சரி ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, இவன் வைத்தவரியோட போயிருப்பான். அவர் கையை பிடிச்சோட ஒன்றும் இல்லை, ஏன் என்னத்துக்கு சிரமம் பண்ணுறீங்க, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக போயிடும், உங்கள் பாருங்க எல்லாம் சரியாக போயிடும். அது அவர் சத்தான், இவர் அப்படி முடியுமா? வந்த உடனே பிச்சு போட்டு பார்த்து சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ் கலட்டான் பாருங்க, அது மாதிரி கழுவி கொடுத்ததெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இது ஒப்பேறாதுங்க, நடக்காதியா, இதை போய்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் முடிவுக்கு வந்துட்டார், நடக்காது. அவர் நடக்காதுன்னு சொன்ன உடனேயே இந்த பக்கத்தில் முனைவர் குரு ஞானாம்பிகா, அவங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அப்போ உங்ககிட்ட வந்தால் நீதியே கிடைக்காதா? நீங்கள் நடக்காத விஷயத்துக்கே தான் வாதிடுவீங்களா? நடக்கிற விஷயமே இல்லையா உங்ககிட்ட? நடக்குங்க, இது சாத்தியமாகும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக பேசுறதுக்கு நம்ம முனைவர் குரு ஞானாம்பிகா. அவங்க பேசிட்டா அந்த தாய் பேசுனோடனே இன்னொரு தாய் சும்மா இருக்குமா? படிச்சிருக்கு, காலேஜ் வாத்தியார், சரிதான், அது சரிதான், ஏதாவது நடக்கும். எனக்கு நாங்கள்லாம் சாதாரண வீட்டில் இருக்கிற ஆளுங்க, 4 இடத்துக்கு போய் வந்தார் ஆட்கள். யார்? நம்ம கவிதா ஜவஹர். அவங்க சொல்கிறாங்க, முடியாதியா, ஏ உண்மையை வந்து சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு பேசுங்கப்பா. பல விஷயங்கள் சாத்தியம் இல்லையா, நடக்காத காரியம். ஒரு 10 ரூபாய் எடுத்து ஒருத்தருக்கு கொடுக்கலாம்னு பக்கத்தில் இருக்க சம்சாரம் ஒரு பார்வை பார்த்து, ₹10 அந்த அம்மாவை கேட்டு போடணும். ஆனா அந்த அம்மா போடும்போது 10 ரூபாய் டபார்னு எடுத்து இருக்கட்டும். முடியாதியா, பல விஷயங்கள் முடியாதியா, சாத்தியம் இல்லையா. இந்த அம்மா விடுவாங்களா? அவர் அப்படி பேசுற நம்ம பாரதி, அவளே பாரதி. என்ன சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க? எத்தனை சாதனைகளை செய்திருக்கிறோம் நம்ம, இந்த சாதனை முடியாதா என்ன? ஏன்னா இமயமலை ஏறி மலை ஏறி இடத்த பார்த்துட்டு வந்தா உச்சியை தொட்டிட்டு வந்துடுறான். செய்ய முடியும் பாரதி. ராஜா சும்மா இருப்பாரா? பாரதிக்கு நீ எதிராகவே அவர் பிறந்துட்டார், வேற வழி இல்லை. என்ன செய்யறது? அவர் இப்படி சொன்னா என்ன, எல்லாம் இப்படியே சொல்லிக்கிட்டு தான் என்ன கதியாகும்? முடியாது. இந்த ரெண்டு பேரும் எங்க பட்டிமன்றத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து, பெரிய சொத்து. நாளை பட்டிமன்றம் நிக்க போகுதுன்னா இவங்களால தான். அதோட கூட இந்த கூட்டங்கள் கூட சேர்ந்திருக்காங்க பார்த்தீங்களா. இவர்களெல்லாம் அணைத்து கொண்டு அவர்கள் போக வேண்டும் என்று சொல்லி, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற இது சாத்தியமே என்ற அணி தொடங்குகிறது. நம்முடைய மருத்துவர் சிவராமன் அவர்கள் தன்னுடைய அணியை தொடங்குகிறார்.
2: பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ நீதிபதி நடுவர் அவர்களே, மூத்த பேச்சாளர்களே, தமிழுக்கும் ஒரு தாய் மண்ணுக்கும் ஒரு மாபெரும் விழா அமைத்திருக்கின்ற கல்யாண மாலை இம்பா குழுவினரே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தத்துவார்த்த சிந்தனையில் உள்ள சாத்தியங்களையும் சிரமங்களையும் பேசுவதற்காக ஒரு ஆன்மாவின் கேவலாக அழைத்திருக்கிறார் நம் நீதிபதி அவர்கள். முதலில் கடமை என்று சொல்லுக்கு நம் தமிழ் சமூகம், நம் இந்திய சமூகம், நம் ஐரோப்பிய சமூகம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை முதலில் நாம் பார்க்க வேண்டும். ஐயா சமீபத்தில் எழுதிய உரை எழுதிய புறநானூறு நூலிலிருந்தே பார்க்கலாம், கடமை என்பதற்கு ஈன்று புறந்தருதல் தாயின் கடமையாக, சான்றோன் ஆக்குவது தந்தையின் கடமையாக, வேல்வடித்து கொடுப்பது கொல்லனின் கடமையாக, நன்னடத்தை நல்குவது வேந்தரின் கடமையாக, எல்லாவற்றிற்கும் மேலாக களிர் வேந்து வென்று வருவது காளையின் கடமையாக, கடமை என்ற சொல்லுக்கு ஐயாதரே ஒரு மிக அழகான உரையை புறநானூற்றில் எழுதியிருக்கிறார். இந்த கடமைக்கெல்லாம் பலன் பார்த்தா தாய் ஈன்றெடுப்பாள், இல்ல தந்தை சாந்தோன் ஆக்குவதற்கு தன் மகன் மிகச்சிறந்த ஒரு படிப்பாளியாக, ஒரு அறிவாளியாக, ஒரு அறிவார்ந்த சமூகத்தில் இடம்பெற வேண்டும் என்பதை பலன் கண்டா யோசித்து செய்திருப்பார்கள். நம் தமிழ் சமூகம் மட்டுமல்ல, உலகில் எல்லா மூலையிலும் கடமை என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் பொறுப்புணர்வு என்கிற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்புணர்வு என்று வரும் பொழுதே அதில் சுய பலன் பிரதிபலன் என்கிற இடமே கிடையாது. கடமை செய்தே ஆக வேண்டிய ஒரு விஷயம். இந்த உலகத்தில் படைக்கப்படுகிற அத்தனை ஒரு புல் பூண்டு ஜீவராசிகள் அத்தனை உயிருக்கென்று ஒரு கடமை இருக்கிறது என்றுதானே நம்ம அத்தனை சமூகமும் சொல்லியிருக்கு. அப்படியான ஒரு சமூகத்தில் இருந்து வந்திருக்கிற நாம் அதில் எந்த விதத்திலும் யோசிக்க வேண்டியதே இல்லை. கடமையை செய்ய வேண்டும், பலனை எதிர்பார்க்காமல், இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் அது சாத்தியம்தான். எத்தனை நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக யோசித்து பார்த்தால், அந்த கடமையை செய்வதற்கான ஒரு முதல் வித்து கிமு 430-420 சாக்ரட்டிஸ்ல இருந்து, பிளேட்டோல இருந்து, அரிஸ்டாட்டில் இருந்து கேள்வி கேட்டு ஒரு மக்களாட்சி வர வேண்டும் என்கிற அன்றைக்கு அவர்கள் யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு ஆட்சி. இன்றைக்கு உலகமெல்லாம் ஒரு மக்களாட்சி என்கிற விஷயம் நடக்கிறது என்றால், அன்றைக்கு அவர்கள் பலன் எதிர்பார்க்கவில்லை, அவர்களுக்கு என்னவோ விஷம் கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு அது சமூகத்தில் மிகச்சிறப்பான ஒரு பலனை தருகிறது என்றால் அன்றைக்கு அவர்கள் கடமையை சரியாக செய்ததாங்க. நான் வந்து ஒரு நிறுவனத்தில் ஆய்வு அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருந்தேன். ஒரு உணவு நிறுவனத்தில் மரபு சார்ந்த தானியங்களை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். பழைய ஒரு மாப்பிள்ளை சம்பா, ஒரு கவுனி அரிசி, ஒரு மணிச்சம்பா, இக்கார் அரிசி, கருங்குருவை என்று ஊர் அரிசியா தேடிக்கொண்டு அதை ஆய்ந்து அது எப்படி மருத்துவ குணமுடையது என ஆய்வதற்காக மத்திய உணவு ஆய்வியல் கழகம்னு மைசூர்ல இருக்கு. அந்த கழகத்தில் நான் ஒன்னொன்னாக பேசிக்கொண்டும் அது பற்றி ஆய்வுகளை செய்து கொண்டும் இருக்கிறோம். அப்பொழுது அங்கு இருந்த ஒரு பேராசிரியர் ஒருத்தர் கையில ஒரு தானியத்தை அப்படி எடுத்து வச்சுட்டு, ஏங்க வா சிவராம் இது என்னன்னு பாரு அப்படின்னு பார்த்து அந்த தானியத்தை கேட்கிறார். அது உருண்டையா அப்படி கொஞ்சம் ஒரு அரிசி மாதிரியும் உருண்டையாவும் கொஞ்சம் வெளிர் மஞ்சள் நிறத்தோடு இருக்கிறது. எனக்கு உண்மையிலேயே அந்த நேரத்தில் அவர் கையை காட்டும் போது தெரியல. அவர் இப்படி காமிச்சு, அவர் வந்து கர்நாடக மாநிலத்தை சார்ந்து, அவர் வந்து இப்படி எடுத்து காட்டுறார், இதாண்டா உங்களோட திணை. இந்த திணை அரிசி ஏன் மஞ்சளா இருக்கு தெரியுமா? அது வந்து வெள்ளவெளியே இல்லாமல் அரிசின்னு பேர் இருந்தா கூட ஏன் மஞ்சளா இருக்குன்னா, அதுல பீட்டா கரோட்டின்ஸ் இருக்கு. பீட்டா கரோட்டின்ஸ் கண்ணுக்கு நல்லது, புற்றுநோய் வரைக்கும் பல நோய்கள் வராமல் தடுப்பதற்கான சிறு நுண்ணிய கூறுகள் உள்ள மில்லட்ரா இது அப்படின்னு சொல்லி கொடுத்தார். நீ என்னென்னமோ அரிசியை தேடிட்டு இருக்கிற, உங்க ஊர்ல உள்ளது தேனும் திணைமாவும் படிக்கிற, திருச்செந்தூர் கோயிலுக்கு போனா புட்டமுது என்பது திணை அரிசியை வச்சு செஞ்சு கொடுத்தாங்கன்னு படிக்கிற, அத்தனை அம்மன் கோயிலும் மாவிழக்கு திணை அரிசி வச்சு செஞ்சாங்கன்னு படிக்கிற, ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள மருத்துவ குணம் என்ன அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு போனார். அன்றையிலிருந்து 1.5-2 ஆண்டுகள் அந்த அரிசியை தேடியே சுத்துற. சென்னையில பல இடங்கள்ல அது கிடைக்காது. பெரம்பூர்ல ஒரே ஒரு கடைக்கு போய் கேட்போம், அந்த கடையில போனா அந்த கடைக்காரர் என்ன வந்து, உங்களுக்கு சார் திணை வேணும், குறிஞ்சி திணை வேணுமா, முல்லை திணை வேணுமா, நெய்தல் வேணுமா அப்படின்னு எல்லாம் கேட்பாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பொறுத்து போய், ஏ அந்த லவ் பேர்ட்ஸுக்கு போடுவாங்களா, அதை கொஞ்சம் எடுத்து கொடு அப்படிம்பாரு. ஆனால் திணை என்றால் லவ் பேர்ட்ஸின் தானியமாக மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு. பளிச்சுனே மண்டையில உடைச்சது. பேசாம திணை அரிசி சாப்பிட்றதுனாலதான் லவ் பேர்ட்ஸ் நல்லா லவ் பண்ணுது அப்படின்னு எழுதிட்டோம்னா அவன் டன் டன்னா வாங்கிடுவானே அப்படின்னு அப்ப யோசிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் நடந்த ஆய்வுகள், அதுக்கப்புறம் திணையும் கம்பிலும் ஒவ்வொரு உலகெங்கும், இந்தியா எங்கும், தமிழகம் எங்கும் பல மூத்த விவசாயிகள், பல மூத்த விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வுல இன்னைக்கு திணை அரிசி என்பது கிட்டத்தட்ட 20 மில்லியன் டன் இந்தியாவில வந்து உபயோகப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கெல்லாம் ஒரு சின்ன பெருமை கர்வம் உண்டு. ஒரு திணை அளவு பங்கு எனக்கு அதுல இருக்கு அப்படி என்று எனக்கு ஒரு தாமம். இதுல என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அந்த எனக்கு கற்றுக் கொடுத்தானே அந்த ஆசிரியன் மல்லேஷி, ப்ரொஃபசர் மல்லேஷி, அவர் எங்க இருக்காரு, இப்ப ரிட்டையர் ஆயிருப்பாரு, எங்க இருப்பா தெரியாது. அவர் கையில் ஒரு பிடியை எடுத்து, இது திணை அரிசி, இதில் பீட்டா கரோட்டின் இருக்கு, இது உன் பாரம்பரியம், உன் மரபு கொடுத்தது என்று கற்றுக் கொடுத்து விட்டு போனாரே, அவர் தன் கடமையை ஆற்றியதுதான் இன்னைக்கு நம்ம அத்தனை பேருடைய உணவிலும் திணையில பொங்கல் சாப்பிடலாமா, திணையில பாயாசம் சாப்பிடலாமான்னு எடுத்துக்கிட்டு. கீமோதெரபி அந்த சொல்லே பயமுறுத்தும் நமக்கு. புற்றுநோய் வந்தால் அதற்கான ஒரு தெளிவான நோயறிதல் கிடைத்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு பல புற்றுநோய்களை ஆரம்ப நிலையில் கண்டறிந்து அந்த கீமோதெரபியினால குணப்படுறவங்க மில்லியன் கணக்கில் உலகத்தில். சில புற்றுநோய்களுக்கு விடை இல்லை, ஆனால் பல புற்றுநோய்களை ஆரம்பத்தில் கண்டுபிடித்து கொடுத்தால் அந்த கீமோதெரபிங்கிற ஒரு விஷயத்தான் காப்பாத்திட்டு வருது. நம்ம இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு கேள்வி, இந்த கீமோதெரபிக்கும் ஒரு கதராடைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரிஞ்சிடும்? 1890 இங்க இருக்கிற மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு மருத்துவன் மாணவன் படிக்கிறான், பீமாவரம் அன்னைக்கு இன்னைக்கு ஆந்திர பிரதேசில் இருக்கிற இடம், கோதாவரி ஆத்தங்கள் அங்கிருந்து வந்து அப்ப மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் அது, அதுல இருந்து படிச்ச ஒரு மருத்துவ மாணவன் ஏலா சுப்பாராவ் காந்திய வழியில் ஈடுபட்டு கதராடை தான் அணிவேன், சர்ஜன் கோட் வேண்டாம், எனக்கு கதர்ல சர்ஜன் ட்ரெஸ் போட்டு வரேன்ட்டு வர்றாரு. அப்ப அத்தனை பேர் இங்கிலீஷ்கார ப்ரொஃபசர் தாங்க. நீ என்ன கதராடை போட்டுட்டு மெடிக்கல் காலேஜுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, அவ்வளவு சிறப்பாக படிக்கக்கூடிய மாணவர், முதல் நிலையில் படிக்கக்கூடிய மாணவர், அவருக்கு முடியும் போது நீ பயிற்சி செய்வதற்கான தகுதி கொடுக்கக்கூடிய MBBS உனக்கு கிடையாது, வேண்டுமானால் நீ ஆசிரியனாக இருக்கலாம், அதற்கு LMS என்று உண்டு அதுக்கு சர்டிபிகேட். 1910 அவருக்கு நீ பிராக்டிஸ் பண்ண முடியாது, LMS ஏலா சுப்பாராவுக்கு கொடுத்துறாங்க. ரொம்ப மனம் உடைந்து போய் ஒரு பக்கத்தில் இருந்த லட்சுமிபதி ஆயுர்வேதிக் காலேஜ், அந்த காலேஜில் அனாட்டமி வாத்தியாரா போய் சேர்றார். அப்புறம் கூட இருக்கிற நண்பர்கள் இவருடைய அறிவாற்றல் எல்லாத்தையும் பார்த்து, இவ்வளவு சிறப்பான அறிஞர் என்று பல பேர் உதவி செய்து அங்கிருந்து கப்பலில் பயணம் செய்து ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போறார் அமெரிக்காவில். அங்கிருந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போறார். பயோகெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், நம்முடைய உடலின் ஒட்டுமொத்த இயக்கத்திற்கு காரணம் ஏடிபி அப்படின்னு ஒரு சைக்கிள். பாஸ்பரஸ் எந்த அளவுக்கு உடலுக்கு முக்கியமானது என்று முதலில் கண்டறிந்தவன் அந்த ஏலா சுப்பாராவ். அது மட்டும் இல்ல, அவர்தான் முதல்ல இந்த ஃபோலிக் ஆசிட்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கட்டுப்படுத்துறோம்னா, அது உள் சேர்வதை கட்டுப்படுத்துறோம்னா புற்றுநோயை ஜெயிக்கலாம் என்று கண்டறிந்து மீத்தோட்ரெக்சேட் என்கிற முதல் கீமோ மருந்தை கண்டுபிடித்து சொன்னவர் அந்த ஏலா சுப்பாராவ். அதை தாண்டி இன்னைக்கு வந்து ஃபைலேரியாசிஸ் யானைக்கால் வியாதின்னு பேசுவோமே, இன்னைக்கு வரைக்கும் யானைக்கால் வியாதிக்கு கொடுக்கக்கூடிய அந்த டிஇசிங்கிற மருந்தை கண்டறிந்தவரும் ஏலா சுப்பாராவ். நம்ம யாருக்கும் தெரியாது, இந்த உலகம் அவரை கொண்டாடவே இல்லை. அவருடைய மாணவர் இரண்டாம் நிலை மாணவர் சொல்றாரு, இவர் மட்டும் ஒரு தமிழனாக இந்தியனாக கருத்த தோளோடு கருத்த முடி இல்லாமல் பிறந்து வெள்ளையனாக பிறந்திருந்தால் 3 நோபல் பரிசாக பெற்றிருப்பார் என்று எழுதியிருக்கிறார் அவருடைய மாணவர். அந்த ஏலா சுப்பாராவ் வந்து தான் செய்கிற தொழிலில் பிரதிபலன் எதிர்பார்க்கவில்லை, பலன் எதிர்பார்க்கவில்லை. தன் கடமையை சரியாக செய்ததனால் தான் ஆங்கிலேயர்கள் எழுதுகிறார்கள், நீங்களும் நானும் இன்றைக்கு இருப்பதற்கு காரணம் ஏலா சுப்பாராவ் இருந்ததனால், அவர் அறிவினால், அவர் கடமையினால் என்று சொல்கிறார். நண்பர்களை, கடமையை செய்யும் போது பலனை எதிர்பார்த்தால் அதற்கு பெயர் கடமை அல்ல, வணிகம். கடமையை செய்வதை நம் சமூகம் வாழ்வியல் அறமாக பார்த்தது, வணிகமாக பார்க்கவில்லை. இறுதியாக சமீபத்தில் நடந்த நிகழ்வு, கோவிட் காலத்தில் அத்தனை பேரும் முடங்கி இருக்கிறோம். ஒரு கருத்தரித்த பெண், என்னுடைய உறவினர், 26th வாரத்தில் திடீரென பிரசவம் செய்ய வேண்டிய கட்டாயம். அவர்களுக்கு மூச்சிறைப்பு, காலில் வீக்கம், நுரையீரல் பழுதாகிறதா, ஈரல் பழுதாகிறதா, இல்லை என்றால் சிறுநீரகம் செயலிழக்கிறதா, இதற்கெல்லாம் காரணம் வயிற்றிற்குள் இருக்கிற கருவுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தில் பிரச்சனை. உறுதியாக உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யாவிடில் குழந்தை என்ன தெரியாது, தாய்க்கு மிகப்பெரிய பிரச்சனை என்று ஒரு மருத்துவர் குழு சொல்கிறது. ஒட்டுமொத்த குடும்பம் சீராட்டி பாராட்டி அந்த குழந்தைக்காக ஏங்கி தவித்த ஒரு தாயும் தந்தையும் அவங்க. ஒரு மருத்துவ சகோதரனாக எனக்கு போன் பண்ணி கேட்கறாங்க, என்ன பண்ணலாம், எங்களுக்குள்ள கடமை என்னன்னா முதலில் தாய் காப்பாற்றப்பட வேண்டும். இதுதான் முதல்ல சொல்றது. ரொம்ப வலியோடு சரி அறுவை சிகிச்சை போகலாம் அப்படின்னு போறாங்க. ஒரு மூத்த மருத்துவர், மகளிர் மருத்துவர், அவங்க சொல்றாங்க, அவங்கள்ட்ட நான் தான் பேசுறேன், இல்ல நம்ம பொறுப்பை செய்வோம், நம்ம கடமையை செய்வோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், சரின்னு போறேன். அந்த இடத்துல அந்த அந்த குழந்தையோட தகப்பன் சொல்றான், நிச்சயமா தாய் வேணும், ஆனா இந்த சோதனை கொஞ்சம் முன்னாடி நான் உள்ளே நானும் இருந்தேன், அந்த அல்ட்ராசவுண்ட்ல அந்த குழந்தையோட இதய துடிப்பு இருக்கு, அந்த குழந்தையினுடைய துடிப்பை உணர்றேன், அந்த குழந்தை என்கிட்ட உன்னுடைய மகிழ்வில் பிறந்தவன், தாப்பா என்னையும் காப்பாத்தன் அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. ரெண்டு பேரையும் காப்பாற்ற முடியாதா? அந்த நண்பர்களே, நான் வேடிக்கையாக சொல்லல, உண்மையில் அந்த தகப்பன் சொன்ன அதே வார்த்தையை தான் நான் சொல்றேன், என்னையும் காப்பாத்த முடியாதான்னு 27 வார கரு என்னிடம் பேசுவது போல இருக்கிறது என்று அவர் சொன்னார். அந்த மருத்துவச்சியை அந்த அங்கிருந்த செவிலியர், அந்த மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்யறாங்க. உள்ளங்கையில் எடுக்கக்கூடிய அளவுல உள்ள குழந்தை அழகா எடுத்து கொண்டு போய் ஏதோ மான்செஸ்டர்லயோ பாஸ்டன்லயோ ஹார்வர்ட்லயோ இருந்த மருத்துவமனையில், மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு நியோனேட்டல் ஹாஸ்பிட்டல், அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த குழந்தை வளருது, ராவும் பகலும் அந்த தாயும் செவிலியர்களும் எல்லோரும் சேர்ந்து பார்க்கிறாங்க. நான் அந்த குழந்தையை பார்ப்பதற்காக வந்து நிற்கிறேன், கோவிட் காலம், உள்ள யாரும் அனுமதிக்கப்பட மாட்டாங்க, எவ்வளவு சிக்கல் இருந்திருக்கும்னு தெரியும் உங்க எல்லாருக்கும். அந்த சூழல்ல நான் வாசலில் நின்று உள்ள போதுக்காக நிற்கும் போது ஒரு சாமானியரா ஒருத்தர் வராரு, மழிக்கப்படாத முகத்தோடு ஓடி வர்றாரு. அவர் என் முகத்தை பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரின்னு வர்றாரு, டாக்டர் தானே நீங்க அப்படின்னாரு. அவர் தான் அந்த மருத்துவமனையினுடைய மூத்த மருத்துவர், இரவெல்லாம் விழித்து பார்த்துட்டு அவர் வர்றாரு. அவர் சொன்ன வார்த்தை, உள்ள கூட்டு போறாரு, குட்டி குட்டியா 500 கிராம், 700 கிராம், 800 கிராம்னு குழந்தைகள் இருக்கு 20-30 பெட்ல. நம்ம நல்லா செய்யறோம் டாக்டர், நம்ம முழுமையான கடமையை செய்யறோம், நிச்சயமா குழந்தை நல்லா வரும். இன்றைக்கு காலையில மதுரையில விமான நிலையத்துல இறங்கி இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் போய் அந்த குழந்தைய பார்த்துட்டு வரேன். அந்த தாயின் தகப்பன குழந்தை பாரு, சித்தப்பா வந்திருக்கான், முகம் பார்த்து சிரிக்கிறது குழந்தை. அந்த மருத்துவர், அந்த செவிலியர், அத்தனை பேரும் சொன்னது என்னன்னா, நம் கடமையை செய்வோம், அறத்தோடு செய்வோம், அறம் சார்ந்து செய்வோம், எந்த விதமான சுயபலனும் பிரதிபலனும் பார்க்காமல் நாம் முழுமையாக அந்த கடமையை செய்தால் பலன் நிச்சயமாக சாத்தியம் என்று கண்முன்னால் இன்றைக்கு கிடைத்த ஒரு செய்தி அது. நண்பர்களே, கடமையை பிரதிபலன் பார்க்காமல் செய்தால் இறைவன் எட்டி பார்ப்பான், சில நேரத்தில் கட்டியும் பிடிப்பான். கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்க்காமல். இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் சாத்தியம். நன்றி, வணக்கம்.
1: என்ன தொடக்கம் யாரு, என்ன தொடக்கம், என்ன அருமையா தொடங்கி இருக்காருயா. அதாவது செய்திக்கு செய்தி, அதை சொல்லுகிற முறை இருக்கு பாருங்க, அது என்ன நாகரிகமா என்ன லயமா. இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாரா என்று எதிர்பார்க்கிற அளவுக்கு அவர் பேசியதுல எதையும் தள்ளி விட்டுற முடியாது. நம்ம அத்தனை பேரையும் எங்கேயோ போயிட்டாரே, காற்றுல மறைந்து போறார் ஏலா சுப்பாராவ். அவரை திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி இந்த அவையில நிறுத்தி, இல்லை இல்லை, நம்ம வீடுகளை ஒரு காலத்தில் திணை புழங்காத வீடுகளா.

0: சென்னையில இருந்து வந்தேன். வர்றப்ப திண்டுக்கல்ல பரோட்டா நல்லா இருக்கும் சாப்பிடலாம். கடைக்கு போனோம், கடைக்கு போய் பரோட்டா வச்சேன்னு வட்டமா அவர் முகம் தான் வந்துச்சு. ஆனா பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டார் இல்லையா, ஆசைப்பட்டு சாப்பிட முடியாம போயிருச்சு.
1: எதுவும் பரோட்டா கடை வச்சிருக்கீங்களா?
0: பரோட்டா கடை கூட மூட சொல்லிட்டாருங்க. தமிழ்நாட்டில் நிறைய பரோட்டா கடை மூடுறதுக்கு முதல் காரணமே சிவராம், டாக்டர் சிவராமன் சார். அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அவரோட ஆசிரியர் எல்லாம் சொல்லிருக்காங்க, அந்த ஆசிரியர் சொன்னதன் பலன் தான் இவர் இன்னைக்கு பேசிக்கொண்டிருப்பார். அந்த ஆசிரியர் தமிழ்நாட்டில் நிறைய அறிவியல் பூர்வமான ஆதாரப்பூர்வமான மருத்துவம் அழிந்ததற்கு காரணம் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தாமல் இருந்ததுதான் காரணம். இவருடைய ஆசிரியர் இவருக்கு கடத்தினார், இன்று நமக்கு சொல்கிறார், நாம் பலனடைந்திருக்கிறோம். பலன் கிடைச்சதுக்கான நோக்கம் நம்ம எல்லாம் பார்த்தா தெரியும். அவர் எப்படி இருக்காரு, நாம் எப்படி இருக்காருன்னு பார்த்தா தெரியுதா இல்லையா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்திருப்பீங்க,
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஆனா பௌர்ணம் படத்துல பாரிஸ்டர் ரஜினிகாந்த் பார்த்திருக்கீங்களா? அவர் என்னை மாதிரி நல்ல வழக்கறிஞர் நடிச்சிருப்பாரு. நேர்மையான கேஸ் மட்டும்தான் எடுத்து வாதாடுவாரு, நல்ல நல்ல நல்ல வெற்றி விட்டு கொடுப்பாரு. ஆனா தர்மத்தின் பக்கம் மட்டும்தான் நிற்பாரு. ஆனா எல்லா தகுதியும் திறமையும் இருந்தும் அவருக்கு கிடைக்க வேண்டிய நீதிபதி போஸ்ட் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணுவாரு, நல்ல வழக்குகளை எடுத்து தர்மத்தின் பக்கம் நமக்கு கிடைக்க வேண்டிய போஸ்ட் கிடைக்கலன்னு அடுத்த கட்டமா ஒரு கொலை வழக்கு எடுத்து வாதாட ஆரம்பிக்கிறாரு. கொலை வழக்கை எடுத்து வாதாட ஆரம்பிச்சோன்னே அவருக்கு கிடைக்க வேண்டிய பேரு புகழ் எல்லாம் நல்லா கிடைக்குது. அவர் வந்தோடனே கேட்கிறாரு, அந்த கொலை வழக்கு எடுத்து முடிச்சு வெளில வந்தோடனே அப்படி கம்பீரமா வந்து கேட்பாரு. தர்மத்தின் பக்கம் நிக்கிறப்ப அவருக்கு அவரது தைரியம் வரல. அதர்மத்தின் பக்கம் கொலைகேசம் எடுத்து வாதாடினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு எல்லா பேரும் புகழும் எதிர்பார்ப்பு அவரோட எதிர்பார்ப்பு எல்லாம் கிடைச்சது.
1: அரசியல்வாதிகள் இருக்காங்க.
0: குடும்பத்துல எடுத்துக்கோங்க, குடும்பத்துல நமக்கு சொந்தக்காரங்க வர்றாங்க வீட்டுக்கு. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைகள் இருக்கப்ப என்ன எதிர்பார்ப்போம், வீட்டுக்கு வர்றப்ப ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்னு
1: எதிர்பார்ப்போமா
0: இல்லையா? அப்படி இல்ல, நம்ம அப்பாவே நமக்கு ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டு வர்றாரு, வர்றப்ப என்ன செய்வாரு, ஏதாவது வாங்கிட்டு வர்றாரு இல்லையான்னு எதிர்பார்ப்போமா இல்லையா? அம்மாவும் எதிர்பார்ப்பாங்க, அப்பா ஏதாவது வாங்கிட்டு வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. எதிர்பார்த்த வாழ்க்கை தானே எதார்த்த வாழ்க்கை. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, வீட்டுல சமைக்கிறாங்க. வீட்டுல சமைக்கிறப்ப இப்படி ஒரு நல்ல சாப்பாடு, அப்படி நெய் ஊத்தி சாம்பார் வச்சு அப்படி ரசம் எல்லாம் மணக்க மணக்க சாப்பாடு, சாப்பாடு எடுத்து இலையில வைக்கிறாங்க. அப்படி சாப்பிட போறோம், சாப்பிட போற நேரத்துல ஒரு போன் வந்துருது. எனக்கு கிளைண்ட் யாரோ போன் பண்றான். போன் பண்றப்ப நல்லா இல்லடா, நீ செய்ய எதுவுமே நல்லா இல்ல அப்படின்னு நான் சொல்றேன் வச்சுக்கோங்களேன், வீட்டுக்காரம்மா சும்மா இருப்பாங்களா? அவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சதுக்கு ஏன் பாரதியமாக எடுத்துக்கோங்க. அவங்களே சொல்லிருக்காங்க எல்லா மேடையிலையும், இந்த கஷ்டப்பட்டு சமைச்சு போடுறமே, சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சாயா வருவீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்களா? ஏன் முன்னெடுத்து கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, வீட்டுல இதை எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கறோம். மேடம் பேச்ச கேட்டுதான் நம்மளும் நிறைய அங்க வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரே நாள் தான் அவங்களை எடுத்து பேசணும்னு வந்திருக்கேன். நம்ம என்ன கிருஷ்ண பரமாத்மா வாங்க, நம்ம எல்லாம் சாதாரண மனுஷன். கிருஷ்ண பரமாத்மா அருளியல் வாழ்க்கையில சொன்னது, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காண்டு. இப்ப டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காரு, டாக்டர் எல்லாம் அருளியல் வாழ்க்கையில அப்படியே வாழ்ந்துட முடியுமா? வாழ முடியாது. வாழ்க்கைக்கு உதவாதுங்க. அவர் பேசுவாரு, பேசிட்டு மேடை விட்டு இறங்கி பொண்ணு ஏதாவது எதிர்பார்ப்பாரா மாட்டாரா?
1: ஃபீஸ் வாங்காம செய்வாரா?
0: எல்லாத்தையும் துறந்தவங்களை தான் துறவின்றோம், அனைத்து ஆசைகளையும் துறந்தவர்கள் தான் துறவி. அவர்கள் கூட பொது இடங்களில் போகும்போது அவர்கள் மரியாதையை எதிர்பார்க்கிறாங்களா இல்லையா? மரியாதை என்கிற பலன் இல்லை என்றால் வாழ்க்கை வாழ முடியாது. இப்ப என்ன எடுத்துக்கங்க, நான் அட்வொகேட் ப்ரொஃபஷன், கேஸ் இப்ப கேஸ் காசோட வர்றாங்க,
1: வாய்தா வாங்காம வழக்காடுவீங்களா?
0: நல்ல வழக்கு வருது, கேசையும் காசையும் கொண்டு வந்து டேபிள்ல வச்சுட்டு என்ன சொல்றாங்க, இந்த வாரியா அக்கில் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எல்லா கேஸ் சம்பந்தமான எல்லா விஷயம் சொல்லியாச்சு, காசையும் எடுத்துக்க கேசையும் எடுத்துக்க, நல்லா வாதாடு, கேஸ் கொடுத்துரு, நீ கேட்கிற பீஸ விட அதிகமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன செய்யணும், ஒரு சீனியர் வக்கீல பிடிச்சு எனக்கு தெரியுதா தெரியலதா அடுத்த பிரச்சனை, கூப்பிட்டு போய் அவங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்டு நல்ல வழக்கு அதை ரெடி பண்ணி சொல்ல மாட்டாங்க. அடுத்து ஒரு விளையாட்டை கூட எடுத்துக்கோங்க, விளையாட்டு வச்சுக்குவோம். ஒரு ஃபுட்பால்ங்கிறது என்னது, காலால பந்தை உதைக்கிறது. காலால பந்தை உதைக்கிறது என்ன பண்ணணும்,

0: எதிரியோடன் கோல் போஸ்ட்ல பந்து அடிக்கிறதாங்க விளையாட்டு. அதை விட்டுப்பட்டு என் கடமையை செய்யறேன், என்னை பலனை எதிர்பார்க்காதீங்க. நான் அவருக்கும் அவர் எனக்கு இப்படி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருந்தா பாக்குற நீங்க சும்மா இருப்பீங்களா? வெளியே எங்களை உதைக்க மாட்டீங்களா?
1: வெளியே இருக்கே மாத்தி மாத்தி கல்லறிவேன்.
0: தேர்தல் வருது, எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா வேட்பாளர்களும் பிரச்சாரத்தை மட்டும் பண்ணிட்டு நான் பலனை எதிர்பார்க்க மாட்டேன். யாராவது வீட்டுக்கு போற கட்சி தலைவர் வேட்பாளர் இருக்காங்களா?
1: இல்ல இல்ல
0: இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? தேர்தல் ரிசல்ட் ஓட்டு, ஓட்டுல ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் எல்லாமே எல்லாமே கிடைக்கும். வெற்றியை நோக்கி ஓடுவதுதாங்க வாழ்க்கை. நீங்க ஐயா இருக்கீங்க, பெரிய மனுஷன், நல்லது நல்ல நாள் பெருநாளுக்கு உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறோம். ஆசீர்வாதம் வாங்கி விட்டு எழுந்து எந்திரிக்கும் போது ஐயா கிட்ட நான் என்ன எதிர்பார்ப்பேன்? பத்தொன்பது கொடுப்பாரு எதிர்பார்ப்போமா?
1: மாட்டோம். மரபு
0: மரபு பத்தொன்பது எல்லாமே எதிர்பார்ப்பை நோக்கி தயப்படுகிறது. ஏன் காலில் விழுந்தா நாடே கிடைக்குதுயா? காலில் தட்சாளி வரானர். நன்றி, வணக்கம்.
1: ஆக இனிமே யாரும் காலில் வந்து விழ வர்றாங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுலயும் நம்ம வடிவேலனையா வர்றாருன்னா வழிவேலையும் போயிடணும். நல்ல தெளிவா சொல்லிட்டாரு. எதிர்பார்க்காம யாராலும் எதுவும் முடியுமாயா? என்னையா நீங்க இப்படி பேசுறீங்க? நான் வாதாடுறதும் சரி, நாட்டில் தேர்தல் ஓட்டு போடுறதும் சரி, எது வேணாலும் சரி, எதையும் எதிர்பார்க்காம ஒரு காரியம் செய்யணும்னா அது என்ன அர்த்தம்? அதுக்கு ஏதாவது வேணும்ல? ஏதாவது என்னை வந்து வழக்கு கொண்டு வர்றான்னா அவன் என்ன எதிர்பார்க்கிறான், நான் அவங்கிட்ட ஒன்னை எதிர்பார்க்கிறேன். நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அவன் தெளிவில் போய் என்னைய பத்தி சொல்லிட்டு போயிடுவான். அங்கே போறீங்க? ஒண்ணும் இல்லை, நாங்க ஒரு எழுதியும் இல்லை. நீ போன உன் கேஸ் போச்சு அப்படின்னா அவன் தெரு தெருவா போய் சொல்லிட்டு போயிடுவான். ஏதாவது ஒன்று செய்யணுமா இல்லையா? ஒரு பயன் வேணுமா இல்லை? அது இல்லாம எப்படி முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவா, அதாவது ஒரு சாதாரண பேசுற மாதிரியே மேடை பேச்சுன்றது அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். கோர்ட்ல எப்படி பேசுவாரோ மயிலாடு, இவர் அடிச்சு விடுவார் மயிலாடு எனக்கு சொல்லி ரொம்ப அப்படியே லட்டிச்சாமா அவர் பேசியிருக்க தோரணையை பார்த்தீங்கல்ல, ரொம்ப எளிமையா யாருக்கும் விளங்கும். அப்ப இவற்றை தான் இனிமேல் வழக்க நம்ம கொண்டுட்டு போகணும்.
2: பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெருமைக்கும் போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய எங்களது நடுவர் அவர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியிலிருந்து நம்ம வக்கீல் சார் வந்து பேசினாருங்க, கோர்ட்ல பேசின மாதிரியே பேசியிருக்காரு. ஒருத்தருக்கும் ஒண்ணுமே புரியல. கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பது பரம்பொருளின் வார்த்தை. சாத்தியமில்லாத விஷயமா இருந்தா அந்த பரம்பொருளை அதை சொல்லியிருப்பாரா? பரம்பொருள் வெறுமனே சொல்லிட்டு மட்டும் போகலைங்க, அவருடைய படைப்புகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஒரு நதி ஓடிக்கிட்டே இருக்கு, அதனுடைய வேலையை தான் செய்து, ஆனா போற போக்குல புது மண்ணை கொண்டு வந்து சேர்க்குது, பூமியை வளமாக்குது, நதியோரத்த மரங்களை வளர்த்து விடுது, நிலத்தடி நீரை பாதுகாக்குது, நாகரிகத்தை உருவாக்குது. ஒரு நதி நாகரிகத்தை உருவாக்கணும் நினைச்சு ஓடுறது இல்ல, ஓடிக்கொண்டே இருப்பது நதியின் கடமை, வீசிக்கொண்டே இருப்பது காற்றின் கடமை, சுழன்று கொண்டே இருப்பது பூமியின் கடமை. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கேனார் கண்ணதாசன். அவருடைய வழியில நாங்க எங்க கடமை பேச வந்திருக்கோம். எங்களை எதிர்த்து பேசினாலும், எகிரி பேசினாலும், மறுத்து பேசினாலும், மாறுபட்டு பேசினாலும் எல்லாம் கிருஷ்ணனுக்கே அர்ப்பணம். பீஸ் கொடுத்தாதான் கேஸ் எடுக்கணுங்கிறது உங்க வேலையா இருக்கலாம் வக்கீல் சார். வாழ்க்கையை நினைச்சு பாத்தீங்கன்னா வரவு செலவு மட்டுமே வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை என்பது வணிகமும் இல்லை. சிரமம் சிரமம்னு சொல்றாங்க அந்த அணி. சிரமம்னு நினைச்சிருந்தா தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருப்பாரா? கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருப்பாரா? இல்ல வாஸ்கோடா காமா தான் இந்தியாவுக்கு வந்திருப்பாரா? அவர் கௌரவம் படத்துல வேற அவருக்கேத்த மாதிரி ஒரு வக்கீல் கேரக்டர் படத்தை செலக்ட் பண்ணி இங்க சொன்னார் அவர். ஏன் உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைச்சா 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கௌரவம் கிடைச்சா 25 வருஷத்துக்கு முன்னாடி தேவர் மகன் எங்களுக்கு கிடைக்காதா? தேவர் மகன் படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேசின வசனம் ஒண்ணு ஞாபகப்படுத்தட்டுமா? எல்லா பயபுள்ளையும் ஒரு நாளைக்கு சாக வேண்டியதே, வாழறது முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா மத்தவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறதே அந்த சாவுக்கே பெருமை. விதை விதைச்ச உடனே பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் உன் மையம் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் அவன் மையம் சாப்பிடுவான். இதெல்லாம் இருந்து பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன், ஆனா விதை நான் போட்டது. எங்க ஒரு அம்மா தான் புள்ள பெரிய ஆளா வருவான்னு நினைச்ச வயித்துல சுமக்கிறா, பணம் காசு சம்பாதிச்சு தருவான்னு நினைச்சத புள்ள பசிச்சதும் துடிச்சு போய் பாலை கொடுக்கறா, நாளைக்கு உட்கார வச்சு நம்மள எல்லாம் கவனிப்பான்னு நினைச்சா ஈ எறும்பு அண்டாம பாத்துக்கிறா, நலிஞ்ச புள்ளன்னு யோசிக்க மாட்டா, அந்த புள்ள உடம்புல ஏதாவது ஊனம் இருந்துச்சுன்னா கூட ஊனம் குறைபாடுன்னு நினைச்சு ஒதுக்க மாட்டாங்க, அவதானங்க அம்மா. கவிஞர் வைரமுத்து சொல்லுவார் அம்மா பத்திய ஒரு கவிதையில, வைரமுத்து பொறப்பான வயிற்றுல நீ சுமந்தது இல்ல, வயிற்றுல நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிருச்சு அப்படின்னு. கடமை தவறிய தாய்மையை எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு முதல்ல உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பலனை எதிர்பார்க்காம கடமையை செஞ்சா மனுஷனுக்கு கர்வம் வராது, பேராசை வராது, எதிர்பார்ப்பு வராது. ஒரு அம்மாவுக்கு சமமா எந்த பலனையும் எதிர்பார்க்காம கடமையாற்றுபவர்கள்னா அது ஆசிரியர்கள். ஒரு தொழிலதிபர் இருக்காரு, பெரிய ஆளா வளர்ச்சி அடைகிறார்னா அந்த தொழில் ரகசியத்தை இன்னொருத்தருக்கு சொல்ல மாட்டாரு. ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க, அந்த ஹோட்டல்ல சாம்பாரோ ஒரு வடையோ ஸ்பெஷல்னா அந்த ஃபார்முலாவை இன்னொரு ஹோட்டல்காரங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஆனா தான் படிச்சத கத்துக்கிட்டத எல்லாத்தையும் வஞ்சகமே இல்லாம பெருந்தன்மையோட மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்கன்னா அது ஆசிரியர்கள் தானுங்க. ஆசிரியர்கள் எல்லாம் இந்த கொரோனா காலகட்டத்துல சன் நியூஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் ஊரடங்கு நேரத்துல மூடிட்டாங்க, சத்துணவு கூடங்கள் இருந்த பள்ளிக்கூடங்களும் மூடினாங்க. அந்த நேரத்துல தன்னுடைய பிள்ளைகளுடைய வயிற்று பசியையும் சேர்த்து யோசித்து பார்த்தவர்கள் ஆசிரியர்கள். பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்வதுங்கிறது சாத்தியம் தானங்க. 2009 ஒரு பள்ளிக்கூடத்து வேன் வந்து தண்ணியில விழுந்தப்போ அதுல இருந்த 11 குழந்தைகளையும் காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த சுகந்தி என்கிற ஆசிரியர் இருந்தது இந்த இடம்தான் அப்படின்னு சொன்னா இது சாத்தியம் தாங்க. கொரோனாவுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இந்த அணியில பேச வந்திருந்தா கூட சரி போனா போகுதுன்னு விட்டுருக்கலாம். இந்த கொரோனால இவ்வளவு அடிபட்ட பிறகு இத்தனை சுயநலமா யோசிச்சுட்டு இந்த அணிக்கு பேசறதுக்கு வந்திருக்கிறாங்களேங்கிறத எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு. ராத்திரி பகல் பார்க்காம சொந்த வீட்டுக்கு போகாம ஏதோ ஹோட்டல்ல தங்கி இருந்து எத்தனையோ டாக்டர்ஸ் அவங்களோட உயிரை கொடுத்து வந்து மருத்துவமனையில பணியாற்றினார்களே, அவங்க எல்லாம் எந்த பலனங்க எதிர்பார்த்தாங்க? அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நான் எந்த ரிஸ்கும் எடுக்க விரும்பல, என்கிட்ட போதுமான பணம் இருக்கு, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து டியூட்டியில ஜாயின் பண்ணிக்கிறேன்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்மள பாதி பேர் காணாம போயிருப்போங்க. எங்க நம்ம அந்த நேரத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகல, நண்பர்களை பார்க்கல, அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட நம்ம பேசல, வீட்டுக்குள்ளேயே இடைவெளி விட்டு வாழ்ந்த ஒரு நேரம் அது. யாரோடையும் தொடர்பு இல்லாத இருந்த நேரத்துல சுகாதார கேடு வராம நம்ம எல்லாம் பாத்துக்கிட்டாங்களே துப்புரவு பணியாளர்கள், அவங்களுக்கு எல்லா ஊர்லயும் பாத பூஜை பண்ணாங்கல்ல. ஏன் பண்ணாங்க தெரியுமா? எல்லாரும் நோய்க்கு பயந்து பதுங்கி சாதாரண மனிதர்களாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க கூடிய சூழல் வந்தப்போ, கட்டாயம் வந்தப்போ, தேவலோகத்து பிரஜைகள் மாதிரி தெருவில இறங்கி நம்ம எல்லாம் கவனித்துக் கொண்டார்களே, அதுக்காக பாத பூஜை பண்ணுங்க. நம்மெல்லாம் பாத பூஜை பண்ணணும்னு நினைச்சா அவங்க இந்த வேலையை செஞ்சாங்க, கடமைங்க. அதனாலதான் பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்தவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள், கடமையே என்று நினைப்பவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். சொல்வேந்தர் சுகி சிவம் ஐயா நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. சங்கெடுத்த ஊதிய பெருமாள் பத்தி எழுதியிருப்பாரு. ஒரு கிராமத்துக்கு முனிவர் வராரு, ஜனங்க யாரும் வர கண்டுக்கல, வேலை செய்யறாங்க, சாபம் கொடுத்துறாரு, இந்த ஊர்ல 10 வருஷத்துக்கு மழை வரக்கூடாதுன்னு சபிச்சிடுறாரு. இடி மின்னலோட மழை வரணும்னு சொன்னா பெருமாள் சங்கெடுத்து ஊதணுங்கிறது ஒரு ஐதீகம் அன்னைக்கு. அப்ப எல்லாரும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க இனி நமக்கு பொழப்பில்ல, வெளியூருக்கு தான் போய் ஆகணும்னு சொல்லி ஊரை விட்டு கிளம்பும் போது ஒரு விவசாயி மட்டும் தோல்ல கலப்பையும் கையில காலமடையும் பிடிச்சிட்டு வயலுக்கு போனாராம். பெருமாள் அதிர்ச்சியா வந்து, மழையே பெய்ய போறது இல்லையே, நீ எதுக்காக இங்க விவசாயம் பண்ண வந்திருக்கேன்னு கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாராம், மழை வருதோ இல்லையோ நான் என் கடமைய செய்ய போறேன், 10 வருஷம் நான் இதெல்லாம் செய்யலன்னா உழவே எனக்கு மறந்து போயிருன்னு சொன்னாராம். பெருமாள் யோசிச்சாராம், அப்ப நம்ம 10 வருஷத்துக்கு சங்கை எடுக்கலன்னா ஊதுறது நமக்கு மறந்து போயிருச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லி சங்கை எடுத்து வேகமா ஊதுனாராம். இடி மின்னலோட மழை கொட்டி பூமி செழுமையானதாம். எதையும் எதிர்பார்க்காமல் கடமையாற்றிய அந்த விவசாயி வளமையானார். சிரமம் என்று நினைத்து ஊரை விட்டு சென்றவர்கள் வறுமையானார்கள். இது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டிய கர்ம பூமின்னு அந்த கதையை முடிக்கிறார். எதையும் எதிர்பார்க்காமல் கடமையாற்றிய ஒரு மனிதரை அறிமுகப்படுத்திட்டு நான் நிறைவு செய்தேன் ஐயா. அந்த மனிதர் ரொம்ப எளிமையான மனிதர். 35 வருஷமா ஒரு கல்லூரியில நூலகரா வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். 35 வருஷமா வேலை பார்த்தப்ப சம்பளத்தை எல்லாம் பொதுமக்களுக்கு கொடுத்துடுறார். ஓய்வு பெற்ற ஊதியத்தை யாராவது கொடுப்பாங்களா கடைசி காலத்துல? அதையும் கொடுத்துறார். அவருக்குன்னு நிலம் வீடு வாசல் பரம்பரையா வந்த சொத்து கிட்டத்தட்ட 50 லட்சத்து பெருமான சொத்து எல்லாத்தையுமே அறக்கட்டளைகளுக்கு எழுதி வச்சார். இவர் செய்த இந்த பணியை பார்த்துட்டு அன்னைக்கு அமெரிக்காவினுடைய அதிபரா இருந்த பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வரும்போது ரெண்டு பேர் அரசு சாராத ரெண்டு பேர் சந்திக்கணும்னு நினைச்சாரு. ஒருத்தர் டாக்டர் மேதகு அப்துல் கலாம் ஐயா, இன்னொருத்தர் இந்த தமிழர். அமெரிக்கா என்ன பண்ணதுன்னா, உலகத்திலேயே யாருமே எந்த நாட்டிலயுமே ஓய்வூதியத்தை இப்படி கொடுக்க மாட்டாங்களே, தனியார்ல வேலை பார்க்கறவங்கள அரசுல வேலை பார்க்கறவங்கள ஓய்வூதியத்தை இப்படி கொடுக்க மாட்டாங்களேன்னு சொல்லி 1000 ஆண்டுகளில் சிறந்த மனிதர்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்து 30 கோடி ரூபாய் பரிசையும் இந்த தமிழருக்கு கொடுத்தது. அந்த பரிசு தொகையும் குழந்தைகளுடைய நலனுக்காக கொடுத்துடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான மனிதர், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வரலாறு. ஐக்கிய நாட்டு சபை என்ன சொல்லியிருக்கன்னா, 20ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற சாதனையாளர்கள்னு ஒரு 20 பேர் கொண்ட பட்டியலை தயாரித்து அதிலே இந்த தமிழருடைய பெயரையும் சேர்த்திருக்கிறது என்று சொன்னால் அந்த தமிழர் பாலம் கல்யாண சுந்தரம் என்கிற எளிமையான மனிதர். இந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்காமல் செய்பவர்கள் தங்களுடைய முகங்களை அடையாளம் காட்டுவதே கிடையாது. புயல், பூகம்பம், சுனாமி, சூறாவளி மாதிரியான இயற்கை சீற்றங்களின் போதும், மனிதர்களுக்கு உதவி தேவைப்படும் போதும், விபத்துகளின் போதும் இவர்களுடைய கரங்களை மட்டும் நாம் தரிசிக்க முடியும் என்று சொன்னால் பலனை எதிர்பார்க்காமல் கடமையாற்றுவது என்பது இன்றைக்கு சாத்தியம். நான் இப்படி நிறைவு செய்கிறேன். நாங்கள் வண்டுகளாக இருக்கிறோம், மலர்களிலே இருந்து தேனை எடுக்கிறோம், சாத்தியம் என்கிறோம். இவர்கள் அதே மலர் செடியிலே முட்களை மேய்கிற ஒட்டகங்களாக இருக்கிறார்கள், சிரமம் என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தேன் வேண்டுமா முள் வேண்டுமா, நீங்களே முடிவு செய்யுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
3: அதே அம்மா, அதே அம்மா ஐயா, பாலம் கல்யாண சுந்தர ஐயா இருக்காரு, அவரை சொன்ன முறை இருக்கு பார்த்தீங்களா, பேசப்பட வேண்டிய நபர், சொல்லப்பட வேண்டிய ஆள் அவர். இந்த அரங்கம் திரும்ப திரும்ப அவர் நினைக்க எல்லாவற்றையும் கொடுத்து விடுதுன்றது எளிதான காரியமா? உனக்குன்னு ஏதாவது கொஞ்சம் வச்சுக்கப்படாதாயா கேட்பாங்கள நம்ம வீட்டில், உனக்குன்னு எது ஒன்றா வேணாமாண்ணா, எனக்கெல்லாம் நீங்கள் இருக்கே இல்லை அப்புடின்னு தாய்க்காரி கிடைச்சல் சொல்லுவா சில நேரம், எனக்கு தான் நீ இருக்கலடா ஐயா அப்படின்னு. அதை மாதிரி அள்ளி கொடுத்துட்டாரே அவ்வளவையும், கிள்ளி கொடுக்கல அள்ளி கொடுத்துட்டார். அது யாரால முடியும்? அவங்களால முடிஞ்சிருக்குல்ல, சாத்தியம் ஆகியிருக்கிறது அல்லவா, முடியும் அப்படின்னு, சாத்தியமே அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இங்க ஒரு ஆள் இருக்கு ராஜபாளையத்து பக்கத்துல, என்ன ஆக போகுதோ தெரியாது, சாத்தியமா அது, இதெல்லாம் நடக்கிற காரியமா? வாங்கப்பா.
4: கல்யாண மாலை நிகழ்வின் வாயிலாக தமிழ் மக்களின் இல்லங்களில் திருமணச் சுடர் ஏற்றி வருகின்ற மதிப்பிற்குரிய மோகன் சார் அவர்களே, அன்பிற்கினிய மீரா மேடம் அவர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணியிலிருந்து வண்டு முருகேஸ்வரி வந்தாங்க.
3: வண்டு முருகனை தான் நான் கேட்டிருக்கேன்.
2: அவங்கதான் அப்பதான் அவங்கதான் முழுசா மாறி வண்டு முருகேஸ்வரியா
3: மாறி.
2: நாங்கெல்லாம் ஒட்டகமா சொல்லிட்டு போங்க, இதெல்லாம் உங்க கடமை பேச வைக்கிறீங்களா? உண்மையிலே சிவாலியே சிவாஜி அவர்கள் இறந்து போயிட்டாருந்தாங்க நான் நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க அப்படியே அம்பிகா ரூபத்துல பின்னாக பிறப்படுத்திருக்கிறாங்க. வசனத்தை சொல்ல மகன் சாப்பிடுவேன், அப்புறம் அவன் பேரன் சாப்பிடுவேன். என்ன கடமை, பெருமையா? கடமை, கடமை வீராங்கனை. ரொம்ப அருமையா பேசினாங்க.
3: படத்தையே திரும்ப திரும்ப பாத்துருப்பாங்க உங்களுக்கு.
2: இப்ப தெரியுது ஆன்லைன்ல இவங்க என்ன பாடம் நடத்தினாங்க. தேவர் மகன் படத்தை முழுசா பார்த்து வைரமுத்து கவிதையெல்லாம் ஒப்பிச்சு இங்க வந்து நாங்கள் எப்படி எல்லாம் பாடம் நடத்தினோம் தெரியுமா? இதுதான் ஆசிரியர்களுடைய கடமை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவர் மகன் பிலிமுடைய வசனம் ஒப்பிப்பது. படிக்கிற பிள்ளைகள் என்ன கதிக்கு ஆளாயிருக்கும் நீங்க நினைச்சு
3: பாருங்க.
2: டாக்டர் சார் வந்து ரொம்ப சிறப்பா பேசினாங்க. எப்பயுமே டாக்டர் அவர்கள் மேல நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு கடமை இருக்கு. ஏன்னா நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை ஆறாம் திணையாக மீட்டெடுத்து கொண்டு வந்தவர் அப்படின்ற ஒரு மரியாதை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இவ்வளவு அப்பாவியா இருப்பாரு நான் எதிர்பார்த்தது. உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள், நிறைவேற்றுவோம் டாக்டர், கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். நாங்க இல்லாட்டி வேற யார் தமிழ்நாட்டை காப்பாத்த போறாங்க? தலைகீழாகத்தான் உள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி நேர்காணல் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எல்லா கட்சியிலயும் நடக்குது சார். எம்எல்ஏ கேண்டிடேட் போய் உட்காருவாங்க, உட்கார்ந்த உடனே அந்த கட்சி தலைவர் யாரா வேணா இருக்கட்டும் என்ன கேட்பாங்க, உங்கள் தொகுதிக்கு நீ எவ்வளவு நல்லது செய்வாய் அப்படின்னு நான் கேட்பாங்க, எவ்வளவு கடமையாற்ற போகிறாய் அப்படின்னு நான் கேட்பாங்க, எத்தனை கோடி செலவழிப்ப மனிதர்களை மட்டுமே ஒரு கட்சி தேர்ந்தெடுக்குதுன்னா அப்படி ஒருத்தரை கண்டா வர சொல்லுங்க, கையோட கூட்டி வாருங்க, நான் இந்த மேடையில இருந்து இப்படியே இறங்கி போய் அந்த கட்சியில சேர்ந்துறேன்.
3: அப்படி கண்டுபிடிக்கிற ஒரு கட்சி இருந்தா சொல்லுங்க, நான் வந்து சேர்ந்துக்கிறேன்.
2: டாக்டர் எல்லா டாக்டரும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க டாக்டர். ஒரு டாக்டர் இப்படி இருந்தா எல்லா டாக்டரும் அப்படி இருப்பாங்க. எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருக்கிறாரு, வந்தவனே நோயாளியை பார்த்து சொன்னார், நீங்க பிபியை குறைக்கணும், நீங்க கொலஸ்ட்ரால குறைக்கணும், நீங்க சுகரை குறைக்கணும். அவர் இவர்கிட்ட சொன்னார், நீங்க ஃபீஸை குறைக்கணும். இன்று புறந்தருதல் என் தலை கடனே. கடன்னா என்ன டாக்டர்? கடன் நான் உங்களுக்கு தரேன், நீங்க வட்டியோடு எனக்கு தரணும். அதாங்க எதிர்பார்ப்பு. பைபிள்ல ஒரு அழகான வாசகம் வரும் சார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். என்ன அர்த்தம்? ஒரு ஏழைக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா இறைவன் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி தருவான். அதுதாங்க எதிர்பார்ப்பு. இதுல என்ன தப்பு இருக்கு? தமிழாசிரிகை மேடம் இவ்வளவு ஆத்திரப்படுறாங்க, மிமிக்ரி எல்லாம் பழகிட்டு வந்திருக்காங்க இந்த லீவ்ல. நான் கேக்குறேன், அவங்களும் நல்ல தமிழாசிரிகை, அவங்க பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறாங்க, ஒன்னாம் தேதி ஆகுதுங்க, உடனே அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்க கல்லூரி நிர்வாகம் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. கடமை வீராங்கனை அம்பிகா அவர்களுக்கு இருகரம் கூப்பி நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனவரி மாசம், அப்புறம் பிப்ரவரி மாசம் வாங்கிட்டு வந்து வீட்டுல மாட்டுறாங்க. பிப்ரவரி மாசம் மறுபடி கல்லூரிக்கு போறாங்க, 30 நாள் வேலை பாக்குறாங்க, மறுபடி பச்சை கலர்ல ஒரு
3: சர்டிபிகேட்.
2: டிவி உள்ளனால நைட் ஊட்டி பார்த்து எப்படியாவது பேத்தி விடுவாங்கன்னு வைங்களேன், அப்ப ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அப்படி வீடு முழுக்க சான்றிதழ்களா இருக்கு. இப்ப இவங்க வீட்டுக்கு வாடகை வாங்குறவர் வர்றார், மேடம் வாடகை அந்த ரோஸ் கலர் சர்டிபிகேட் உங்களுக்கு தான் வச்சிருக்கேன், எடுத்துட்டு உங்க வீட்டுல மாட்டிக்கோங்க, என் பேரை அடிச்சுட்டு உங்க பேரை எழுதிக்கோங்க, கடமை வீரன் எழுதிக்கோங்க. என்னமா மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சி எதுக்கு இந்த பாடு? ஒன்னாம் தேதி சம்பளம் வரும், என் குடும்பத்தை நான் காப்பாத்துவேன், பிள்ளைங்களை படிக்க வைப்பேன், வீட்டு வாடகை கொடுப்பேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? இந்த எதிர்பார்ப்பு இல்லாம எப்படிங்க ஒரு மனுஷன் வாழ முடியும்? இன்னும் இவ்வளவு கோபமா நீங்க வந்து பேசுறீங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் எதுவுமே இல்ல சார். இந்த பூமியை முட்டி முட்டி முளைச்சு ஒரு சின்ன புல்லு வெளியில வருதுல, அதுல இருந்து புல் பக்கம் வசனம் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிற அம்பிகா அவர்கள் வரைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த உலகத்துல யாருமே இல்லை. இந்த பூமி உருண்டையே புவியீர்ப்பு விசையில இயங்கல, எதிர்பார்ப்பு விசையை நம்பித்தான் இயங்கி கொண்டு இருக்கு. எதிர்பார்ப்பு இல்லைன்னா இயக்கமே இல்லைன்னு தானே அர்த்தம். அவங்க பேசுறது வெறும் வார்த்தை, நாங்க பேசுவதுதான் உண்மையான வாழ்க்கை. அவங்க கற்பனை கொடியை உயர்த்தி பிடிக்கிறார்கள், நாங்கள் யதார்த்த வாழ்க்கையை நோக்கி இழுக்கிறோம். அவங்க சொல்றது வெறும் சொல், நாங்க சொல்றதா செயல். அவங்க வாயிலிருந்து பேசுறாங்க, நாங்க மனசுல இருந்து சொல்றோம். எதை எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோ. இங்க எவ்வளவு பிசினஸ் மேன் உட்கார்ந்துருக்கீங்க, எவ்வளவு பேர் தொழில் சார்ந்த ஒரு துறையில இருக்கிறீங்க. ஏப்ரல் 1st புது கணக்கு தொடங்குவீங்களா இல்லீங்களா? புது கணக்கு ஊ லாபம் அப்படின்னு எழுதிட்டு என்ன நினைப்பீங்க? உங்க எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? போன வருஷத்தை விட இந்த வருஷம் நமக்கு லாபம் அதிகமா இருக்கணும், நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும், நம்ம குடும்பத்தை இன்னும் ஒரு படி உயர்த்தணும் அப்படின்னு நினைப்பீங்களா? ஊ போடும் போதே ஊ ஊ அப்படின்னு எழுதுவீங்களா? அவங்க அதத்தையா சொல்லுங்க. நீங்க ஊ போடும் போதே அது ஊவாக வரலாம், ஊவாகவும் போகலாம், ஏற்றுக்கொள்ளுங்களே. இதுல என்ன குறை அப்படிங்கிறாங்க. ஐயா அதெல்லாம் விடுங்க, நான் ஒரு மருமகள், நான் நல்ல மருமகள் என்றால் இதை நானே தான் சொல்லிக்கொள்ள முடியும். நான் எங்க மாமியாருக்கு காஃபி போட்டு கொடுப்பேன், காஃபி நல்லாவே போடுவேங்க, போட்டு கொண்டு போய் கொடுக்குறேன், இது என்னுடைய கடமை தானே. இப்ப எங்க மாமியார் வாங்கி என்ன செய்யலாம்? நான் என்ன எதிர்பார்ப்பேன்? குடிச்சிட்டு பேஷ் பேஷ் ஃபில்டர் காஃபி மாதிரியே இருக்கு. காஃபினா கவிதா போடுற காஃபி தான் அப்படின்னு ஒரு வார்த்தை தானங்க நான் எதிர்பார்க்கிறேன். அவங்க என்ன செய்யறாங்க நடுவரவர்களே, வீட்டுக்கு வெளியில இருக்கிற நாயை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அதுக்கு கொஞ்சம் ஊத்தி அது சாப்பிட்டு உசுரோட இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமேட்டி அதை குடிக்கிறாங்க.
3: அப்ப அவளுக்கு நம்பிக்கை உங்க பேர்ல.
2: அதாவது நம்ம கடமையை செஞ்சுட்டு நல்ல பலனை எதிர்பார்த்தாலே அது எதிர்மறையான பலனா போயிருது. இதுல ஒண்ணுமே எதிர்பார்க்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு நாங்க கேக்குறோம். ஏன் மீரா மேடம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி இடம் இல்லாமே முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க ஏன் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க தெரியுமா? ஒரு மாசமா ஒவ்வொரு கல்யாண மாலை நிகழ்வு தொடங்கும் போதும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் அவங்களும் அந்த குழுவும் சேர்ந்து தூங்காம வேலை பார்ப்பாங்க சார். இந்த பேக்ட்ராப்ல இருந்து, இந்த மேடையில இருந்து, இந்த சேர் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து, வீடியோல இருந்து, மைக்ல இருந்து, இங்க வைக்கிற பிளவர்ல இருந்து, நாங்க போடுற டிரெஸ் முதக்கொண்டு அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சார்? உங்களை எல்லாம் கூட்டு வந்து மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தவங்க, ராஜபாளையத்துல இருந்து ஒருத்தவங்க, கோயம்புத்தூர்ல ஒருத்தவங்க கூட்டு வந்து உட்கார வச்சாச்சு. நல்லா பேசுங்கப்பா, நீங்க நல்லா பேசணும், இந்த பட்டிமன்றம் ஜெயிக்கணும், அது என்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அவங்க. ஆமா, நான் இன்னைக்கு நல்லா பேசினாதான் அவங்க நாளைக்கு என்கிட்ட நல்லா பேசுவாங்க. இல்லன்னு வைங்களேன், நீ எல்லாம் ஒரு மனுஷின்னு நீ ராஜபாளையத்துல இருந்து கார் வச்சு கூட்டு வந்தா நீ பேசு, பேசுனா பேசு, இல்லனா மைக்க மூணு தடவை தட்டிட்டு நன்றி வணக்கம் சொல்லிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்ச்சியை நடத்தணும்னா அது வெற்றி பெற வேண்டும், இறையருள் எங்கள் பக்கம் இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கணுமா இருக்க கூடாதாயா? இது நியாயமா தப்பா? கணவன் மனைவி இருக்கீங்க, எத்தனை பேர் ஜோடியா வந்திருக்கிறீங்க, மேடம் சொன்னப்ப கூட பயந்து போய் ஒய்ஃபை விட்டுட்டு ஓட்டுறீங்க, குத்து விளக்கு ஏத்த ஒய்ஃபை கூட்டு வாங்கன்னு பதட்டத்தோட எல்லாரும் அப்படியே முழிக்கிறீங்க. இதுக்கு இங்கேயும் கூட்டு போகணுமா அப்படின்ட்டு மனைவி வீட்டுல இருக்கிறீங்க, மனைவிக்கு பிறந்த நாள் வருது சார், அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? மனைவி எதிர்பாராத விதமா ஒரு கிஃப்ட் அவர் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்க போய் அன்பே நீதான் என் மனைவி, வீட்டை கவனித்துக் கொள்வதும் குடும்பத்தை பார்த்துக் கொள்வதும் உன் கடமை, உன் பிறந்த நாளுக்கு ஒண்ணும் கிடையாது சொல்லி பாருங்க. மறுநாள் தட்டுல இட்லி மட்டும் இருக்கும், சட்னி எங்கே? இட்லி சுடுவது மட்டுமே என் கடமை, அப்படியே சாப்பிட்டு விட்டு செல்லுங்களே. நடக்குமா நடக்காதங்க? ஒரு யதார்த்த ஆசைங்க, என்னுடைய பிறந்த நாளுக்கு என் கணவர் ஏதாவது ஒரு பரிசு தரணும் ஒரு மனைவியின் எதிர்பார்த்து சரியா தவறா? நாங்க ரொம்ப எளிமையா யதார்த்தமா பேசுறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்பார்ப்பு என்பது அயோக்கியதனம் இல்லை, அது அநியாயம் இல்லை, அது தேவையில்லாத சிந்தனை இல்லைங்க, அது அறம் இல்லாதது இல்லை. டாக்டர் சொல்றாங்க எதிர்பார்ப்புங்கிறது அறம் இல்லாத மோசமான செயலாங்க. இந்த சம்பளம் சனிக்கிழமை வாங்கிட்டு குடும்பத்தோட திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட போகணும்னு நினைச்சா தப்பாங்க. அங்க குளவரியா இருக்கும், அப்பெல்லாம் போக கூடாது. அறம் சார்ந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து பழைய சோறு சாப்பிடுங்க. ஒரு நாளாவது பிரியாணி சாப்பிட்டு அந்த கடையெல்லாம் வாழ வேண்டாமா? திண்டுக்கல்லாம் பிரியாணி கடைக்கு பூரா பூட்டை போட்டு போயிருவார். உங்களுக்கு தனக்கு கண் பார்வை இல்லாவிட்டாலும் கஷ்டப்படுற அம்மா அப்பாவை வீட்டுல வச்சுக்கிட்டு படிச்சு முன்னேறி இன்னைக்கு பூரண சுந்தரி ஐஏஎஸ் அந்த பொண்ணு கலெக்டர் ஆயிருக்காங்களே, அவங்க உள்ளுக்குள்ள ஊறி ஊறி ஊறி கிடந்தது இல்லையா ஒரு முயற்சி, அதுக்கு பேர் தாங்க எதிர்பார்ப்பு. ஏன் நம்ம ஒரு எளிய குடும்பத்துல பிறந்து தன்னுடைய தமிழாலும் தன்னுடைய பண்பாலும் தன்னுடைய அறிவாலும் பட்டிமன்ற தமிழுக்கே பத்மஸ்ரீன்னு ஒரு மகுடம் சுற்றி இருக்கிறாரே எங்க ஐயா. இந்த உழைப்புக்கு கிடைத்த பலன் தானங்க நாங்க இன்னைக்கு வெற்றிய சொல்றோம். இந்த உலகத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெற்றிங்கிறதை கிடைக்கவே கிடைக்காது. நடுவர் அவர்கள் ரெண்டு விஷயத்த சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். ஒரு பாதாள சாக்கடை அடைச்சு கிடக்கு சார், அடைச்சு கிடக்குது, பக்கத்திலே போக முடியல, அப்படி ஒரு ஸ்மெல். நீங்களோ நானும் அங்க போக மாட்டோம். வார்டு கவுன்சிலர் வரமாட்டாரு, எம்எல்ஏ அந்த பக்கமே வரமாட்டாரு. ஆனா அந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் வர்றாரு சார். நீங்களும் நானும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த துர்நாற்றம் பிடித்த பாதாள சாக்கடைக்குள்ள இறங்குறார். வயிறு கொமட்டிக்கிட்டு வருது, நெஞ்செல்லாம் என்னமோ பண்ணுது, ஆனாலும் மூச்சு அடைச்சிட்டு உள்ள போய் அதை கிளீன் பண்றார், சுத்தம் பண்றார். சுத்தம் பண்ணிட்டு வெளியில வரும்போது அவருக்கு என்ன சார் எதிர்பார்ப்பு இருக்கும்? இது அவர் ஏன் சார் செய்யணும்? நம்ம யாருமே செய்ய வெறுக்கிற தயங்குகிற அந்த வேலையை அவர் ஏன் சார் செய்யறார்? ஒன்னாம் தேதி வரும், சம்பளம் கிடைக்கும், என்னால சாப்பிடவே முடியாது இந்த தொழிலை செஞ்சுட்டு. ஆனா என் பிள்ளைகள் நல்லா சாப்பிடணும், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை குட்டிக்கு படக்கூடாது, அவங்க நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு அந்த தகப்பன் எதிர்பார்த்தம்னா இது சரியா தப்பா? இந்த எதிர்பார்ப்புக்கு அர்த்தம் இல்லையாங்க. கடமையை செய், பலனை எதிர்பாராமல் இருங்கள் என்று பகவான் கிருஷ்ணரே நம்மிடம் எதிர்பார்த்தார் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம சூழலில் பாலம் கல்யாண சுந்தரத்தை பத்தி எல்லாம் சொன்னாங்க, ஆனா 1800களில் திருநெல்வேலியில ஒருத்தர் பாலம் கட்டினார், உங்களுக்கு தெரியுமா? டாக்டருக்கு தெரியும், சொல்றாரு பாருங்க, சுலோச்சனா முதலியார் 1800ல 50,000 ரூபாய் தான் சொந்த சொத்தை வித்து பாலம் கட்டினார் சார். இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க, அவருடைய 6ஆம் தலைமுறை வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடமையை செய்தவர்களுக்கு எந்த பலனையும் தராமல் நன்றியும் இல்லாத இந்த சமுதாயத்தில் கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் வாழ்வது சாத்தியம் என்று சொல்வது சிரமம், அது சிரமம் என்பதுதான் சாத்தியம். நன்றி, வணக்கம்.
3: ரவிதா ஜவஹரே, அன்றாட வாழ்க்கைய பார்த்து பாடம் கத்துக்கிட்டு சும்மா நம்ம பத்தி வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு சொல்லி தத்துவம் பேசலாம். திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ சில தத்துவங்களை பேசி சிலாகிச்சு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நடைமுறைக்கு அது வருமாயா அப்படின்னு அவங்க கேட்கறத கேட்டுட்டு கடைசியா என்ன சொன்னாங்க, இந்த பாலம் கட்டாரு 50,000 ரூபா, அன்னைக்கு 50,000 ரூபா அங்கே எழுதி போட்டிருக்கோம், பேர் இருக்கும், சுலோச்சன மொழியார்னு பேர் இருக்கும். பாவம் இன்னைக்கு அந்த குடும்பம் வாடகை வீட்டில் உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ அவர் இப்படி தான் பலனை எதிர்பார்க்காம போயிட்டாரு, அதனுடைய விளைவு இப்படி ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி கடைசியாக சொல்லி நல்லா நம்மளை கொஞ்சம் நேரம் அங்கே இங்குமாய் இழுத்துக்கிட்டு போய் கவிதா ஜபகர் இன்னைக்கு சும்மா நம்மளை கலக்கிட்டாங்க, கலக்கு கட்சி அப்படி தூக்கி நிறுத்தி இருக்கிறாங்க. பாவம் பாரதி வாடா.
5: ஒரு புன்னகையால் எங்களை வழிநடத்துகின்ற கல்யாணமாலை மோகனையா அவர்களே, எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மீரா அவர்களே, பெரியவர் திருமதி நடராஜன் ஐயா அவர்களே, எல்லாருக்கும் பணிவின் வணக்கம். எனக்கு முன்னாலே என்னுடைய அன்பு தங்கை கவிதா ஜவஹர் பேசினார்கள். அவங்க பேசுற போது பழைய படம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா இன்னைக்கு பட்டிமன்றமே பழைய படங்களை நோக்கித்தானே போயிட்டு இருக்கு. கௌரவம் வந்தாச்சு, தேவர் மகன் வந்தாச்சு, எனக்கு தில்லானா மோகனம் ஞாபகம் வந்தது. அதுல ஒரு ட்ரெயின் வண்டியில ரெண்டு கோஷ்டியும் ஏறும், சண்முக சுந்தரம் கோஷ்டியும் ஏறும், போகனாம்பா கோஷ்டியும் ஏறும். அப்ப டி எஸ் பாலையா ஒரு டயலாக சொல்லுவாரு, பத்மினியோட அம்மாவை பார்த்து ஆட்டம் பலமா இருக்கேன்.
3: கவிதாவை சொல்றீங்களா?
5: பொதுவா சொல்லு, பொதுவா நான் ஏன் அவங்களை சொல்றேன். ஆனா கவிதா பேசின உடனே நீங்க எல்லாரும் சிரிச்சீங்க, எல்லாரும் கைத்தட்டு நீங்க, நான் மட்டும் கண்ணை தொடச்சுக்கிட்டேன். நீங்க பாத்தீங்களா? ஆனா நடுவுல ஒரு மென் சோகம் இழையோடியது, நீங்களெல்லாம் அதை கவனிக்கல. அந்த சோகத்துக்காக நான் கண் கலங்கினேன். ஒரு தியாகிய வீட்டுல வச்சுக்கிட்டு இங்க வந்து பேசுறாங்க, தினம் தினம் காஃபி போட்டு இவங்க கொடுக்குறாங்க. அந்த காஃபிய ஒரு நாய்க்கு ஊத்திட்டு ஒரு அம்மா சாப்பிடுது.
3: நம்பிக்கையா இருக்குது,
5: அந்த அம்மா ஊத்துற அந்த காஃபிய சாப்பிட்டுட்டு உயிரோட இருக்கிற நாயே அதுக்கு அடுத்த நாடு வந்து அதே காஃபிய சாப்பிட நிக்குதே. எந்த பலனும் எதிர்பாராத கடமையை ஒரு நாயே செய்யும் போது மனுஷனான நாம செய்ய முடியாதா கவிதா? இந்த உலகம் புவியீர்ப்பு விசையினால் இயங்கவில்லை, எதிர்பார்ப்பு விசையினால் இயங்குகிறது. நியூட்டனுக்கு பேத்தி இவங்க புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னமா எதிர்பார்ப்பு விசை? ஏ கவிதா எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலினா இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு மாத்திருச்சு. ஆமா அது தெரியாம கை தட்டிக்கிட்டே இருக்கோம், நாங்களும் கை தட்டுறோம் மூணு பேரும். எது ஒருத்தர் எதிர்பார்ப்பு இருக்க கூடாதா? அது என்ன தப்பா? அப்ப எதிர்பார்ப்பு இருப்பது சரியா தவறா என்று இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை கவிதா மாற்றி இருக்கிறார். எதிர்பார்ப்புகள் இருப்பது தவறு நாங்க மூணு பேர் சொன்னோமா? அதுல குரு ஞானாம்பிகாவுக்கு மாசா மாசம் சம்பளம் வரத பார்த்து என்ன ஒரு பொறான் செய்ய மாட்டோம். கவிதா இந்த கேள்வி நீங்க என் கிட்ட கேட்கலாம், குரு ஞானாம்பி கிட்ட கேட்கலாம், மருத்துவர் சிவராமன் நீங்க அதை கேட்க முடியாது. சரியா? மருத்துவர் சிவராமனையா சொந்த மருத்துவமனை வச்சிருக்காரா இல்ல ஒரு மருத்துவமனையில வேலை செய்யறாரான்னு எனக்கு தெரியாது. சும்மா ஒரு ஹைபோதெட்டிக்கலா யோசிக்கலாம், அவர் ஒரு மருத்துவமனையில் வேலை செய்வதாக யோசிக்கலாம். அவருக்கு நிறைய பேஷன்ஸ் இருக்காங்க, சில பேர் கிரிட்டிக்கலா இருக்காங்க, நிறைய பேஷன்ஸ் அவரை வந்து பாத்துட்டு இருக்காங்க. திடீர்னு மருத்துவமனை இப்ப குரு ஞானாம்பிகாவுடைய கல்லூரி நிர்வாகம் செய்யணும்னு அவங்க ஒரு கனவு கண்டாங்களே கவிதா, அதே மாதிரி இவருடைய மருத்துவமனை ஒரு முடிவை எடுத்து உங்களுக்கு சம்பளம் கிடையாது இனிமே நோட்டீஸ் தான் சொன்னா மருத்துவர் சிவராமன் என்ன செய்வார் என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தில் இருக்கிற கேள்வி. கவிதா என்ன செய்வார்? வருத்தப்பட மாட்டாரா? படுவார். என்னங்க சம்பளம் கூட கொடுக்காம இருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்க மனுஷனால முடியாது தெரியுமா? சம்பளம் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனா பேஷண்ட் பாதி பேரை வர சொல்லிட்டேன், போகாம இருக்க முடியாதுன்னு வீட்டுல இருக்கிறவங்களை திட்டுவாங்க. நீங்க திட்டினாலும் பரவாயில்லன்னு போய் நிக்கிறாருல்ல, பலன் அல்ல, என் கடமையை செய்வதில் எனக்கு கிடைக்கிற நிறைவுக்காக நான் வாழ்கிறேன் என்ற மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய கேள்வி. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் தருகிறான். நீங்க பைபிளை படிச்சுட்டு பேசுங்கம்மா, இது பழைய ஏற்பாட்டில் இருப்பது. ஆனால் கர்த்தரே சொன்னதாக பைபிளில் இருக்கிற ஒரு வாசகத்தை நான் சொல்லுகிறேன், நடுவத்தை கேட்டுக்கங்க தவறா இருந்தா. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு அதனால் பலன் என்ன என்று கர்த்தர் கேட்டாரா இல்லையா? என் பைபிளை நீங்க மாத்திரம்தான் படிப்பீங்களா? நாங்க படிக்க மாட்டோம். கடன் வந்துட்டாலே வட்டி தானே. கடன் என்ற வார்த்தைக்கு அது பொருள் அல்ல. கடன் என்ற வார்த்தை தமிழில் இருக்கிறதே அதுக்கு ரெண்டு பொருள் உண்டு. ஒன்னு வட்டியோட வாங்குற கடன், நாங்களே பேங்க்ல தர கடன். இன்னொன்று கடமை. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொன்னார் திருநாவுக்கரசர். எதை எதிர்பார்த்து சொன்னார்? எல்லாரும் வந்து அவருக்கு பாராட்டு செய்வார்கள் என்றா? கவிதாவுக்கு முன்னாலே பேசிய வக்கீலின் வணக்கத்துக்குரியவர், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், இப்பதான் அவரை முதல்ல பாக்குறேன், இது மட்டும் தம்பியை நான் பார்த்ததில்லை, ரொம்ப வயசுல சின்ன தம்பியா தான் இருக்காரு. இந்த வயசுக்கு கௌரவம் படம் அவருக்கு தெரியும்னு நீங்க நம்புறீங்க? இது மண்டபத்தில இருந்து யாரோ எழுதி கொடுத்த பாட்டுன்னு உங்களுக்கு புரியல? அந்த அணியில கௌரவம் சினிமாவுக்கு டிக்கெட் கொடுத்து வாங்கி போன வயசுல இருக்கிறது யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம்ல? அதுல கவிதாவுக்கு வருத்தம் வேற. இவங்க அப்படியே நடிகர் திலகம் மாதிரியே பேசுறாங்களாமோ, தேவர் மகன் படத்தை தான் பார்த்தாங்களாமோ, ஆன்லைன் கிளாஸ் எடுத்தது இல்லையாமா? ஏமா நீங்க மாஸ்டர் விஜய்க்கு ஃபேனா இருக்கல, இவங்க நடிகர் திலகத்துக்கு ஃபேனா இருக்க கூடாதா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? அட்டேங்கப்பா. வக்கீல் தம்பி நல்லா பேசினாங்க. அப்புறம் இவங்க வீட்டுல ஒரு விஷயம் நடந்திருக்கு. யாரு? நம்ம வக்கீல் தம்பி வீட்டுல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவங்க வீட்டம்மா ஏதோ ஒண்ணு சமையல் பண்ணி வச்சிருக்காங்க. இவருக்கு அப்ப ஒரு போன் வந்ததா இவர் சொல்றார் கிளையண்ட் கிட்டே இருந்து. அதுக்கு முந்தின சென்டென்ஸ்ல தான் இவர் என்ன சொல்லியிருக்காரு, இவருக்கு வந்த கிளையண்ட் ஒத்தனை இவர் ஜெயிச்சாலும் ஜெயிக்கும் தோத்தாலும் தோக்கணும்னு அவன் வெளியில போனவன் மத்த கிளையண்டையும் கூட்டிட்டு போயிட்டான். எல்லா கிளையண்ட்டும் போனப்புறம் உங்களுக்கு கிளையண்ட் எப்படி போன் பண்ண முடியும்? ஆக மொத்தம் போனே வரல. இல்ல ஏதோ டுபாக்கு ஒரு போன், உங்களுக்கு அந்த லோன் வேணுமா இந்த லோன் வேணுமா போனது. அதை எடுத்து இவர் சொல்றாரு, நீ செஞ்சது சரியாவே இல்லை, மனைவி செஞ்ச சமையல் சரியில்லைன்னு நேர்ல சொல்ல கூட முடியாம போன்ல யாருக்கோ பதில் சொல்ற ஆளு. சார் கௌரவப்படுத்தையே இப்பதான் பாக்குறீங்க, நான் போட்ட வீடியோ எல்லாம் மாத்திரம் எப்படி சார் அப்பப்போ அப்பப்போ பாக்குறீங்க? நான் வந்து இதற்கு உதாரணம் இல்லைன்றது தான் நான் சொல்லிட்டேனே. எதிர்பார்ப்புகள் இருப்பவர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள், அது இயல்பு. ஆனால் நான் சொல்ல வருவது அது அல்ல. அந்த எதிர்பார்ப்புகளை தாண்டிய கடமைகளை ஆற்றுகிற மனிதர்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு தென்படுகிறார்களா இல்லையா, அதுதான் என்னுடைய கேள்வி. குரு ஞானாம்பிகாவினுடைய ஆசிரியர் பணியை பத்தி சொன்னீங்களே கவிதா, முல்லை டீச்சர்னு ஒரு டீச்சரை பத்தி கேள்விப்பட்டீங்களா? ராணிப்பேட்டில் வந்து ஜனவரி 20 அந்த அம்மா வந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப ஸ்கூல்ல இருந்தது, பக்கத்து வீட்டுல கேஸ் சிலிண்டர் லீக் ஆயிருக்கு. அந்த ஸ்மெல்லு வந்த உடனே இந்த முல்லை டீச்சர் என்ன பண்ணிருக்காங்க, 26-27 குழந்தைங்க அத்தனை பேரையும் வெளியில அனுப்பிச்சிருக்காங்க. வெளியில அனுப்பி எல்லா பிள்ளையும் அனுப்பிச்ச உடனே அந்த கேஸ் சிலிண்டர் வெடிச்சு சுவர் இடிஞ்சு அந்த அம்மா மேல விழுந்துருக்கு. சார் 1 வருஷமா அந்த அம்மா பெட்ல இருக்கு சார். 6 பிளேட் காலில் வச்சிருக்காங்க, நடக்க முடியாது படுக்க முடியாது. இப்ப நான் கேக்குறேன், அந்த டீச்சரினுடைய கடமை என்ன? பாடம் சொல்லி தருதானே கடமை, சம்பளம் தர்றாங்க, பாடம் சொல்லி தருவது கடமை அந்த டீச்சருக்கு. அந்த கடமையை தாண்டி என்னிடம் படிக்கிற குழந்தைகளினுடைய உயிர் என்னுடைய பொறுப்பு. அந்த நிமிஷத்துல முடிவெடுத்தாங்களே, அந்த கடமைக்கு தனக்கு என்ன கிடைக்கும் நினைச்சு அந்த முடிவை எடுத்தார்கள் என்று நான் கேட்கின்றேன். தமிழ்நாடு அரசு விருது கொடுத்திருக்கு, அதெல்லாம் அப்ப யோசிக்க முடியுமா? சிலிண்டர் ஸ்மெல் வருது, வெடிக்க போறதுங்க போது எனக்கு நாளைக்கு விருது கொடுக்கும் கவிதா வருதா உட்கார்ந்து யோசிச்சிருப்பாங்க? அந்த நிமிஷத்துல எனக்கு ஒரு சமூகம் இல்ல. அன்னைக்கு மாத்திரம் முல்லை டீச்சர் அதை செய்யலைனாக்க ராணிப்பேட்டை இன்னொரு கும்பகோணம் ஆயிருக்குமா இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் தன் உயிர் முக்கியம் அல்ல என்று முடிவெடுக்கிற மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அது சாத்தியம் என்று நாங்கள் சொன்னால் இதுக்கு பிறகு வேற ஒருத்தர் வந்து பேச போறார். உறவிகள் கூட மரியாதையை எதிர்பார்க்கிறார்கள். தம்பி அப்படி சொல்லலாமா? நீங்க இந்த தேசத்தினுடைய ஆன்மீக துறவியான காந்தி நவகாளி யாத்திரைக்கு போகிறார் நண்பர்களே. அவர் அங்கே வந்தால் அவருக்கு தந்தி வர்றது. நீங்க நவகாளி யாத்திரைக்கு நடந்து வந்தால் பாதையிலே முல்லை போடுவேன் என்று தந்தி அடிக்கிறார்கள். காந்தி பதில் சொல்லுகின்றார், நீங்கள் முல்லை போட்டால் நான் செருப்பில்லாமல் நடந்து வருவேன் என்று காந்தி பதில் சொல்லுகின்றார். நவகாளி யாத்திரைக்கு காந்தி போன போது நரகளை தூக்கி போட்டார்கள் சகோதரர்களே, நரகளை அவர் மீது தூக்கி போட்டார்கள். எதை தூக்கி போட்டாலும் என்னுடைய கடமை என்பது இந்த நாட்டில் எந்த விதமான ஒற்றுமைக்கும் சேதம் இல்லாமல் இருப்பது என்று அந்த இடத்திலே உட்கார்ந்தார் காந்தி என்று சொன்னால் துறவிகள் மரியாதையை எதிர்பார்க்கிறீர்கள் என்று எந்த துறவியை வைத்து சொல்லுகின்றேன். நீ என் மேல எதை தூக்கி போட்டாலும் என்னுடைய கடன் இதுதான் என்று வாழ்ந்த துறவிகளால் பொலிந்த பூமி இது வக்கீல் சார், உங்களுக்கு தெரியுமா? சுலோச்சன முதலியார் பாலத்தால் அவருடைய பரம்பரைக்கு என்ன கிடைச்சது? எதுவும் கிடைக்கல. எதுவும் கிடைக்கல. இதுக்கே இவ்வளவு எமோஷன் உங்களுக்கு? நாங்க எங்க சென்ன பாஷையில பேசுவோம், இதுக்கே இவ்வளவு தம் கட்டுற அடங்குன்னு. தன் குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும்னு நினைச்சு அவர் அந்த பணத்தை கொடுக்கல என்பதுதான் நாங்கள் சொல்ல வருகிற விஷயம். நீங்க எல்லாம் மதுரைக்காரங்க தானே, உங்களுக்கு தெரியாதா பெனிக்விக் எதுக்காகம்மா இங்கிலாந்துக்கு போய் தன்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்து இங்க வந்து முல்லை பெரியார் அணையை கட்டினாரே, எதுக்காக? அவருக்கு கொடுத்த சம்பளத்துக்கு அணை கட்டினாரு, அணை உடஞ்சிருச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொன்ன போர் நிறுத்திக்கோன்னாங்க. ஐயோ இந்த பணியை பாதியில விடக்கூடாது, ஏன்னா 2 லட்சம் ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்படும் என்று ஊருக்கு போய் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை தன்னுடைய சொத்தை வித்து இந்த நாட்டுக்கு வந்து முல்லை பெரியார் அணையை கட்டின போது பென்னிக்விக்கு தெரியுமா இந்த நாடு அவருக்கு பாராட்டு விழா நடத்தும்னு? அதை பற்றிய எண்ணமே இல்லாமல் தான் அவர் அதை செய்தார். அதனால் தான் சொல்லுகின்றோம் அது சாத்தியம் என்று. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் மக்களே 3 கடமை இருக்கிறது. குடும்ப கடமை இருக்கிறது, சமூக கடமை இருக்கிறது, 3வதாக நம்முடைய ஆன்மாவுக்காக நாம் செய்கின்ற தன்னறம். அதைத்தான் கிருஷ்ணன் கீதையிலே ஸ்வதர்மம் என்று சொல்லுகின்றான். அதனுடைய நல்ல தமிழ் சொல் தன்னறம், ஆன்மாவுக்கான கடமை. 3 கடமை இருக்கிறது. இந்த 3 கடமையையும் பலனை எதிர்பாராமல் செய்கிறவர்கள் இருக்கிறார்களா இல்லை, எவ்வளவுதான் கேள்வி. குடும்ப கடமை சார், துபாயில 50 டிகிரி வெயில்ல ரூஃப் போட்டுட்டு இருக்கான் சார் எங்க சகோதரர், தமிழ்நாட்டை சேர்ந்தவன். 28-29 வயசு. எப்படா துபாய்க்கு வேலைக்கு போனா 10 வருஷம் முன்னாடி போனேங்கான்றான். 10 வருஷம் முன்னாடி துபாய்க்கு போய் 50 டிகிரி வெயில்ல அங்க வேலை செஞ்சுட்டு ஒண்ணுமே இல்லாம அப்படியே இழைச்சு கருத்து என்னடா பண்ண சா பணத்தெல்லாம்னா, அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண வேணாமான்னு கேக்குறான். அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு செய்யறாங்களே, அக்கா தங்கச்சிட்ட பதிலுக்கு என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஒண்ணும் கிடையாது, எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு, நான் செய்யணும், அவ்வளவுதான். அம்மான்னு வந்துட்டா, அம்மான்னு வந்துட்டா பதிலுக்கு உன்னை எதிர்பார்க்க முடியாதான்னு கேக்குறீங்களே கவிதா, நான் உங்களை பதிலுக்கு பார்த்து இந்த கேள்வியை கேட்கின்றேன். என்னுடைய அலுவலகத்துக்கு பக்கத்துல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. நான் மேல ஜன்னல் இருந்து பாக்குறேன், ஒரு 18 வயசு பொண்ணு சட்டையும் ஒரு லுங்கியும் கட்டி ஒரு ஒரு போஸ்ட்ல கட்டி போட்டு வச்சிருக்க அந்த பொண்ணு. மனசு கேட்காம என்னோட ஆபீஸ்ல இருந்து ஓடி வந்து, யார் இந்த பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்குன்னு பார்த்தா, அந்த பொண்ணு கொஞ்சம் மனநிலை பிறந்த ஒரு குழந்தை, அவ 18 வயசு குழந்தை, கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யார் கட்டி போட்டு வச்சிருக்குன்னு நான் கட்டுறேன். அந்த பொண்ணு என்னுடைய தாய் வருகிறாள். அம்மா நான் தாம்மா கட்டி போ, ஏமா பிள்ளைய கட்டி போட்டு வச்சிருக்க, அறிவு இருக்கு அவனுக்கு. அம்மா பாண்டு தூக்கிட்டு அங்க போறதுக்குள்ள எங்கேயாவது ஓடி போயிருதுமா, நான் நல்ல நிழலா பார்த்துதாம்மா கட்டி போட்டிருக்கேன், வேலை வேலைக்கு சோறு கொடுக்குறேம்மா, கட்டி போடலன்னா ஓடி போயிருதுமா, எனக்கு தாங்கலைங்க, என்கிட்ட வீட்டுல விட்டுட்டு வர வேண்டியதானம்மா, ஏமா எங்க கூட்டிட்டு வர. தா என்ன பதில் சொன்னால் தெரியுமா நண்பர்களே, என்ன பதில்? 18 வயசு பிள்ளைங்க வீட்டுல தனியா விட்டா கண்டதும் வந்துருங்க வீட்டுக்கு, தனியா விட முடியாதுங்க. பெருமக்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், புயர் பதவியில இருக்கிற பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத இந்த சமூக சூழலில் மனச்சிதைவு அடைந்த ஒரு பெண்ணை ஒரு தாய் கண்ணை போல பாதுகாக்கிறாளே எதற்கு? அந்த குழந்தை, அந்த 18 வயசு குழந்தை தன்னோட அம்மாவை பார்த்து, அம்மா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுன்னு நினைச்சா நடக்குமா? அந்த பிள்ளை படிச்சு இவளுக்கு பட்டுப்படவையும் வைர நெக்லஸும் வாங்கி கொடுக்கும்னு நினைச்சா அது நடக்குமா? ஆனா நல்லபடியா கல்யாணம் பண்ணி ஒரு பேர குழந்தைய அம்மா கையில கொடுக்க கூட அந்த குழந்தையால முடியாது. ஆனா இது எதையுமே எதிர்பார்க்காமல் அந்த குழந்தைக்காக உயிர் வாழ்கிறாளே ஒரு தாய், அவள் கடமையை செய்கிறாளே, எதை எதிர்பார்க்கிறாள்? அவள் ஒற்றை தாயா? ஆட்டிசம் வந்தவர்கள், மஸ்குலர் டிஸ்ட்ராபி வந்தவர்கள், எத்தனை எத்தனை குழந்தைகளை லட்சக்கணக்கான தகப்பன்களும் தாய்மார்களும் நெஞ்சத்திலே சுமந்து வாழ்கிறார்கள். அந்த பிள்ளைகள் பதிலுக்கு என்ன செய்ய முடியும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்போ குடும்ப கடமையை செய்கிற போது எதையும் எதிர்பாராமல் செய்ய முடியுமா முடியாதா? அடுத்து வர்ற பதில் சொல்லணும் இதுக்கு. சும்மா கையில பேனா வச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனா என்னை சுற்றி இருக்கிற சமூகத்துக்கு நான் ஆற்ற வேண்டிய ஒரு கடமை இருக்க, அதுக்காக சொல்றேன். ஏனென்றால் இந்த மண்ணிலே வந்த வேதம் இது, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று எங்களுடைய தாத்தா இந்த மண்ணில் ஒரு வேதத்தை சொல்லி இருக்கிறாரு. என்னை சுற்றி இருக்கிற உயிர்களை காப்பாற்றுவது என்னுடைய கடமை என்று நினைத்து செய்கிறவர்களை நீங்கள் பார்த்தது இல்லையா? சமூக கடமை. மூன்றாவதும் முத்தாய்ப்பானதுமானது. இங்க கவிதா பேசுற போது நிறைய பேர் சொன்னாங்க, எங்க நடுவரை பத்தி சொன்னீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே எங்க நடுவரை பத்தி தெரியும், அவரை பத்தி பேசினாலும் அவருக்கு பிடிக்காது, அவர் அதை அதை விரும்பவும் மாட்டாரு. இருந்தாலும் அவங்க சொல்லிட்டதுனால நான் பதில் சொல்றேன். நீங்க எப்ப வேணா எங்க நடுவரை வீட்டுக்கு போங்க, அதுக்குன்னு எல்லாரும் போயிடாதீங்க, எப்ப வேணா போங்க. மத்தியானம் சாப்பிட்டுட்டு அந்த 1 hour தவிர மத்த எந்த நேரத்துக்கு வேணா நீங்க போங்க. நான் உங்கள்கிட்ட சவால்

நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி TRT தமிழ் ஒலி. தமிழில் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையிலே தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது.

பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள காத்திருக்கும் அனைத்து அன்பினர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நீங்கள் அனைவருமே நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்நிகழ்ச்சியானது வாரந்தோறும் புதன்கிழமைகளிலே மாலை 6:15 7 மணி வரை எமது அன்பு நேயர்கள் தமது பிரதியூடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் நேரமாக அமைகின்றது. எனவே அந்த வகையிலே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க காத்திருக்கின்றார் திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க காத்திருக்கும் திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள்: உள்ளத்தில் நல்ல எண்ணம் நினைத்தால் உன் வாழ்க்கை என்றுமே இனிமையானது. உள்ளத்தில் நல்ல எண்ணம் நினைத்தால் உன் வாழ்க்கை என்றுமே இனிமையானது. எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் தெரிவு உள்ளத்தில் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

0: இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் எண்ணம் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.
1: யுவன

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி டிஆர்டி தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள். அன்பான நேர்களை, நீங்களும் இந்நிகழ்ச்சியூடாக இணைந்து கொள்ள உங்கள் கற்பனையிலே தோன்றும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட வாக்கியம் ஒன்றை அமைத்து அதிலுள்ள ஒவ்வொரு சொற்களிலும் ஆரம்பமாகும் பாடல்களையும் தெரிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி trttamil@hotmail.fr. இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நேர்களும் நீங்களும் முயற்சி செய்து இந்நிகழ்ச்சிக்கான உங்களது பிரதிகளை அனுப்பி வையுங்கள். எனினும் அதேவேளை இந்நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து உங்களது பிரதிகளை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கும் எமது அன்பு நேர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இனி தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் நினைத்தால் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

நிகழ்ச்சியிலே தொடரும் பாடலை உன் என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து.

இனி தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடலை வாழ்க்கை என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி சுபாஷினி பத்மநாதன் அவர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக இன்றைய தினம் வலம் வந்து கொண்டிருக்கும் பதங்கள்: உள்ளத்தில் நல்ல எண்ணம் நினைத்தால் உன் வாழ்க்கை என்றுமே இனிமையானது. உள்ளத்தில் நல்ல எண்ணம் நினைத்தால் உன் வாழ்க்கை என்றுமே இனிமையானது. எனவே தொடர்ந்து ஒலிக்கும் பாடலை என்றுமே என்னும் பதத்திற்காக தெரிவித்திருக்கின்றார் திருமதி சுபாஷினி பத்மநாதன் அவர்கள்.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியின் நிறைவு பதமாக வருகின்றது இனிமையானது. இதற்கான பாடலாக திருமதி சுபாஷினி பத்மநாதன் அவர்களின் தெரிவிலே

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக வலம் வந்த பதங்கள். உள்ளத்தில் நல்ல எண்ணம் நினைத்தால் உன் வாழ்க்கை என்றுமே இனிமையானது.

இத்துடன் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்த திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.

0: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டு கிருஷ்ணன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தான். மரக்கறியா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிசு லாட்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கை
4: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலை கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே.
5: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் என்றும் போட்டுக்கொண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்புண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்புண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bio 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி. உலகமெங்கும் WWTRT தமிழில் இருக்கும் என்கின்ற இனிய நூலாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலி.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை நேர மாலை நேர வணக்கங்கள். சற்று தாமதமாக இன்றைய பாடல்கள் போடியிருக்கின்ற பந்தய நிகழ்ச்சி ஆரம்பமாவதற்கு முதல் கண் மன்னிப்பை கோரி இனிமையான புதன் மாலை பொழுதில் தங்களது நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானொலியில் இன்றும் வழங்க போல் பாடல்கள் போட்டியிடும் பந்தயம். நாட்களில் பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் வானொலியில் பயணிக்க இருக்கிறது, போட்டிக்கு வர இருக்கிறது. கவிஞர்கள் வரிசையில் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களது இனிமையான கவிவரிகளில் உருவான மூன்று பாடல்கள் வானொலிக்கு போட்டிக்கு வர இருக்கிறது. சரி, அந்த வகையில் ஐந்து பாடல்கள் வந்திருக்கிறது. அந்த ஐந்து பாடல்களில் தந்த நேர்களுக்கு நன்றிகள். அந்த ஐந்து பாடல்களில் மூன்று பாடல்கள் குலுக்கம் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மூன்று பாடல்களை தந்த நேர்களை நிகழ்ச்சியில் ரசித்துக் கொண்டிருக்கலாம். இதே நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்க பொருள் இன்றைய பாடல்கள் போடியிருக்கின்ற பந்தயம் நிகழ்ச்சியில். கவிஞர் முத்துலிங்கம் அவர்களது இனிமையான கவிதைகள் அனைத்து பாடல்களும் அவர் எழுதிய பாடல்கள் அனைத்துமே இனிமையான பாடல்கள் தான். சரி, அந்த வகையில் இன்றைய பாடல்கள் மூன்றும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாடல்கள் குழுக்கள் மூலம் எந்த பாடலுக்கு என்ன புள்ளி போடணும் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு வந்து புள்ளி போட போகிறீர்கள். உங்களோட ரசனை அடிப்படையில் வந்து உங்களோட புள்ளிகளை தரப்போகிறீர்கள். முதலாவது இடத்துக்கு எந்த பாடல் வேற இருக்கிறது, நீங்கள் உங்கள் ரசனையில் அந்த பாடலுக்கு மூன்று புள்ளி. இரண்டாவது இடத்துக்கு எந்த பாடல் வேற இருக்கிறது, உங்கள் ரசனையில் அந்த பாடலுக்கு இரண்டு புள்ளியும். மூன்றாவது இடத்துக்கு எந்த பாடல் வேற இருக்கிறதோ அந்த பாடலுக்கு ஒரு புள்ளி என்ற ரீதியில் உங்கள் புள்ளிகளை தந்து இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கப் போகிறேன். பாடல்கள் போடியிருக்கின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் சரி, அந்த வகையில் இன்றைய பாடல்கள் போடுகிற பந்தயம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கப்போகிறது. பாடல் இலக்கம் ஒன்றாக வானொலியில் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களது இனிய கவிதைகள் உருவான பாடல்களில் பாடல் இலக்கம் ஒன்று வானொலியில். ஒலிகின்றது பாடல் இது முந்தாரி முடிச்சு திரையிலிருந்து பாடல் இலக்கம் ஒன்றாக.

சரி, ஒலித்து வந்திருக்கிறது பாடலது கவிஞர் முத்துலிங்கம் அவர்களது கவிதைகள் உருவான பாடல்களில் பாடல் இலக்கம் ஒன்றாக வானொலியில் ஒலிக்க போகிறது. பாடல் இலக்கம் இரண்டு வானொலியில் பயணங்கள் முடிவதில்லை தெரியிலிருந்து ஒலிக்கின்றது கவிஞர் முத்துலிங்கம் அவர்களது கவிதைகள் உருவான பாடல்களில் பாடல் இலக்கம் இரண்டு.

பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல ஆயிரம் சந்தம் நாவினில் சிந்தும் அம்பிகைக்கே சந்தம் நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க முத்துரத்தினம் சிந்துமித்தினம் அன்னை உன்னை வாழ்

0: ஒருவிதராக தீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது.
1: கடலுங்க பொருள்

சரி, ஒலித்து வந்திருக்கிறது பாடல் இலக்கம் இரண்டு. இப்பொழுது பாடல் இலக்கம் மூன்றுக்குள் செல்ல போகணும். பாடல் இலக்கம் மூன்றுக்குள் செல்வதற்கு முன்பாக வளர்ப்பொரு ஒரு கடிக்கல் ஒன்று காத்திருக்கும். சரி, அந்த கடிக்கல் என்ன அப்படியே சொல்லி பார்க்கலாம். சரி, ஒரு கணவர் மனைவர்களை இடம்பெறுகிற ஒரு விடயம் தான் இன்றைய கடைக்கல்வியாக அமைப்போம். சரி, அந்த அது வந்து கணவர் வந்து அப்படியே ஹாலில் இருந்து உட்காந்துட்டு வந்து ஜாலியாக வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு. சரி, அந்த கணவரை வந்து பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேய் வேடம் போட்டு வந்து அவருக்கு பின்னாடி நின்று மனைவி வந்து பேய் போல பிளத்து பிளத்து பிளத்து கத்துறாங்க. ஆனால் வந்து அந்த கணவர் வந்து ஜாலியாக வந்து பேப்பர் அப்படியே படிச்சுட்டு இருக்கிறாரு. எப்படி வந்து அவர் வந்து அவ்வளவுத்துக்கு பிளத்து வந்து பேய் மாதிரி வேடம் போட்டு வந்து பின்னாடி வந்து மனைவி கத்தினாலும் வந்து அந்த கணவர் என்ன காரணத்துக்காக வந்து கவனிக்காக வந்து அந்த பேப்பரை வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. இதுதான் வந்து கேள்வி. உங்களோட ராசன் உங்களோட பதில் எப்படியே இருக்க போது பார்க்கலாம். ஒரு கணவர் வந்து அப்படியே ஜாலியாக வந்து ஹாலில் உட்காந்துட்டு வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவரை வந்து ஜாலியாக கலாய்க்கலாம் பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வந்து பேய் வேடம் போட்டுட்டு வந்து பின்னாடி வந்து பிளத்து வந்து பேய் போல பிளத்து கத்துறாங்க. பேய் போல பிளத்து கத்துனா வந்து அந்த கணவர் வந்து அப்படியே வந்து ஜாலியாக வந்து அவர் வந்து பேப்பரை படிச்சுட்டே இருக்கிறாராம். அது எப்படி சாத்தியமாகும்? சரி சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் என்னென்ன சொல்ல போகிறீங்க கடியா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தன்னுடைய சில மிக மிக இலகுவான சிம்பிளான ஒரு கடை கேள்வி. சரி, எப்படி வந்து அந்த கணவன் ஜாலியோடய பேப்பரை பார்த்துருக்கலாம். கணவன் வந்து இப்படி பேப்பரை படிச்சுட்டு இருக்கிறார். வந்து ஜாலியாக வந்து ஹாலில் உட்காந்துட்டு வந்து மனைவி வந்து அவரை பயமுறுத்தி கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடி வந்து பேய் வேடம் போட்டுட்டு வந்து பிளத்து வந்து பேய் போல் வந்து பிளத்து கத்துறாங்க. சரி, அப்படி வந்து எவ்வளோ பிளத்து கத்தினாலும் வந்து அந்த கணவன் வந்து ஜாலியாக வந்து பேப்பரையே அப்படியே பார்த்து படிச்சுட்டு இருக்கிறாராம். அது எப்படி சாத்தியமாகும்? உங்களோட வந்து பதில் தான் எங்கள்கிட்ட இப்போ தேவை. சரி, ஒலிச்சு கொண்டு ஒலிக்கப் போகிறது பாடல் இலக்கம் மூன்று வானல்களில். கவிஞர் முத்துலிங்கம் அவர்களது இனிய கவிஞர்கள் பாடல்களில் பாடல் இலக்கம் மூன்று ஒலிக்கின்றது வானொலியில்.

0: சரி, மூன்று பாடல்கள் எழுதி வந்திருக்கிறது. இன்றைய நாளில் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களது கவிதைகள் உருவான பாடல்கள் வானொலியில் நேர்களை இன்று இருப்பிடம் பெற இருக்கிறது. இன்றைய இரவு பொழுதில் இரவு 19 மணியிலிருந்து தியாக தீபம் திலீப் என்பவர்களது நினைவு வாரத்தின் சிறப்பு ஒலிபரப்பு இடம்பெற இருக்கிறது. உங்கள் கவிதைகள், உங்கள் நினைவேந்தல்கள், உங்கள் நினைவேந்தல் பாடல்கள், நினைவேந்தல் கவிதைகள் அனைத்தையும் இணைத்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கப்பவர்கள் இன்று இரவு இடம்பெற இருக்கிறது. தியாக தீபம் திலீப் என்பவர்களது நினைவர்கள் சுமந்த சிறப்பு ஒலிபரப்பு என்பதையும் நேர்களின் தினத்தில் ஞாபகமூட்டி வந்திருக்கின்ற நேர்கள் இணைத்துக் கொள்கிறேன். வந்திருக்கின்ற முதலாவது நேர் வாய்ப்பருடாக இணைந்திருந்தார் அருமக்குரிய பத்ம ராணி அவர்கள் இணைந்திருந்தார். வணக்கம் ராணி.
1: வணக்கம்.
0: அதே உற்சாகத்தையும் ராணி சொல்லுங்க. இன்றைக்கு வந்து முதலாவது நேராக இணைஞ்சிருக்கிறீங்க. முதல்ல வந்து அந்த கடிக்கோளுக்கு என்ன பதில்?
1: கடிக்கோளுக்கு அவர் காது கண்டத போட்டு கண்டு இருந்து
0: காதுக்கு என்னது போட்டு கொஞ்சம் யோசிச்சா பிடிக்கல. ராணி நன்றி.
1: நன்றி,
0: வணக்கம். நன்றி. தொலைபேசி வணக்கம் வணக்கம் வணக்கம் ரோசாலி, எப்படி
2: இருக்கிறீங்களா?
0: ரோசாலி தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் யார்? வணக்கம்
2: என்ன கேள்வி கேட்ட நீங்க? கணவர் பேப்பர் படிக்கும் போது மனைவி பேபோல வந்து பயமுறுத்துறாவா?
0: இல்ல, கணவர் வந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு, பின்னாடி வந்து மனைவி வந்து பேய் வீடம் போட்டு வந்து பிள்ளத்தெல்லாம் கத்தி அடிச்சு வந்து பேய் இப்படி கத்துமா அப்படி கத்தி அடிச்சு வந்து அவர் வந்து பயமுறுத்துறாங்க. ஆனா கணவர் வந்து அப்படி ஜாலியா வந்து பேப்பரை பார்த்து படிச்சு ரசிச்சு கொண்டே இருக்கார். அது என்ன காரணத்துக்காக என்ன நடந்திருக்கும், என்னத்துக்காக எப்படி வந்து அவர் வந்து அப்படி படிச்சிட்டு இருப்பாரு? அதன் உங்கண்ட
2: அந்த அவர் படிச்ச செய்தித்தாள் வந்து தாங்காத பயமா?
0: தாங்காத பயமா? அப்படி எங்க நீங்க வேற எங்க போயிட்டீங்க?
2: நன்றி,
0: சொல்லுங்க உங்களுடைய பதில்.
2: இது வந்து முதல் பாட்டு வந்து எங்க இன்டர்நெட் நின்றுடுது எனக்கு தெரியல. ரெண்டாவது பாட்டு நீங்க சின்னஞ்சிறுகளையும்
0: செந்தூர சரி, அவருடைய பிள்ளை வந்திருக்கின்ற அடுத்த தொலைபேசியில் வந்திருக்கின்றவர் யாரும் சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்றவர் வணக்கம்.
3: வணக்கம் சாரதி, சதீஷ் பேசுறேன்.
0: வணக்கம் சதீஷ்.
3: இருக்கீங்களா?
0: சூப்பர் இருக்கும் சதீஷ். நாங்கள் நீங்க எப்படி இருங்க?
3: நாங்கள் சூப்பரா இருக்கின்றோம். நான் 1, 2, 3 ஆமாம்.
0: ஓகே,
3: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் சதீஷை தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நீர் யாரும் சொல்லி பார்க்கலாம்.
4: அன்பான இனிய மாலை வணக்கம் சாரதி கொண்டு இரண்டு வீட்டில் நாங்கள் நிலம் நீங்கள் நிலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டோ. 2, 3, 1 ஆக தீபத்தை ஏற்றி போட்டு பிள்ளைய தூங்க வைக்க ஆறாரோ ஆறோ என்று பாடினால் சாரதி செந்துர பூட வந்து நிற்கிறார். விட
0: செந்துர பூட வந்து
4: நிற்கிறார். பயணங்கள் முடிவதில்லை என்று
0: என்ன சரி, அந்த வகையில் நன்றி
5: நன்றி
0: சரி, அந்த வகையில் தொடர்ந்து வந்திருக்கின்ற இடத்தினை தொலைபேசியூடாக வந்திருக்கின்ற ஒரு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம்.
6: நலமோ?
0: நலமோ, நாங்கள் நலம். நீங்கள்?
6: நாங்களும் நலமாக இருக்கிறோம். இல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த புருஷன் பஞ்சாயத்துக்கு நடக்கிற விரச்சனையை தான் உங்களோட கடி கேள்வியா கொண்டு வரீங்க.
0: அப்படின்னா தானே வந்து சண்டையில் வரும்.
6: அப்ப அப்படியே நீங்கள் நலமாக இருக்கிறத நம்ம நினைக்கொண்டு உங்களுடைய அனுபவங்களை கொண்டு வரீங்க போல நான் இந்த கடி கேள்விக்கு நான் சொல்றேன். அவர் அவர் அவருக்கு வந்து காது கேளாது.
0: அவருக்கு காது கேளாது. ஓகே, நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்களோ. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சொல்லுங்க வதனி.
6: அப்படி சொல்லி வந்து நான் 213 சொல்றேன்.
0: 213 சொல்றீங்க வதனி.
6: ஓகே,
0: நன்றி நன்றி நன்றி
6: நன்றி, வணக்கம்.
0: சரி, அந்த வகையில் இன்று இரவு தியாக தீபம் திலீபன்வர்களது 39வது ஆண்டு நினைவு நாட்கள் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் 9வது நாள். சரி, அந்த வகையில் அவரது நினைவுகளை சுமந்து உங்கள் கவிதைகள், உங்களது வீர அஞ்சலிகளில் நினைவஞ்சலி கவிதைகளில் நினைவஞ்சலி பாடல்களோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்க போகிறீர்கள். வந்திருக்கின்ற அடுத்த நேரம் இங்கே வைபூரூடாக கிங் இணைந்திருக்கிறீர்கள். வேறு வேறு கிங், வணக்கம்.
7: வணக்கம் ஐயா, அப்படி இருக்கிறீங்களா?
0: அப்படி இருக்கேன் கிங். நீங்க எப்படி இருக்கீங்க? நெதர்லாந்து கிங்.
7: எல்லாரையும் விக்கக்கூடிய கிங் தான் இந்த கிங்கம். நலமா இருக்கீங்களா?
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
7: மற்றது எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வந்ததுன்னா, இன்றைக்கு 60வது பிறந்த நாள், புஷ்பராணி என்று சொல்லி ராஜலிங்கம் அண்ணாட இது இருந்த மாதிரி ஞாபகம்.
0: 23ஆம் தேதி எங்கள்கிட்ட 23/9 தான் இருக்கு. 26
7: தானே இது? 23ஆம் தேதி ராஜாண்ணா சொல்லி கொண்டிருந்தவரு காலம்பு வாய்ப்பு கிடைக்கும் இல்லை.
0: ஸோ ஓகே ஓகே, இருக்கிறது. ஆனால் அதில் 26/9 சனிக்கிழமை என்று இருக்கிறபடியால் நான் கவனிக்கவில்லை. மாம், அதையே நான் முன்னும் வாசிக்கின்றேன்.
7: சரி, அதை அவருக்கா பார்த்து கொள்ளுங்க. சரி, அப்படியும் 60வது 14 கொண்டாடுற புஷ்பராணி அக்காவுக்கு நீ 14வதுகளை குறிக்கொண்டு,
0: ஓகே,
7: அதை வானலுக்கு எடுத்து வந்து ராஜலிங்கம் அண்ணாக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நன்றியில குறிக்கொண்டு, என்னோட புள்ளி வந்து 231. அதோடு நானும் சொல்ல வந்தது, அவருக்கு செவிடம் காதல சாங்குதுன்னு அவர் எங்க
0: ஆசையப்போருக்கும் கால செவிடன் தான் சொல்றீங்க.
7: நம்பரும் பாப்பா நீங்க சொல்லீங்க தானே கொஞ்சத்துல.
0: நன்றி,
7: சந்திப்பு பாட்டுக்கு வருவார். நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. இரவு திலீபன் அவர்களது நினைவேலைகள் சுமந்த வாரம், அவர்களது நினைவேலைகளோடு இணைந்து கொண்டு சிறப்பியுங்கள். முடிந்த அளவுக்கு நன்றிகள். அவர் இணைப்பிலிருந்திருந்தார் அன்புக்குரிய சுதாகரன். சுதாகரனை தொடர்ந்து வந்திருக்கின்றார் அன்புக்குரிய புஷ்பவதி அவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக. வணக்கம் புஷ்பவதி அம்மா.
8: இனிய வணக்கம். அன்பான சாரதி அன்பாக வரவேற்றுக் கொண்டு இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கத்துக்கு பாராட்டுகள் கூறி வாழ்த்துக்கள் கூறி இங்கு அதனை வாழ எடுத்து வந்த ராஜலிங்கம் பேரப்பிள்ளைகளுக்கு நன்றி கூறிக்கொண்டு நான் 231
0: 231 ஓகே சூப்பர். நன்றி.
8: வதனி சொன்ன மாதிரி அவருக்கு காது கேட்காது.
0: காது கேட்கறீங்க. நன்றி
8: நன்றி
0: வணக்கம் சாரதி. நன்றி நன்றி நன்றி. அவர்கள் அந்த வகையில் இன்றைய நாளில் தாயகத்தில் நாரந்தனி தம்பாட்டியை பிறப்பிடமாக கொண்ட பிரான்ஸ் சென்டினிஸில் வசித்து வாழ்ந்து வரும் திருமதி புஷ்பராணி ராசலிங்கம் அவர்கள் 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம் புதன்கிழமை இன்று தனது 60வது பிறந்த நாளை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். 60வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். 23ஆம் தேதி புதன்கிழமை இன்று தனது 60வது பிறந்த நாளை வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். அன்பு கணவர் பாடகர் ராஜலிங்கம், அன்பு பிள்ளைகள் வித்யா, சிந்துயா, சயந்தன், நிதா, மருமக்கள் பிரேம், சுஜிதரன், துளசிகா, பேரப்பிள்ளைகள் ரோசாத், ரேயான், அரியானா, இனியா மற்றும் அண்ணாமார், அன்னிமார், அக்காமார், அத்தன்மார், பராமக்கள், மருமக்கள் மற்றும் உற்றார் நண்பர்கள் அனைவரும் தம்பாட்டி அருள்மிகு ஸ்ரீ முதுமாரி அம்பாள் அருடன் தேக ஆரோக்கியத்துடன் சிரஞ்சீவியாக பலனகலம் வாழ்க வாழ்க என வாழ்த்து மகிழ்கின்றார்கள். இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திருமதி புஷ்பராணி ராசலிங்கம் இன்று போல் என்றும் பலாண்டுகாலம் வாழ்க வாழ்க என தமிழொழி அறிவிப்பாளர்கள் நாங்கள் இணைந்து வாழ்த்து நிற்கின்றோம். அதேபோல் இன்றைய தமிழொழி அனைத்து நிகழ்ச்சிகளையும் மாலடிக்கு எடுத்து வந்திருக்கிறார்கள் அன்பு கணவர் பாடகர் ராசலிங்கம், பேரப்பிள்ளை ரோஷா, துரையான், அரியானா, இனியா அனைவருக்கும் இதுபுறமான நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்னைகளில் வந்திருக்கின்ற தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நீர் யாரும் சொல்லி பார்க்கலாம். தொலைபேசியாக வந்திருக்கின்ற ஒரு வரவேற்றுக் கொள்கிறேன். வந்திருக்கின்ற ஒரு வணக்கம்.
9: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்களே.
9: நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நீங்கள்
9: நலமா இருக்க நாங்களும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டோம். இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்களுக்கு நமது குடும்ப சார்பான நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அதை வானொலி வளர்ச்சி கருதி வானொலிக்கு எடுத்து வந்த திரு ராஜலிங்கம் 4 பேரப்பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் எனது புள்ளி 213 அடிக்கல்வி உண்மையில நான் கேட்கல, உங்களோட பதிலோட நான் சேர்ந்து கொள்றேன்.
0: நன்றி
9: நன்றி வணக்கம்.
0: நன்றி அன்புக்குரிய திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்களை தொடர்ந்து இங்கே தர்மோதயமா இருக்கிறீர்கள். அன்போடு வரவேற்றுக் கொள்ள தர்மோதயமா வணக்கம். வணக்கம் திருமதி தர்மோதி வைபரூடாக வணக்கம்.
10: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
10: இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு ராசலிங்கம் புஷ்பராணி அவர்களை ஐஸ்வர்யங்களோடும் நலமாகவும் ஆரோக்கியம் சுகமாகவும் வாழ வாழ்த்தி கொண்டு பேரக் குழந்தைகள் பிள்ளைகள் எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஓகே ஓகே சூப்பர் நன்றி.
10: இன்று நாங்கள் 213 சொல்கிறோம்.
0: 213 சொல்றீங்க, சூப்பர் நன்றி.
10: நன்றி வணக்கம் ஜெயலா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. திருமதி தர்மோதயம் அவர்கள் இருந்தார். அவரை தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் யார் ஸ்ரீ பகலாம் வந்திருக்கின்றார். வணக்கம்
11: வணக்கம் ஜாரதி, நிலமா இருக்கிறீங்களா?
0: நலம் சூப்பர். நாங்கள் நீங்கள் சுபாஷினி.
11: ஓ நாங்களும் நிலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே நிலமா இருக்கோம். வேண்டிக் கொண்டு இன்று 60வது பிறந்த நாள் கொண்டாடி கொண்டு இருக்கும் திருமதி புஷ்பராணி ராகுலிங்கம் அவர்களுக்கு எங்கள் இனிய பிறந்த நாள் வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு அவள் இன்று ஒரு என்று நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு இதை வானிலைக்கு எடுத்து வந்த ராஜலிங்கண்ணாவும் பேரப்பிள்ளைகளுக்கு நன்றிகளை மாத்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு 213 சொல்றேன்.
0: 213 சொல்றீங்க சுபாஷினிக்கு, சூப்பர் நன்றி.
11: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் சுபாஷினி. ஜெர்மனி நாட்டில் இருந்திருந்தார். அவரை தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர்ஜான் சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்ற வணக்கம்.
12: வணக்கம் தேரலி.
0: வணக்கம்.
12: நான் வரதராஜா கலாராணி.
0: ராணி எப்படி இருக்க கலாராணி?
12: நான் நீங்க நிலம் தானே?
0: சூப்பர் நிலமா இருக்கிறோம். நாங்களும் நீங்களும் நிலமா இருப்பீர்கள். நன்றி, என்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன்.
12: நீங்களும் நிலமா இருக்க நான் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ராஜலிங்கம் புஷ்பராணிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவன்றென்றும் ஆரோக்கியத்தோடும் மஞ்சள் குங்குமத்தோடும் நிறுவடி காலம் வாழ்க வாழ்க என்று எனது குடும்பம் சார்பாக வாழ்த்திக் கொண்டு இதை வானொலி கடத்தி கொண்டு வந்த பேர பிள்ளைகளுக்கும் ராஜலிங்கண்ணாவுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: சூப்பர்.
12: நான் வந்து 321 இந்த நம்பர் 321
0: வணக்கம் கலாராணி அவர்கள் இருந்திருந்தார். கலாராணி தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரத்தில் பேசியதாக வந்திருக்கின்றவர். வணக்கம் முதலாவது பாடல். கடைசி பாடல் புள்ளி தர முடியாது.
9: புஷ்பராணி
0: ராஜலிங்கம்
9: இந்த குடும்பம் சார்ந்தே இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நலமோடும் வளமோடும் பல்லாண்டு காலம் பாக வாகவினால் வாழ்த்திக்கொண்டு தீர்க்க சுமங்கலியாக இருக்க வாழ்த்திக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைப்பில் இருந்து உண்மைக்கு நன்றிகள். அவர் இணைப்பில் இருந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற திருமதி புஷ்பராணி ராசலிங்கம் அவர்களுக்கு சில அந்தவைகள் தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் ஜான் சுவை பார்க்கலாம். வந்திருக்கின்ற வணக்கம்.
13: வணக்கம் சாரதி.
0: வணக்கம் சரோ பரமேஸ்வரன். சரோ பரமேஸ்வரன் அப்படி இருக்கீங்க. சரோ பரமேஸ்வரன்
13: நீங்க நலத்தோட இருக்க வேண்டிக் கொண்டு எனது உள்ளி அன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் புஷ்பராணி ராசலிங்கம் தம்பதிகளுக்கு எங்கள் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவத்தக ஆரோக்கியத்தோட நூறாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்து கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த ராசலிங்கம் அன்னைக்கும் பேரப்பிள்ளைகளுக்கு நன்றிகளும் கூறிக்கொண்டு
0: நன்றி.
13: எனது உள்ளி 2-1-3
0: 2-1-3 அதாவது வந்து கலாய்க்கிறாங்களா, ஆனா வந்து கணவர் வந்து அப்படியே பேப்பரை பார்த்துட்டே இருக்கிறாரம், எப்படி அது சாத்தியமாகும்? சூப்பர், நன்றி
13: நன்றி,
0: வணக்கம். சரி, அவர் இணைந்திருந்தார். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகிறது. சரி, அந்த வகையில் சரியான பதிலோடு இணைந்திருந்தார் அன்புக்குரிய பதனி மோகன் அவர்கள். சரி, அந்த என்ன தான் வந்து பேப்பர் வாசிட்டுருக்கிறார், பின்னால் வந்து வந்து பேய் படம் போட்டு வந்து பிள்ளை கத்தை கூத்தாடி அவரை வந்து விரட்டலாம்னு நினச்சி அவர் பேப்பரை வாசிட்டுருக்கிறார், அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த வகையில் வந்து பதனி சொன்ன மாதிரி வந்து அவருக்கு காது கேட்காதாம். சரி, அந்த கணவருக்கு காது கேட்காது, அவர் எப்படி வந்து கத்தி கூத்தாடி பேய் வந்து பேச போட்டாலும் அவருக்கு வந்து காது கேட்காது. இதுதான் சரியான பதில். பதனி மோகன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதே பதிலோடு இணைந்து
14: அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மறக்கறிய.
15: இதுதான்
14: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கலோட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
16: ஐயோ, நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
14: விடாதீங்க, போங்க போங்க.
17: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
18: 11 Trésorerie Caille, 75 000 10 Paris,
17: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil,
18: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges Lagonnaise.
17: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01-40-05-07-18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-39-88-49-31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி

சிறந்த அந்த வகையில் அளித்து வந்திருக்கிறது மூன்று பாடல்கள். அன்றைய நாளில் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களது கவிதைகள் உருவான பாடல்கள். அதே போல இன்றைய நாளில் தாயகத்தில் நாரந்தனை தம்பாடி புறப்படமாக கொண்ட பிரான்ஸ் சென்னிசில் வசித்து வாழ்ந்து வருகின்ற திருமதி புஷ்பராணி ராசலிங்கம் அவர்கள் 23 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை இன்று தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். 23 புதன்கிழமை இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அவரை வாழ்த்தி மகிழ்கின்றார்கள் அன்பு கணவர் பாடகர் ராஜலிங்கம், அன்பு பிள்ளைகள் வித்யா, சிந்துயா, சயந்தன், நிதா, மருமக்கள் பிரேம், சுஜிதரன், துளசிகா, பேரப்பிள்ளைகள் ரொசாத், ரியான், அரியானா, இனியா மற்றும் அண்ணாமார், அண்ணிமார், அக்கம்மார், அத்தான்மார், பராமக்கள், மருமக்கள் மற்றும் ஊட்டாரோட நண்பர்கள் அனைவரும் தம்பாட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பல் அருளுடன் தீர்க்க ஆரோக்கியத்துடன் சிரஞ்சீவியாக பல நிகழம் வாழ்க வாழ்க்கை வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற திருமதி புஷ்பராணி ராசலிங்கம் இன்று போல் என்றும் பல ஆண்டுகாலம் வாழ்க வாழ்க என டிஆர் தமிழ் அறிவிப்பாளர்கள் வாழ்த்து நிற்கின்றார்கள். இன்றைய டிஆர் தமிழி அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அன்பு கணவர் பாடகர் ராசலிங்கம், பேரப்பிள்ளைகள் ரொசாத், ரியா, ரியான் மற்றும் அரியானா, இனியா அவர்களுக்கும் இதேபோன்ற நன்றிகளையும் தெரிவித்து இன்றைய நாளில் மொத்தமாக 3 தெரிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் 3 தெரிவு செய்த நேர்கள் ஜார்ஜார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக ஒழித்தது சின்னம் சிறுகளியே பாடலாக ஒழித்திருந்து அந்த பாடலை திருமதி ஜோகேஸ்வரியம் அவர்கள் தெரிவு செய்திருந்தார் பிரான்சிலிருந்து. இரண்டாவதாக ராக தீபம் ஏற்றும் நேரம் திருமதி சோதி புஷ்பா அவர்கள் தெரிவு செய்திருந்தார் பிரான்சிலிருந்து. மூன்றாவதாக ஒழித்தது பாடல் மூன்றாவதாக ஒழித்த பாடல் செந்தூரப்பூவை பாடலை தெரிவு செய்திருந்தார் அன்புக்குரிய குணநாயகி பசுபதி அவர்கள். அந்த வகையில் நேர்கள் உங்களது ரசனையின் அடிப்படையில் புள்ளிகளை தந்திருக்கின்றீர்கள். உங்களது புள்ளிகளின் அடிப்படையில் இன்றைய நாளில் வானொலியில் முதலிடத்தை பிடித்திருக்கின்றது, 30 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. செந்தூரப்பூவை நீயும் தேன் கொண்டு வாவா பாடல் முதலிடத்தை பிடித்திருக்கிறது குணநாயகி பசுபதி அவர்களது பாடல். குணநாயகி பசுபதி அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கிறது 25 புள்ளிகளை பெற்றிருக்கிறது சின்னம் சிறுகிளியே பாடல் திருமதி ஜோயஸ்வரியம் அவர்களது பாடல். அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஜோயஸ்வரியம் அவர்களுக்கும். மூன்றாவதற்கு ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மலையு பாடல் 24 புள்ளிகளை பெற்றிருக்கிறது சோதி புஷ்பா அவர்கள் தெரிவு செய்த பாடல். 24 புள்ளிகள் அவர்களுக்கும் சோதி புஷ்பா அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நேர்களே, இன்று இரவு இடம்பெற இருக்கிறது தியாக தீபம் திலீபன் அவர்களது நினைவர்கள் 39வது ஆண்டு நினைவில்களை சுமந்து பாடல்களை தாங்கி வானொலியில் இன்றைய நாளில் பயணிக்க இருக்கிறது. சிறப்பு ஒலிபரப்பு என்பதையும் நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகமூட்டி நிகழ்ச்சியூடாக இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து விடைபெற்று செல்கின்றது. பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம் நேர்களே.

நேர்களை அனைவரையும் நெஞ்சம் மறுப்புதல் நிகழ்ச்சிக்கான் கூட வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நெஞ்சம் மறுப்புதல் நிகழ்ச்சிக்காக தனது பாடல் திருப்பிலை தந்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகின்றார் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் ஜெர்மனி நாட்டிலிருந்து. நன்றி. உங்கள் பாடல் தெரிவிப்புகளில் பிரதியை தந்தமைக்கு பத்மனை ராஜரத்னம் அவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பாடல்கள் பயணிக்க இருக்கிறது. நேர்களும் நிகழ்ச்சி கற்றாசிக்க இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நெஞ்சு மறப்புதல் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக இன்றைய நாளில் 60வது பிறந்தநாள் வாழ்த்தாக தாயகத்தில் நாரந்தனி தம்பாடியை புறப்படமாக கொண்டு பிரான்ஸ் சென்டினஸில் வசித்து வருகின்ற வாழ்த்து வருகின்ற திருமதி புஷ்பராணி ராசலிங்கம் அவர்கள் தனது 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம் புதன்கிழமை இன்று தனது 60வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். இன்றைய தினத்தில் பிறந்தநாளை கொண்டாடும் புஷ்பராணி ராசலிங்கம் அவர்களை வாழ்த்தி வானொலிக்கு வாழ்த்துகின்றார்கள் அன்பு கணவர் பாடகர் ராசலிங்கம், ராஜலிங்கம் மற்றும் அன்பு பிள்ளைகள் வித்யா, சிந்துயா, சயந்தன், நிதா, மருமக்கள் பிரேம், சுஜிதரன், துளசிகா, இரு பிள்ளைகள் ரோசா, துரையான், அரியானா, இனியா மற்றும் அண்ணாமார், அன்னிமார், அக்காமார், அத்தன்மார், பராமக்கள், மருமக்கள் மற்றும் முற்றாருடன் நண்பர்கள் அனைவரும் தம்பாட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருடன் திரு ஆரோக்கியத்துடன் சிரஞ்சீவியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று 60வது பிறந்தநாளை கொண்டாடும் திருமதி புஷ்பராணி ராஜலிங்கம் அவர்களை இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழி உறவுகள் நாங்கள் முனைந்து வாழ்த்துகின்றோம். அதே போல் இன்றைய நிகழ்ச்சிகள் எண்ணத்திலே மாநாட்டுக்கு எடுத்து வந்திருக்கின்றார்கள் அன்பு கணவர் பாடகர் ராஜலிங்கம் மற்றும் பேரப்பிள்ளைகள் அரோசா, ரியான், அரியானா, இனியா அவர்களுக்கு உங்களுடைய இதேபூர்வமான நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைய நெஞ்சம் மறுப்புதல் நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவுகளை தந்திருக்கின்ற திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்களது பாடல் தெரிவுகளில் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வானொலியில்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸே 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

நெஞ்சு மறுபதில் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நெஞ்சு மறுபதில் நிகழ்ச்சிக்காக பாடல் திருவிழி தந்த நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி பத்மநாபி ராஜரட்னம் அவர்கள். அவர்களது பாடல் திருவிழியில் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக வானொலியில்

0: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு ஐயோ
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுட்டு வந்திருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்ல இந்த நேரம் புரிஞ்சுருந்து இப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: நேரம் இருப்பொழுது 8:34 மணி 34 மணி 34 உழைத்துக் கொடுக்கிறது நெஞ்சம் மறப்பதிலே நிகழ்ச்சிக்காக பாடல் தேர்வுகளை தந்திருக்கின்றார் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள். அவர்களது பாடல் தேர்வுகளில் நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக வானொலியில்

0: காரிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்ணாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறங்க யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் போகணும் கூட்டுக்கூடாமும் தெரியல.
1: வெளிநாட்டில் அவங்களே வந்து யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா நோபரி 422 1B கிராமோதய வீதி தலுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0044-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுமச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் விழா 422 1B கிராமோதய வீதி தலுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0044. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள்.

நெஞ்ச மறுப்பதில் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கும் இன்று நாளில் 60வது பிறந்த நாள் வாழ்த்தாக தாயகத்தில் நாரந்தனே தம்பாடிய பிறப்பிடமாக கொண்டு பிரான்ஸ் சென்டினஸில் வாழ்ந்து வருகின்ற திருமதி புஷ்பராணி ராசலிங்கம் அவர்களது 60வது பிறந்த நாள் இன்றைய நாளில் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவரை வாழ்த்துகின்றார்கள் அன்பு கணவர் பாடகர் ராஜலிங்கம், அன்பு பிள்ளைகள் வித்யா, சிந்துயா, சயந்தன், நிதா மற்றும் மருமக்கள் பிரேம், சுஜிதரன், துளசிகா, பேரப்பிள்ளைகள் ரோசா, துரியான், அரியானா, இனியா மற்றும் அண்ணாமாரணியா, ரக்கம்மா, ரத்தன்மார், பராமக்கள், மருமக்கள் மற்றும் உற்றார் உறவு நண்பர்கள் அனைவரும் தம்பாட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பலருடன் திகாரகத்துடன் சிரஞ்சீவியாக பல்லாண்டுகாலம் வாழ்க வாழ்க என வாழ்த்து நிற்கின்றார்கள். இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற திருமதி புஷ்பராணி ராசலிங்கம் இன்று போல் இன்றும் பல்லாண்டுகாலம் வாழ்க வாழ்க நேற்றி தமிழ் அன்பு உறுப்புகளும் வாழ்த்துகின்றார்கள். அத்தோடு இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கெடுத்து வந்திருக்கின்றார்கள் அன்பு கணவர் பாடகர் ராசலிங்கம் மற்றும் பேரப்பிள்ளைகள் ரோசா, ரியான், அரியானா, இனியா அவர்களுக்கும் உங்களுடைய இதய உருமல நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இணைஞ்ச முழுவதும் நிகழ்ச்சிக்காக பாடல் திருவிழி தந்த நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருக்கும் திருமதி பத்மநாணி ராஜரன் அவர்களது பாடல் திரிவுகளில் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் நெஞ்சத்தை விட்டுகளாத அவரது அடுத்த பாடல் திரிவாக

நெஞ்சு மறுப்பதில் நிகழ்ச்சிக்கு பயந்து கொண்டிருக்கிறோம். நெஞ்சு திட்டங்களது பாடல் திருவிழி தாங்கி இன்றைய நெஞ்சு மறுப்பதில் நிகழ்ச்சியில் தனது பாடல் திருவிழி தந்து கொண்டிருக்கும் திருமதி பத்மாவி ராஜரத்னம் அவர்களது பாடல் திருவிழில் இந்நிகழ்ச்சி அலங்கரிக்கும். அடுத்த பாடலாக வானிலையில்

ஒலித்துக்கொண்டு கொண்டு இந்த பாடலோடு இன்றைய நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியும் நிறைவுக்கு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவுகளை தந்த திருமதி பத்மநாதி ராஜரங்கம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற திருமதி புஷ்பராணி ராஜரங்கம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து முடிவெடுக்க இருக்கின்றது. நெஞ்சம் மறப்பதிலே நன்றி வணக்கம் நேர்கள்.

0: పదని చలిద తనత జం తప జుడత జం జం పదని పదప జం.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம்.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம்.com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
4: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
5: ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
6: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
7: இதுதான்
6: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
6: விடாதீங்க, போங்க போங்க.
8: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
9: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
8: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
9: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
8: மேலதிகை தொடர்புகளுக்கு VT Cash and Curry, Paris La Chapelle, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழி டிஆர்டி தமிழியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். இணையதளம் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் www.rural.com இணையதளத்தினர் தொடரும். இந்திய செய்திகளுக்கு பெரஸ் ரூய்கையில் அமைந்திருக்கின்ற வி டி கேசன்கரி மற்றும் கார்லிகோனஸில் அமைந்திருக்கின்ற வி டி சூப்பர் ஸ்டோர்ஸ் உலக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குகிறார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி மற்றும் சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். முதலில் இலங்கை செய்திகள். தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவேந்த நிகழ்வு திருகோணமலை சிவன் கோவிலுக்கு முன்பாக நேற்று மாலை 6 மணியளவில் 8ஆம் நாள் நினைவேந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது பிரதான சுடர் ஏற்றப்பட்டதுடன் தியாக தீபம் திலீபனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விளக்கேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். நீண்டகாலமாக பதிலுக்காக காத்திருக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் நலன்களை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகள் வலிந்து காணாமலாக்கப்படும் தொடர்பில் உண்மை நீதி மற்றும் பொறுப்புக்குரலை உறுதிப்படுத்துவதற்கான நகர்வுகள் என்ற தொடர்பில் நீதியமைச்சர் கர்சன நாணயக்காரம் மற்றும் சுவிட்சர்லாந்து பதில் தூதுவர் ஒலிவியர் பிராஸ் ஆகியோருக்கு விரிவாக கலந்துரையாடியிருக்கிறார்கள். நீதி சுறைச்சாலைகள் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரவுக்கும் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து பதில் தூதுவர் ஒலிவியர் பிரஸுக்கும் இடையில் சந்திப்பு திங்கட்கிழமை 21ஆம் தேதி கொழும்பில் அமைந்திருக்கின்ற நீதியமைச்சில் நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது விசேடமாக நீண்டகாலமாக பதில்களுக்காக காத்திருக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ள உறவுகளின் நலன்களை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கைகள் வலிந்து காணாமலாக்கப்படல் தொடர்பில் உண்மை நீதி மற்றும் பொறுப்புக்குரல் உறுதிப்படுத்துவதற்கான நகர்வுகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அதேபோல சமகால அரசியல் மாற்றம் மற்றும் சமூக நிலவரங்கள் குறித்து பதில் தூதுவருக்கு விளக்கம் அளித்த நீதியமைச்சர் இவ்விரு துறைகள் சார்ந்த எதிர்கால திட்டங்கள் மற்றும் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்த்திருக்கின்ற தீர்மானங்கள் பற்றி தெளிவுபடுத்தியிருக்கிறார். கொழும்பில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் முதன்மை செயலாளர் ஜஸ்டின் பொயலெட்டலும் கலந்துண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இஸ்லாம் போதிக்கும் நட்பண்புகளின் அடிப்படையில் சிவராசா அனுஜனுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவரது உயிரை காப்பது குறித்து பரிசீலியுங்கள். இத்தகைய கருணமிக்க செயல் இலங்கை மக்களால் பெரிதும் போற்றப்படும் என்பதுடன் இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான நீண்டகால பரஸ்பர நட்பு மற்றும் கௌரவத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று சவுதி அரேபிய தலைமைத்துவத்தின் 5 ஊடகவியலாளர் அமைப்புகள் கூட்டாக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன. மகிந்தினை குற்றச்சாட்டில் கடந்த மாத தொடக்கத்தில் சவுதி அரேபிய நீதிமன்றத்தால் 5 வருட கால சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்ட இளைஞரான சிவராசா அனுஜனின் மேன்முறையீட்டை அடுத்து அவர் தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் அவரது விடுதலைக்கான கோரிக்கையை முன்வைத்த சுதந்திர ஊடக இயக்கம், தெற்காசிய பெண்கள் ஊடக வலியமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா போரம் மற்றும் தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியம் மற்றும் இலங்கைக்கு உழைக்கும் ஊடகவியலாளர் சங்கம் ஆகிய ஊடகவியலாளர் அமைப்புகள் ஒன்றிணைந்து வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவது. இந்த கூட்டறிக்கையை வெளியிடும் நாம் இரு புனித பள்ளி காவல்களுக்கு சவுதி அரேபிய தலைமைத்துவத்துக்கும் மரியாதையும் வேண்டுகோன்றையும் முன்வைக்கின்றோம். இலங்கை பிரஜையான சிவராஜ அனுஜனுக்கு கருணை காண்பித்து பொதுமன்னிப்பு வழங்கி அவரது உயிரை காக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அனுஜனின் வழக்கு தொடர்பில் தாம் உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் ராஜதந்திர வழிமுறைகள் ஊடாக சவுதி அரேபிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவரது நலனை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமான சகல உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு நாம் மதிப்பளிக்கும் அதேவேளை இது மிக ஆழமான மனிதநேயம் சார்ந்த பரிமாணத்தை கொண்டிருக்கிறது எனவும் கருதுவதாகவும் அதன்படி சிங்களவர்கள் தமிழர்கள் மற்றும் முஸ்லீம்கள் என இலங்கை பல்லின சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஊடக அமைப்புகள் என்ற ரீதியில் சகல மதங்கள் மீதான கௌரவத்தையும் மத நல்லிணக்கத்தையும் பொறுப்புடனான கருத்து வெளிப்பாட்டையும் சுதந்திரத்தையும் அமைதியான சக வாழ்வையும் உறுதிப்படுத்துவதற்கும் அது கூட்டு அர்ப்பணிப்பை மீள வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமின்றி கருணை மன்னிப்பு மற்றும் மனத்திருத்தல் என்பன இஸ்லாத்தில் மிக உயரிய இடத்தில் இருப்பது இடம்பெற்றிருப்பது என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். இதன் அடிப்படையில் உங்களிடம் இந்த மனிதநேய கோரிக்கையை முன்வைக்கின்றோம். சிவராஜ அனுஜனுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவரது உயிரை காப்பது குறித்து பரிசீலிக்குமாறு கோருகின்றோம். இத்தகைய கருணைமிகு செயல் இலங்கை மக்களால் பெரிதும் போற்றப்படும் என்பதுடன் இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான நீண்டகால பரஸ்பர நட்பு மற்றும் கௌரவத்தை வெளிப்படுத்தும். அத்தோடு இந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கமும் அதன் ராஜதந்திர நகர்வுகளை தொடர்வதுடன் இதற்கு சுமூகமான தீர்வு எட்டுவதற்கு ஏதுவான சகல சட்ட மனிதநேய முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையின் பொருளாதாரம் தொடர்ச்சியான அதிர்ச்சிகளுக்கு மத்தியில் மூழ்கலனை வெளிப்படுத்தி வருவதாக தெரிவித்திருக்கின்ற சர்வதேச நாணய நிதியம் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தி நீதி மற்றும் கையிருப்புகளை காட்டியெழுப்புவதுடன் சீர்திருத்தங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறது.
1: சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலைகள் அதிகரித்தமை காரணமாக ஆகஸ்ட் மாதத்தில் பணவீக்கம் அதிகரித்த போதிலும் பணவீக்க எதிர்பார்ப்புகள் இன்னும் சிறந்த முறையில் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு பிரதானி இவன் பாபஜோஜி தெரிவித்துள்ளார்.
2: சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு பிரதானி எவன் பாபஜோர்ஜியோ தலைமையிலான குழுவினர் செப்டம்பர் 10 முதல் 23 வரை இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டனர். இந்த விஜயத்தில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் அண்மைய பேரினு பொருளாதார முன்னேற்றங்கள் மற்றும் பொருளாதார நிதி கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காகவும் 2026 ஆண்டின் 4வது பிரிவின் கீழான கலந்துரையாடல்களுக்கான கொள்கை பரிந்துரைகளை முன்வைக்கும் வகையிலும் இடம்பெற்றிருந்தது.
3: பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் இலங்கையின் பொருளாதாரம் சிறந்த தாக்குப்பிடிக்கும் திறனை காட்டியுள்ளது. அண்மைய தரவுகளுக்கு அமைய 2026 ஆண்டின் 2வது காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4.2 வீதத்தினால் வறட்சி அடைந்துள்ளது. இதனுடன் தொடர்ச்சியாக 11 காலாண்டுகளாக வலுவான பொருளாதார வறட்சி பதிவாகியுள்ளது. 2026 ஆண்டின் இறுதி பகுதியில் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு 6.9 பில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது. வங்கி கட்டமைப்பும் நன்கு மூலதனமயமாக்கப்பட்டு லாபமீட்டும் நிலையில் உள்ளது. முதல் பாதியில் நிதி நிலைமையும் நன்றாக உள்ளது. கடன் மறுசீர அமைப்பும் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளது. இருப்பினும் உலகளாவிய எண்ணெய் விலை உயர்வு காரணமாக ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டின் பணவீக்கம் 8% உயர்ந்துள்ள போதிலும் பணவீக்க எதிர்பார்ப்புகள் தொடர்ந்தும் சிறப்பாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். எனினும் நமக்கு தொடர்ந்தும் அபாயங்கள் உள்ளன. மத்திய கிழக்கு போரின் தன்மை, உலகளாவிய வர்த்தக கொள்கைகள் மற்றும் எல்நினோ காலநிலையின் தாக்கம் ஆகிய காரணங்களினால் சில அபாயங்கள் எஞ்சியுள்ளன. இதுபோன்ற சவால்களுக்கு மத்தியில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வேண்டுமானால் விவேகமான கொள்கைகளும் வெளிப்புற அதிர்ச்சிகளை தாங்கும் திறனும் அத்தியாவசியமாகும்.
4: The government says that there's very good improvement in the fiscal space.
5: எமது நிதித்துறை பாரிய வளர்ச்சியை காட்டியுள்ளதாக அரசாங்கம் கூறுகிறது. அவ்வாறு காண்பிக்கின்றது என்றால் IMF-ன் பார்வையில் ஏற்கனவே வரிச்சுமையால் பாதிக்கப்பட்டுள்ள நடுத்தர வருமானம் பெறுபவர்களுக்கு வரிச்சலுகை வழங்க முடியுமா? அதே நேரத்தில் அதிக ஆபத்தான தரப்பினரையும் பாதுகாக்க முடியுமா?
3: இங்கு நான் சுட்டிக்காட்ட வேண்டியது என்னவென்றால், நல்ல கையிருப்பு உள்ளது, நல்ல வருமானம் உள்ளது, நல்ல தாங்கும் திறன் உள்ளது. அது வரியில் இருந்து வரவில்லை என்றால் வேறு எங்கிருந்து வரும்? ஆனால் இங்கு கருத்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள் பல உள்ளன. ஒன்று, நாட்டிற்கு பொருத்தமான வரி கொள்கை எந்த மட்டத்தில் இருக்க வேண்டும் என்பது குறித்து கலந்துரையாடப்பட வேண்டும். அதே போன்று வரி சேகரிப்பின் பாதை எவ்வாறு உள்ளது என்பதனையும் பரிசீலிக்க வேண்டும். அப்போதுதான் வரிச்சலுகை குறித்த ஒரு யோசனையை பெற முடியும். ஒருபுறம் வரியின் அளவை அதிகரிக்கும் போது மறுபுறம் மூலதனம் குறித்த முடிவுகளை எடுப்பதில் சிக்கல்கள் எழுகின்றன. அதனை பலர் ஒரு பகுதியாக மாத்திரமே பார்க்கிறார்கள். நாட்டிற்கு பொருத்தமான வரி கட்டமைப்பு எது என்பது குறித்து அரசாங்கம் பகிரங்கமாக விவாதிக்க வேண்டும். வரியின் மூலமே நாட்டின் பொருளாதாரத்தின் பாதை தீர்மானிக்கப்படுகிறது. இதன் காரணமாக நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் நடுத்தர கால வருமானம் மீட்டும் மூலோபாயத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அரசாங்கத்திற்கு உதவுகிறோம். அதிலிருந்தே எதிர்காலத்தில் வரி சீர்திருத்த
5: அடித்தளம்
4: அமைக்கப்படும்.
3: இலங்கை பாரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. கவர்னன்ஸ் டயக்னோஸ்டிக் அசஸ்மெண்ட் நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்ட முதல் ஆசிய நாடு இலங்கையாகும். இப்போது நாம் 7வது மீளாய்வுக்காக வந்துள்ளோம். இதன் கீழ் நிர்வாகம் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கான கட்டமைப்பு இலக்குகள் உள்ளன. நாம் அவதானித்த விடயங்களை பொறுத்தவரை ஊழலை ஒழிப்பதற்கும் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் இலங்கை எடுத்துள்ள நடவடிக்கைகள் சரியானவை. அது சரியான திசையிலேயே நகர்கிறது. ஆனால் 2023 அமுலுக்கு வந்த ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை மீளாய்வு செய்ய நாங்கள் தயார் என்பதனை நான் கூற வேண்டும். அதன் மூலம் நமக்கு நல்லதொரு மதிப்பீட்டை பெறவும் இலங்கை மக்களுக்கு இன்னும் சிறப்பாக எவ்வாறு சேவையாற்றுவது என்பது குறித்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளவும் முடியும். ஆனால் இந்த அறிக்கையில் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் கருத்து தெரிவித்ததற்கு காரணம் 2026 ஜூலை மாதத்தில் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் தற்போதைய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் சில பகுதிகளை பலவீனப்படுத்தும் அபாயம் உள்ளது. அதிகாரிகளுக்கும் ஏனைய அனைத்து தரப்பினருக்கும் நாங்கள் வழங்கும் செய்தி என்னவென்றால், இந்த திருத்தங்களை மீண்டும் பரிசீலியுங்கள். ஏனெனில் இதுவரை செய்யப்பட்டுள்ள பல நல்ல விடயங்களை அழிப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஏனெனில் ஊழலை ஒழிப்பது மிகவும் முக்கியமான ஓர் அங்கமாகும்.
2: இலங்கை மீண்டும் சர்வதேச நாணய நிதிய வெளித்திட்டத்தின் உதவியை பெற வேண்டியிருப்பதா? ஊடகவியலாளர்களின் இந்த கேள்விக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு பிரதானி இவ்வாறு பதில் வழங்கினார்.
3: தற்போதைய வேலை திட்டத்தில் மேலும் இரண்டு மீளாய்வுகள் உள்ளன. அதாவது இப்போது நாம் மேற்கொண்டுள்ள மீளாய்வும் 2027 மார்ச் மாதத்துக்கு முன்பாக வரவிருக்கும் மீளாய்வும் ஆகும். தற்போதைய வேலை திட்டத்தின் கீழும் நாம் பல்வேறு விடயங்கள் குறித்து விவாதித்துள்ளோம். புதிய வேலை திட்டம் குறித்து பேசுவதாக இருந்தால் அது குறித்த கோரிக்கை அரசாங்கத்தின் தரப்பில் இருந்தே வர வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்தின் முடிவு இங்கு முக்கியமல்ல. எவ்வாறாயினும் இலங்கைக்கு உதவுவதற்காக எங்களிடம் மாற்று திட்டங்கள் உள்ளன. அதாவது வழக்கமான கண்காணிப்பு, உறுப்புறைகளின் படியான கண்காணிப்பும் இந்த மீளாய்வுக்கு சமமானதாகும். எனவே இந்த வேலை திட்டத்தை போலவே உதவி செய்ய பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. ஆனால் அந்த முடிவை இலங்கையின் அதிகாரிகளே எடுக்க வேண்டும்.
0: தொடர்ந்து இலங்கையின் பயங்கரவாதம் மற்றும் அது தொடர்பான குற்றங்களை கையாள்வதற்கான சட்டகட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாத்தல் என்னும் புதிய சட்ட மூலத்தை அரசாங்கம் வர்த்தமானியில் வெளியிட்டிருக்கிறது. முன்மொழியப்பட்ட இந்த சட்டமானது நாட்டிற்குள்ளும் நாட்டிற்கு வெளியிலும் அழைக்கப்படும் குறிப்பிட்ட செயல்கள் உட்பட பயங்கரவாத செயல்கள் மற்றும் பயங்கரவாதம் சார்ந்த பிற குற்றங்களில் இலங்கையின் தேசிய பாதுகாப்பையும் அதன் மக்களையும் பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இலங்கைக்கு வெளியே பயங்கரவாத செயல்களுக்கான ஆயுதங்களை இலங்கை மண்ணையோ அல்லது அதன் மக்களையோ பயன்படுத்துவதை தடுப்பதை நோக்கமாக கொண்ட ஏற்பாடுகளையும் இந்த சட்டம் மூலம் கொண்டிருக்கின்றது. பயங்கரவாத செயல்கள் அல்லது அது தொடர்பான குற்றங்களை செய்ததாக சந்தேகிக்கப்படும் நபர்களை கண்டறிதல், அடையாளம் காணுதல், பிடித்தல், கைது செய்தல் மற்றும் தடுப்பு காவலில் வைத்தல் ஆகியவற்றுக்கான நடைமுறைகளையும், அத்துடன் அவர்களின் விசாரணை, வழக்கு தொடர்பு மற்றும் தண்டனை ஆகியவற்றை நிர்வகிக்கும் விதிகளையும் இது வகுக்கிறது. பொதுவாக பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்று அழைக்கப்படும் 1979 48 இலக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இரத்து செய்ய முன்மொழிவதே இந்த சட்டமூலத்தின் முக்கிய அம்சமாகும். நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சரால் வெளியிடப்பட்ட உத்தரவிடப்பட்ட இந்த சட்டமூலம் முன்மொழியப்பட்ட சட்டமாக பரிசீலிக்கப்படுவதற்காக இப்போது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. வவுனியா நகர முன்னாள் முதல்வரை பதவி நீக்கி ஆளுநர் வெளியிட்ட வர்த்தமானி மீதான இடைக்கால தடை கட்டளையை வழங்கும் முடிவை வரை வழக்கு முடியும் வரை நீத்து வவுனியா மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றினூடாக வவுனியா மாநகர முதல்வர் காண்டீபனின் பதவியை நீக்கியிருந்தார். அதற்கு எதிராக காண்டீபன் தரப்பினரால் எழுத்தாணை மனு ஒன்று வவுனியா மேல்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தன. அதன்படி மனுதாரரின் கோரிக்கை அடிப்படையில் 3 இடைக்கால நிவாரணங்களை கடந்த ஜூலை மாதம் மேல்நீதிமன்றம் வழங்கியது. அந்த வகையில் முதலாவதாக காண்டீபன் முதல்வர் பதவியில் அல்லது உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்படுவது குறித்து வர்த்தமானி பிரசுரம் நீதிமன்றத்தால் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இரண்டாவதாக அந்த வர்த்தமானியின் அடிப்படை எதிர்மனுதாரர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவும் வழங்கப்பட்டது. மூன்றாவதாக காண்டிபனை பிரதியீடு செய்கின்ற வகையில் இன்னொரு முதல்வரை தெரிவு செய்வதற்கோ நியமிப்பதற்கோ அல்லது உறுப்பினரை தெரிவு செய்வதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்கின்ற இடைக்கால தடை உத்தரவுகள் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தன. அத்துடன் குறித்த விண்ணப்பத்தில் மாநகர முதல்வர் பதவி மீதான இடைக்கால தடை கட்டளை நீடிப்பதற்கு அல்லது அதனை விலக்குவதா என்பது தொடர்பான கடந்த தவணைகளில் நீண்டகால விவாதங்கள் இடம்பெற்றிருந்தன. இருதரப்பு விவாதங்களையும் எழுத்து மூல சமர்ப்பணமாக வழங்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இருதரப்பு சார்பிலும் எழுத்து மூல சமர்ப்பணங்கள் மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அன்று இதன் மீதான கட்டளை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதல்வர் பதவி நீக்கி ஆளுநர் வெளியிட்ட வர்த்தமானி மீதான இடைக்கால தடை கட்டளையின் வழக்கு முடியும் வரை நீடித்து மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுடன் இது தொடர்பான வழக்கு தொடர்ந்து இடம்பெறுகிறது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கு முறையில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நமல் ராஜபக்சவின் வழக்கு விசாரணை இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அவருக்கு தொடர்ந்து எதிர்வரும் 30 தேதி வரை விளக்கு முறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்திருக்கிறது.
1: கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவர் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
2: கடந்த 16 தேதி சந்தேகநபரான பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே சார்பில் முன்வைக்கப்பட்ட பணி கோரிக்கை தொடர்பான உத்தரவை அறிவிப்பதற்காக இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பான உத்தரவை அறிவித்த நீதிவான் இந்த வழக்கு தொடர்பில் சந்தேகநபருக்கு பிணை வழங்குவதற்கான அதிகாரம் தமது நீதிமன்றத்திற்கு உள்ள போதிலும் சந்தேகநபருக்கு எதிராக இதேபோன்றதொரு வழக்கு கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்திலும் விசாரிக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். குறித்த வழக்குக்காக சந்தேகநபர் ஏற்கனவே வழக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போதைய சந்தர்ப்பத்தில் அவருக்கு பிணை வழங்குவது குறித்து பரிசீலிக்க முடியாது என நீதிவான் தனது உத்தரவில் குறிப்பிட்டார். மேற்கோள் ஆரம்பம். இந்த இரண்டு நீதிவான் நீதிமன்றங்களிலும் நடைபெறும் விசாரணைகளை ஒன்றிணைத்து ஒரே வழக்காக முன்னெடுக்க முடியும் என்பது தெளிவாகின்றது. எவ்வாறாயினும் சட்டமா அதிபர் இது தொடர்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளாரா இல்லையா என்பது குறித்து இதுவரை அறிவிக்கப்படாததால் பிணை வழங்குவது தொடர்பில் பரிசீலிக்க முடியாது. எனினும் தேவைப்படும் பட்சத்தில் இந்த வழக்கையும் கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்திற்கு மாற்றி அனுப்ப முடியும். இந்த நீதிமன்றத்திற்கு பிணை வழங்கும் அதிகாரம் இருந்த போதிலும் சந்தேகநபர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய வகையில் கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரும் வழக்கில் வழக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இவ்வாறான பின்னணியில் இந்த வழக்கின் சந்தேகநபருக்கு பிணை வழங்குவதன் மூலம் சிக்கலான நிலைமை ஒன்று ஏற்படக்கூடும். எனவே அடுத்த தவணையில் இந்த விடயங்கள் தொடர்பில் எழுத்து மூலம் நீதிமன்றத்திற்கு விடயங்களை முன்வைக்குமாறு முறைப்பாட்டாளர் தரப்பினருக்கு உத்தரவு

0: தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட சீலரான சுகிஸ்வர பண்டாரவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7 வரை மீண்டும் விளக்கமனையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இன்று புதன்கிழமை அந்த கணபதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து நீதிமன்றால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பகுதியில் சட்டவிரோத ஆக்கிரமிப்பாளர்கள் அகற்றுவதற்கும் பாதிக்கப்பட்ட நிலங்களை மீளமைப்பதற்கும் மட்டக்களப்பு கால்நடை பணியாளர்களுக்கு போதுமான மேய்ச்சல் நிலங்களை நிரந்தரமாக எல்லை நிர்ணயம் செய்து வர்த்தமானியில் அறிவிப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை அரசாங்கம் இப்போது அறிவிக்கும். மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சினையை முன்னிலைப்படுத்தி தமிழ் சிங்கள இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்க ஒரு தரப்பினர் செயற்படுகிறார்கள். பால் பணியாளர்களின் பொறுமைக்கும் எல்லை இருக்கின்றது. ஆகவே இந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் விரைவான தீர்வை உறுதியாக வழங்க வேண்டும் என இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் வலியுறுத்தியிருக்கிறார். இதற்கு பதிலளித்த விவசாயம் மற்றும் கால்நடை நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் லால்காந்த் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் முன்வைத்த விடயங்கள் அனைத்து முன்பே எதனையும் நிராகரிக்கவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் புதன்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது நிலையில் கட்டளை 27-2 கீழ் கேள்விகளுக்கு முன்வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கூறும்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிரான் மற்றும் செங்கலிப்பிரதேச செயலக பிரிவுகளில் இருக்கின்ற மயிலத்தமடு மாதவனை பாரம்பரிய மேய்ச்சல் நிலங்கள் பல நூற்றாண்டுகளுக்காக மட்டக்களப்பு கால்நடை வளர்ப்பாளர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. போராட்டங்கள் வழக்குகள் மற்றும் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உதவிமொழிகளுக்கு மத்தியிலும் ஆக்கிரமிப்பு பயிற்சிகை மற்றும் அழிப்புகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. இதுபோன்ற செயல்பாடுகள் போர்த்தீவு மற்றும் பட்டினப்பள்ளி பகுதியில் உள்ள மேய்ச்சல் நிலங்களை பாதித்திருக்கின்றன. மயிலத்தமடு மாதவனி போர்த்தீவு பெற்று மற்றும் பட்டிப்பளை ஆகிய பகுதிகளில் உள்ள பாரம்பரிய மேய்ச்சல் நிலங்கள் உண்மை பெறப்பளவு மற்றும் சட்டபூர்வ நிலை என்ன, மேய்ச்சல்களுக்காக இவ்வளவு நிலம் எஞ்சியிருக்கின்றது மற்றும் இவ்வளவு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது, இவ்வாறான கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார். இந்த மேய்ச்சல் நிலங்களை பயிற்சிக்கு மேற்கொள்வதற்கோ அல்லது ஆக்கிரமிப்பதற்கோ அனுமதி அளித்தது யார் எனவும் அவர் அதன்போது கேள்வி எழுப்பியிருந்தார். தற்போது நிலத்தை வைத்துள்ளவர்களின் பெயர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற பெறப்பளவு மற்றும் அதற்கு ஆதாரமாக கூறப்படும் உரிமங்கள் அல்லது பிற சட்டபூர்வ அனுமதிகள் குறித்து விவரங்கள் அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமா எனவும் கேள்விகளை எழுப்பியிருந்தார். மேய்ச்சல் நிலங்கள் பயிரிடும் வெளியாட்களுக்கு அரசியல் அல்லது நிதி ஆதரவு கிடைப்பதாக பணியாளர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்களுக்கு நிதியுதவி வழங்குபவர்கள், வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பவர்கள் அல்லது பாதுகாப்பு அளிப்பவர்கள் யார் என்பது குறித்தும் அதில் அரசியல்வாதிகள், பௌத்த துறவிகள் அல்லது அரசு அதிகாரிகள் தொடர்புள்ளதா என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுமா எனவும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பியிருந்தார். மயிலத்தமடு மேய்ச்சல் தரி விவகாரத்தை கொண்டு தமிழ் சிங்கள இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை ஏற்படுத்த ஒரு தரப்பினர் முயற்சிப்பதாகவும் இதன் பின்னணியில் ஒரு குழு செயல்படுவதாகவும் கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் அனுராத சம்பத் உட்பட சில பிக்குகள் இதன் பின்னணியில் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கும் அவர், அந்த பகுதியில் இன முரண்பாடுகள் வருவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றது. பணியாளர்களின் பொறுமைக்கும் எல்லை இருக்கின்றது. ஆகவே இந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் வெளியில் சுதந்திரமாக இருப்பதாகவும் அவர்கள் தொடர்பில் சாட்சியம் அளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் இந்த தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்டு 200 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற அபு தாரக் என்று அழைக்கப்படுகின்ற முகமது அன்பர் முகமது ரிசான் நேற்று திறந்த நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்ட பின்னர் தண்டனையை குறைத்துக் கொள்வதற்காக தனது தற்காப்புரையை முன்வைத்த போதே தவறு செய்தவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார்.
2: கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் நீண்ட காலமாக விசாரணை செய்யப்பட்டு வந்த உயிர்த்து ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் நேற்றிரவு தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட போது 6 பிரதிவாதியான அபு தாரிக் என்றழைக்கப்படும் முகமது அன்வர் முகமது ரிஸ்கான் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு 200 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற காலத்தில் ரிஸ்கான் நீதிமன்றத்தில் எவ்வித வாக்குமூலமும் அளித்திருக்கவில்லை என்பதுடன் அவர் சார்பில் சட்டத்தரணிகள் எவரும் முன்னிலையாகியிருக்கவும் இல்லை. தண்டனையை குறைத்துக் கொள்வதற்கான பிரதிவாதி உரையின் போது மட்டுமே அவர் தனது கருத்துக்களை தெரிவித்தார்.
3: பாதிக்கப்பட்ட தரப்புக்கு எங்கள் குடும்பத்தால் எந்த தவறும் செய்யப்படவில்லை. நாங்கள் தவறு செய்யவில்லை என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு சம்பவம் நடந்துள்ளது, நாங்கள் அதில் அகப்பட்டுக் கொண்டோம். நெருப்பு இல்லாமல் புகை இல்லாது. இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய உண்மையான குற்றவாளிகள் வெளியே சுதந்திரமாக இருக்கின்றார்கள். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய வெளியே இருக்கும் நபர்கள் இந்த பிரச்சனையை தலையில் வைத்துக் கொண்டு எரிவது போல் இருக்கின்றார்கள். நீதியை நிலைநாட்டுவதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் கூட நான் பிறந்த நாட்டிற்காக நீதியை நிலைநாட்டுவேன், நாங்கள் செய்யாத தவறுக்காக ஏன் எங்களை இதுபோன்ற நிலைக்கு ஆளாக்கினீர்கள், தவறு நடந்துள்ளது ஆனால் நாங்கள் அதை செய்யவில்லை, தவறு செய்தவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்க வேண்டும், இது போன்றதொரு வழக்கு விசாரணையை நான் இதற்கு முன் பார்த்தது கூட இல்லை, எனது மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், தாயார் 75 வயது, எனது தங்கை ஓலிவல் முடித்துள்ளார், ஆனால் நான் அதை பற்றி யோசிக்கவில்லை, நான் முழு மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன், இந்த சம்பவம் தொடர்பான சாட்சியங்களை வழங்க நான் தயார், அதாவது நீதி நிலைநாட்டப்படுவதற்காக.
2: நீதிபதிகளான நவரத்ன மாலசிங்க, ராமநாதன் கண்ணன் மற்றும் சுஜீவ நிசங்க ஆகியோர் அங்கம் வகித்த கொழும்பு மேல் நீதிமன்ற மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணை செய்யப்பட்ட இந்த வழக்கில் நீதிபதிகளின் ஏகமனதான தீர்மானத்தின் அடிப்படையில் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. இதற்கமைய 24 பிரதிவாதிகளில் குற்றவாளிகளாக காணப்பட்ட 15 பேருக்கு 200 முதல் 260 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டன. ஏனைய 9 பிரதிவாதிகள் மீதான குற்றச்சாட்டுகளை நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்க அரசு தரப்பு தவறியதால் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர்.
3: இந்த வழக்கின் பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் விதிகளின் கீழ் தாக்குதல் நடத்த சதி செய்தமை, அதற்கு துணை போனமை, தீவிரவாத கருத்துக்களை பரப்பியமை மற்றும் இனங்களுக்கிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தியமை ஆகிய செயல்களை செய்து தண்டனைக்குரிய குற்றங்களை புரிந்ததாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரதிவாதிகள் தாக்குதலுக்கு முன்னர் தீவிரவாத சொற்பொழிவுகளை நடத்தியமை, ஆயுத பயிற்சி முகாம்களை நடத்தியமை, அச்செயல்களை மேற்கொள்வதற்காக பாதுகாப்பு முகாம்களை பராமரித்து வந்தமை ஆகிய விடயங்கள் குறித்து நீதிமன்றம் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது. இந்த சதியில் ஈடுபடும் நபர்கள் ஒரே இடத்தில் வரிசையாக நிற்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு சதியில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆரம்பத்திலோ நடுவிலோ அல்லது இறுதியிலோ இணைய முடியும். அவ்வாறு இணையும் எவரும் சதியின் பங்காளியாவார். அதேபோல் இந்த வழக்கு விசாரணை ஒவ்வொரு பிரதிவாதிகள் சார்பிலும் முன்வைக்கப்பட்ட தற்காப்பு உரைகளை நீதிமன்றம் பரிசீலித்தது. முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம் மற்றும் ஐந்தாம் ஆகிய பிரதிவாதிகளின் தற்காப்பு உரைகளை நீதிமன்றம் நிராகரிக்கின்றது. பிரதிவாதிகள் தம் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தன்மை காரணமாகவே பின்னர் யோசித்து இந்த வாக்குமூலங்களை அளித்துள்ளனர் என்பது நீதிமன்றத்திற்கு தெரிய வருகிறது.
2: மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் 2023 அக்டோபர் 10 தேதி ஆரம்பமான இந்த வழக்கு விசாரணை

0: என்பவற்றை முறைப்பாட்டாளர் தரப்பு சாட்சியங்களாக சமர்ப்பித்தது. இதனைத் தவிர வெடிப்பொருட்கள், வெடிப்பொருட்கள் தயாரிக்க பயன்படும் ரசாயனங்கள், வாள்கள், துப்பாக்கிகள் உட்பட 2076 சார்ந்து பொருட்கள் அரசு தரப்பால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டவை இந்த விசாரணையின் சிறப்பம்சமாகும். முறைப்பாட்டாளர் தரப்பினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பென்டிரைவ் ஒன்றில் இருந்த காணொலிகள் இந்த விசாரணையின் போது நீதிமன்றத்தின் தீவிர கவனத்தை பெற்றன. சஹரான் உட்பட 8 பேர் தோன்றும் அந்த காணொலியில் உள்ள நபர்கள் தெளிவாக அடையாளம் காணப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிய வந்தது. இந்த காணொலிகள் 2019 April 21 அன்று தாக்குதல் நடப்பதற்கு முதல் நாள் பதிவு செய்யப்பட்டவையாகும். நாங்கள் குண்டுகளை ஏற்றுக்கொண்டு சிரித்தபடியே வருகிறோம், நாளை நாங்கள் இதை செய்வோம் என காணொலியில் உள்ளவர்கள் கூறியிருந்தனர். ISIS கொடியுடன் இவர்கள் பையத் செய்தமை தொடர்பாகவும் தகவல்கள் வெளிவந்ததுடன் இந்த காணொலிகள் கல்கிஸ ஸ்பாம் டவர் என்ற இடத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. காணொலிகள் மூலம் சஹரான் உள்ளிட்ட குழுவினரின் தீவிரவாத சிந்தனை உறுதி செய்யப்படுவதாக நீதிமன்றம் தீர்மானித்தது.
1: கணம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கில் நீதிமன்றத்தின் பெரிய திரையில் நாங்கள் காணொலியை பரிசோதித்தோம். அதில் உள்ள தகவல்கள் மட்டுமே இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன என்பதை கண்டறிய போதுமானது. திட்டமிட்ட தாக்குதல் தொடர். இந்த வழக்கு விசாரணையின் போது கடிகார முட்கள் வேகமாக சுற்றக்கூடாதா என்று எனக்கு தோன்றியது. அந்த அளவிற்கு வேதனையான சாட்சி விசாரணை இது. 163 நிமிடத்தில் இருந்த முக்கிய நபரை அனஸ் என்ற சாட்சி அடையாளம் காட்டினார். அவர் சஹரானின் பயிற்சி முகாம்களுக்கு சென்ற ஒரு அவர் 180 பாகை முற்றிலும் மாறுபட்ட நிலைக்கு திரும்பியமை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் அவரிடம் சாட்சியம் விசாரித்தோம். அந்த வகுப்புகளில் வெறுப்பும் குரோதமுமே விதைக்கப்பட்டது என அவர் கூறினார். ஒரு தனிநபர்களின் குழுவால் மற்றவர்களின் மகிழ்ச்சியை பறிக்க முடியுமா?
0: மூவரடங்கிய மேல் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய நௌஃபர் மௌலவி என்று அழைக்கப்படும் முகமது இப்ராஹிம் முகமது நௌஃபர் உட்பட 15 பிரதிவாதிகளுக்கு 200 முதல் 260 ஆண்டுகள் வரை தனித்தனியாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கின் 18 பிரதிவாதியான யாசின் பாபா அப்துல் ரவுப் வழக்கு விசாரணையின் போது சிறைச்சாலையில் உயிரிழந்தார். உத்தரவை வழங்கிய பின்னர் அனைத்து தரப்பினருக்கும் வழக்கு கட்டணங்கள் இன்றி வழக்கின் பிரதிகளை வழங்குமாறும் இந்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய முடியும் என்றும் நீதிபதிகள் குழாம் அறிவித்தது. தண்டனை விதிக்கப்பட்ட 15 பேரும் விடுவிக்கப்பட்ட 9 பேரும் இன்று அதிகாலை 2 அளவில் சிறைச்சாலை அதிகாரிகளின் பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் நீதிமன்றத்தில் இருந்து மீண்டும் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விடுவிக்கப்பட்ட நபர்களை விடுவிப்பது குறித்து அவர்களின் ஏனைய வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட உள்ளது.
2: Unjustice of the Sri Lankan.
3: இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முக்கியமான சூத்திரதாரிகள் இன்னும் திரைமறைவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களைத்தான் நாம் வில்லுகள் என்று சொல்லுகின்றேன். அம்புகள் தண்டிக்கப்படுகின்ற போது முக்கியமான வில்லுகளும் தண்டிக்கப்பட வேண்டும், வில்லர்களும் தண்டிக்கப்பட வேண்டும்.
4: பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறீநேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் தெரிவித்த கருத்துக்கள் இவை.
3: இப்போது முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரி ஒரு வில்லர் என்ற அடிப்படையில் இருக்கின்றார். அதே போன்று அவருக்கு பின்னால் நின்று இயக்கியவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன்னிலை நிறுத்தப்படுகின்ற போதுதான் இந்த நாட்டில் சட்ட வாட்சி இருக்கின்றது,
5: ஜனநாயகம்
3: தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பது நிரூபிக்கப்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே இதனை தொடர்ந்து முக்கியமான சூத்திரதாரிகள் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் கொடுக்க வேண்டும்.
6: அதாவது உயிர்த்த ஞாயிறு தீர்ப்பு கூட இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் ஒரு
4: ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் இவை.
6: அரசாங்கத்துக்கு பிளஸ் பாயிண்ட் என்ன?
4: தொடரும் இலங்கை செய்திகளில், இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பான வரைவு அறிக்கை இந்திய நாடாளுமன்றத்தில் வெளிவிவரங்களுக்கான நிலைக்குழு ஏற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் அண்மையில் இந்த குழு இந்தியா இலங்கை உறவுகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள்

0: அமைப்பிலான அறிக்கை குறித்து விரிவாக கலந்துரையாடிய பின்னர் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் பின்னர் ஊடகங்கள் கருத்து வெளியிட்ட சசி தரூர், அறிக்கை தொடர்பான கலந்துரையாடல் 2 மணி நேரத்துக்கு மேலாக இடம்பெற்றதாக குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை இந்திய உறவுகள் தொடர்பில் இந்த அறிக்கை விரிவான மதிப்பீட்டை வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கும் அவர், இலங்கை இந்தியா உறவுகள் குறித்த அறிக்கை மேலதிகமாக உலகளாவிய தொழில்நுட்ப ராஜதந்திரம், டிஜிட்டல் நிர்வாகம், செயற்கைக்கோள் மற்றும் விண்வெளி ராஜதந்திரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகள் தொடர்பான 3 அறிக்கைகள் இதன்போது பரிசீலிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு தேவையான மருத்துவ சான்றிதழ்களை வழங்குவதற்கான புதிய டிஜிட்டல் முறை ஒன்று நாளை முதல் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் கிளிஃபோர்ட் பெரேரோ தெரிவித்திருக்கிறார். புதிய முறையின் கீழ் விண்ணப்பதாரர்கள் இந்த ஒரு தொலைபேசி வழி அமைப்பின் மூலமாகவும் தங்களது மருத்துவ பரிசோதனைகளுக்கான நேர ஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த நேர ஒதுக்கீடு சேவை முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதோடு திகதி மற்றும் நேரத்தை ஒதுக்குவதற்கான விண்ணப்பதாரர்கள் இந்த ஒரு மேலதிக கட்டணத்தையும் செலுத்த வேண்டியது இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாரதி அனுமதி பத்திர விண்ணப்பதாரர்கள் மருத்துவ சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளும் நடைமுறையை இலகுப்படுத்தவும் நேர ஒதுக்கீடுகளை மிகவும் இலகுவாக செய்து கொள்ளவும் இந்த நடவடிக்கை வழிவகுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவின் புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் 3 நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாண மாவட்ட நீதிபதியாக பணியாற்றும் நீதி சேவையின் விசேட தர அதிகாரியான பெருமாள் சிவகுமார், நீதி சேவை ஆணைக்குழுவின் சிறிய உதவி செயலாளர் மற்றும் நீதி சேவையின் விசேட தர அதிகாரி ஆனந்தி கனகரத்தினம் மற்றும் கொழும்பு மாவட்ட நீதிபதி மற்றும் நீதி சேவையின் விசேட தர அதிகாரி ஞானேச லலித் கண்ணங்கர் ஆகியோர் புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான நியமன கடிதங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவினால் இன்று முன்பகல் உத்தியபூர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமாரவும் உடனிருந்திருக்கிறார். நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் சாதகமான கருத்துக்களை தெரிவித்திருக்கும் நிலையில் இத்தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ன தெரிவிக்கின்றார்? இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் இன்று பாராளுமன்ற அவையில் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தொடர்கின்றன.
1: ஸ்டாண்டர்ட் அண்ட் பூரை பார்க்குமாறும் மோடிஸ் நிறுவனத்தை பார்க்குமாறும் தரப்படுத்தலை பார்க்குமாறும் கூறுகின்றீர்கள். சுரந்தர நிலையில் இருப்பதாக கூறுகின்றீர்கள். நான் உங்களுக்கு சவால் விடுக்கின்றேன். ஃபிட்ச் ரேட்டிங் எவ்வாறு இருக்கிறது என நாட்டில் உள்ள 21 லட்சம் விவசாயிகளிடம் விரவுங்கள். ஃபிட்ச் ரேட்டிங், ஸ்டாண்டர்ட் அண்ட் பூர், மோடிஸ் ரேட்டிங் எவ்வாறு இருக்கிறது என முச்சக்கர வண்டி சாரதிகளிடம் வினவுங்கள். சுய தொழிலில் ஈடுபடுவோரிடமும் வினவுங்கள். தொழில் முனைவோரிடமும் முயற்சி ஆண்மையாளர்களிடம் வினவுங்கள். கைத்தொழிலில் ஈடுபடுவோர் தொழிற்சாலைகளை இன்று மூடி வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். தொழிற்பேட்டைகள் மூடப்பட்டுள்ளன. எதிர்கட்சித் தலைவரே, ஃபிட்ச் ரேட்டிங்ஸ், ஸ்டாண்டர்ட் அண்ட் பூர், மோடிஸ் ஆகிய நிறுவனங்கள் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிக முக்கிய நம்பகரமான கடன் தரப்படுத்தல் நிறுவனங்களாக திகழ்கின்றன. ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார ஸ்திரத்தன்மை, வெளிநாட்டு நாணய கொள்கை, அரச கடனின் அளவு, பணவீக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி வேகம் மற்றும் சென்மதி நிலுவை தொடர்பில் ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனம் அறிவியல் ரீதியான பகுப்பாய்வு செய்து தரவுகளை வழங்குகின்றது. ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி, அந்நிய செலாவணி, அரச கடன் மட்டம், பணவீக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி வீதம் உள்ளிட்ட துறைகள் தொடர்பான தகவல்களை ஸ்டாண்டர்ட் அண்ட் பூர் நிறுவனம் வழங்குகின்றது. பொருளாதார ஸ்திரத்தன்மை, பொருளாதாரத்தின் அளவு, வளர்ச்சி திறன், ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வருமான மூலங்களின் பன்முகத்தன்மை ஆகிய பகுப்பாய்வு தகவல்களை மூடிஸ் நிறுவனம் வழங்குகின்றது. ஒரு நாட்டின் பொருளாதாரம் தொடர்பான தரவுகளை இந்த சுட்டிக்காட்டிகளிலிருந்தே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தரவுகளை பார்த்தே சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் உலகின் ஏனைய நாடுகள் எமது நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் கருத்தை பெற்றுக் கொள்ளுகின்றன. அதுவே முக்கியமான விடயம். வங்குரோத்த நிலையிலிருந்து விடுபட்டு எமது பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவதை இந்த நிறுவனங்களின் தரப்படுத்தலை பார்க்கும் போது தெளிவாக புரிந்து கொள்ளும். எதிர்க்கட்சித் தலைவரும் கடந்த காலங்களில் அமைச்சராக செயற்பட்ட அரசாங்கங்கள் எடுத்த பிழையான தீர்மானங்களினால் எமது நாடு கடன் மீள் செலுத்தலை தற்காலிகமாக நிறுத்தியதுடன் கடன் மறுசீரமைப்புக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது. தற்போது நாம் படிப்படியாக வளர்ச்சியை நோக்கி நகர்கின்றோம். தரப்படுத்தல்களில் முன்னேறி செல்வதே எமது நாட்டுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமானது. அதனை எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு பார்ப்பது தொடர்பில் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நினைவிருக்கிறதா, அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்பில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்.
2: நான் எதிர்க்கட்சித் தலைவருடன் சில பிரச்சனைகள் தொடர்பிலன்மையில் கலந்துரையாடினேன். அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கான போதுமான காரணங்கள் அவரிடம் இருந்த போதிலும் அவர் அது தொடர்பில் ஏன் கவனம் செலுத்தவில்லை என்பது எனக்கு புரியவில்லை.
3: மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது
0: தொடரும். இலங்கை செய்திகளில், பாதுகாப்பு பணியாள் தொகுதியாளர் தலைமை அதிகாரி சட்டமூலத்துக்கு சபாநாயகர் ஜகத் விக்ரமதின தனது கையொப்பத்தை சான்றுபடுத்தியிருக்கிறார். இலங்கையின் நீதித்துறை சுயாதீனத்தை பாதுகாக்கவும் தற்போதைய அரசாங்கத்தின் வாக்குறுதி முறைகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை வியாழக்கிழமை இடம்பெற இருக்கின்ற பாரிய போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசூரி ஜெயசேகர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். கடந்த காலங்களில் பாராளுமன்றத்துக்கு வன்முறையை தூண்டியவர்கள் இன்று பாராளுமன்றத்துக்குள் இருந்து கொண்டே நாட்டின் உயர்நீதித்துறை சுயாதீனத்தை தகர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அரசாங்கம் நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுத்து நீதித்துறை செயல்பாடுகளில் நேரடியாக தலையிடுவதாகவும் ஜனாதிபதியும் அரசாங்கமும் மக்களுக்கு அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவும் எரிபொருள் விலையை குறைப்பதற்காக கூறிவிட்டு ஜூன் மாதத்தின் பின்னர் முழுமையான எரிபொருள் விநியோகமின்றி மக்கள் நெருக்கடிக்கு உள்ளாகியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மின்சார கட்டண குறைப்பு, எரிபொருள் வரி நீக்கம், 50 பல்கலைக்கழகங்கள் மற்றும் 480 உற்பத்தி மையங்கள் உருவாக்குதல் என்று அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் வரும் பொய்ப்பிரச்சாரங்களாகவே எஞ்சியிருக்கிறது. நாட்டின் சுதந்திரத்தையும் நீதித்துறை சுயாதீனத்தையும் பாதுகாக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் அனைத்து அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகள் ஒன்று திரண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கும் அவர், நீதிமன்ற சுயாதீனத்தை சீர்குலைக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கையை கண்டித்து நாளை வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு போல்ஜுவ சந்தியில் இடம்பெற இருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி இன்று ஊடக சந்திப்பு ஒன்றையும் நிகழ்த்தியிருக்கிறது.
4: இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக நீதிமன்றத்தின் கருத்து, நீதிமன்றத்தின் தீர்மானம் சபாநாயகருக்கு கிடைத்துள்ளது. சபாநாயகருக்கு அந்த தீர்மானம் வழங்கப்பட்ட பின்னர்
0: இணை ஏற்பாட்டாளர் ஒன்றிய எதிர்கட்சியின் நிருக்ஷ குமார் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் இவை.
4: தற்போது வங்குரோத்து நிலையில் உள்ள ஒன்றிணைந்த எதிர்கட்சி என்று கூறிக்கொள்ளும் குழுவினர் நேற்று நள்ளிரவில் தீப்பந்தங்களை ஏந்திக் கொண்டு வெளியே வந்து தீப்பந்த போராட்டம் நடத்துவதை நாம் பார்த்தோம். அந்த தீப்பந்த போராட்டம் நடத்துபவர்களிடம் நாம் கேட்பது என்னவென்றால், இந்த நாட்டின் அடிப்படை சட்டம் உங்களுக்கு தெரியாதா? உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு இது. அந்த தீர்ப்பை விமர்சித்து நீதிமன்ற கட்டமைப்பை அவமதித்து அந்த தீர்ப்பை பொருட்படுத்தாமல் வெளியே வந்து அதற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கின்றீர்கள். சஜித் பிரேமதாசவும் நாளை பாராளுமன்றத்திற்கு அருகில் வரவுள்ளதாக கூறப்படுகின்றது. பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு நீங்கள் வேலியமைக்கப் போகிறீர்களா என நாம் கேட்கின்றோம். அவர்கள் செய்ய முயற்சிப்பதும் நீதித்துறையை இலக்காக கொண்ட ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையே. நீதிபதிகளை இலக்காக கொண்டது, இந்த தீர்ப்பை இலக்காக கொண்டது. உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தால், அந்த தீர்ப்பை சபாநாயகருக்கு வழங்கியிருந்தால் அந்த தீர்ப்புக்கு தலை வணங்க வேண்டாமா? இப்போது இந்த நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக கூறிக்கொள்ளும் குழுவினர் தானே நீங்கள்? அப்படியானால் இந்த சட்டத்திற்கு தலை வணங்குவதும் வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்புக்கு மதிப்பளிப்பதும் உங்களிடம் இல்லையா? சஜித் பிரேமதாச தலைமையிலான குழுவினர் அந்த நீதிமன்ற தீர்மானத்திற்கு எதிராக நாளை ஆர்ப்பாட்டம் நடத்த வீதியில் இறங்கினால், இதனை விமர்சித்தால், நாங்கள் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக நீதித்துறை, உயர்நீதிமன்றம், இந்த நாட்டின் அரசியலமைப்பு, சட்ட கட்டமைப்பு, நீதித்துறை ஆகியவற்றை பாதுகாப்பதற்காக இந்த இரண்டு நடவடிக்கைகளுக்கும் எதிராக சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை நாளை முன்னெடுப்போம்.
0: தொடர்ந்து 2019 நடத்தப்பட்ட உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட 15 பேருக்கும் கொழும்பு சிறப்பு மேல் நீதிமன்றம் தனித்தனியாக தண்டனைகளை வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 40 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள நிலம் மற்றும் சொத்துக்களை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு 14 நாட்களுக்கு முடக்கியிருக்கிறது. அனுராதபுரம் படவி பரகபுர பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய நபர் மற்றும் அவரது 45 வயதுடைய மனைவியாக்கிற்கு சொந்தமான சொத்துக்களை இவ்வாறு முடக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் காத்தாங்குடி நகரசபையால் வருமான வரி அறுவடை செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இரு தரப்பினருக்கிடையே நேற்று ஏற்பட்ட முருகல் நிலையானது காத்தாங்குடி போலீசார் தலையிட்டால் முடிவுக்கு வந்திருக்கிறது. மட்டக்களப்பு மாநகர சபை காத்தாங்குடி நகரசபை எல்லைப்பகுதியாகவும் மாநகர சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாகவும் காணப்படும் மஞ்சத்தொடுவாய் 16 வட்டாரத்தில் உள்ள பள்ளிவாயல் ஒன்றில் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாநகர சபை ஊழியர்கள் வருமான வரியை பெற்றுக் கொள்வதற்கு நடமாடும் சேவை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதன்போது மாநகர சபை ஊழியர்கள் மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் காத்தாங்குடி நகரசபை சபை வருமான வரி அறவிடுவதை கடுமையாக எதிர்த்த நிலையில் அங்கு வந்த மட்டக்களப்பு மாநகர சபையின் குறித்த வட்டார உறுப்பினர்கள் வருகை தந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த செயல்பாடுகள் கடந்த 4 வருடமாக காத்தான்குடி நகர சபையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போதிலும் அதற்கு எதிரான செயல்பாடுகள் முன்னெடுக்காத காரணத்தினால் இவ்வாறான செயல்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக குறித்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமது நகரசபை தவிசாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் தமக்கு வழங்கிய பணிப்புரைகளில் தாங்கள் முன்னெடுப்பதாக இங்கு வருகை தந்து வருமான வரி அறுவடை செய்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கும் நிலையில் அந்த பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்படவே காத்தான்குடி போலீசாருக்கு தொடர்பில் மட்டக்களப்பு மாநகர சபையால் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டது. இதன்போது அங்கு வந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தார்கள். இதன்போது இருதரப்பினரையும் வருமான வரி அறுவடை செய்வதை நிறுத்தி நிர்வாக ரீதியான தீர்மானம் ஒன்றை எடுத்த பின்னர் அறுவட்டை முன்னெடுக்குமாறு காத்தான்குடி போலீஸ் நிலையத்திற்கு இருதரப்பினரையும் வருகை தருமாறு போலீஸ் தெரிவித்ததைத் தொடர்ந்து இருதரப்பினர் தமது செயல்பாடுகளை நிறுத்தி அங்கிருந்து சென்றிருக்கிறார்கள். இந்து சமய குருமார் மற்றும் இந்து சமய அமைப்புகளின் பிரதிநிதிகள் இன்று அகில இலங்கை ஜம் இமாத்துல் உலாமாவின் முக்கிய அதிகாரிகளை முக்கிய உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள்.
3: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனோஜனை தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்கான கோரிக்கையை முன்வைத்து இதன்போது இந்து சமய பிரதிநிதிகள் ஜமியத்துல் உலமாவிடம் வேண்டுகோள் விடுத்தனர்.
5: இந்து சமய குருமார் இந்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையின் முக்கியஸ்தர்களை இன்று காலை சந்தித்தனர். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனோஜனுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுக்க அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா தலையீடு செய்ய வேண்டுமென இந்து சமய குருமார் மற்றும் இந்து மத அமைப்புகளின் பிரதிநிதிகள் இதன்போது கோரிக்கை விடுத்ததுடன் அது தொடர்பான மகஜரொன்றையும் கையளித்தனர்.
6: உலமா சபையானது அனோஜனுடைய இந்த பதிவுக்கு முதல்ல மன்னிப்பை வழங்க வேண்டும். அதன் பிற்பாடு இந்த சூழ்நிலையை சவுதி அரசாங்கத்திற்கும் இயன்றளவான வகையிலே தெரிவிக்க வேண்டும். அதனூடாக அனோஜன் மீண்டும் இலங்கை திரும்புவதற்கு அவனுடைய தண்டனை காலம் சற்று குறைவடைவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என அன்பாக கேட்டு நிற்கின்றோம்.
7: நாங்கள் இலங்கையர்களாக இஸ்லாமியர்களாக இல்லாமல் இந்துக்களாக இல்லாமல் பௌத்தர்களாக இல்லாமல் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் முழு இலங்கையர்களாக இருந்து அவருக்காக குரல் கொடுத்து அவரின் அந்த விடுதலைக்கு அல்லது அவருடைய தண்டனை குறைப்புக்கு நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கோம்.
8: பிள்ளை செய்த பிழை பிழைதான், ஆனால் அது இந்த சந்திப்பு இனிமேல் இது எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இலங்கையர்களாக ஒரே சகோதரர்களாக வாழ்வதற்கு இது ஒரு மிகவும் இந்த சந்திப்பு மிகவும் நன்றதாக இருக்கின்றது.
9: முடிந்த அளவு உலமா சபை பெரியவர்கள் சவுதி அரேபிய அரசாங்கத்தோடு இணைந்து அல்லது அவர்களோடு தொடர்பு கொண்டு அந்த இளைஞனுக்கு மன்னிப்பு வாங்கி கொடுக்க முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். உலமா சபையைச் சார்ந்த பெரியவர்களும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றார்கள். அவர்களும் அந்த இளைஞனுக்கான தங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்தார்கள். அவர்களும் அதை கருணையோடு பரிசீலித்தார்கள். நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம்.
5: இதேபோல இந்த சந்திப்பில் பல்லின சமூகங்கள் வாழும் நாட்டில் சகவாழ்வு இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு நல்லிணக்கம் கட்டாயம் ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பில் வலியுறுத்தப்பட்டதாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா விடுத்துள்ள அறிக்கைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் குணசிங்கம் சூடனுக்கு எதிரான சமூக வலைதளங்களில் கிஜா பிரச்சினை தொடர்பான பதிவிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஐரா அர்ச்சுனா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஹரேஸ் உட்பட 6 பேருக்கு யூடியூப் முகநூல் தளங்களுக்கு எதிராக மட்டக்களப்பு நீதிபார் நீதிமன்றத்தில் நேற்று நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் தொடர்பட்ட வழக்கின் நிபந்தனைக்குட்பட்ட கட்டளையை பெறுவதா இல்லையா என்ற தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காக எதிரும் 28ஆம் தேதிக்கு நீதவான் வழக்கை திகதியிட்டிருக்கிறார். கடந்த மாதம் கல்முனை வடக்கு சுகாதார வைத்தியசாலை சுகாதார பணியாளர் உதவியாளர் நியமிக்கப்பட்டவர்கள் கிஜா உடை அணிவது தொடர்பான சர்ச்சை ஏற்பட்டது. இதன்போது வைத்திய பணிப்பாளர் வைத்தியர் சூனன் எதிராக முகநூல் ஊடாக தடை செய்யப்பட்ட கூட்டுகள் தொடர்பாக பதிவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வைத்தியர் சூனன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீத் முகமது முகமது ஹாரிஸ் மற்றும் மௌலவி முகமது மிஃபால் உமர் லெப்பை மஃப்ரூப் மற்றும் அகமது லெப்பை முகமது முத்தார் முகமது இப்ராஹிம் மற்றும் யூடியூப் முகநூல் தளங்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இதுகுறித்த வழக்கு நேற்று மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தின் அண்ணாதுரை தரசினி திறந்த நீதிமன்ற விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே வழக்காளி சார்பாக சிரேச சட்டத்தரணி லக்ஸான் டயஸ் மற்றும் கனகலிங்கம் கிசுபோன் ஆகியோர் சமர்ப்பணத்தை முன்வைத்தார்கள். இதன்போது குறித்த வழக்கு நிபந்தனைக்குட்பட்ட கட்டளை பெறுவதா இல்லையா தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. டெலிகிர பரிமாற்றங்கள் மூலம் வெளிநாட்டு கணக்குகளுக்கு 24.8 பில்லியன் ரூபாய்க்கு இணையான வெளிநாட்டு நாணயத்தை மாற்றியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக கொட்டிக்காவத்தை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை நீதிக்குற்ற புலனாய்வு பிரிவு கைது செய்திருக்கிறது. இந்த நிதி பரிவர்த்தனைகள் 2024 டிசம்பர் முதல் 2025 நவம்பர் வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இலங்கைக்கு பொருட்கள் எதையும் இறக்குமதி செய்யாமலே குறித்த திகதிகள் வெளிநாட்டு கணக்குகளுக்கு மாற்றப்பட்டதாக புலனாய்வாளர்கள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். தனியார் கூரியர் சபை மூலமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் 3.599 கிலோ கூசுக்கு வகை கஞ்சா மற்றும் 2.480 கிலோ ஹரி ஹெசிஸ் அடங்கிய போதைப் பொருட்கள் கையிருப்பு கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட சந்தேக நபர் அளித்த தகவலின் அடிப்படையில் இந்த போதைப் பொருள் தொகை மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பின்னர் சந்தேக நபர் ஒருவர் செப்டம்பர் 19ஆம் தேதி என்று மேல்நீதிமன்ற மாகாண வடக்கு குற்றப் புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்காக மேலதிக விசாரணைகளாக அவர் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். சந்தேகநபர் அளித்த தகவலின் அடிப்படையில் விசாரணை அதிகாரிகள் சுங்கத்துறை அதிகாரிகள் உதவியுடன் சுங்கத்துறை வசம் இருந்து அந்த பொருட்கள் மீட்டிருப்பதாக நேற்று காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது. அக்கறைப்பட்டு கல்முனை பிரதான வீதியின் நிந்தாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாட்டுப்பள்ளை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிரும் 24 வயதுடைய மாணவி உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். நிந்தாவூர் 9ஆம் பிரிவு மையவாடி வீதியைச் சேர்ந்த திருமணமான மாணவி விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். தனது சந்தையுடன் மோட்டார்ந்துருளில் சென்று கொண்டிருந்த பல்கலைக்கழக மாணவி இறுதியாண்டுக்காக பாட சமர்ப்பினை நிறைவு செய்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது. மோட்டார் சைக்கிளின் பின் ஆசனத்தில் அமர்ந்திருந்த மாணவியின் ஆடை வாகனத்தின் பின் சக்கரத்தில் எதிர்பாராத விதமாக சிக்கொண்டதால் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக ஆரம்பட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த மாணவி உடனடியாக கல்முனை அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். குறித்த மாணவிக்கு திருமணமாகி 2 ஆண்டுகளாவதோடு அவரது கணவர் வெளிநாடொன்றில் பணிபுரிந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த சம்பவம் தொடர்பாக நிந்தவூர் போலீசார் முதற்கட்ட விசாரணைகள் நடத்தியதுடன் சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்றம் நூர்தீன் சஹ்ரான் உத்தரவு கமிய திடீர் மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் ஜவாஹிர் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று மரண விசாரணைகளையும் நடத்தியிருக்கிறார். நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளுக்கு 4570 ஸ்மார்ட் பலகைகள் இறக்குமதி செய்து விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிடுகிறார். வியட்நாமின் கோசிமின் நகரத்தில் இருந்து இலங்கை தலைவர் கொழும்புவை நோக்கி பயணித்த வியட் ஜெட் ஏர்லைன்ஸ் வானூர்தி நடுவாளில் ஏற்பட்ட இயந்திர பிரச்சினை காரணமாக சென்னை சர்வதேச வானூர்தி நிலையத்தில் நேற்று இரவு அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. வியட் ஜெட் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த ஏர்பஸ் V320 ரக வானூர்திகளில் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் உட்பட 343 பேர் பயணித்திருக்கிறார்கள். நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது வானூர்தியில் ஒரு இயந்திரத்தில் தொழில்நுட்ப பிரச்சினை ஏற்பட்டு செயல்படாமல் போயிருப்பது கண்டறியப்பட்டது. இதை நடத்த உடனடியாக வானூர்தியை சென்னை திருப்பிவிட கட்டுப்பாட்டு அறை அனுமதி அளித்தது. வானூர்தி தயாரிங்குவதற்கு சென்னை வானூர்தி நிலையத்தில் இரவு 9:55 முழு அவசர நிலை அறிவிக்கப்பட்டு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் அவசர சேவை நோயாளர் காவு வண்டிகள் தயாராக வைக்கப்பட்டன. எனினும் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்க இரவு 10:27 சென்னை வானூர்தி நிலையத்தில் குறித்த வானூர்தி பாதுகாப்பாக தரையிறங்கியிருக்கிறது. இதனது வானூர்தியிலிருந்து 143 பயணிகளும் எந்தவித பாதிப்பும் இன்றி பத்திரமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலின் கட்டுமானத்துறை வேலைவாய்ப்புக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற 133 இலங்கை தொழிலாளர்கள் இன்று நாட்டிலிருந்து புறப்பட இருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலின் கட்டுமான மற்றும் உட்கட்டமைப்பு துறைகளில் வேலைவாய்ப்புக்காக தெரிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வும் விமான பயணச்சீட்டுகள் வழங்கும் நிகழ்வும் கடந்த 14ஆம் தேதி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக தலைவர் கோசல் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இஸ்ரேலில் கட்டுமானத்துறையில் வேலைவாய்ப்புக்கு தெரிவு செய்யப்பட்ட 133 தொழிலாளர்களும் உட்கட்டமைப்பு துறையில் வேலைவாய்ப்புக்காக தெரிவு செய்யப்பட்ட 17 தொழிலாளர்களும் விமான பயிற்சீட்டுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. சர்வதேச கரையோர தூய்மைப்படுத்தல் தினம் மற்றும் தேசிய சமுத்திர வளங்கள் பாதுகாப்பு வாரம் 2026 முன்னிட்டு அக்கறைப்பற்ற சின்ன முகத்துவாரம் கடற்கரையோர பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை விசேட கடற்கரை தூய்மைப்படுத்தல் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் குறிப்பாக எந்த ஒரு முறையான கண்காணிப்பு இன்றி குழாய் கிணறுகள் அமைக்கப்படுவதை அதன் மூலம் குடாநாட்டின் நிலத்தடி நீர்வளத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு குழாய் கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கையை முறையாக ஒழுங்குமுறையின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வடக்கு மாகாண ஆளுநர் நவீன் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்ற ஆரம்பகட்ட கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மாநிலத்தில் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் குழாய் கிணறுகள் அமைப்பதை ஒழுங்குமுறைப்படுத்துவது தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. குடாநாட்டின் கண்காணிப்புக்கு உட்படாத வகையில் குழாய் கிணறுகள் அமைக்கப்படுவதால் நிலத்தடி நீர்வளத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் இதனை முறையாக கட்டுப்படுத்துவதற்கான நடைமுறைகள் தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. உலகளாவிய சுற்றுலா தினத்தை முன்னிட்டு இதுவரை 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மன்னார் கீரி கடற்கரையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் நிகழ்வுக்கான முன்னாயத்த பணிகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் ஏற்பாடுகள் மற்றும் செயல்பாடுகளை நேர்வழியில் பார்வையிடும் வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர், சுற்றுலா வடக்கமைப்பின் அதிகாரிகள் மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி சபை உறுப்பினர்கள் கீரி கடற்கரைக்கு நேரில் சென்று நேரில் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது உலக சுற்றுலா தின நிகழ்வு நடைபெறும் உள்ள கீரி கடற்கரை பகுதியை நேரில் பார்வையிட்ட அதிகாரிகள் நிகழ்வின் ஏற்பாடுகள், பாதுகாப்பு உட்கட மற்றும் ஏனைய செயல்பாடுகள் தொடர்பில் ஆய்வுகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழில் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கை இலங்கை செய்திகளை கேட்டீர்கள். தொடர இருக்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்
10: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
11: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
10: விடாதீங்க போங்க போங்க.
12: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
13: 11 à 13 rue Gaille 75 000 dit Paris
12: VT Superstore Gala Gonesse Sasselil
13: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
12: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
14: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
0: தொடர்ந்து இந்திய செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உலக தலைவர்களின் கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் G20 தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் டிசம்பர் மாதம் அமெரிக்கா செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி புளோரிடாவுக்கு சென்றால் டிசம்பர் 14 மற்றும் 15 தேதிகளில் டிரம்ப் நேஷனல் ராயல் மியாமி ரிசார்ட்டில் நடைபெற இருக்கின்ற G20 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக டிரம்புடன் இருதரப்பு சந்திப்பு ஒன்றையும் நடத்துவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் பொருளாதாரம் இந்தியாவை நம்பியிருப்பதாக உக்ரைன் அதிபர் லெவென்சி தெரிவித்திருக்கின்றார். வால்ரஜ் ஸ்ட்ரீட் ஜர்னலுக்கு உக்ரைன் அதிபர் லெவென்சி அளித்த பேட்டியில் ரஷ்யாவின் பொருளாதாரம் இந்தியாவை நம்பியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ரஷ்யா தனது பொருளாதாரத்தை இந்தியாவை நம்பியும் ஒரு சில சமயங்களில் துருக்கி மற்றும் சீனா ஆகிய நாடுகளை சார்ந்தே அமைந்திருப்பது எனவும், எனவே இந்த நாடுகள் ரஷ்யாவுடனான எரிசக்தி வர்த்தகத்தை நிறுத்தினால் ரஷ்யாவுக்கு போரை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்யாவால் இனி உக்ரைன் போரை தொடர முடியாத நிலையை இந்தியா, சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் உடனடி உறுதி செய்ய முடியும். ரஷ்யா உக்ரைன் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றும் இதற்கு அதிபர் டிரம்ப் எங்களுக்கு உதவுவார் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கர்நாடக மாநிலம் உடுப்பியைச் சேர்ந்த அஸ்வின் என்பவர் சார்ஜாவில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரது உடல் 9 துண்டுகளாக வெட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அவரது மனைவி மற்றும் மகனை காணவில்லை என்று உறவினர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். அக்கியரபு அமீரகத்தில் உள்ள சார்ஜாவில் ஆல்பின் பணியாற்றி வந்ததாகவும் ஜூலை 20ஆம் தேதி முதல் அவர் உறவினர்களை தொடர்பு கொள்ளவில்லை எனவும் சகோதரர் குறிப்பிடுகிறார். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பங்குக்கு இருக்கின்ற தாய் மாமன் தங்கமோதிர திட்ட தொடக்க விழா மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நடைபெற இருப்பதாக அதிகார வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஆனால் இந்த நிகழ்ச்சியால் பொதுமக்களுக்கான மருத்துவ சேவை பாதிக்கும் எனவும் சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் இன்று காஞ்சிபுரம் சென்றிருக்கிறார். அவரது வருகையொட்டி காஞ்சிபுரத்தின் மாவட்ட எஸ்பி எஸ் அரவிந்த் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் விளையாட்டுப் பிள்ளைகளால் நடத்தப்பட்டு வரும் தாவைக்க கூட்டணி ஆட்சியில் கடந்த இரண்டு நாட்கள் பெய்த மழையில் 500,000 நெல் மூட்டைகள் நினைந்து கடுமையாக சேதமடைந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். கேரளத்தில் சிஎம்ஆர் ஊழல் வழக்கில் முன்னாள் முதல்வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான பினராயி விஜயன், அவரது மகள் வீணா, மருமகன் முகமது ரியாஸ் உள்ளிட்டோருக்கு எதிராக காவல்துறை விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தகவலை கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் பீகார் தொழிலாளர்கள் குறித்து விரைவில் கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக அந்த மாநிலத்தின் தொழிலாளர் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர் நல கூட்டுதல் செயலாளர் கே செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் பாட்னாவில் செய்தியாளர்களுக்கு நேற்று அளித்த பேட்டியில், பீகாரில் இருந்து வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் 3 கோடி பேர் தொழிலாளர்களாக வேலை செய்வதாகவும், நாடு முழுவதும் தமிழக மகாராஷ்டிரம் கர்நாடகம் குஜராத் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் பீகார் தொழிலாளர்கள் வேலை செய்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஹரியானாவில் நெல் கொள்முதலை உடனடியாக தொடங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடும் விவசாயிகளை போலீசார் தடியடி நடத்தியும் கனிப்புகை குண்டுகளை வீசியும் கலைத்திருக்கிறார்கள். வங்கி ஊழியர்கள் சார்பில் செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நாடு தழுவிய வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில், வங்கிகளின் முக்கிய அலுவலகங்கள், ஏடிஎம் மையங்கள் ஆகியவற்றுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அறிவித்திருக்கிறது. புற்றுநோய் சிகிச்சைக்கான அத்தியாவசிய மருந்துகளில் பன்மடங்கு அதிக விலைக்கு விற்கப்படுவதாக குறித்து கடும் அதிருப்தி வெளியிட்டிருக்கின்ற உச்சநீதிமன்றம், இது நோயாளிகளுக்கு எதிராக பகல் கொள்ளை என்று குறிப்பிட்டிருக்கிறது. இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் வேடிக்கை பார்ப்பது வியப்பளிப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மலேசியாவுக்கு 30 நாள் இலவச விசாவில் வேலை தேடி செல்லும் இந்தியர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள இந்திய துணை தூதரகம் இதுகுறித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. சுற்றுலா விசாவில் மலேசியா சென்று அங்கு வேலை செய்யும் இந்தியர்களுக்கு எதிராக அது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெற்று தருதல் உள்ளிட்ட செயல்களுக்கு 100 கோடி ரூபாய் வாங்கி மோசடி செய்த புகார் தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் மகேஷ் உறவினரான வாலாடி கார்த்திகிடம் 7 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடைபெற்றிருக்கிறது. தாய்லாந்து நாட்டின் பாங்காக்கில் இருந்து கடத்தி வரப்பட்ட 31 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்ரக கஞ்சா பெங்களூர் விமான நிலையத்தில் சிக்கியிருக்கிறது. பெங்களூர் நிலையத்தில் கடந்த 18ஆம் தேதி சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். இதன்போது தென்கிழக்கு ஆசிய நாடான தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து கடத்தி வரப்பட்ட 1.39 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 கிலோ 97 கிராம் உயர்ரக கஞ்சா சிக்கியிருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான கோவில் பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாளான நேற்று காலை தேரோட்டம் நடைபெற்றிருக்கிறது. கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளில் பவனி வந்திருக்கிறார். இன்று சக்கரத்தால் தீர்வாரியுடன் பிரம்மோற்சவம் நிறைவடைகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கதாகும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹400 குறைந்து ஒரு சவரன் ₹113,080 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹50 குறைந்து ஒரு கிராம் ₹14,135 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தின் வெள்ளி விலை மாற்றமுறை ₹155 விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழுடைய நிரப்ப நேர பிரதான செய்தி அறிக்கை தொடர இருக்கிறது. உலக செய்திகள், உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்.
15: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
16: இலக்கம் 5 Garten Straße 3098 Schweiz. சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
17: பெறபேசி இலக்கம் 0331971750. கைத்தொலைபேசி இலக்கம் 0778920588.
16: சுவிஸிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.
0: தொடர்பான உலக செய்திகள். வடகொரிய மீதான தடைகளை அமெரிக்கா நீக்க வேண்டும் என்று தென்கொரியா கேட்டிருக்கிறது. தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் நியூயார்க் டைம்ஸுக்கு பேட்டி தந்திருக்கிறார். முதலில் வடகொரிய அணுவாயுதத்தை கைவிட வேண்டும், பிறகுதான் தடை நீக்கப்படும் என்று சொல்வது நடக்காது என்று அதிபர் லீ குறிப்பிட்டார். புதிதாக ஆயுத தயாரிப்பை நிறுத்த வடகொரியா ஒப்புக்கொண்டதுமே தடையை நீக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பொருளாதார தடையை நீக்காவிட்டால் காசுக்காக அணுவாயுதங்களை விற்க வேண்டிய நிலைக்கு வடகொரியா போய்விடலாம் என்று அதிபர் லீ கூறியிருக்கிறார். புதிய ஆயுதங்களை தயாரிப்பை வடகொரியா நிறுத்தியதும் அனுகூலங்கள் வழங்கி நம்பிக்கை உருவாக்கலாம், அனுவாதங்களை குறைத்து வடகொரியா சம்மதிக்க வைக்கலாம் எனவும் திரு லீ குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை உக்ரைன் அதிபர் வெலோதிமிர் லெவென்சி சந்திக்கவிருக்கும் சூழலில் ரஷ்யா உக்ரைன் நேற்று பரஸ்பரம் தாக்கிக் கொண்டதில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உக்ரைனில் 4 பிராந்தியங்களை குறிவைத்து ரஷ்யா அதிகாரிகள் நடத்திய தாக்குதலில் டிப்னோ நகரில் 4 பேரும், சுமி பகுதியில் 1 பேர் என 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தலைநகர் கீவ் உள்ளிட்ட இடங்களில் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். அமெரிக்க தனது ராணுவ முற்றுகையை நீக்கினால் 7 நாட்களுக்குள் கோர்மோஸ் நீரினை திறக்க தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கா இடையே கிட்டத்தட்ட 7 மாதங்களாக போர் நீடித்து வரும் நிலையில் கோர்மோஸ் நீரினை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டிருக்கிறது. ஈரான் தடையை மீறி கோர்மோஸ் நீரினை வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களை தாக்கி வருகிறது. இதனால் சர்வதேச அளவில் கடும் பொருளாதார நெருக்கடி அதிகரித்திருக்கும் சூழலில் கோர்மோஸ் நீரிலையில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அந்த நாட்டின் மீதான பொருளாதார தடை கடுமையாக போவதாக ட்ரம்ப் அண்மையில் மிரட்டல் விடுத்திருந்தார். மேலும் முதல் ஈரானில் விமான போக்குவரத்து சேவையை முடக்கப்போவதாகவும் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பென்சட் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்நிலையில் பெயர் குடிபெற விடும்போது ஈரான் அரசு உயரதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி ரோய்டர்ஸ் ஜப்பானிய கியூடோ செய்தி நிபுணம் வெளியிட்டிருக்கும் செய்தியில் அமெரிக்கா தனது ராணுவ மூட்டுக்கையை நீக்கினால் 7 நாட்களுக்குள் கோர்மோஸ் நீரினை திறக்க தயாராக இருப்பதாக பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. ஈரான் அணுவாயுதத்தை பெறுவதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று உறுதியளித்திருக்கிறார். ஐநா பொதுச்சபை தலைமையகத்தில் நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றியிருக்கிறார். அது பேசும்போது கடந்த 51 ஆண்டுகளாக தீவிரப்புக்கு கொண்ட ஈரான் ஆட்சி ரத்தத்துடன் அதிகளவு படுகொலைகளையும் நடத்தப்பட்டு வருகிறது. மத்திய கிழக்கு மற்றும் அதனை தாண்டிய பகுதிகளில் ஈரான் கொலைகள், அழிவு மற்றும் குழப்பங்கள் ஏற்படுத்தி வருகின்றன. அவர்கள் மத்திய கிழக்கு ஆதிக்கம் செய்யும் சக்தியாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது அந்த நிலைமை இல்லையெனவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நாடு என ஐநா அவையில் அதிபர் மஸ்ரூத் பெரெஸ்கியன் பேசியிருக்கிறார். ஈரான் அழித்தொழுக்கப்படும் என்று ட்ரம்ப் பேசிய நிலையில் அவர் இதற்கான பதிலுரையை வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான செய்திக்குறிப்பு.
18: அதிபர் டிரம்பின் சிறப்பு தூதர்களான ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் ஈரான் அதிகாரிகளுடன் 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு அமெரிக்காவின் முற்றுகையை நீக்க வேண்டும் என்றும் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்றும் ஈரான் நிபந்தனை விதித்துள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் துருக்கி, சிரியா, லெபனான், ஜோர்டன் மற்றும் ஈராக்கை சேர்ந்த மூத்த அதிகாரிகளுடனும் ட்ரம்ப் சந்திப்பு நடத்தினார். முன்னதாக ஈரான் விவகாரத்தில் 2 சாத்தியமான வழிகளை பரிசீலித்து வருவதாக ஐநாவையில் ட்ரம்ப் கூறினார்.
19: But I have a big decision to make.
20: ஆனால் நான் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியுள்ளது. ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து அவர்கள் மறுகட்டமைப்பை மேற்கொண்டு முன்னெப்போதையும் விட மிகச்சிறந்த நாடாக, ஒருவேளை மத்திய கிழக்கிலேயே அல்லது உலகிலேயே மிகச்சிறந்த நாடுகளில் ஒன்றாக அவர்கள் உருவெடுக்க அனுமதிப்பதா, அல்லது அந்த இஸ்லாமிய குடியரசை விரைவாக அழித்தொழித்து அவர்கள் மீண்டும் மக்களை கொல்லவோ அல்லது நாடுகளை அழிக்கவோ ஒருபோதும் வாய்ப்பளிக்காமல் இருப்பதா, அல்லது பிழைத்திருப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் எதிர்கால மேன்மைக்கான நம்பிக்கையோ அல்லது அடுத்தடுத்த தலைமுறைகளோ இல்லாத வகையில் அவர்களை நரகத்திற்கு அனுப்புவதா என, எதுவாக இருப்பினும் தேர்தலுக்கு பிறகு நாம் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வோம் என்று நான் நம்புகிறேன்.
19: But I believe we'll make a deal right after the election.
18: இந்நிலையில் இன்று ஐநா அவையில் உரையாற்றிய ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் தங்கள் நாடு பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை கொண்டு செல்லும் பாதையாக ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானுக்கு அணு சக்தி தான் தேவை, அணு குண்டுகள் அல்ல என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். ஈரான் அழித்தொழிக்கப்படும் என அதிபர் டிரம்ப் அச்சுறுத்தியிருந்த நிலையில் அவரது பேச்சு இவ்வாறு அமைந்துள்ளது. ஆனால் இந்த நிகழ்விற்காக வந்த ஈரானிய அதிகாரிகளுக்கு அமெரிக்காவுக்குள் நுழைய கடுமையான கட்டுப்பாடுகளுடன் கூடிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காசாவில் அமைதி முயற்சிகளின் வேகம் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மக்ரோங் விமர்சனங்களை முன்வைத்தார். ஹமாஸ் அமைப்பு செயல்படாத நிலையிலும் அங்கு விதிமீறல்கள் நடைபெறுவதாக மக்ரோங் கூறியிருந்தார். இதற்கு இஸ்ரேலிய பிரதமரிடமிருந்து கடுமையான கண்டனம் எழுந்தது. இதுகுறித்து ஜெருசலேமிலிருந்து பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் யோலன் நெல் வழங்கும் கூடுதல் தகவல்கள் இதோ.
1: அதிபர் மக்ரோங் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி டொனால்ட் ட்ரம்ப் முன்பு ஆற்றிய உரைக்கு மறுமொழி அளிப்பதாக அமைந்திருந்தது. காசாவில் அமைதியை ஏற்படுத்திவிட்டதாகவும் அங்கு போரை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டதாகவும் டிரம்ப் கூறியிருந்தார். இதை மக்ரோங் கடுமையாக மறுத்தார். காசாவுக்குள் செல்வதற்கான மனிதாபிமான வழித்தடங்கள் எதுவும் மீண்டும் திறக்கப்படவில்லை என்பதையும் அங்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதி குறித்தும் அங்கு இஸ்ரேலிய குடியேற்றங்களின் விரிவாக்கம் மற்றும் குடியேறிகளின் வன்முறையால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்தும் பேசும்போது தவறாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அதாவது மேற்கு கரையில் ஹமாஸ் அமைப்பு ஒருபோதும் செயல்பட்டதில்லை என்று அவர் கூறியதை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உடனடியாக சுட்டிக்காட்டினார். அக்கூற்றை மிகவும் அபத்தமானது என்று சாடிய நெத்தன்யாகு, யூதர்களின் யோம் கிபூர் பண்டிகைக்கு முந்தைய வார இறுதியில் பிரெஞ்சு இஸ்ரேலிய குடியேறி ஒருவர் கொல்லப்பட்ட கொடூரமான தாக்குதலை சுட்டிக்காட்டினார்.
18: சீன அதிபர்
0: தொடரும் உலக செய்திகளில், மலேசியாவின் மெலாக்கா மாநில சட்டமன்றம் இன்று கலைக்கப்படுகிறது. 60 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்படும். மெலாக்கா முதலமைச்சர் அப் ரஃப் ஜூசோ இந்த செய்தியாளர் கூட்டத்தில் அதனை அறிவித்திருக்கிறார். பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் கூட்டணி மற்றொரு சோதனை வருகிறது. அண்மையில் நடந்த 3 மாநில தேர்தல்களில் திரு அன்வாரின் வக்தாத்தின் ஹரப்பான் கூட்டணி தோல்வி கண்டிருக்கிறது. சபா மாநிலத்தில் போட்டியிட 22 இடங்களில் ஒன்றில் மட்டுமே அது வென்றது குறிப்பிடத்தக்கதாகும். இப்போது மெலாக்கா அங்கு 28 தேசிய முன்னணிக்கு 21 பக்தார் ஹரப்பானுக்கு 5 இடங்களும் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் சுமார் 500 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்ற வாரம் அங்கு அவ்வப்போது நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்திருக்கின்றன. சில இடங்களில் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றன. டாக்காவின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சாலைகள் 200க்கும் அதிகமான சோதனை சாவடிகள் காவல்துறை அமைத்திருக்கிறது. குறிப்பாக டாக்காவுக்கு செல்லும் 4 முக்கிய பகுதிகளில் சோதனை சாவடிகளும் நிறுவப்பட்டிருக்கின்றன. சென்ற வாரம் 15ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்துக்கு வெளியே நாட்டு வெடிகுண்டு ஒன்று வெடித்ததும் குறிப்பிடத்தக்கதாகும். துருக்கியாவில் உள்ள பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கியூட்டில் 11 பேர் காயமுற்றிருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மெனசா மாநிலத்தில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அனைத்து வகுப்புகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகப்படும் எளியவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரது பெற்றோரும் தாத்தாவும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். எளியவர் கைக்கு எப்படி துப்பாக்கி வந்தது எனவும் அவர் பள்ளித்துறையில் துன்புறுத்தப்பட்டார் என்பது தொடர்பாகவும் ஆராயப்பட இருக்கிறது. இந்தோனேசியாவின் புகைமூட்டத்தால் 170,000க்கும் அதிகமான சுவாச தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 40,000 பிள்ளைகள் அதில் அடங்குகிறார்கள். புகைமூட்டம் சூழ்ந்த 7 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போர்னியோ, சுமத்ரா, பப்புவா ஆகிய பகுதிகளில் பல வாரங்களாக காட்டுத்தீ பரவலால் இந்த புகை மண்டலம் பரவி சூழ்ந்திருக்கிறது. அமெரிக்காவில் நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன அல்லது தாமதமாக இருக்கின்றன. ஜெர்சியில் கட்டுமான ஊழியர்கள் தவறுதலாக தொலைத்தொடர்பு கம்பி வடத்தை வெட்டிவிட்டதாக அமெரிக்க போக்குவரத்து அமைச்சர் சான் ரஃபி தெரிவித்திருக்கிறார். அதனால் அமெரிக்காவின் வடக்கு கிழக்கு விமான பயணங்கள் தடைப்பட்டிருக்கின்றன. நியூயார்க் நகரில் உள்ள நிர்வாக் விமான நிலையத்தில் சுமார் 170 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 100 விமானங்கள் சேவைகள் தாமதமாக இருக்கின்றன. அழகு பார்ப்பவர்களின் பார்வையில் இருக்கின்றது. சீனாவில் அழகற்ற பொருட்களுக்கு ரசிகர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். இனத்தில் விற்கப்படும் சில விசித்திரமான பொருட்களை கொண்ட ஒரு கண்காட்சி ஆயிரக்கணக்கானோர் ஈர்த்திருக்கிறது. அழகற்றது ஏன் இப்போது பிரபலமாகி வருகிறது? அழகு கூட்டத்தை ஈர்க்கும் என்றால் அழகற்றதும் அப்படித்தான். சீனாவில் முன்னணி இளைய ஒளி விற்பனைத்தலமான டவுபோ விற்கப்படும் சில அழகற்ற பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. தென்னாப்பிரிக்காவில் உள்ள பண்ணைகளில் நிரப்பு கோழிகள் இறகுகள் கொடூரமாக பிடுங்கப்படுவதாக உலக விலங்கு பாதுகாப்பு அமைப்பு கண்டறிந்திருக்கிறது. பெரிய ஆடம்பர ஆடை நிறுவனங்களுக்கு இறகுகள் விற்கப்படுகின்றன. நெருப்பு கோழி உயிருடன் இருக்கும்போதே வலி நிவாரணம் கொடுக்காமல் அதன் இறகு பறிக்கப்படுகிறது. நிரப்பு கோழி வர்த்தகத்தில் தென்னாப்பிரிக்கா முன்னணியில் இருக்கிறது. ஆனால் இறைச்சி, தோல் இறகுகள் ஆகியவற்றை அந்த நாடு ஏற்றுமதி செய்கிறது. உலகத் தேவையில் முக்கால்வாசி அதுவே பூர்த்தி செய்கிறது. நிரப்பு கோழிகள் இயற்கையாக உதிருக்கும் இறகுகளே சேகரிக்கப்படுவதாக பண்ணைகள் குறிப்பிட்டிருக்கின்றன. சர்வதேச சந்தையில் பிரண்டா ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 100 அமெரிக்க டாலருக்கு கீழே சரிவடைந்திருக்கிறது. சுமார் ஒரு வாரத்துக்கு முன்பு பிரண்ட ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $110 அருகில் காணப்பட்ட நிலையில் தற்போது $99 குறைவான விலையில் விற்பனை செய்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. தொடரும் உலக செய்திகளில் தன்சானியாவின் மிருக காட்சி சாலையின் விலங்கு ஆர்வலர்கள் தொடர்பான ஒரு சிறப்பு செய்தி குறிப்பு.
18: தன்சானியாவின் செரங்கட்டி தேசிய பூங்காவில் ஓர் இளம் ஆராய்ச்சியாளரான எலன் பொன்சியான் சுமார் 300 சிங்கங்களின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகிறார். அவருக்கு ஒவ்வொரு சிங்கத்தின் பெயர், அது சேர்ந்துள்ள கூட்டம், அதன் தனிப்பட்ட வரலாறு என அனைத்தும் தெரியும். இந்த புகழ்பெற்ற விலங்குகளை பாதுகாக்க உதவும் சில இளம் பெண்களில் எலனும் ஒருவர். தான்சானியாவின் செரங்கட்டியிலிருந்து பிபிசி செய்தியாளர் யூசிப் மாசிபும் வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம்.
20: ஒரு சிங்கத்திற்கு மிக அருகில் செல்வது எலனின் பணியின் ஒரு பகுதியாகும். ஆனால் சில நேரங்களில் இது ஆபத்தான சூழலாகவும் மாறக்கூடும். தான்சானியாவின் செரங்கெட்டி தேசிய பூங்காவில் கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் இவர் 100 சிங்கங்களின் பெயர், அவை சேர்ந்துள்ள கூட்டம் மற்றும் அவற்றின் வரலாறு ஆகியவற்றை தெரிந்து கொண்டுள்ளார்.
2: நாங்கள் மொத்தம் 23 சிங்க கூட்டங்களை கண்காணித்து வருகிறோம். அவற்றில் சுமார் 300 சிங்கங்கள் உள்ளன. ஒவ்வொரு சிங்கத்திற்கும் நாங்கள் பெயரிட்டுள்ளோம். மோசஸ், பாப் ஜூனியர் என்று அழைக்கப்படும் சிங்கங்களும்
21: உள்ளன.
2: ஒவ்வொரு சிங்கத்திற்கும் தனித்தனி அட்டையை ஒதுக்கியுள்ளோம். பெண் சிங்கத்தை குறிக்க மஞ்சள் நிற அட்டையும், ஆண் சிங்கத்தை குறிக்க வெள்ளை நிற அட்டையையும் பயன்படுத்துகிறோம்.
20: அவரது நாள் வழக்கமாக கணினி முன் தொடங்குகிறது. சிங்கங்களின் கழுத்தில் பொருத்தப்பட்டுள்ள GPS கருவிகளில் இருந்து பெறப்படும் தரவுகள் அவற்றின் நடமாட்டத்தையும் இருப்பிடத்தையும் எலனும் அவரது குழுவினரும் கண்காணிக்க உதவுகின்றன. அதன் பிறகு அவர்கள் காட்டுக்குள்
21: செல்கின்றனர்.
20: கால்நடை மருத்துவ குழு ஒன்று சிங்கத்துக்கு மயக்க மருந்து செலுத்துகிறது. இதன் மூலம் சிங்கத்தின் உடல்நிலையை ஆய்வு செய்யவும், மாதிரிகளை சேகரிக்கவும், முக்கிய தகவல்களை பதிவு செய்யவும் எலனுக்கு 45 நிமிடங்கள் வரை நேரம் கிடைக்கிறது.
2: அந்த சிங்கத்திற்கு சுமார் 5 முதல் 6 வயது இருக்கும் என்று தோன்றுகிறது. ஏனெனில் அதன் மூக்கு இன்னும் இளஞ்சிவப்பு நிறத்திலேயே உள்ளது.
20: பணி முடிந்ததும் அந்த சிங்கம் மயக்கத்திலிருந்து பாதுகாப்பாக எழும் வரை அக்குழு காத்திருக்கிறது.
2: ஓர் ஆராய்ச்சியாளராக சிங்கம் பாதுகாப்பாக விழித்துக் கொண்டதை காண்பதில் நான் பெருமை அடைகிறேன். எங்கள் பணி சிறப்பாக முடிவடைந்துள்ளது என்பதை இது காட்டுகிறது.
20: ஆனால் சிங்கங்களுக்கு இவ்வளவு அருகில் செல்வது எப்போதும் திட்டமிட்டபடி அமைவதில்லை.
2: சிங்கங்களுக்கு மிக அருகில், அதாவது 3 முதல் 5 மீட்டருக்கும் குறைவான தொலைவில் காட்டில் இரவை கழித்த அந்த நாளை என்னால் மறக்க முடியாது. இரவு முழுவதும் அவை கர்ஜித்துக் கொண்டே இருந்தன. உண்மையை சொல்வதானால், அந்த சூழலிலிருந்து விடுபட சூரியன் உதிக்கும் வரை காத்துக்
21: கொண்டிருந்தேன்.
20: எலன் செய்யும் இந்த பணியை உங்களால் ஒரு நாளாவது செய்ய முடியுமா?
21: Actually, I'm not so sure if I can do that.
22: உண்மையில் என்னால் அதை செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. ஆப்பிரிக்காவின் சில கலாச்சார சூழல்களில் நீங்கள் ஏதோ ஒன்றை பற்றி ஆராய்ச்சி செய்கிறீர்கள் அல்லது படிக்கிறீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு புரிய வைப்பது அவ்வளவு எளிதானது அல்ல. ஏனென்றால் ஆப்பிரிக்காவில் ஒருவர் தனது வழக்கமான வாழ்க்கையை விட்டுவிட்டு, நான் காட்டுக்கு சென்று அங்கே விலங்குகளுடன் வாழப்போகிறேன், அவை செய்யும் பல்வேறு விஷயங்களை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்வது பொதுவான விஷயம் அல்ல.
20: ஆனால் காட்டை விட்டு வெளியேறியதும் எலனின் பணி முடிவதில்லை. அவர் சேகரிக்கும் மாதிரிகள் மேலதிக ஆய்வுக்காக ஆய்வகத்துக்கு எடுத்துச்
21: செல்லப்படுகின்றன.
23: உயிருள்ள விலங்குகளிடமிருந்து மாதிரிகளை சேகரித்த பிறகு, இரத்த மாதிரிகள், மலம் மற்றும் உண்ணிகள் இருந்தால் அவற்றையும் சேகரிக்கிறோம். இறந்த விலங்குகளிடமிருந்து இரத்தம், மலம், உண்ணிகள் மற்றும் உடல் உறுப்புகளை சேகரிக்கிறோம். மாதிரிகளை பதப்படுத்திய பிறகு எதிர்கால பயன்பாட்டுக்காக, அதாவது ஆராய்ச்சி, நோய் கண்காணிப்பு அல்லது பயிற்சி நோக்கங்களுக்காக அவற்றை சேமித்து வைக்கிறோம்.
24: The research doesn't end.
20: ஆராய்ச்சி காடுடன் முடிவதில்லை. ஆய்வகத்திலும் பணி தொடர்கிறது. சிங்கங்களின் நடமாட்டம் குறித்த தகவல்களை சேகரிக்க ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்தும் கழுத்து பட்டைகளில் இதுவும் ஒன்று. இந்த தகவல்கள் இந்த விலங்குகளை புரிந்து கொள்ளவும் அவற்றை பாதுகாக்கவும் உதவுகின்றன. ஒரு இளம் பெண் ஆராய்ச்சியாளராக எலன் மேற்கொள்ளும் பணி தான்சானியாவில் வனவிலங்கு ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்புக்காக மேற்கொள்ளப்படும் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும்.
3: ஆய்வுதான் எல்லாம். முறையான தகவல்கள் இல்லாவிட்டால் உங்களால் வனப்பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. அந்த தகவல்கள் ஆய்வின் மூலமே கிடைக்கின்றன. ஆய்வு செய்வதன் மூலம் ஒரு விலங்கு எவ்வாறு வாழ்கிறது, அதற்கு என்னென்ன அச்சுறுத்தல்கள் உள்ளன, அவற்றை எவ்வாறு குறைப்பது என்பது போன்ற விவரங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த ஆராய்ச்சியிலிருந்து கிடைக்கும் அனைத்து தகவல்களும் அந்த பகுதியில் சிங்கங்களின் பரவல் மற்றும் அவற்றின் சூழலியல் பங்கு குறித்த புரிதலை நமக்கு அளிக்கின்றன.
20: வனவிலங்கு ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின்படி தான்சானியாவில் சுமார் 17,000 சிங்கங்கள் உள்ளன. இது ஆப்பிரிக்காவிலேயே சிங்கங்களின் மிகப்பெரிய எண்ணிக்கையாகும். மேலும் இயலன் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் சேகரிக்கும் தகவல்கள் இந்த சிங்கங்கள் எவ்வாறு வாழ்கின்றன, நகர்கின்றன மற்றும் உயிர் வாழ்கின்றன என்பதை புரிந்து கொள்ள விஞ்ஞானிகளுக்கு உதவுகின்றன.
0: தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் காயம் காரணமாக மூத்த இங்கிலாந்து வீரர் விலகியிருக்கிறார். இங்கிலாந்து அணியின் மூத்த வீரர்கள் ஒருவரான அடில் அரசியத் காயம் காரணமாக இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் முழுமையாக விளங்கியிருக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 20-20 கிரிக்கெட்டில் இந்தியா அபார வேட்டியுடன் நேற்று சாம்பியன் ஆகியிருக்கிறது. நடப்பு சாம்பியனாக களம் கண்ட இந்தியா தங்கத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கதாகும், ஜப்பானில் நடக்கும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி நேற்று ஹாக்கி போட்டியில் லே பிரிவில் இடம்பெற்றிருக்கிறது. இந்திய ஆண்கள் அணி 2வது லீக் ஆட்டத்தில் இலங்கை அணியை 16-1 என்ற கோல் கணக்கில் இந்திய அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. பெண்கள் ருபி கப் விளையாட்டில் புதிய உலக சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. சீனாவில் சேர்ந்த சிறுமி அதை 4.5 வினாடிக்குள் அதனை முடித்திருக்கிறார். 6 வயதான லியான் ஜுன்சி உலக கியூப் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த போட்டியில் பங்கெடுத்து இந்த சாதனையை படைத்திருக்கிறார். நிறைவாகின்ற நாணய மாற்று விகிதம் நாணய மாற்று விகிதத்துக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்த உலக செய்திகளை இணையத்தில் தந்து கொண்டிருக்கிற நமது உத்தியபூர்வமான இணையதளமான www.trtw.com இணையதளத்தினர் இந்த இணையதளத்தில் உங்கள் மனநிலைகள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் கொண்டாட்டங்களை அனுசரணை நிகழ்ச்சியாக வானிலை எடுத்து வரும்போது இலவசமாக உங்கள் படத்துடன் இணையத்தில் பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கை விலையில் 376.10 இந்திய விலையில் 109.26. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 329.13 இந்திய விலையில் 95.62. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் 400.66 இந்திய விலையில் 116.39. ஒரு ஐக்கிய பவுன்ஸ் இலங்கை விலையில் 438.33 இந்திய விலையில் 127.33. ஒரு கனடா டாலர் இலங்கை விலையில் 233.69 இந்திய விலையில் 67.89. நேர்களது விலை கெட்டது நிறைவுக்கு வருகிறது. பிரதான செய்தியறிக்கை. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இன்னைக்கு மகாலன் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில பின்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம்
4: வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலை கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹினப் 9 3 7 0 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சே.
5: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் பொண்டுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டி மார்க்கெட்.
6: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டது.
7: நேரம் இருப்பொழுது 10:25 நேர்களை இன்றைய நாளில் அறிவித்தார்கள். இன்றைய நாளில் பிறந்த நாளை வாழ்த்தாக தாயகத்தில் நாரந்தனை தம்பாட்டியை பிறப்பிடமாக கொண்ட பிரான்ஸ் சென்னஸில் வசித்து வருகின்ற திருமதி புஷ்பராணி ராசலிங்கம் அவர்கள் தனது 23rd செப்டம்பர் மாதம் புதன்கிழமை இன்று தனது 60th பிறந்த நாளையை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவரை வாழ்த்துகின்றார்கள் அன்பு கணவன் பாடகர் ராஜலிங்கம், அன்பு பிள்ளைகள் வித்யா, சிந்துயா, சயந்தன், நிதா மற்றும் மருமக்கள் பிரேம், சுஜிதரன், துளசிகா பேரு பிள்ளைகள், ரோசா, தெரிய அரியானா, அரியானா, இனியா மற்றும் அண்ணாமார், அன்னிமார், அக்கமார், அத்தன்மார், பொறாமகள், மருமக்கள் மற்றும் உற்றார் உறவர் நண்பர்கள் அனைவரும் தம்பாட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் அருளுடன் தக ஆரியகுத்தரன் சிரஞ்சீவியாக பல்லாண்டுகாலம் வாழ்க வாழ்க என வாழ்த்து மகிழ்கின்றார்கள். இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற திருமதி புஷ்பராணி வாசலிங்கம் அவர்கள் இன்று போரும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழில் அறிவிப்பாளர்களும் நாங்களும் வாழ்த்திருக்கின்றோம். அதோடு இன்றைய அனைத்து தமிழ் நிகழ்ச்சிகளையும் மாலை கடுத்து வந்திருக்கின்றார்கள் அன்பு கணவர் பாடகர் வாசலிங்கம் மற்றும் பேரப்பிள்ளைகள் அரோசா திருயான் அரியானா இனியா அவர்களுக்கும் முதல் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களே, இந்த இரவு இடம்பெற இருக்கின்றது தியாக தீபம் திரிபனவர் கிடந்த 39வது ஆண்டு நினைவேந்தல் வாரத்தில் இன்றைய நாளில் சிறப்பு ஒலிபரப்பாக தியாக தீபம் திரிபனவர் கிடந்தது. நினைவர்கள் சுமந்த பாடல்கள், அதே போல நினைவுகள் நிறைந்த உங்களது அஞ்சலிகள், உங்களது தியாக தீபம் திரிபனை நினைவு கூறும் பாடல்கள், தியாக தீபம் திரிபன் நினைவு கூறும் கவிதைகள் இணைத்து இன்றைய நாளில் பயணிக்க இருக்கிறது. இன்றைய இரவு பொழுதில் சிறப்பு ஒலிபரப்பு என்பதையும் நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் ஊட்டுகின்றோம்.

0: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுவே உள்ளத்து கொண்டு போயோ
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்கு. எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: ஆமாம், வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா

0: தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
1: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு பிள்ளை வருது, கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி. தங்கச்சி
2: வெளிநாட்டுல அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட, போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் குலேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிர்வாகம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி உலகமெங்கும் www.trttamilil.com என்கிற இணைய மூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலி.

நேசந்துகள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். டிஆர்டி தமிழி பிரான்சில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் இப்பொழுது முதல் வானிலையில் தியாக தீபம் திலீபன் அவர்களது 39வது ஆண்டு நினைவு நாளில் சிறப்பு ஒலிபரப்பாக இன்றைய நிகழ்ச்சிகள் வானிலையில் ஒலுக்கி இருக்கிறது. தியாக தீபம் திலீபன் அவர்களது 39வது ஆண்டு நினைவுகள் சுமந்து இன்றைய இரவு பொழுதின் சிறப்பு ஒலிபரப்போடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்களது நினைவு கவிகள், நினைவு உரைகள், அதே போல நிகழ்ச்சியில் இணைந்து தியாக தீபத்திற்கு உங்களுடைய நினைவஞ்சலியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியில் தியாக தீபம் திலீபன் அவர்களது சிறப்பு ஒலிபரப்பில் வானிலையில்

0: தியாக தீபம் திரைப்பினர் அவர்கள் 39வது ஆண்டு நினைவேந்தல் வாரத்தின் சிறப்பு ஒலிபரப்போடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இங்கே நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அஞ்சலி செலுத்துவதற்கு இணைந்திருக்கின்ற நேயர் அமெரிக்காவிலிருந்து ராஜா இணைந்திருக்கிறார். அன்னைக்கு வரவேற்றுக் கொடுக்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் அன்புக்குரிய ராஜா, நல்லமா இருக்கிறீங்களா? சரி, அந்த வகையில் உங்களை மென்போடு இணைத்துக் கொள்கின்றோம் இன்றைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில்.
1: சாந்தி அடைத்திருக்கும் அவர் என்றும் எங்கள் தமிழ் மக்கள மனதிலிருந்து ஒரு காலம் விலகி போமாட்டார். எத்தனை ஆயிரம் ஆண்டு வந்தாலும் அவருடைய ஞாபகம் ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கும். தொடர்ந்து இரு உயிரோடு இருக்கிற மக்கள் எல்லாரும் அவரை நினைவுவார் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடல் பாருங்கள் அவருக்காக கேட்போம் ஐயா.
0: நன்றி, இணைப்பு எடுத்துக் கொண்ட வைக்க நன்றிகள்.
1: நன்றி நன்றி. வாழ்க வளர ஐயா.
0: நன்றிகள் நன்றிகள்.
2: பாடும் குயில்களுக்கும் ஆடும் மயில்களுக்கும் கூட திலீபனே பாடும் பொருளானான். இங்கே ஆடுவது பாதங்கள் மட்டுமா? இல்லை, ஈழத்தமிழரின் தாகங்களும் தான்.

நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் டிஆர்டி தமிழ் வானொலிகளில். தியாக தீபம் திரிபுணர்களது 39வது ஆண்டு நினைவு நாள், நினைவேந்தல் வாரத்தின் இன்றைய 9வது நாள். ஆம், அவரது நினைவிலைகளை சுமந்த சிறப்பு ஒலிபரப்போடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் 0033 1 4 8 32 15 40, பிரான்ஸ் மாநிலர்கள் 0 3 4 8 32 15 40. எங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது 0033 6 5 0 7 7 4 27.

0: சரி, அந்த வகையில் இன்றைய நாளில் நினைவேந்தல் சிறப்பு ஒலிபரப்பில் உங்கள் நினைவேந்தல்கள், நினைவஞ்சலிகள், அதே போல நினைவு பாடல்கள், நினைவு கவிதைகளோடு இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சி ஊடாக இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் யாரும் சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்றவர் வணக்கம். வணக்கம் ஜோஸ்வரி, அவர்களையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய நினைவேந்தல் நாள் சிறப்பு ஒலிபரப்பூடாக
1: நாங்கள் நினைச்சோம் என்றாலும் இன்றைக்கு அவரை நினைவா எல்லா உலகம் எல்லாம் தெரிகிறதுக்காக பதினிரண்டு நாட்கள் நல்லூர் பாத்தலில் தானே இருந்தவர். நாங்களும் போய் ஒவ்வொரு நாலஞ்சு நாள் நெருக்க போயிருந்த நாலஞ்சு நாள் போய் இருந்தெல்லாம் வந்து கடைசியா ஊர்வலம் அவங்கப்பட்டிலிருந்து இவ்வளவு மக்கள் திரண்டு வந்த ஊர்வலத்தை இப்பவும் கண்ணுக்கு நிக்கு வந்த அந்த நினைவுகள் எல்லாம் வெளிவந்த நினைவுகள் எல்லாம் என்ன.
0: சரி, அந்த வகையில் சந்தோஷம். நீங்களும் நிகழ்ச்சியில் இருந்தீங்க, என்ன திலீபனுக்காக ஏதாவது உங்களுடைய சிறப்பான?
1: நான் திரும்ப

0: நீ என்றும் மக்கள் மனதில் தீபமாய் ஒளிந்திருக்கின்றாய். இனிவன் நினைவுகளோடு நாம் இன்று நினைவுடன் நினைக்கின்றோம் என்று சொல்லி முடிக்கின்றேன் தாரதி.
1: நன்றி நன்றி. இணைப்பு இணைந்து திரிபன் அவர்களுக்கும் உடைய இந்த சிறிய கவி பாடல்களால் அவரது நினைவஞ்சைகளை மீட்டியிருந்தீர்கள், உங்களுக்கும் நன்றிகள். அவர் திருமதி ஜோகேஸ்வரி அவர்களுடன் இருந்தார் பிரான்சிலிருந்து.

0: நீர்கள் இணைந்திருக்கிறீர்கள். தியாக தீபம் திலீபன் அவர்களது 39வது ஆண்டு நினைவேந்தல் வாரத்தில் இன்றைய நாள் 9வது நாள். ஆம், 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அகிம்சை வழியில் இந்திய அரசுக்கு எதிராக தன் உயிரை தமிழர்கள் மண்ணுக்காய் தந்த தியாக தீபம் அவர்களது நினைவிலங்கள் சுமந்த இன்றைய சிறப்பு ஒலிபரப்பில் தொடர்ந்து இணைந்திருக்கின்ற நேரை வரவேற்றுக் கொள்கின்றேன். வந்திருக்கின்ற ஒரு வணக்கம் தொலைபேசி ஊடாக.
1: வணக்கம்.
0: வணக்கம் என்று கூறிய பதனி.
1: ஆமாம், நான் தான்.
0: நலமாக இருக்கிறீங்க?
1: ஆமாம், நலமாக இருக்கிறோம். நலமாக நீங்க இந்த பாடலுக்கு போயினா இந்த தீவனை கொண்டு வந்த உடனே நலமும் எல்லாம் கிட்ட மாதிரி தானே?
0: இவர்களை நாங்கள் எப்பவும் நாங்கள் மறக்க கூடாது. நினைவில் ஒரு வருடமும் நாங்கள் நடத்துவது உண்டு. அதே போலவே இந்த கடந்த வருடம் 24ஆம் தேதி, இந்த வருடம் 23ஆம் தேதி.
1: அப்ப எனக்கும் ஒரு கவலை இருந்தா இந்த டைம் தான் நான் யாழ்ப்பாணத்துல நிக்க இல்ல, அது எனக்கு ஒரு கவலை மாதிரி.
0: ஓகே, இந்த வகை இருந்து
1: அந்த ஸ்லீவண்ட நினைவோட நாங்களும் நானும் முனைந்து கொண்டு
0: நன்றி. உங்களுடைய நினைவேந்தல் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறீர்கள்.
1: நீங்கள் பாட்டு போடுறீங்களோ
0: எங்களுடைய பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். நன்றி,
1: நன்றி, வணக்கம். நன்றி,
0: நன்றி.

உருக உருக மெழுகாய், எம் உள்ளம் எரிய நெருப்பாய் என்று 18 வருடங்கள் கரைந்த பின்னும் பாடுகிறது இங்கே எம் தேசத்தின் குரல் ஒன்று.

0: நேர்கள் தியாக தீபம் திலீபன் அவர்களது 39வது ஆண்டு நினைவேந்தல் வாரத்தில் இன்றைய நாளில் சிறப்பு ஒலிபரப்போடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இங்கே தொடர்ந்து நினைவஞ்சலிகள் நினைவு கவிதைகளோடு இணைந்த நேர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் யார் சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். குருநாயகி அவர்களையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய இரவு பொழுதில் தியாக தீபம் திலீபன் அவர்களது சிறப்பு ஒலிபரப்போடு
1: நானும் அதுக்குத்தான் அவருக்கு ஒரு அஞ்சலி கூற வேண்டும். இதுவனுக்கு இந்த அஞ்சலிகளை கூறிக்கொண்டு ஒரு கவிதை படிக்க போறேன்.
0: நிச்சயமாக.
1: நன்றி நன்றி. அகிம்சையின் ஒற்றை சுடர் சொட்டு நீர் அருந்தாமல் ஒரு துளி அன்னம் உண்ணாமல் தன் தேகத்தை மெழுகாய் உருக்கி தேசியத்தின் விடியலுக்கு தன் உடலையே தியாக தீபமாய் ஏற்றினாயோ. அகிம்சையின் ஒற்றை சுடர் சொட்டு நீர் அருந்தாமல் என்ன முன்னாமல் தன் தேகத்தை மெழுகாய் உருக்கி தேசியத்தின் விடியலுக்காய் தன் உடலையே தியாக தீபமாய் ஏற்றினாயோ. ஐந்து கோரிக்கைகள் முன் வைத்து அநீதியின் கதவை தட்டிய பெருமானே, வார்த்தைகள் பேசாத பேர் அமைதியை உன் ஊமை பட்டினி உலகிற்கு உறக்க பேசியதே. ஐந்து கோரிக்கைகள் முன்வைத்து அநீதியின் கதவை தட்டிய பெருமானே, வார்த்தைகள் பேசாத பேர் அமைதியை உன் ஊமை பட்டி நீ உலகிற்கு உறக்க பேசியதே. ஆயுதங்களை ஏந்திய கைகளன்றோ அஹிம்சையின் தளபதியாய் மாறியது. பருவத்தின் தர்மத்தை நோக்கி 12 நாட்கள் நீ தொடுத்த போரில் துப்பாக்கி ரவைகளுக்கு பதில் உன் உயிரின் துடிப்பையே ஆயுதமாக்கினாய். ஆயுதங்களை ஏந்திய கைகள் அன்றோ அகிம்சையின் தளபதியாய் மாறியது. பார்வத்தின் தர்மத்தை நோக்கி 12 நாட்கள் நீ தொடுத்த போரில் துப்பாக்கி ரவைகளுக்கு பதில் உன் உயிரின் துடிப்பையே ஆயுதமாக்கினாய். நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாய் உன் தேகம் வாழி சுருங்கிய போதும் உன் கண்களில் மின்னிய விடுதலை தாகம் ஒருபோதும் தனியவே இல்லையே. நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாய் உன் தேகம் வாடி சுருங்கிய போதும் உன் கண்களில் மின்னிய விடுதலை தாகம் ஒருபோதும் தனியவில்லையே. உன் தொண்டகி வளர்ந்த போது ஈழ மண்ணின் துயரம் கலங்கியது. உன் சுவாசம் ஒடுங்கிய போது தமிழ் இனத்தின் நெஞ்சம் நடுங்கியது. உன் தாகம் தணிந்தது. உன் தொண்டை வறண்ட போது ஈழ மண்ணின் துயரம் கலங்கியது. உன் சுவாசம் ஒடுங்கிய போது தமிழ் இனத்தின் நெஞ்சம் நடுங்கியது. உன் தாகம் தணிந்தது. நன்றி வணக்கம் சாரதி. நாமெல்லாம் ஊர்ல நின்று 8-12 நாள்ல நான் 8 நாள் போயிருப்போம். போயிருந்த அந்த பந்தல் இந்த கொற்றுகை இருந்து சொல்லித்தர கவிதையை பார்த்து அப்பா அடுத்து எவ்வளவு கவலைப்பட்டு அளவிடு போமே இந்த பிள்ளை இப்படியே ஒரு அளவுக்கு எங்களுக்கு சொந்தக்காரர்தான். இந்த பிள்ளை இப்படியே தான் இந்த வயசுல இந்த உயிரை அவரு ஆக்குறானே எழுப்பி போய் எழுப்பி விட கூடாது என்று கூட மனம் சொல்லிச்சு வைத்து
0: வரான்.
1: அவ்வளவு இல்லை அப்பா நெஞ்சு பொறுப்பு இல்லையே நெஞ்சு பொறுப்பு இல்லை.
0: நன்றி
1: நன்றி வணக்கம் சார்.
0: நன்றி.
2: காலை ஒன்று விடியும் நேரம் பாடும் பறவை நீதானே என்று இமயத்தை வென்ற பிள்ளையின் நினைவில் உருகிறது இங்கே ஒரு உறவு.

0: நேர்கள் அணிந்தவர்கள் லட்சியாற்றி தங்களை வானொலிகளில் தியாக தீபம் திலீபன் அவர்களது 39வது ஆண்டு நினைவேந்தல் வாரத்தின் சிறப்பு ஒலிபரப்போடு வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் தொடர்ந்து நிகழ்ச்சியூடாக வைபரூடாக சுவிஸ்லாந்தில் இருந்து இணைந்திருக்கின்றார். நீண்ட நேரமாக குகன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வரவேற்றுக் கொடுங்கள். வணக்கம் குகன்.
1: வணக்கம் சாரதி.
0: இரவு வணக்கம் அன்பு கூறிய குகன், அப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நலம் நலம். நீங்களும் அப்படி இருப்பீங்கள்?
0: நாங்களும் அதே நலத்தோடு இருக்கின்றோம். சொல்லுங்கள், நீங்கள் இன்றைய நாளில் 39வது ஆண்டு வந்திருக்கின்றது. தியாக தீபம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் சென்றிருக்கிறீர்களா? அல்லது
1: கருத்துக்கள் வந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம்.
0: அந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டீங்க உள்நாட்டுக்கு,
1: அந்த ஊடகங்களும் இப்போ மாதிரி இல்லை தானே, அப்போ செய்திகள் வந்து நீட்டாக தான் கிடைக்க
0: வேண்டும்.
1: அப்படித்தான் அவரை பற்றி அறிந்து கொண்டது.
0: சரி,
1: நினைவு நாளில் அவரை எமது குடும்பம் சார்பாக நினைவு கூர்ந்து கொண்டு எமது அஞ்சலிகளையும் செலுத்தி கொண்டு.
0: சரி, அந்த வகையில் தியாக தீபம் திலீபன் அவர்களது நினைவேந்தல் வாரத்தில் இணைந்தவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டு குகனுக்கு
1: நன்றிகள்.
0: நன்றிகள். அது ஒரு வருடமும் நான் செய்வது வழக்கம். அது அந்த நேரத்தில் அப்படியே வந்துடும் எங்களுக்கு. சரி, மீண்டும் அடுத்தடுத்த வாரங்கள் சந்திப்பேன் தெரியவில்லை, அங்காளி வாரங்கள் சந்திக்கலாம். சரியா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அவர் இணைப்பில் இணைந்திருந்தார் அன்புக்குரிய குகன் அவர்கள், சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து. ஆம், தமிழகத்தில் யாழ்ப்பாணம் ஊருளவியில் பிறந்து நவம்பர் 27 1963 பிறந்திருந்த திலீபன் அவர்கள், தந்தை செல்வா அவர்களது அகிம்சை போராட்டம், ஆம் அது தோல்வியடைந்த பின்பு தமிழர்களுடைய ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். அந்த ஆரம்பத்தில் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட தியாக தீபம் அவர்கள் இந்திய இராணுவத்தின் ஆக்கிரமிப்பினை அடுத்து 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீராகாரம் கூட அருந்தாமல் தனது போராட்டத்தை 12 நாட்கள் இருந்து தமிழ் தேசியத்திற்காக தனது உயிரை அகிம்சை வழியில் ஆகுதியாக்கி கொண்ட தமிழினத்தில் தமிழ் ஈழத்தில் தமிழினத்தில் மறக்க முடியாத ஒரு போராளி தியாக தீபம் அவர்களது 39வது ஆண்டு நினைவு நாள் சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் குகன் அவர்கள் இணைந்து தன்னுடைய அஞ்சலிகளை செலுத்தி சென்றிருக்கிறார். நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 0033-1-43-32-42 பிரான்சில் இருப்பவர்கள் 0-1-48-32-15-40 அல்லது எங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது 0-633-650-7-74-27.

0: நேர்கள் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் டிஆர்டி தமிழ்நொழி வானொலிகளில். தியாக தீபம் திலீபன் அவர்களது 39வது ஆண்டு நினைவேந்தல் வாரத்தின் சிறப்பு ஒலிபரப்பு. இன்றைய சிறப்பு ஒலிபரப்போடாக தொடர்ந்து நினைவேஞ்சலிகள், நினைவு கவிதைகள், நினைவுரைகள், நினைவு பாடல்கள் என்று எங்களோடு இணைந்து நேர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தொடர்ந்து நிகழ்ச்சியூடாக சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து எங்களுடைய வைபரூடாக இணைந்திருக்கின்றார் ஒருவர். அவர் வரவேற்றுக் கொள்கின்றேன், வந்திருக்கின்றவர் வினோதன் நினைக்கிறேன். வணக்கம் வினோதன்.
1: வணக்கம் சாரதி.
0: நண்பர்களே, வினோதனையும் வரவேற்றுக் கொள்கின்றோம்.
1: நான் 39வது ஆண்டு நினைவஞ்சலிகளில் நானும் கலந்து கொண்டது. தியாகன் திலீபனுக்கு எமது வீர வணக்கத்தை செலுத்தி கொண்டு
0: நிச்சயமாக
1: நீங்கள் தரும் பாடலோடு இணைந்து கொள்கிறேன்.
0: நன்றி. நன்றி வினோதன், உங்களுடைய நினைவஞ்சலிகளோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். அந்த வகையில் அவர் இணைப்பு இணைந்திருந்தார். 39வது ஆண்டு நினைவு நிலவேந்தல் வாரம் தியாக தீபம் திலீபன் என்று 9வது நாள், ஆம் 23ஆம் தேதி என்று 9வது நாளில் அவரது நினைவேந்தல் வாரத்தில், அந்த வகையில் அவருடைய நினைவேந்தல் வாரத்தில் இணைந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியோடு நீங்கள் முடிந்து கொள்ளலாம். தியாக தீபம் திலீபன் அவர்களது நினைவுகள் சுமந்த சிறப்பு ஒலிபரப்போடு

பாடும் குயில்களுக்கும் ஆடும் மயில்களுக்கும் கூட திலீபனே பாடும் பொருளானான். இங்கே ஆடுவது பாதங்கள் மட்டுமா? இல்லை, ஈழத்தமிழரின் தாகங்களும் தான்.

நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் அட்டியாற்றி தமிழ் வானொலிகளில். தியாக தீபம் திலீபனுக்கு 39வது ஆண்டு நினைவேந்தல் வாரத்தின் சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்து

0: தியாகதீபம் வானொலிகளில் இன்றைய நாளில் தியாகதீபம் திலீபன் அவர்களது 39வது நினைவேந்தல் வாரத்தின் சிறப்பு ஒலிபரப்போடு நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியோடாக இணைந்து சிறப்பித்த தியாகதீபம் திலீபன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டவர்களுக்கும், அவரது நினைவுகள் சுமந்த கவிதைகள், நினைவுகள் சுமந்த பாடல்களோடு இணைந்து சிறப்பித்த அத்தனை இணைய சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, உங்களிடமிருந்து விடைபெறிச் செல்ல போகிறது இன்றைய இரவு பொழுதில் தியாகதீபம் திலீபன் அவர்களது சிறப்பு ஒலிபரப்பு. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியோட உள்ள அனைவரையும் சந்திக்கலாம் ஒரு நம்பிக்கையும் உடம்பிருந்து விடைபெறிச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: நம்மை அடித்து கொன்றவனே நம் வீட்டு வாசலுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறான், மயங்காதே. நாடு கேட்பவர்களை கொன்றுவிட்டு மானியத்தில் வீடு கொடுக்கிறான், அடங்காதே. இலைகள் உதிரும், கிளைகள் உதிரும், வேர்கள் விழாமல் காப்பாற்றுவோம் என நம்மை நெறிப்படுத்துகிறார் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன். தன்மானத்தில் நிமிர்ந்து நிற்கும்படியான இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இசையமைப்பாளர் கவி பெரியதம்பி. பாடியவர்கள் புதுவை சித்தன், ஸ்ரீராம்.

எமது நாட்டில் எமது ராணுவம் நிலை பெறும் வரை எமது சுதந்திரத்தை எவரும் உறுதிப்படுத்த முடியாது. அதற்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் நாம் தமிழீழம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். தமிழீழம் என்பது சகல அடக்குமுறைகளையும் முடித்தறிந்த ஒரு சமதர்ப்ப

0: வணக்கம் சிங்கே.
1: அருணாச்சலம் படத்துல இருந்து முதல் பாடலை கேட்டீங்க, தேனிசி தென்றல் தேவாவோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் அந்த பாடலை பாடியிருந்தாரு.
2: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம் ரவிஜி
1: சஜினி.
2: ரவி, சமீபத்துல வந்து சமூக வலைதளத்துல நான் ஒரு காணொலிய பாத்திருந்தேன். இந்த காணொலியில ஸ்பின் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நடவடிக்கை வந்து நடந்துகிட்டு இருக்கு.
1: இருங்க, ஸ்பின் கிளாஸ்னா இந்த மிதிவண்டி ஒரே இடத்துல இருக்கும், எல்லாரும் சுத்தி ஒரு மிதிவண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு வகுப்பு இல்லையா?
2: ஆமா, அந்த வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு.
1: சரி,
2: அதுல வந்து நிறைய இளையர்கள் இருக்காங்க, கொஞ்சம் வந்து வயதானவர்களும் இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு அங்கிள் மட்டும் அதுல அவர் இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு மிதிவண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்பின் வகுப்பு இருக்கு இல்லையா, இதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப வேகமா இசைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த மிதிவண்டியை ஓட்டுவாங்க.
1: ஆமாமா, எல்லாரும் ஒரே பேஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரே வேகத்துலதான் செயல்படுவாங்க. ஆனா இவரு வந்து அவருக்கு பிடித்த அந்த ஒரு பேஸ்ல அந்த ஒரு வேகத்துல போயிருக்காரு.
2: ஆமா, பெரும்பாலான நேரங்கள்ல நமக்கு வயதாகும் பொழுது ஐயோ இளையர்கள் நிறைய இருக்காங்களே, இவங்களோட நம்ம சேர்ந்து இந்த வகுப்புல சேரணுமா அப்படிங்கிற ஒரு கூச்சம் ஏற்படலாம் இல்லையா. ஆனா இருந்தாலும் நான் வகுப்புல சேர்ந்து என்னுடைய ஆரோக்கியத்தை நான் மேம்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம சேர்ந்தோம்னா எதை பத்தியும் கவலைப்படாம நமக்கு பிடிச்ச வாழ்க்கைய நாம வாழலாம்.
1: சரியா சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நீங்க இந்த இடத்துல பாக்கணும், வாழ்க்கையில எல்லாரும் ஒரே வேகத்துல போக மாட்டோம், அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரியான வேகத்துல செயல்படுவாங்க. மத்தவங்க இவ்வளவு வேகமா போறாங்களே, நாமளும் போகணுமா, ஈடு கொடுத்தாகணுமா அப்படின்னு பாக்க ஆரம்பிச்சோம்னா நாம வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. நமக்கேத்த வேகத்துல நமக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சோம்னா மத்தவங்க எந்த வேகத்துல போனாலும் அதை பத்தி நம்ம கவலையே பட மாட்டோம். ஏன் தெரியுமா?
2: நம்ம வாழ்க்கை நம்ம கையில.
1: அதேதான்
2: விருப்ப பாடல் தொகுப்பின் முதல் பாடல விரும்பி கேட்டிருக்காங்க, நீயர் கல்யாணி பந்தபாசம் திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் உங்களுக்காக அடுத்த இடம் பெறுகிறது.
1: அதனை அடுத்து அண்ணாவின் ஆசை படத்திலிருந்தும் பாட்டு வரப்போகுது. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, ஏ எல் ராகவன் பாடிய பாடல் கே வி மகாதேவனுடைய இசையில் இடம்பெறப்போகுது. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கருப்பையா சொன்னாரு, அவருக்கான பாடல் விடைபெறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஒலி 9:08
2: கேட்டாலே பரவசம்.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: எஸ் ஜானகி மலேசியா வாசியவன் கூட்டணியில இரண்டு பாடல்கள் அடுத்து வரப்போகுது. இசை ஞானியுடைய ராஜாவுடைய சில புதிய வார்ப்புகள், சட்டம் என் கையில் ஆகிய பாடல்கள் இந்த பாடல்களை நீங்க கேட்க போறீங்க.
1: சில நேரங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலையால சில பேரால அவங்களுடைய படிப்பை தொடர முடியாது.
0: ஆமா, நாம கூட பாத்திருக்கோம், வசதி குறைந்த குடும்பத்துல இருந்து வரலாம், அல்லது குடும்ப பிரச்சனையால பிள்ளைகளால கவனம் செலுத்த முடியாம போகலாம், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா.
1: ஆமா, திரு பிரஸ்லி சங் இருக்காரு இல்லையா, இவருடைய 7வது வயதுல தொடக்க நிலை 1 முடித்த பிறகு அவரால் தொடர்ந்து பள்ளிக்கு போக முடியல, காரணம் குடும்ப சூழ்நிலை. அதுக்கப்புறம் 9 வருடங்களா அவரால் படிக்க முடியல, வீட்டுலதான் இருந்தாரு, தொலைக்காட்சி நிறைய பார்த்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 14 வயதுல அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு பகுதி நேர வேலையில சேர்ந்தாரு. ஆனா அங்க என்னாச்சுன்னா, அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவர் கேலி செஞ்சிருக்காங்க, நீ தானே அதை படிக்காத பல்ல, உனக்குதான் வந்து கணிதம் தெரியாது, விஞ்ஞானம் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல அவருடைய மனசு ரொம்ப நோகடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 16 வயதுல அவர் என்ன செஞ்சாருனா, போய் ஒரு பள்ளிக்கூடத்துல சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனா PSLE தேர்வு எழுதாதனால அவருடைய தெரிவுகள் எல்லாமே வந்து அவ்வளவாக இல்லை, 2 பள்ளிகளை தான் சேர முடிஞ்சது. இருந்தாலும் அவர் ஒரு பள்ளியில சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா மற்ற மாணவர்கள் வந்து ரொம்ப வேகமா படிக்கிற அதே வேகத்துல அவரால் படிக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் ஏற்பட்டுச்சு. ஒரு ஆசிரியர் இதை பார்த்தாங்க, அவருக்கு ஊக்குவிப்பு தந்தாங்க, இன்னைக்கு அவர் நல்லா படிச்சு ஒரு ஆசிரியராக அவர் பயிற்சி மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காரு.
0: அவருக்கு பெரிய பாராட்டு சொல்லியே ஆகணும். 2வது, இந்த நேரத்துல வானொலி பக்கமா இணைந்திருக்கிற மாணவர்கள், குறிப்பா PSLE தேர்வுல ஈடுபட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நாங்க சொல்ல விரும்புறதெல்லாம், நல்லா செய்யுங்க, சிறப்பா செய்யுங்க, எதிர்காலம் உங்க கையில.
2: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
3: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
4: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா.

0: மடமையடா திரைப்படத்தில இருந்தும் சித் ஸ்ரீராம் பாடியிருக்கும் இரண்டு பாடல்களை நாம கேட்க போறோங்க.
1: ஒலி ஒன்பதாரேட்ல இப்போ உங்களுக்காக பொன்மொழி நேரம்.
0: இன்றைய பொன்மொழி அனுப்பி வச்சிருக்காரு மலேசியாவில இருந்து நேயர் பன்னீர். அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது, ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது.
1: பிரமாதமான கூற்று. இத மீண்டும் ஒரு முறை நம்ம கேட்டே ஆகணும். அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது, ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது.
0: அனுபவத்தோடு நீங்க வாழ்க்கையில முன் செல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, அல்லது ஆணவத்தோட நடந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? ரெண்டுமே உங்க கைகள்ல தாங்க இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம்
1: இவற்றிலிருந்துள்ளது. பயணியர் சாலை நார்த், குறிப்பாக PIE நோக்கி செல்லும் வழியில் நாங்யாங் கிரசன்ட் அந்த பகுதிக்கு பிறகு, இதன் காரணத்தினால் பயணியர் சாலை நார்த், நாங்யாங் கிரசன்ட் இப்பகுதிகள் மூடப்பட்டுள்ளன. கொஞ்சம் சிந்தனை நிறைந்த

0: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேஜ் சலூன்.
3: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: வானிலையில் மாற்றம் இருக்கா இல்லையா தெரிந்து கொள்வோம் வாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க மதிய வேளைகள்ல எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னறித்துள்ளனர்.
1: அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கீட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 67-83 இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
1: சஜினி
0: சொல்லுங்க,
1: எதை சாப்பிட்டா என்ன கிடைக்கும் சொல்லுங்க தெரிஞ்சுப்போம்.
0: பூசணிக்காய சாப்பிட்டா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
1: பூசணிக்காய் இதை சாப்பிட்டா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் டக்கு டக்குனு சொல்லுங்க கேப்போம்.
0: இதுல வைட்டமின் ஏ நிறைய இருக்கு, இதனாலேயே நாள்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறையலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்ல, நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்க உதவுது அப்படின்னும் தகவல்கள் கூறுகின்றன. உங்களுடைய கண் பார்வை இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பூசணிக்காய் அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய எடைய இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் பூசணிக்காய் அதுக்கு உதவலாம் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
1: இப்ப போய் இந்த பூசணிக்காய் நான் எங்க தேடுவேன், எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறீங்களா? ஒண்ணு வேண்டாம், நீங்க இந்த சூப் கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்க போய் இந்த பூசணிக்காய சூப் வடிவத்துல கொடுப்பாங்களே அப்படி கூட நீங்க சாப்பிடலாம். அதன் வாயிலாக ஆரோக்கியமான முறையில நீங்க அதன் அனுகூலங்களை பெற்றுக் கொள்ளலாம்.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
2: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
3: அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுகளை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
4: We gonna blow the speakers baby.
0: ஒலி எங்கேயும் எப்போதும்
5: பறக்கிறது. 9:68

0: மஜ்னு திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஹாரிஸ் ஜெயராஜனி, செயல் சங்கர் மகாதேவன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: அதுக்கு முன்னால காதலில் சொதப்போது எப்படி படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க, அந்த பாடலை கார்த்திக் ஹரிணி பாடியிருந்தாங்க தமனுடைய இசையில.
0: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக காலை 7 மணி செய்திகள் இடம்பெற இருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு பரிசு காத்துக்கிட்டே இருக்கு, ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி.
1: இன்னைக்கு நாங்க 8 மணிக்கு மேல டிக்டாக் லைஃபும் வரப்போறோம், அங்கேயும் உங்களுக்கு பரிசு காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்க எங்களோட. இது வணக்கம்
0: சிங்கே
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: PIEயை நோக்கி செல்லும் பயணியர் ரோட் நார்த் நன்யாங் கிரசனுக்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
0: வணக்கம், காலை மணி 7, மீடியா கபோலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சட்ட அமைச்சர் எட்வின் தோங் இணைய துன்புறுத்தல்களுக்கு தளங்கள் இன்னும் வேகமாக நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிப்பதை எளிதாக்கும் வழிகள் ஆராயப்படும் என்றார் அவர். வெளிநாடுகளில் இருப்போருக்கு நீதிமன்ற ஆணைகளை சுலபமாக பிறப்பிக்கும் முறைகளும் ஆய்வு செய்யப்படும். தற்போது குறிப்பிட்ட தளங்கள் புகார் அளிக்கப்பட்ட 6 முதல் 48 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை இன்னும் வேகமாக்க தளங்களுடன் இணைந்து செயல்படவிருப்பதாக அரசாங்கம் சொன்னது. அண்மையில் சிங்கப்பூரின் புதிய இணைய பாதுகாப்பு ஆணையம் நிறுவப்பட்ட 2 மாதங்களுக்குள் 500-க்கும் மேற்பட்ட புகார்கள் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. குடும்பங்களுக்கு ஏற்ற வசதிகளை திட்டங்களில் சேர்க்கும்படி சொத்து சந்தை மேம்பாட்டாளர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய வளர்ச்சிக்கான 2ஆம் அமைச்சர் இந்திராணி ராஜா அவ்வாறு கேட்டுக்கொண்டார். கட்டடங்களின் வடிவமைப்பு, அவற்றில் உள்ள வசதிகள் ஆகியவற்றை சொத்து மேம்பாட்டுத்துறை தீர்மானிக்கிறது. குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் சிங்கப்பூரின் முயற்சிகளில் அந்த துறைக்கும் பங்கு உண்டு என்றார் அவர். பிள்ளைகள் மூத்தோர் போன்றோருக்கு ஏற்ப வசதிகளை அமைத்து தரும்படி அமைச்சர் இந்திராணி கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூர் சொத்துச்சந்தை மேம்பாட்டாளர் சங்கத்தின் நிகழ்ச்சியில் அவர் பேசினார். சிங்கப்பூர் தரவு நிலையங்களுக்கான அதிகரிக்கும் தேவைக்கு ஈடுகொடுக்க விரும்பினாலும் வளர்ச்சிக்கு கட்டுப்பாடுகள் உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. நிலம், எரிசக்தி, தண்ணீர் ஆகியவை குறைவாக இருப்பது அதற்கு காரணம் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு மூத்த துணை அமைச்சர் டான்கேதாவ் கூறினார். அதனால் நிலையங்களால் கையாளக்கூடிய தரவுகளின் அளவை விட அதன் மதிப்பில் கவனம் செலுத்தப்படும் என்றார் அவர். அதே நேரத்தில் வட்டாரத்தில் உள்ள பொருளாதாரங்களின் வெவ்வேறு ஆற்றல்கள் பயன்படுத்தப்படும் என்று திரட்டான் சொன்னார். சிங்கப்பூரில் புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனங்கள் அவற்றின் தொழில்நுட்பங்களை சோதிக்கவும் மெருகேற்றவும் கூடுதல் இடவசதியை பெறவிருக்கின்றன. அதற்கான தனது வளாகத்தை ஏஸ்டா எனும் அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வு அமைப்பு விரிவாக்கம் செய்திருக்கிறது. நிறுவனங்கள் வளர்வதற்கு ஆதரவளிப்பது நோக்கம். அனைத்துலக சந்தைகளில் அவை தடம் பதிக்கவும் சிங்கப்பூரில் இருந்தவாறு அனைத்துலக அளவில் போட்டித்தன்மை மிக்க வர்த்தகங்களை உருவாக்குவதும் எண்ணம். வளாகம் 18,000 சதுர அடிக்கு விரிவாக்கப்பட்டிருக்கிறது. அது முன்னதாக 10,000 சதுர அடியாக இருந்தது. லைஃப் சயின்சஸ் எனும் உயிர் அறிவியல் ரசாயன பணிகளுக்கான இடம் 2 மடங்காகியுள்ளது. ஸ்டார்ஹப் கெப்பல் நிறுவனங்கள் M1 தொலைத்தொடர்பு நிறுவனம் சம்பந்தப்பட்ட உத்தேச ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக உறுதி செய்திருக்கின்றன. கலந்துரையாடல்கள் நடைபெறுவதாக இரு நிறுவனங்களும் கூறின. ஆனால் அவற்றின் மூலம் ஏதேனும் பரிவர்த்தனை ஏற்படுமா என்பது உறுதியல்ல என நிறுவனங்கள் தெரிவித்தன. சில மாதங்களுக்கு முன் M1 நிறுவனத்தை சிம்பா நிறுவனம் வாங்கும் முயற்சி கைகூடவில்லை. டேங்லின் கடை தொகுதி இருந்த இடத்தில் அமையவிருக்கும் புதிய அரங்கை நிர்வகிக்க நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம். 1,000 இருக்கைகள் கொண்ட அரங்கு 2030 திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனுபவமுள்ள உள்ளூர் வெளிநாட்டு நிறுவனங்கள் விண்ணப்பம் செய்யலாம். தேர்ந்தெடுக்கப்படும் நிறுவனத்துக்கு 20 ஆண்டு வரை அடிப்படை வாடகை கழிவு வழங்கப்படும். தரமான வெளிநாட்டு கலைப்படைப்புகளை சிங்கப்பூருக்கு கொண்டு வருவது உள்ளூர் கலைக்குழுக்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது, இவை இரண்டுமே நிறுவனத்தின் முக்கிய பணியாக இருக்கும். லாப நோக்கமற்ற உள்ளூர் கலை நிறுவனங்களுக்கு குறைவான கட்டணங்களை விதிப்பதோடு இணை தயாரிப்புகள், வழிகாட்டுதல் போன்ற திட்டங்களையும் நிறுவனம் அறிமுகம் செய்ய வேண்டும். அடுத்த ஆண்டின் 2ஆம் காலாண்டில் தேர்ந்தெடுக்கப்படும் நிறுவனத்தின் பெயர் அறிவிக்கப்படும். சீன அதிபர் சி ஜின்பிங் அமெரிக்காவை சென்றடைந்திருக்கிறார். அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் முக்கிய சந்திப்பில் கலந்து கொள்ளவிருக்கிறார். திரு சியை திரு டிரம்ப் விமான நிலையத்தில் வரவேற்றார். ஓர் அமெரிக்க அதிபர் வெளிநாட்டு தலைவரை ஆகாயப்படை தளத்தில் நேரில் சென்று வரவேற்றது 60 ஆண்டுக்கு மேல் ஆகியுள்ளது. திரு சி அமெரிக்காவில் 3 நாள் இருப்பார். 2015ஆம் ஆண்டிற்கு பின் திரு சி அமெரிக்காவிற்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டிருப்பது இது முதன்முறை. ஈரானிய அதிபர் மசூத் பெசஷ்கியான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சாடியிருக்கிறார். போரால் தமது நாடு பாதிக்கப்பட்டதாக அவர் சொன்னார். ஈரான் ஒருபோதும் அடிபணியாது, துடை தொழிக்கப்படும் என்ற மிரட்டல்களுக்கு சரணடையாது என்று திரு பெசஷ்கியான் கூறினார். ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை குறை கூறினார். திரு பெசஷ்கியானின் உரையின் போது அமெரிக்க பிரதிநிதி ஒருவர் வெளிநடப்பு செய்தார். கூட்டத்தின் 2ஆம் நாளில் உக்ரைன அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் உரையாற்றினார். மாஸ்கோ மீது பொருளாதார ரீதியில் தொடர்ந்து நெருக்குதலை அளிக்கும்படி அவர் உலகத் தலைவர்களை கேட்டுக்கொண்டார். ரஷ்யாவின் வருவாய் இலக்காக இருக்க வேண்டும் என்றார் அவர். உக்ரைன் மீதான போரில் 47 நாடுகளின் குடிமக்களை ரஷ்யா பயன்படுத்தியிருப்பதாகவும் திரு ஜெலன்ஸ்கி சொன்னார்.
5: சொல்லும் பொருளும் ஜுடிஷரி நீதித்துறை. ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை காப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜுடிஷரி நீதித்துறை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
6: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
7: வணக்கம் சிங்கே,
8: ஆதரவு BYD.
9: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
8: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
9: அதோடு 88க்கும் மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
8: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
9: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
10: மெட்ராஸ்

0: டாம்பாஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பாஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: வணக்கம் சிங்கே என்ஜிகே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் சித் ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷல் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: பாடல் அடுத்து உங்களுக்காக இடம்பெற போகுது
0: உங்களுக்காக பாடல் காத்து கொண்டு இருக்கின்றது.
1: நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம் சஜினி
0: ரவிஜி
1: அதாவது இந்த நாட்ல பிறக்கிறதுக்கான வாய்ப்பு 0.06 விழுக்காடு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு, அந்த நாடு எது?
0: இப்பவே உங்களுடைய பதில்களை 9678 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. பதிலை அனுப்பி வைக்கும் முதல் நேயருக்கு காத்திருக்கிறது ஜோதிஷ புஷ்பக்கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி. மீண்டும் உங்களுக்காக அந்த கேள்வி,
1: இந்த நாட்டில் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு 0.06 விழுக்காடு மட்டும்தான் இருக்குன்னு அண்மையில ஒரு ஆய்வுல சொல்லிருக்காங்க, அந்த நாடு எது?
2: 9 6 8 போக்குவரத்து நிலவரம்.
0: ஹவுகாங்க்கு செல்லும் வழியில் பொங்கோல் ரோட் வழியாக அங்கே சாலை விளக்குகள் பழுதாகி உள்ளன. கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனேன்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
0: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோய் லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க. அடுத்து உங்களுக்காக இவ்வாறு நட்சத்திரம் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் இரண்டு பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன.
1: நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ.
2: இதைய கமல் அம்பரத்திலிருந்து பாடல கேட்க போறீங்க.
0: வெண்ணுராடை திருப்பதில இருந்து உங்களுக்கு அங்க பாடல் காத்து கொண்டு இருக்கின்றது.
2: பி.பி. ஸ்ரீனிவாஸ் பத்தி சொல்லும்போது சஜினி, இவர பலரும் வந்து சுலபமா அணுகி பேசிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா சென்னையில ரொம்ப புகழ்பெற்ற ஒரு விடுதி நியூ வுட்லண்ட்ஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விடுதியில அவருக்காகவே ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்குமா. ஒவ்வொரு வாரமும் எப்பப்ப முடியுமோ அவருடைய ரசிகர்களையும் நண்பர்களையோ குடும்பத்தாரையும் அங்க போய் நேரடியா சந்திச்சு அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு உரையாடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது.
0: அந்த காலத்துல எல்லாம் இந்த காலம் மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் கிடையாது. கையெடுக்க தொலைபேசிலேயே ஒரு தட்டு தட்டுனா ஒரு மெசேஜ் நாம பிடிச்ச நபர்கள்கிட்ட நமக்கு அனுப்பிடலாம் இல்லையா. ஆனா நாம வந்து இந்த மாதிரி சந்திக்கும் பொழுது அதனுடைய அந்த சக்தி சொல்லுவாங்க இல்லையா, அது வேறுபட்டு இருக்கும். ரவி, எல்லாரையும் நேரடியா சந்திச்சு பேசுறது
2: அப்படிப்பட்ட ஞாபகங்களை தூண்டி விடுற மாதிரி ஏதோ பாடல்கள் வருது. இணைந்திருக்கீங்களோட இது ஓலி 968
0: கேட்டாலே பரவசம்.

0: ஆனா உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக
1: தேவையில்லை.
0: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
2: உங்க அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க தயாரா? வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.
3: சிந்தனை
4: நிறைந்த புண்டகை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: என்னவென்றால்
3: இந்த நாட்டில் 0.06 விழுக்காடு அப்படின்னு சொல்லி

0: அண்மையில ஒரு ஆய்வுல தகவல் வெளியிட்டு இருக்காங்க.
1: அந்த நாடு எதுன்னு கேட்டிருந்தோம். பல நேயர்கள் வந்து தென்கொரியா, அதுக்கப்புறம் சிங்கப்பூர், வேட்டிகன் நகரம் இப்படின்னு பல பதில்களை சொல்லியிருக்காங்க.
0: நேர்கள்லாம் வந்து இந்த பிறப்பு விகிதம் இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில பதில நோக்கி போயிருக்காங்க அப்படின்னு. ஆனா தெளிவா நான் சொல்லியிருந்தோம், இது வந்து அண்மையில வெளிவந்த ஒரு ஆய்வின் படி வெளியிடப்பட்ட தகவல் அப்படின்னு.
1: அதே தாங்க. எனவே நாங்க எதிர்பார்க்கிற பதில யாருமே கூறவில்லை.
0: சரி, அப்ப பதில் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? தோ சொல்றோம்,
1: போர்ச்சுகல்.
0: அண்மையில ஒரு ஆய்வுல வெளியிட்டு இருக்காங்க சஜினி, இந்தந்த நாட்டுல பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு. அந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிற நாடுன்னு சொன்னா அது போர்ச்சுகல். இங்க பிறக்கிறதுக்கான வாய்ப்பு 0.06 விழுக்காடு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
2: போக்குவரத்து நிலவரம்
1: PIEA நோக்கி செல்லும் BKE மண்டாய் ரோடு இருக்கு, பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. BKEA நோக்கி செல்லும் SLE BKE PIE எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.
3: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது சாலை 321 சாலை.
2: ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்கள், பணியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் இரண்டு நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 பிற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர் 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம் ஹில்.
1: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன். அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
4: என்ன சொல்றேன்,
1: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல, கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றை தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி.
5: அதிசய உலகம்
6: ஒரு பாட்டு,
7: காதல் பூத்தது அதை கேட்டு
2: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்களை கேட்டீங்க. 80களில் வந்த இதமான பாடல்கள் தனியாத தாகம், விடியும் வரை காத்திரு ஆகிய பாடலிருந்து இடம்பெற்றன.
2: ஒரு காதல் வந்துருச்சு.
3: இவர்களுடைய கூட்டணியில இன்னும் ஒரு பாடல் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. குங்குமச்சிமிழ் திரைப்படத்துல இருந்து
1: ஒலி 9:00 இப்போ உங்களுக்காக ஐச்சி நகோயா, அங்கே நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் பத்தின தகவல்கள்.
3: சிங்கப்பூர் இப்பொழுது 6 பதக்கங்களை வென்றுள்ளது. 1 தங்க பதக்கம், 3 வெள்ளி பதக்கங்கள், 2 வெண்கல பதக்கங்களோடு 6 பதக்கங்களை வென்றுள்ளது.
1: நிச்சயமா போயிட்டு இருக்கிற நம்ம சிங்கப்பூர் அணி இன்னும் சிறப்பா செயல்படணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்துல போட்டிகளை நேரடியா நீங்க பாக்கணும்னு சொன்னா, ஒளி வழி 5 இன்று பிற்பகல் 2 நீச்சல் போட்டிகள் இடம்பெற போகுது. கண்டிப்பா நேரடியா பார்த்து உங்களுடைய ஆதரவை நீங்க வழங்கலாம்.
3: இப்ப வாங்க பதக்க பட்டியல் நிலவரங்களை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 3வது இடத்துல தென்கொரியா இருக்காங்க 40 பதக்கங்களோடு. 8 தங்க பதக்கங்கள், 8 வெள்ளி பதக்கங்கள், 24 வெண்கல பதக்கங்கள்.
1: 2வது இடத்துல இருக்கிற ஜப்பானுக்கு 15 தங்க பதக்கங்கள், 24 வெள்ளி பதக்கங்கள், 27 வெண்கல பதக்கங்கள்னு 66 பதக்கங்கள் கிடைத்துள்ளன.
3: முதல் நிலையில் உள்ளது சீனா, 47 தங்க பதக்கங்கள், 20 வெள்ளி பதக்கங்கள், 10 வெண்கல பதக்கங்களோடு மொத்தம் 77 பதக்கங்கள்.
1: 20வது முறை நடக்கிற ஆசிய விளையாட்டு போட்டிகள் இந்த முறை ஐச்சி நகோயா அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பத்தின தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒலி 9:00 நீங்க இணைந்திருங்க.
3: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில அடுத்து நாங்க டிக்டாக் லைவ்ல உங்களோட இணைய இருக்காங்க. மீடியா ஒலி 9:08 என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம்.
4: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: 7:52 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. PIE நோக்கி செல்லும் BKE, அங்கே KJE, SLE, மண்டாய் சாலை ஆங்காங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன, விபத்துகளும் நேர்ந்துள்ளன.

0: எவ்ரிபடி நோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd AGM அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd AGM நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: வணக்கம் சிங்கே, ஆதரவு BYD.
0: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
1: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
0: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
1: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
0: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சட்ட அமைச்சர் எட்வின் தோங் இணைய துன்புறுத்தல்களுக்கு தளங்கள் இன்னும் வேகமாக நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிப்பதை எளிதாக்கும் வழிகள் ஆராயப்படும் என்றார் அவர். வெளிநாடுகளில் இருப்போருக்கு நீதிமன்ற ஆணைகளை சுலபமாக பிறப்பிக்கும் முறைகளும் ஆய்வு செய்யப்படும். தற்போது குறிப்பிட்ட தளங்கள் புகார் அளிக்கப்பட்ட 6 முதல் 48 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை இன்னும் வேகமாக தளங்களுடன் இணைந்து செயல்படவிருப்பதாக அரசாங்கம் சொன்னது. அண்மையில் சிங்கப்பூரின் புதிய இணைய பாதுகாப்பு ஆணையம் நிறுவப்பட்ட 2 மாதங்களுக்குள் 500க்கும் மேற்பட்ட புகார்கள் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. குடும்பங்களுக்கு ஏற்ற வசதிகளை திட்டங்களில் சேர்க்கும்படி சொத்து சந்தை மேம்பாட்டாளர்கள்